0: மீரா, குழந்தை பிறந்து 3 மாசம் தானே ஆகுது, இவ்ளோ சீக்கிரம் வேலையில ஜாயின் பண்ணிட்டேன்.
1: என்ன கீதா செய்யறது, லீவு போட்டா சம்பளம் வராது, சம்பளமும் முக்கியம் இல்ல.
0: அப்போ குழந்தைக்கு தாய்ப்பால்
1: பசும்பால் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன் கீதா.
0: நம்ம குழந்தை ஆரோக்கியமா இருக்கணும்னா தாய்ப்பால் தானே முக்கியம் மீரா. பணத்தை கூட எப்ப வேணாலும் சம்பாதிக்கலாம், ஆனா குழந்தையோட ஆரோக்கியத்தை சம்பாதிக்க முடியாதுல.
1: நீ சொல்றது கரெக்ட் தான் கீதா. இப்ப என்ன என்ன பண்ண சொல்ற?
0: இன்னும் 3 மாசத்துக்கு லீவ் அப்ளை பண்ணிட்டு தாய்ப்பால் கொடுக்க ஆரம்பிச்சிடு. நீ தாய்ப்பால் கொடுக்கறதுனால குழந்தைக்கு தேவையான ஊட்டச்சத்தும் கிடைக்கும். பிற்காலத்துல நமக்கு வர மார்பக புற்றுநோய், கர்ப்பப்பை புற்றுநோயிலிருந்து நம்மள பாதுகாக்கும்.
1: இவ்ளோ தூரம் எடுத்து சொல்ற, நிச்சயமா செஞ்சிடறேன் கீதா.
0: தாய்ப்பாலை ஊட்டுவோம், ஆரோக்கியமான வாழ்வை அளிப்போம்.

எஃப்எம் ரெயின்போ நிகழ்ச்சிகளை 101.4 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசையில் தொடர்ந்து கேட்கலாம். இந்த அலைவரிசையில் நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேட்கலாம். தொடர்வது வந்தே மாதரம்.

0: என்ன அந்த ஆளு போனை பார்த்துட்டு அப்படியே ரோட்டுக்கு நடுவுல மூன் வாக் பண்ணிட்டு இருக்காரு.
1: அவரு மூன் வாக் பண்ணல ராஜா, வாட்ஸ்அப் வாக் பண்றாரு. இப்ப இருக்கிற பெரிய வியாதியே இதுதான், கவனச்சிதறல், அதாவது டிஸ்ட்ராக்ஷன்.
0: ஆமா, ஒரு கையில ஷேரிங், இன்னொரு கையில சேட்டிங், இது டிரைவிங்கே இல்ல, விபத்துக்கு வெல்கம் கார்டு அனுப்புற மாதிரி.
1: கரெக்ட் ராஜா. நாம முக்கியமா சொல்ல வேண்டியது பாதசாரிகளோட உரிமை, அதாவது பெடஸ்ட்ரியன் ரைட்ஸ் சொல்லுவோம் இல்லையா. அது ரோடு வாகனங்களுக்கு மட்டும் இல்ல, அதுல பாதசாரிகளுக்கும் சம உரிமை இருக்கு.
0: ஆமா ஆமானு, சில பேரு ஜிப்ரா கிராசிங்ல நிக்காம வண்டிய கொண்டு போய் அந்த கோட்டுக்கு மேல நிறுத்துவாங்க. அது என்ன ஸ்டார்டிங் பாயிண்டா இல்ல ரேஸ் விட போறாங்களா? பாவம் அந்த வரி குதிரைக்கு வலிக்கும் இல்ல
1: ராஜா. ஜோக் ஓகே தான், ஆனா சீரியஸா கேளுங்க. ரோட்டை கடக்கும் போது போன பாக்கெட்ல வைங்க. அந்த நோட்டிபிகேஷன் முக்கியம் இல்ல, உங்களோட உயிர் தான் முக்கியம். வண்டி ஓட்டும் போது போன் ஸ்கிரீனை பாக்காதீங்க, சாலைய பாருங்க. ஒரு மெசேஜ் தாமதமானா ஒன்னும் ஆயிடாது, ஆனா ஒரு விபத்து நடந்தா வாழ்க்கையே தாமதமாகிடும்.
0: சூப்பரனு, வண்டி ஓட்டுறவங்களும் கவனிங்க, பாதசாரிகளுக்கு ரைட் ஆஃப் த வே கொடுங்க. அவங்க ரோட்ல விளையாட வரல, வாழ்க்கைய நடத்ததான் போறாங்க.
1: சாலையில் கவனம் சிதறினால் வாழ்க்கையே சிதறி போகும்.
0: அதான் மக்களே, போனை ஓரமா வைங்க, ஹெல்மெட் சீட் பெல்ட் போடுங்க, ஜாலியா போங்க, ஆனா சேஃபா போங்க.

0: வணக்கம். நான் உங்க திரைப்பட பின்னணி பாடகர், நாட்டுப்புற இசை பாடகர் வேல்முருகன் பேசுறேன்.
1: நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். ஆடுங்கடா மச்சா ஆடுங்கடா, அழகான பொண்ண பார்த்து தேடுங்கடா,

0: தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: ஆறு மணி தொடர்வது செய்தி சுருக்கம்.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். மாணவர்களிடையே ஆக்கப்பூர்வமான சிந்தனை, அறிவியல் மனப்பான்மை மற்றும் தொழில் முனைவு உணர்வை வளர்ப்பதில் உயர்கல்வி நிறுவனங்கள் முக்கிய பங்காற்ற வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். சர்வதேச யோகா தினம் உலகளாவிய கொண்டாட்டமாக மாறியது ஊக்கமளிப்பதாக உள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மத்திய தொழிலக பாதுகாப்பு படையின் புதிய கட்டிடத்திற்கு புதுதில்லியில் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று அடிக்கல் நாட்டுகிறார். நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் ரயில்வே கட்டமைப்புகளும் சேவைகளும் முன்னெப்போதும் இல்லாத வகையில் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். திருவள்ளூர் அருகே தனியார் தொழிற்சாலையில் ஏற்பட்ட அமோனியா கசிவால் அப்பகுதி மக்கள் மேலும் பாதிக்காத வகையில் உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். திருவள்ளூர் அருகே தொழிற்சாலையில் ஏற்பட்ட விபத்தில் பாதிக்கப்பட்டோருக்கு அதிஉயர் சிகிச்சை வழங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். தொழிலாளர் நலன் தொடர்பான விதிகள் மீறப்பட்டதா என்பது குறித்து துறை ரீதியான விசாரணை நடைபெறுவதாகவும் அந்த தொழிற்சாலையை மூட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திரு முகமது பர்வேஸ் கூறியுள்ளார். தமிழகத்தில் அரசு மருத்துவமனைகளுக்கு எம்ஆர்ஐ ஸ்கேன் இயந்திரங்கள் கொள்முதல் செய்வதில் தரநிலைகள் முழுமையாக பின்பற்றப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். வண்டலூர் அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்காவில் பார்வையாளர்களுக்கு மேற்கொள்ளப்பட்டுள்ள வசதிகள் குறித்து மாநில அமைச்சர்கள் திரு ரஞ்சித்குமார் மற்றும் திரு சரத்குமார் ஆகியோர் ஆய்வு மேற்கொண்டனர். பிரிக்ஸ் நாடுகளின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர்கள் கூட்டம் புதுதில்லியில் இன்று தொடங்குகிறது. இந்திய கடற்படையின் போர்க்கப்பலான INS தர்காஷ் கடல்சார் ஒத்துழைப்பு பயணத்தின் ஒரு பகுதியாக நேற்று மொரீஷியஸில் உள்ள போர்ட் லூயிஸுக்கு சென்றடைந்தது. NCC சார்பில் நாடு முழுவதும் நடைபெற்ற யோகா தின நிகழ்வுகளில் 830,000 பேர் பங்கேற்றதாக தேசிய மாணவர் படை தெரிவித்துள்ளது. தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் அருகே இரு பேருந்துகள் நேருக்கு நேர் மோதி ஏற்பட்ட விபத்தில் 20 பேர் காயமடைந்தனர். தமிழகத்தில் 5 மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா 3-2 என்ற கோல் கணக்கில் நெதர்லாந்தை வென்றது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
3: நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நிலையத்தில் நேரம் 6:02:30.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: காற்றலையில் கலந்திருக்கும் அத்தனை அன்பு நெஞ்சங்களுக்கும் அன்பான வணக்கம். விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இணைந்திருக்கிறோம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு இறையருள் போற்றும் இன்னிசையோடு இணைய காத்திருக்கிறோம்.
2: அருள்மணி மாலை.
1: நிகழ்ச்சியின் தொடக்கமாக வரக்கூடிய பாடல் தேவர் மூவர் போற்றும் வேத நாயகன் தேவாதி தேவன் விக்ன விநாயகனை போற்றி வரும் பாடல். டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் பாடிய பாடல். டி ஆர் பாப்பா இசையில்

பக்திமயமான இந்த காலை பொழுதில் நேயர்களின் இல்லங்களில் பக்தி மனத்தை கவனச் செய்து கொண்டிருக்கிறது அருள்மணி மாலை. நிகழ்ச்சியை நமக்காக வழங்கிக் கொண்டிருக்கிறது விவத் பாரதி. தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு. இனி நிகழ்ச்சியில் தொடர்ந்து வரக்கூடிய பாடல் ஹரிணி பாடிய பாடல், எம் சசிதரன் இசையில் தீபன் அருணாச்சலம் இயற்றிய பாடல் இது. நடன சபேசன் நதிப்புன ஈசன் திடமுரு தேசன் நித்திய சபேசன் வடக்கைலாசன் மலைமகள் நேசன் பரமசிவனை பணிந்து வரும் பாடல்.

விவத்பாரதி தமிழ் பண்பலை 102.3 இணைந்திருக்கிறோம். நிலையத்தில் நேரம் 6:15. இல்லந்தோறும் இறையருள் ஒலித்துக் கொண்டிருக்கிறது அருள்மணி மாலை நிகழ்ச்சி வழியாக. இனி நிகழ்ச்சியில் தொடர்ந்து வரக்கூடிய பாடல் கே வீரமணி சோமு இசையில் கே வீரமணி மற்றும் ராதா பாடிய பாடல் இது. நெல்லை அருள்மணி இயற்றிய பாடல். ஜகமதில் எங்கும் அழகு தங்க அகிலத்தில் வாழும் பக்தர்களுக்கு அருளை வாரி வழங்கும் அம்மனை போற்றி வரும் பாடல்.

இனி நிகழ்ச்சியில் தொடர்ந்து வரக்கூடிய பாடல் ஜிக்கி பாடியது டி ஏ கல்யாணம் இசையில். அன்பு கொள்ளாதவன் கடவுளை அறியாதவன், ஏனெனில் அன்பே கடவுள் என்கிறார் இயேசுபிரான்.

இனி நிகழ்ச்சியில் தொடர்ந்து வரக்கூடிய பாடல் எஸ் சரளா பாடிய பாடல், டி கே ராமமூர்த்தி இசையில் நாகூர் சலீம் இயற்றிய பாடல். இறைவன் உங்கள் உருவங்களையோ உங்கள் செல்வங்களையோ பார்ப்பதில்லை, மாறாக உங்கள் உள்ளங்களையும் செயல்களையும் பார்க்கிறான். செயல்கள் அனைத்தும் எண்ணங்களை பொறுத்தே அமைகின்றன என்று சொல்கிறார் நபிகள் நாயகம்.

இறையொருள் போற்றும் இன்னிசையோடு இணைந்திருக்கிறோம். விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 அருள்மணி மாலை நிகழ்ச்சியில் நிகழ்ச்சியை கேட்ட நேயர்கள் முகநூல் வழி போட்டிருக்கிற வாழ்த்துக்களை பார்த்துருவோம். முகமது மியான் வாழ்த்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. பரிசை நா முத்துக்குமரன், அவரை தொடர்ந்து மயிலை பட்டாபி இன்றைய தின வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவரை கூட சேர்த்து கேட்டுட்ருக்கிற எல்லார் பேரோடையும் சேர்ந்து போட்டிருக்காரு. மீரா வெங்கட்ராமன் சங்கர் சேந்தமங்கலத்திலிருந்து, போரூர் பொன்ராஜ் அவருமே அழகான ஒரு இமேஜோடு நமக்காக வாழ்த்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. அண்ட் கிருஷ்ணகிரி மாவட்டம் துடுகனல்லி கோவில் கோட்டாயிலிருந்து கனகராஜ் ஜெயக்கொடி அவங்களுமே வாழ்த்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. அவங்கள தொடர்ந்து யாரு அப்படின்னா உரப்பாக்கம் பார்த்திபன், போரூர் பொன்ராஜ் திரும்பவுமே ஒரு வணக்கத்தை பதிவு பண்ணியிருக்காங்க. சென்னை பழைய வண்ணாரப்பேட்டையிலிருந்து சோமசுந்தர பிரபு, பிரபாகரன் அவர் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன், இன்றைய நாள் அனைவருக்கும் வெற்றிகரமாக அமைய வாழ்த்துக்கள்னு வாழ்த்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. கார்த்திக் அவங்களுமே வாழ்த்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. பிரபாகரன் அவர் சொல்லியிருக்காரு, காலை நேரத்தில் இறை சிந்தனைகளுடன் இன்னிசை பக்தி பாடல்கள் தரும் தெய்வீக ராகம், அருள்மணி மாலை நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம்னு பதிவு பண்ணியிருக்காங்க. மதுரை சோ சண்முக வாழ்த்துக்களை பதிவு பண்ணிருக்காங்க. சுலை ரீஜா மனோகரன் வாழ்த்துக்களை பதிவு பண்ணிருக்காங்க. அண்ட் அவங்களை தொடர்ந்து சாந்தி ரமேஷ், மந்திரமூர்த்தி அவருமே வந்து ஒரு நீண்ட பதிவு, இங்க வந்து நடராஜர் திருத்தலங்கள்ல நான் இருந்துட்டே அப்படியே இந்த பாடலை கேட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி பதிவு பண்ணிருக்காங்க. ராஜமாணிக்கம் கோபி வாழ்த்துக்களை பதிவு பண்ணிருக்காங்க. ஆறுமுகனின் அண்ணன் ஆனைமுகன், நமச்சிவாயம் வாழ்க, தொடர்ந்து வந்த அத்தனை பக்தி பாடல்களும் மனதையில் பக்தியை ஆழ்த்தியதுன்னு சொல்லிட்டு ரீஜா மனோகரன் அவருடைய பதிவு. ஆனாங்க ஊர்லேருந்து ஷேகா அவருமே வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் பதிவு பண்ணியிருக்காங்க. அருள்மணி மாலையில் இனி தொடர்ந்து வரக்கூடிய பாடல் வி தட்சிணாமூர்த்தி இசையில் பூவை அமுதன் ஏற்றிய பாடல், கே ஜே யேசுதாஸ் பாடிய பாடல் இது. அலைமோதும் உலகான புவி மீதிலே அடியேன் உன் புகழ்பாட வரம் தாருமே என்று ஆறுமுகனின் பதம் பணிந்து வரும் பாடல்.

இனி நிகழ்ச்சியில் தொடர்ந்து வரக்கூடிய பாடல் இளையராஜா பாடிய பாடல், இது எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் கண்ணதாசன் இயற்றிய பாடல்.

மணலி பெரியசைக்காடு ஜெயக்குமார் பாலாஜி, ஹேமலதா கள்ளக்குறிச்சியிலேருந்து, சரவணன் ராமலிங்கம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் கண்டாட்சி மங்கலம் கிராமத்திலிருந்து, சரவணன் அமுதா, ராஜலட்சுமி, தெய்வ சிகாமணி இவங்கெல்லாம் நமக்கு வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் பதிவு பண்ணியிருக்காங்க. இனி நிகழ்ச்சியில் வரக்கூடிய பாடல் கேஜே யேசுதாஸ் பாடிய பாடல் இது. ஆலப்புழா ரங்கநாத் இசையில்

0: கேட்ட பாடலுடன் இனிதே நிறைவு பெற்றது.
1: அருள்மணி மாலை.
0: இங்கே பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகுமார் காரைக்குடியிலிருந்து அவர் கூட சேர்ந்து மேலூர் ராமச்சந்திரன், ரமா டீ நகர்லேருந்து ரமா ரவி, ரங்கராஜன் டீ நகர்லேருந்து இவங்கெல்லாம் வாழ்த்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. சூளை ரீஜா மனோகரன், கண்ணதாசன் கற்பனையில், எம் எஸ் விஸ்வநாதன் இசையில், இளையராஜா பாடின அந்த நாடி வந்த செல்வம் எங்கள் வீட்டை வந்தடைந்தது அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காரு. புதுச்சேரி கோவிந்தன்பேட்டை வீரமணி பாலன் வாழ்த்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. கருப்பண்ணன் ரங்கசாமி அவங்களுமே வந்து நமக்காக நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. இதுவரை இறையருள் போற்றும் இன்னிசையாய் இல்லறம் தோறும் நல்லறம் போற்ற கேட்டோம் விவித் பாரதி வழங்கிய அருள்மணி மாலை நிகழ்ச்சியில். மீண்டும் பக்தி பாடல்களை மாலை 6 மணிக்கு பக்தி மாலை நிகழ்ச்சியில் கேட்கலாம்.

சர்வதேச யோகா தினம் உலகளாவிய கொண்டாட்டமாக மாறியது ஊக்கம் அளிப்பதாக உள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் அருகே தனியார் தொழிற்சாலையில் ஏற்பட்ட அமோனியா கசிவால் அப்பகுதி மக்கள் மேலும் பாதிக்காத வகையில் உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் அரசு மருத்துவமனைகளுக்கு எம்ஆர்ஐ ஸ்கேன் இயந்திரங்கள் கொள்முதல் செய்வதில் தரநிலைகள் முழுமையாக பின்பற்றப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். தமிழகத்தில் 5 மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா 3-2 என்ற கோல் கணக்கில் நெதர்லாந்தை வென்றது. இனி விரிவான செய்திகள். சர்வதேச யோகா தினம் உலகளாவிய கொண்டாட்டமாக மாறியது ஊக்கம் அளிப்பதாக உள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், யோகா உலகம் முழுவதும் மறக்க முடியாத கொண்டாட்டங்களுடன் கூடிய நாளாக அமைந்தது என்று குறிப்பிட்டுள்ளார். இதை உலகளாவிய நிகழ்வாக மாற்றிய மக்களுக்கு நன்றி தெரிவிப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். நல்வாழ்வு மற்றும் ஆரோக்கியத்தை நோக்கிய முயற்சியில் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த மக்களை யோகா ஒருங்கிணைத்திருப்பதாக அவர் தெரிவித்தார். யோகாவை அன்றாட வாழ்க்கையின் ஒரு பகுதியாக மக்கள் மேற்கொள்ள இந்த தினம் மேலும் ஊக்கமளிக்கும் வகையில் அமைந்திருப்பதாக திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அருகே இறால் பதப்படுத்தும் தொழிற்சாலையில் ஏற்பட்ட வாயு கசிவால் உயிரிழந்தோர் குடும்பத்தினருக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி, தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் உள்ளிட்ட தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர். இந்த விபத்து மிகுந்த வேதனை அளிப்பதாகவும் உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு இரங்கல் தெரிவிப்பதாகவும் காயமடைந்தோர் விரைவில் குணமடைய பிரார்த்திப்பதாகவும் அவர்கள் கூறியுள்ளனர். இதனிடையே திருவள்ளூர் அருகே தனியார் தொழிற்சாலையில் ஏற்பட்ட அமோனியா கசிவால் அப்பகுதி மக்கள் மேலும் பாதிக்காத வகையில் உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இச்சம்பவம் அதிர்ச்சியையும் வேதனையையும் ஏற்படுத்தியுள்ளதாக கூறியுள்ளார். பாதிக்கப்பட்ட தொழிலாளர்களுக்கு உயரிய சிகிச்சைகளை வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் டாக்டர் எல் முருகன் கேட்டுக் கொண்டுள்ளார். இந்நிலையில் மாநில சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு ராஜீவ் மற்றும் மாவட்ட ஆட்சியர் திருமதி கவிதா ஆகியோர் விபத்து நிகழ்ந்த தொழிற்சாலையில் ஆய்வு மேற்கொண்டனர். புதுக்கோட்டையில் செய்தியாளர்களிடம் பேசிய மாநில தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திரு முகமது பர்வேஸ், தொழிலாளர் நலன் தொடர்பான விதிகள் மீறப்பட்டதா என்பது குறித்து துறை ரீதியான விசாரணை நடைபெறுவதாகவும் அந்த தொழிற்சாலையை மூட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் கூறினார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட அனைத்து மாநிலங்களின் முன்னேற்றமும் அவசியமானது என்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கூறியுள்ளார். தெலங்கானா மற்றும் மேற்குவங்க மாநிலங்கள் உருவான தினத்தை ஒட்டி ஆளுநர் மாளிகையில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். மாநிலங்களுக்கிடையே கலாச்சார பரிமாற்றம் நாட்டின் ஒற்றுமையை வலுப்படுத்தும் என்று அவர் கூறினார். பல்வேறு இந்திய மொழிகளை கற்றுக்கொள்வது தேசிய ஒருங்கிணைப்பையும் கலாச்சார புரிதலையும் மேம்படுத்தும் என்று திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் குறிப்பிட்டார். அரசு பள்ளிகளில் மாணவர்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ப உணவின் அளவையும் அதிகரிக்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், தூத்துக்குடி மாவட்டம் விளாத்தி குளத்தில் பள்ளி ஒன்றில் காலை உணவு திட்டத்தில் ஏற்பட்ட குளறுபடிகள் அதிர்ச்சியையும் வேதனையும் அளிப்பதாக கூறியுள்ளார். இனிவரும் காலங்களில் இதுபோன்ற நிலை ஏற்படாமல் தடுக்க வேண்டும் என்று திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. தமிழகத்தில் அரசு மருத்துவமனைகளுக்கு எம்ஆர்ஐ ஸ்கேன் இயந்திரங்கள் கொள்முதல் செய்வதில் தரநிலைகள் முழுமையாக பின்பற்றப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். திருச்செங்கோட்டில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாநிலத்தில் அரசு மருத்துவமனைகளுக்கு தமிழ்நாடு மருத்துவ சேவைகள் கழகம் மூலமாகவே மருந்துகள் மற்றும் உபகரணங்கள் கொள்முதல் செய்யப்படுவதாக கூறினார். எம்ஆர்ஐ இயந்திரங்கள் ஐரோப்பிய தரநிலைகள் மற்றும் அமெரிக்க தரநிலைகள் அடிப்படையிலேயே வாங்கப்படுவதாக தெரிவித்தார். இது தொடர்பாக வெளியான தகவல்கள் தவறானவை என்றும் மருத்துவத்துறையில் எந்த முறைகேடும் நடைபெறாது என்றும் திரு அருண்ராஜ் கூறினார். திறந்தவெளி நெல் கொள்முதல் நிலையங்களில் தேங்கியுள்ள நெல் மூட்டைகளை உடனடியாக கொள்முதல் செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அமமுக பொதுச்செயலாளர் திரு டிடிவி தினகரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தஞ்சாவூர் மாவட்டத்தில் திறந்தவெளி நெல் சேமிப்பு கிடங்கில் வைக்கப்பட்டிருந்த 100,000-க்கும் அதிகமான நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து வீணானதாக வெளியான செய்திகளை சுட்டிக்காட்டியுள்ளார். நெல் மூட்டைகளை உரிய நேரத்தில் அரவைக்கு அனுப்பி வைப்பதில் ஏற்பட்ட தாமதமே இதற்கு காரணம் என்று திரு டிடிவி தினகரன் குற்றம் சாட்டியுள்ளார். இதற்கு உரிய இழப்பீட்டை வழங்க வேண்டும் என்றும் திரு டிடிவி தினகரன் கேட்டுக் கொண்டுள்ளாா்.

0: பிரம்மகுமாரிகள் அமைப்பின் 90வது ஆண்டு விழா சென்னையில் நேற்று நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் 90வது ஆண்டை குறிக்கும் வகையில் 90 முக்கிய பிரமுகர்கள் ஒரே நேரத்தில் குத்துவிளக்கை ஏற்றினர். இதில் பிரம்மகுமாரிகள் அமைப்பைச் சேர்ந்த மகளிர் மற்றும் சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். போதைப் பொருள் இல்லாத இந்தியாவை உருவாக்குவது தொடர்பான உறுதிமொழி ஏற்பு நிகழ்வும் இதில் நடைபெற்றது. மேகதாது அணை விவகாரம் குறித்து விவாதிப்பதற்காக அனைத்துக் கட்சிக் கூட்டத்திற்கு அழைப்பு விடுக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. அக்கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தில் பொருத்தமான திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு மத்திய அரசுக்கு அனுப்ப வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நீலகிரி, தேனி, திண்டுக்கல், சிவகங்கை, கோயம்புத்தூர் ஆகிய 5 மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் அந்த மையம் கூறியுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளின் சில இடங்களில் நேற்றிரவு பரவலாக மழை பெய்தது. கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலும் பல்வேறு இடங்களில் நேற்று மிதமான மழை பெய்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்து வந்த நிலையில் திடீரென பல்வேறு பகுதிகளில் மிதமான மழை கொட்டி தீர்த்தது. குறிப்பாக கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னஸ்தலம் ஒன்றியத்துக்கு உட்பட்ட நமச்சிவாயபுரம், தொட்டியம், கனியாமூர், பைத்தந்துறை, எளியத்தூர், கடத்தூர், தெஞ்ஞானத்தம் ஆகிய சுமார் 20 மேற்பட்ட கிராமங்களில் சுமார் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக இடி மின்னல் காற்றுடன் கூடிய மிதமான மழை கொட்டி தீர்த்தது. இந்த மழையானது விவசாய பயிர்களுக்கான நிலக்கடலை, கரும்பு, மக்காச்சோளம் போன்ற பயிர்களுக்கு உகந்த மழையாக இருப்பதால் விவசாயிகள் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்ட செயலாளர் என் முருகேசன்.
0: எத்தியோப்பிய நாடாளுமன்ற தேர்தலில் அந்நாட்டு பிரதமர் திரு அபி அகமத் தலைமையிலான ஆளும் முன்னேற்ற கட்சி அறுதி பெரும்பான்மையை தக்கவைத்துள்ளது. குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு மத்திய பிரதேச மாநிலம் குனோ தேசிய பூங்காவில் சிறுத்தைகள் பராமரிப்பு பகுதியை பார்வையிட்டார். மத்திய தொழிலக பாதுகாப்பு படையின் புதிய கட்டிடத்திற்கு புதுதில்லியில் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று அடிக்கல் நாட்டுகிறார். இந்திய கடற்படையின் போர்க்கப்பலான INS தர்காஷ் கடல்சார் ஒத்துழைப்பு பயணத்தின் ஒரு பகுதியாக நேற்று மொரீஷியஸில் உள்ள போர்ட் லூயிஸுக்கு சென்றடைந்தது. NCC சார்பில் நாடு முழுவதும் நடைபெற்ற யோகா தின நிகழ்வுகளில் 830,000 பேர் பங்கேற்றதாக தேசிய மாணவர் படை தெரிவித்துள்ளது. தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் அருகே இரு பேருந்துகள் நேருக்கு நேர் மோதி ஏற்பட்ட விபத்தில் 20 பேர் காயமடைந்தனர். வண்டலூர் அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்காவில் பார்வையாளர்களுக்கு மேற்கொள்ளப்பட்டுள்ள வசதிகள் குறித்து மாநில அமைச்சர்கள் திரு ரஞ்சித்குமார் மற்றும் திரு சரத்குமார் ஆய்வு மேற்கொண்டனர். ஓமன் நாட்டின் கப்பலில் பணியில் இருந்தபோது உயிரிழந்த மாலுமி நிஷாந்தின் மனைவிக்கு தமிழக அரசின் இளநிலை உதவியாளர் பணிக்கான பணி நியமன ஆணையை மாநில அமைச்சர் திரு ஸ்ரீநாத் தூத்துக்குடியில் வழங்கினார். சென்னை அடையாறு முகத்வாரத்தில் தூர்வாரும் பணிகள் குறித்து மாநில தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு குமார் ஆய்வு மேற்கொண்டார். சென்னையில் அனுமதி பெறாமல் வைக்கப்பட்டிருந்த 16 விளம்பர பலகைகள் கடந்த 2 நாட்களில் அகற்றப்பட்டு 210,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளதாக மாநகராட்சி நிர்வாகம் தெரிவித்துள்ளது. உலக இசை தினத்தை முன்னிட்டு சென்னை மாநகராட்சி சார்பில் பாண்டி பஜாரில் 15 மணி நேரம் நடைபெற்ற தொடர் இசை நிகழ்ச்சியில் பங்கேற்ற இசைக்கலைஞர்களை மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் பாராட்டினார். விளையாட்டுச் செய்திகள். ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா நெதர்லாந்தை வென்றது. ரேட்டர்டோமில் நடைபெற்ற இப்போட்டியில் 3-2 என்ற கணக்கில் இந்தியா வெற்றி பெற்றது. லண்டனில் நாளை நடைபெறவுள்ள போட்டியில் இந்தியா பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் தென்னாப்பிரிக்கா இந்தியாவை வென்றது. மான்செஸ்டரில் நடைபெற்ற இப்போட்டியில் தென்னாப்பிரிக்க அணி 6 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சர்வதேச யோகா தினம் உலகளாவிய கொண்டாட்டமாக மாறியது ஊக்கமளிப்பதாக உள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் அருகே தனியார் தொழிற்சாலையில் ஏற்பட்ட அமோனியா கசிவால் அப்பகுதி மக்கள் மேலும் பாதிக்காத வகையில் உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் அரசு மருத்துவமனைகளுக்கு MRI ஸ்கேன் இயந்திரங்கள் கொள்முதல் செய்வதில் தரநிலைகள் முழுமையாக பின்பற்றப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். தமிழகத்தில் 5 மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா 3-2 என்ற கோல் கணக்கில் நெதர்லாந்தை வென்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: நேயர்கள் இணைந்திருப்பது விவத்பாரதி. தமிழ் பண்பலை 102.3 இணைந்திருக்கிறோம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு.

நேரம் 6:55. நேயர்களினை கேட்கலாம். நிகழ்ச்சி குறிப்புகள் என்ற நிலையத்தில் ஒளிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு மலர கேட்கலாம். நேயர்களே, இந்த அறிவிப்பினை தொடர்ந்து 7 மணிக்கு வணக்கம் தமிழ்நாடு, 7:15 தமிழில் செய்திகள், 7:25 வணக்கம் தமிழ்நாடு தொடரும், 8 மணிக்கு செய்தி சுருக்கம், 8:02 கடிதம் வழி நேயர்கள் விரும்பி கேட்ட பாடல்கள் காற்றலையில் கானங்களாய் தவழ்ந்து வர நேயர்கள் கேட்டு ரசிக்கலாம் உங்கள் விருப்பத்தை உங்களின் இனிமையான பெயர்களோடு. 9 மணிக்கு செய்தி சுருக்கம், 9:02 கலக்கல் அரங்கம், 10 மணிக்கு செய்தி சுருக்கம், 10:02 என் கேள்விக்கு என்ன பதில் தொலைபேசி வழி நேயர்கள் பங்கேற்று சிறப்பிக்கக்கூடிய நிகழ்ச்சி இது. 11 மணிக்கு செய்தி சுருக்கம், 11:02 என்றும் இனியவை, 12 மணிக்கு ரெட்ரோ நேரம், 12:40 தமிழில் செய்திகள், 12:50 ரெட்ரோ நேரம் தொடரும், 1 மணிக்கு பாடல் உங்கள் சாய்ஸ் தொலைபேசி வழி நேயர்கள் பங்கேற்று தங்களுடைய விருப்ப பாடல்களை கேட்டு ரசிக்கக்கூடிய நிகழ்ச்சி இது. 2 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள், 2:15 எங்கள் ஸ்டைல், 2:55 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள், 3 மணிக்கு வர்ணஜாலம், 4 மணிக்கு செய்தி சுருக்கம், 4:02 ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம், 5 மணிக்கு செய்தி சுருக்கம், 5:02 எமது நிகழ்ச்சிகள் தொடரும், 5:10 பூந்தென்றல், 6 மணிக்கு பக்தி மாலை, 6:30 மாநில செய்திகள், 6:40 என் விருப்பம் இனிமையான திரைப்பட பாடல்கள் வலம் வர கேட்டு ரசிக்கலாம், 7 மணிக்கு திரைகானம், 7:15 தமிழில் செய்திகள், 7:25 திரைகானம், 7:30 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள், வழங்குபவர் பி சரவணன் அவர்கள், 7:35 பாட்டும் பயணமும், 7:55 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் ஸ்ரீ தென்கட்சிகோ சுவாமிநாதன் அவர்கள், 8 மணிக்கு செய்தி அறிக்கை, 8:05 நீ கோரினால், 9 மணிக்கு பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்ஷன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள், 9:15 என் இனிய பொன் நிலாவி, 10 மணிக்கு எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு, 11 மணிக்கு மனசு மயங்கும், மனதை மயக்கும் இனிமையான பாடல்களின் அணிவகுப்பாய் மனசு மயங்கும் வரை என்ற நிலையத்தில் ஒளிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு மலர கேட்டோம்.

நேயர்கள் இணைந்திருப்பது விவத் பாரதி. தமிழ் பண்பலை 101.3 இணைந்திருக்கிறோம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு நாம் இணைந்திருக்கிறோம் நேயர்களே. ரோசையா ராணிப்பேட்டை மாவட்டத்திலேருந்து வாழ்த்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. காஞ்சிபுரத்திலேருந்து கமலா வரதன், பொன்னியம்மன் மேடு வன்னி கணேசன், ஆரணி பாப்பாம்பட்டி ஆண்டாள் தேவமணி, அடையாளம்பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி, மதுரா குளத்தூர் இளங்கோ, மேலப்பேடு தயாளன், ஹரிஹரன், மணலி பெரியசைக்காடு ஜெயக்குமார், இவங்கெல்லாமும் நமக்காக வாழ்த்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: ஆம் நேர்களே, மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு நாம் இணையவிருக்கும் இந்த நிகழ்ச்சி.
2: வணக்கம் தமிழ்நாடு.
3: வணக்கம் தமிழ்நாடு.
4: வணக்கம் தமிழ்நாடு.
2: வணக்கம் தமிழ்நாடு.
1: மகள் வித்து மகள் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. எப்பவுமே நாம்பளுமே மகிழ்ச்சியா இருக்கணும், அந்த மகிழ்ச்சியை அடுத்தவங்களையும் தொத்தி கொள்ள வேண்டும். அப்படி இருக்கணுங்க மகிழ்ச்சின்னா. ரைட், ஓகே. இன்று பிறந்த நாள், திருமண நாள் மற்றும் அனைத்து சுப நிகழ்வுகளையும் கொண்டாடும் விவித் பாரதியின் நேயர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். வாழ்த்து என்னும் சொல்லெடுத்து வாசகம் என்னும் நாற்கோர்த்து வாசனை என்னும் திரவியத்தை ஊற்றி மாலையாக்கி மகிழ்கிறது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு. இதோ தொடக்கமாக வரக்கூடிய பாடல், யூத் படத்திற்காக வரக்கூடிய பாடல் இது. எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல், மணி சர்மாவின் இசையில், வைரமுத்துவின் கற்பனையில்.

நேயர்கள் இணைந்திருப்பது விவத் பாரதி தமிழ் பண்பலை 100.3 இணைந்திருக்கிறோம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு நாம் இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி வணக்கம் தமிழ்நாடு. நேர்களே, நிகழ்ச்சியில தொடர்ந்து வரக்கூடிய பாடல் என்ன பாடலா இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கீங்க இல்லையா? வரக்கூடிய பாடல் ஒன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் படத்திற்காக வரக்கூடிய பாடல் இது. உன்னிகிருஷ்ணன் மற்றும் சுஜாதா பாடிய பாடல், எஸ் ஏ ராஜ்குமார் இசையில், இது தாமரையின் கற்பனைகள்.

நேயர்கள் இணைந்திருப்பது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இணைந்திருக்கிறோம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு நாம் இணைந்திருக்கிறோம். வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் நிலையத்தில் நேரம் 7:10

0: நிமிடம்.
1: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ.
0: விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இணைந்திருக்கிறோம். வணக்கம். தமிழ்நாடு நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறதா நேயர்கள் நிறைய பேர் வந்து மெசேஜ் போட்டிருக்காங்க. சுரேஷ் பாபு அவர் வந்து சர்வதேச நீங்களாக இருங்கள் அப்படிங்கிற தினம் இன்னைக்கு எனது பார்வையில் ஒரு கவிதையாக அப்படின்னு, நான் என்பவன் நான் மட்டுமே யாரோ வரைந்த ஓவியமாக வாழ எனக்கு ஆசையில்லை, என் தூரிகை கொண்டு என் வானத்தை நானே வரைவேன், உலகம் சொல்லும் தேவையில்லா இலக்கணங்கள் எனக்கு தேவையில்லை அப்படின்ற மாதிரி ஒரு அழகான கவிதையாக அவர் வந்து வடிவமைச்சு நமக்காக 52 கொடுத்திருக்காரு. பாவலர் சுரேஷ் அவர்கள், சுரேஷ் பாபு அவர்கள் 52 சென்னையிலிருந்து நமக்காக கொடுத்திருக்காங்க. அண்ட் பிரபாகரன் அவங்களுமே நமக்காக வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் பதிவு பண்ணியிருக்காங்க. மகிழ்வித்து மகிழ் என்ற சிந்தனையுடன் நிகழ்வு ஆரம்பமானதுக்கு வாழ்த்துக்கள்னு பதிவு பண்ணியிருக்காங்க. சூளை ரீஜா மனோகரன் இவங்களுமே யூத் திரைப்பட பாடல் மணிஷங்கர் அவருடைய இசை அப்படின்றதையும் பதிவு பண்ணி நல்லா இருக்கு, மனதுக்கு பலமா இருக்கு அந்த பாடல்னு பதிவு பண்ணியிருக்காங்க. கண்கவர் பதாகையோடு வலம் வரக்கூடிய வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள்னு அந்தோனிராஜ் காட்டுப்பாக்கத்திலிருந்து, சூளை ரீஜா மனோகரன் அவருமே வந்து வாழ்த்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. பொன்னியம்மன்மேடு வன்னை கணேசன் இவங்களும் வாழ்த்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. ஸ்ரீ கனகராஜ் கூடுவாஞ்சேரியிலிருந்து, நலம்தானே நானும் நலம்தான் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள்னு பதிவு பண்ணியிருக்காங்க. நெல்லை பாரதி, வாதாட பலருக்கு தெரியும் உரையாட சிலருக்கு தெரியும் அப்படின்னு அன்பான காலை வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் பதிவு பண்ணியிருக்காங்க. ரோசையா அவருமே வாழ்த்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. காஞ்சிபுரத்திலிருந்து கமலாவரதன், பொன்னியம் இளங்கோ, மேலப்பேடு, தயாளன் இவங்கெல்லாமும் நமக்காக வாழ்த்துக்களை பதிவு பண்ணிருக்காங்க. ரைட், ஓகே. விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இணைந்திருக்கிறோம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் உங்களுக்காக கேள்வியை நான் ஃபேஸ்புக்கில் பதிவு பண்ணிட்டேன். வாக்கிற்கு அருணகிரி என்று அருணகிரிநாதருக்கு புகழாரம் சூட்டியவர் யார் அப்படிங்கிற கேள்விக்கான விடை தெரிந்தால் நீங்கள் விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 அப்படிங்கிற ஃபேஸ்புக் பக்கத்தில் போய் நாங்கள் பதிவிட்டிருக்கிற அந்த பதிவின் கீழே நீங்கள் பதிவு பண்ணலாம்.

0: நிஷா, காலையிலேயே ஒரே ஜாலி மூடு, பாட்டுலாம் ஒரே பலமா இருக்கே.
1: ஆமா உஷா, 9 மணி ஆக போகுது, கலக்கல் அரங்கம் ஸ்டார்ட் ஆக போகுதுல. அதான்
0: என்னது கலக்கல் அரங்கமா?
1: எஸ், நம்ம விவித் பாரதி தமிழ் எஃப்எம்ல டெய்லி காலையில 9 மணில இருந்து 10 மணி வரைக்கும் வர கேம் ஷோ நமக்கு செம்ம ஜாலியா ஃபன் ஃபில்டா இருக்கும்.
0: ஆமா, சொல் விளையாட்டு திரை புதிர் அப்படின்னு டெய்லி ஒரு கேம் ஷோ, கலகலப்பு உற்சாகம் சந்தோஷம், இதுதான் நம்ம கலக்கல் அரங்கம்.
2: உங்கள் விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3.

0: தமிழசம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது 7:15 செய்தி அறிக்கையை அடுத்து வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சி தொடரும்.

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள்:

மாணவர்களிடையே ஆக்கப்பூர்வமான சிந்தனை, அறிவியல் மனப்பான்மை மற்றும் தொழில் முனைவு உணர்வை வளர்ப்பதில் உயர்கல்வி நிறுவனங்கள் முக்கிய பங்காற்ற வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். நாட்டின் வளர்ச்சி தொடர்பாக புதுதில்லியில் இன்று நடைபெறும் உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி உரையாற்றவுள்ளார். நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் ரயில்வே கட்டமைப்புகளும் சேவைகளும் முன்னெப்போதும் இல்லாத வகையில் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர்கள் கூட்டம் புதுதில்லியில் இன்று தொடங்குகிறது. நாட்டின் வடகிழக்கு பகுதிகளில் சில இடங்களில் அடுத்த சில நாட்களுக்கு அதி கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். மாணவர்களிடையே ஆக்கப்பூர்வமான சிந்தனை, அறிவியல் மனப்பான்மை மற்றும் தொழில் முனைவு உணர்வை வளர்ப்பதில் உயர்கல்வி நிறுவனங்கள் முக்கிய பங்காற்ற வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். மத்திய பிரதேசத்தின் ஜபல்பூரில் உள்ள ராணி துர்காவதி பல்கலைக்கழகத்தின் பட்டமளிப்பு விழாவில் உரையாற்றிய அவர், எந்த ஒரு தனிநபர் அல்லது சமூகத்தின் வளர்ச்சிக்கும் கல்வியே மிகச்சிறந்த வழியாகும் என்று குறிப்பிட்டார். கல்வியையும் திறமையையும் தனிப்பட்ட வெற்றிக்காக மட்டுமல்லாமல் சமூகத்தின் நலனுக்காகவும் பயன்படுத்த வேண்டும் என்று மாணவர்களுக்கு அவர் அறிவுறுத்தினார். பழங்குடியின சமூகத்தின் கல்வி வளர்ச்சி மிகவும் முக்கியமானது என்றும் அவர் தெரிவித்தார். பழங்குடியின இளைஞர்கள் நவீன வளர்ச்சியில் பங்களிப்பதற்கான வாய்ப்புகளை நாம் கூட்டாக உறுதி செய்ய வேண்டும் என்று அவர் கூறினார். பழங்குடியின சமூகத்தின் பாரம்பரிய திறன்கள் மற்றும் அறிவு பரப்பப்பட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். மாணவர்களுக்கு கல்வி வழங்குவதை தாண்டி உயர்கல்வி நிறுவனங்கள் புத்தாக்கம் மற்றும் ஆராய்ச்சிக்கான முக்கிய மையங்களாகவும் செயல்பட வேண்டும் என்று அவர் கூறினார். இந்திய கலாச்சாரம், மரபுகள், இந்திய மொழிகள் ஆகியவை மீது மாணவர்களிடையே பெருமித உணர்வை ஏற்படுத்துவதும் உயர்கல்வி நிறுவனங்களின் பணியாக அமைய வேண்டும் என்று திருமதி திரௌபதி முர்மு கேட்டுக் கொண்டார். நாட்டின் வளர்ச்சி தொடர்பாக புதுதில்லியில் இன்று நடைபெறும் உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி உரையாற்றவுள்ளார். தனியார் ஊடக நிறுவனம் சார்பில் இந்த உச்சி மாநாட்டிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்தியாவின் உத்திசார் வளர்ச்சி, பொருளாதார உறுதித்தன்மை, தொழில்நுட்ப முன்னேற்றங்கள், நாட்டின் வலிமை ஆகியவை குறித்து இந்த மாநாட்டில் விரிவான விவாதங்கள் நடைபெறும். தேசமே முதன்மையானது என்ற கொள்கையின் அடிப்படையாக கொண்டு நடைபெறும் இந்த மாநாட்டில் மத்திய அமைச்சர்கள், மாநிலங்களின் முதலமைச்சர்கள், கொள்கை வகுப்பாளர்கள், தொழில்துறை பிரதிநிதிகள், கண்டுபிடிப்பாளர்கள், கலாச்சாரம் மற்றும் திரைத்துறையினர் பங்கேற்கின்றனர். சுயசார்பு, உலகளாவிய வர்த்தகம், புத்தாக்கச் சூழல், பாதுகாப்புத்துறை உற்பத்தி, நிலையான வளர்ச்சி, கலாச்சாரம் போன்ற கருப்பொருட்கள் குறித்தும் இந்த மாநாட்டில் ஆலோசிக்கப்படும். நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் ரயில்வே கட்டமைப்புகளும் சேவைகளும் முன்னெப்போதும் இல்லாத வகையில் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். ஜெய்ப்பூரில் உள்ள கதிபுரா ரயில் நிலையத்திலிருந்து ஜெய்ப்பூர் தர்பங்கா இடையிலான அம்ருத் பாரத் விரைவு ரயிலை அம்மாநில முதலமைச்சர் திரு பஜன்லால் சர்மாவுடன் இணைந்து அவர் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய ரயில்வே அமைச்சர், ராஜஸ்தானின் சிகார் மாவட்டத்தில் உள்ள சுந்தர்புராவில் புதிய ரயில் நிலையம் அமைக்கப்படும் என்று அறிவித்தார். ஜெய்ப்பூரில் அமைக்கப்பட்டுள்ள ரயில் பராமரிப்பு முனையம் ரயில்வே உள்கட்டமைப்பை கணிசமாக வலுப்படுத்தும் என்றும் அவர் தெரிவித்தார். சுமார் 450 ரயில்களை பராமரிக்கும் திறன் கொண்ட இந்த முனையம் ரயில்களின் இயக்கத்திறனை அதிகரிப்பதோடு பயணிகள் சேவைகளையும் மேம்படுத்தும் என்று திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார். இந்நிகழ்ச்சியில் பேசிய ராஜஸ்தான் முதலமைச்சர் திரு பஜன்லால் சர்மா, பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமையின் கீழ் ரயில்வே துறை குறிப்பிடத்தக்க மாற்றத்தை சந்தித்து வருவதாக கூறினார். ரயில்வே கட்டமைப்பின் விரிவாக்கம் மற்றும் நவீனமயமாக்கல் நடவடிக்கைகளால் ராஜஸ்தானில் வர்த்தகம், சுற்றுலா, கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு ஆகியவை மேம்பட்டுள்ளதாக திரு பஜன்லால் சர்மா தெரிவித்தார். இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் மறுதேர்வு நாடு முழுவதும் நேற்று சுமூகமாக நடைபெற்றதாக தேசிய தேர்வு முகமை தெரிவித்துள்ளது. நாட்டின் பல்வேறு நகரங்களில் அமைக்கப்பட்டிருந்த 5,440 மையங்களில் சுமார் 20 லட்சம் பேர் இந்த தேர்வை எழுதியதாக சமூக வலைதளத்தில் அந்த முகமை கூறியுள்ளது. உள்துறை அமைச்சகம், சுகாதார அமைச்சகம், ரயில்வே அமைச்சகம், கல்வி அமைச்சகம், அஞ்சல் துறை, விமானப்படை உள்ளிட்டவற்றின் கூட்டு முயற்சிகளால் தேர்வு சுமூகமாக நடத்தப்பட்டதாகவும் மாநில அரசுகளும் இதற்கு ஒத்துழைப்பு வழங்கியதாகவும் அந்த முகமை தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் இந்த மறுதேர்வு நடத்துவதில் 7 லட்சம் அதிகாரிகள் மற்றும் பணியாளர்கள் அர்ப்பணிப்புடன் செயல்பட்டதாகவும் தேசிய தேர்வு முகமை கூறியுள்ளது. ஆந்திராவில் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு கடந்த 2 ஆண்டுகளில் மேற்கொண்ட சாதனைகள் குறித்து அனைத்து துறைகளின் சார்பிலும் அறிக்கை வெளியிடப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு கூறியுள்ளார். அமராவதியில் அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளுடன் நேற்று ஆலோசனை நடத்திய அவர் இதனை தெரிவித்தார். மின்சாரத்துறை தொடர்பான முதல் அறிக்கை இன்று வெளியிடப்பட உள்ளதாக அவர் கூறினார். அரசின் நலத்திட்டங்கள், வளர்ச்சி தொடர்பான முன்முயற்சிகள் ஆகிய

0: வற்றை இந்த அறிக்கைகள் வெளிப்படுத்தும் என்று திரு சந்திரபாபு நாயுடு குறிப்பிட்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பிரிக்ஸ் நாடுகளின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர்கள் கூட்டம் புதுதில்லியில் இன்று தொடங்குகிறது. 2 நாட்கள் நடைபெறும் இந்த கூட்டத்திற்கு தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் தலைமை வகிக்க உள்ளார். இக்கூட்டத்தில் பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர்கள் மற்றும் பிரதிநிதிகள் பங்கேற்கின்றனர். இன்றைய உலகம் எதிர்கொள்ளும் புதிய வகையிலான பாதுகாப்பு சவால்கள் என்ற கருப்பொருளில் இந்த கூட்டம் நடைபெறுகிறது. பாதுகாப்பு சவால்களின் தன்மை குறித்தும் பாதுகாப்பு அச்சுறுத்தல்களில் புதிய தொழில்நுட்பங்களின் பங்கு குறித்தும் இக்கூட்டத்தில் விரிவாக ஆலோசனை நடத்தப்படும். பயங்கரவாத எதிர்ப்பு தொடர்பாகவும் நவீன தொழில்நுட்ப பயன்பாட்டில் பாதுகாப்பை அதிகரிப்பது தொடர்பாகவும் பிரிக்ஸ் கூட்டு பணிக்குழு கூட்டங்களில் எட்டப்பட்ட முடிவுகள் குறித்தும் இந்த கூட்டத்தில் ஆலோசனை நடத்தப்படும். மகாராஷ்டிராவில் சட்டப்பேரவையின் மழைக்கால கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது. இது தொடர்பாக மும்பையில் செய்தியாளர்களிடம் பேசிய மாநில துணை முதலமைச்சர் திரு ஏக்நாத் ஷிண்டே, விவசாயிகள், பெண்கள் என அனைத்து தரப்பினரின் நலனிலும் மாநில அரசு அக்கறை கொண்டுள்ளதாக தெரிவித்தார். சட்டப்பேரவை நடவடிக்கைகளை புறக்கணிப்பதாக எதிர்க்கட்சிகள் அறிவித்திருப்பது துரதிருஷ்டவசமானது என்று அவர் கூறினார். அவை புறக்கணிப்பை கைவிட்டு எதிர்க்கட்சிகள் ஆக்கப்பூர்வமான விவாதங்களில் பங்கேற்க வேண்டும் என்று திரு ஏக்நாத் ஷிண்டே கேட்டுக் கொண்டார். மேற்குவங்க சட்டப்பேரவையின் பட்ஜெட் கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது. மாநிலத்தில் பிஜேபி அரசு பொறுப்பேற்ற பிறகு நடப்பு நிதியாண்டுக்கான முழுமையான பட்ஜெட் இன்று தாக்கல் செய்யப்பட உள்ளது. மாநில நிதியமைச்சர் திரு ஸ்வபன் தாஸ் குப்தா தாக்கல் செய்ய உள்ள பட்ஜெட்டில் மாநிலத்தின் வளர்ச்சிக்கான பல்வேறு அறிவிப்புகள் இடம்பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மும்பை சர்வதேச திரைப்பட விழா நேற்று மாலை நிறைவடைந்தது. 7 நாட்கள் நடைபெற்ற இந்த விழாவின் நிறைவு நிகழ்ச்சியில் மகாராஷ்டிரா ஆளுநர் திரு ஜிஷ்ணுதேவ் வர்மா, தகவல் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் கூடுதல் செயலாளர் திரு பிரபாத் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். சர்வதேச யோகா தின கொண்டாட்டங்கள் பல்வேறு நாடுகளிலும் சிறப்பாக நடைபெற்றன. இஸ்ரேலில் டெல் அவிவில் நடைபெற்ற யோகா நிகழ்ச்சியில் 500க்கும் மேற்பட்டோர் பங்கேற்று யோகா பயிற்சி மேற்கொண்டனர். ஜெருசலம், திமோனா, அஷ்தோத் உள்ளிட்ட இஸ்ரேலின் பல்வேறு நகரங்களிலும் யோகா தின நிகழ்வுகள் நடைபெற்றன. நேபாளத்தின் காட்மாண்டு உள்ளிட்ட 11 நகரங்களில் இந்திய தூதரகம் சார்பில் யோகா நிகழ்வுகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. இதில் 13,000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றதாக அங்குள்ள இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. நாட்டின் வடகிழக்கு பகுதிகளில் சில இடங்களில் அடுத்த சில நாட்களுக்கு அதிகனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அசாம் மற்றும் மேகாலயா மாநிலங்களில் சில இடங்களில் 27ஆம் தேதி வரை மிக கனமழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் தெரிவித்துள்ளது. அருணாச்சல பிரதேசம், மேற்கு வங்கம், சிக்கிம் ஆகிய மாநிலங்களின் சில இடங்களிலும் கனமழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆந்திரா, பீகார், கேரளா, கோவா, நாகாலாந்து, மணிப்பூர், மிசோரம், திரிபுரா, ஒடிஷா, தெலங்கானா ஆகிய மாநிலங்களின் சில இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் கூறியுள்ளது. ஹிமாச்சல பிரதேசம், மத்திய பிரதேசம், உத்தராகண்ட் ஆகிய மாநிலங்களின் சில இடங்களில் இன்று இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சத்தீஸ்கர், மத்திய பிரதேசத்தின் கிழக்கு பகுதிகள், உத்தரப்பிரதேசத்தின் கிழக்கு பகுதிகள் மற்றும் வடக்கு உள் கர்நாடகம் ஆகிய பகுதிகளில் வெப்பம் அதிகரித்து காணப்படும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஈரான் உடனான பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக அமெரிக்க துணை அதிபர் திரு ஜே டி வன்ஸ் கூறியுள்ளார். சுவிட்சர்லாந்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மேலும் முன்னேற்றம் ஏற்படும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மாணவர்களிடையே ஆக்கப்பூர்வமான சிந்தனை, அறிவியல் மனப்பான்மை மற்றும் தொழில் முனைவு உணர்வை வளர்ப்பதில் உயர்கல்வி நிறுவனங்கள் முக்கிய பங்காற்ற வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். நாட்டின் வளர்ச்சி தொடர்பாக புதுதில்லியில் இன்று நடைபெறும் உச்சிமாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி உரையாற்றவுள்ளார். நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் ரயில்வே கட்டமைப்புகளும் சேவைகளும் முன்னெப்போதும் இல்லாத வகையில் மேம்பட்டுள்ளதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர்கள் கூட்டம் புதுதில்லியில் இன்று தொடங்குகிறது. நாட்டின் வடகிழக்கு பகுதிகளில் சில இடங்களில் அடுத்த சில நாட்களுக்கு அதிகனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

நேயர்கள் இணைந்திருப்பது பாரதி தமிழ் பண்பலை 102.3 இணைந்திருக்கிறோம். வணங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு நாம் இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி வணக்கம் தமிழ்நாடு. வாக்கிற்கு அருணகிரி என்று அருணகிரிநாதருக்கு புகழாரம் சூட்டியவர் யார் அப்படிங்கிற கேள்வி உங்களுக்காக ஃபேஸ்புக் பக்கத்தில் பதிவு பண்ணியிருக்கேன். நாங்கள் பதிவிட்டிருக்கிற அந்த பதிவின் கீழே நீங்கள் விவத்பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 அப்படிங்கிற ஃபேஸ்புக் பக்கத்தில் போய் விடைகளை பதிவு பண்ணலாம். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி நம்ம கேட்டிருக்கோம் இல்லையா, திருப்புகழ் பாடல்களை இயற்றிய அருணகிரிநாதர் 15ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர். தமிழ் வடமொழி ஆகிய மொழிகளை கற்று புலமை பெற்றதோடு ஒரு சிறந்த ஏலிசை புலவராகவும் வாக்கியக்காரராகவும் திகழ்ந்தவர். கந்தர் அந்தாதி, கந்தர் அனுபூதி, கந்தர் அலங்காரம் முதலிய பாடல்களை பாடி அருணகிரிநாதர் முக்தி பெற்றார். இவர் மொத்தம்

0: கற்று புலமை பெற்றதோடு ஒரு சிறந்த ஏலிசை புலவராகவும் வாக்கியக்காரராகவும் திகழ்ந்தவர். கந்தர் அந்தாதி, கந்தர் அனுபூதி, கந்தர் அலங்காரம் முதலிய பாடல்களை பாடி அருணகிரிநாதர் முக்தி பெற்றார். இவர் மொத்தம் 1600 பாடல்களை இயற்றியதாக சொல்லப்படுகிறது. ஆனால் இன்று நமக்கு கிடைத்துள்ள பாடல்கள் 2000 மட்டுமே. வாக்கிற்கு அருணகிரி மட்டுமல்லாமல் இவருக்கு முத்தமிழ் அரசு, நவரச நாயகர், இசை ஞானியார், தாளச்செல்வர், சந்த பாவல புலவர், சந்த பாவல பெருமான் அப்படிங்கிற சிறப்பு பெயர்களும் இருக்கு. அருணகிரியாரோட சந்தப்பாக்கள் மிகவும் இன்பம் பயப்பனவா இருக்குமா. மேலும் 35 தாளங்கள், 108 தாளங்கள், அது இல்லாம 175 தாளங்கள் ஆகியவற்றுக்கெல்லாம் திருப்புகழ்ல எடுத்துக்காட்டுகளை நம்மளால பார்க்க முடியும். பல அபூர்வ ராகங்களையும் தாளங்களையும் திருப்புகழ்ல காண முடியும். வேதங்கள், உபநிஷதங்கள் முதலியவற்றில் உள்ள நுட்பங்களையும் அன்புடைய சிறப்பு, அவா, அடக்கம், சமய போரின் பயமின்மை, ஈதலின் சிறப்பு, தொண்டின் பெருமை, தற்பெருமையை ஒழித்தல், கல்வி செருக்கோட தவறு, இறை வழிபாடு முதலிய அம்சங்களையும் நம்மளால திருப்புகழ்ல காண முடியும்.
1: பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நேயர்கள் மேல்பட்டடை
2: அண்ணே, ரேடியோ முன்னாடி உட்கார்ந்துகிட்டு அப்படி என்ன ஆர்வமா கேட்டுட்டு இருக்கீங்க?
3: என்ன இப்படி கேட்டுக்கிட்ட? 8 மணிக்கு நம்ம விவித் பாரதி தமிழ் எஃப்எம்ல உங்கள் விருப்பம் நிகழ்ச்சி இருக்கு இல்லையா, அதை கேட்க தான் ஆவலா உட்கார்ந்துருக்கேன்.
2: அட, இன்னுமா லெட்டர் எழுதி போட்டு பாட்டு கேக்குறீங்க?
3: ஆமா, காலங்காலமாக இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து ஒளிபரப்பாக்கிட்டு வருது. பல நேயர்கள் பல ஊர்லேருந்து கடிதம் போடுறாங்க, அதில் நம்ம பேரும் வரும்போது ஒரு தனி குஷி தான்.
2: நீங்க சொல்ல சொல்ல எனக்கே ஆர்வமா இருக்கே.
3: இத கேளு.
4: உங்களுக்கு விருப்பமான புதுப்பட பாடல்களும் இந்த பகுதியில வரணும், பிடித்த பாடலோட உங்க பெயர்களும் விவித் பாரதியில வாசிக்கணும்னு நீங்க ஆசைப்பட்டா, ஒரு போஸ்ட் கார்டுல உங்க பெயர், ஊரின் பெயர், அப்புறம் உங்களுக்கு பிடிச்ச பாட்டு, அந்த பாட்டு இடம்பெற்ற திரைப்படத்தின் பெயர், இதையெல்லாம் தெளிவா குறிப்பிட்டு நிலைய இயக்குனர் விவித் பாரதி தமிழ் எஃப்எம், காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 4 அப்படிங்கிற அட்ரஸுக்கு போஸ்ட் பண்ணினா கூடிய விரைவில் உங்க பாடலும் பெயரும் உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியில இடம்பெறும். சோ போஸ்ட் பண்ணுங்க, பாடல உங்க பெயரோட கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
3: எங்க போற?
2: போஸ்ட் ஆபீஸுக்கு தான். போஸ்ட் கார்டு வாங்கணும் இல்ல?
3: அது சரி.
5: வணக்கம் தமிழ்நாடு.
6: வணக்கம் தமிழ்நாடு.
7: வணக்கம் தமிழ்நாடு.

0: நேயர்கள் இணைந்திருப்பது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இணைந்திருக்கிறோம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு நாம் இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி வணக்கம் தமிழ்நாடு. வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் உங்களுக்காக ஒரு கேள்வி பதிவு பண்ணப்பட்டிருக்கு. அருணகிரிநாதருக்கு வாக்கிற்கு அருணகிரி என்ற புகழாரம் சூட்டியவர் யார் அப்படிங்கிற கேள்விக்கு விடை தெரிந்தால் நீங்கள் ஃபேஸ்புக் பக்கத்தில் பதிவிடலாம். நிலையத்தில் நேரம் 7:30.
1: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.
2: மூத்த மருமகளே, இது உனக்கு.
3: எதுக்கு இப்ப என்ன அவசரம்?
2: அம்மா சின்னவளே, இது உனக்கு. அப்புறம் இது என் பேத்திக்கு.
4: ஆனா பாட்டி, அப்போ உங்களுக்கு
5: எல்லாமே நான் பேங்க், டாக்கர், பிக்ஸட் டெபாசிட் எல்லாத்துக்கும் அவங்களதான் நாமினி ஆக்கி இருக்கேன். நாளைக்கு நான் இல்லாதப்ப பணம் இவங்களுக்கு சுலபமா கிடைக்கும்.
2: நல்ல வார்த்தையா பேசுங்க. சும்மா
6: RBI சொல்கிறது.
2: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

0: நேயர்கள் இணைந்திருப்பது விவத் பாரதி தமிழ் பண்பலை 103.3 இணைந்திருக்கிறோம். வணக்கம். தமிழ்நாடு நிகழ்ச்சியில் நம்ம கேட்ட கேள்விக்கான விடையை நேயர்கள் அப்படி கரெக்டாக பதிவு பண்ணியிருக்காங்க, பார்த்துடலாம். ஹேமலதா கள்ளக்குறிச்சியிலேருந்து வாழ்த்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. பிரபு வீரா இவங்களுமே வாழ்த்துக்களையும் விடையும் சரியாக பதிவு பண்ணியிருக்காங்க. சூரியமூர்த்தி கோவூர்லேருந்து, பெருமை மிக்க தினமாக இன்று இருக்கட்டும், நிகழ்ச்சிகள் சிறக்க வாழ்த்துக்கள், வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு முதல் பாடலே சந்தோஷமாக இருந்தது. அதை தொடர்ந்து வந்த பாடல் மல்லிகை பூவாய் மலர்ந்தது, சூப்பர்னு பதிவு பண்ணியிருக்காங்க. புரசிவாக்கம் சவுந்தரராஜன் வாழ்த்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. ராஜமாணிக்கம் கோபி, அருணகிரிநாதரோட பாடல்களுடைய சிறப்பை கண்டு அகமகிழ்ந்த முருகப்பெருமான் அவருக்கு நேரில் காட்சியளித்து தனது வேடால் அவரது நாவில் சரவணபவ அப்படிங்கிற மந்திரத்தை எழுதினதா ஒரு வரலாறு இருக்கிறதா அவர் சொல்லியிருக்காரு. இருப்பினும் நம்ம வந்து சரி பார்த்துக்கலாம். எஸ் ஆர் ஹரிகரன் அவர் வாழ்த்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. அவரே வந்து சொல்லியிருக்காரு கூடுதல் தகவல்னு. ஏ ஹரிகரன் அவர் சொல்லியிருக்காரு, இதே போல் அருணகிரிநாதரோட கருணை உள்ளத்தை பாராட்டி பலரால் கருணைக்கு அருணகிரி என்றும், அவரது வாக்கு வன்மையை கண்டு வியந்து பிற்காலத்தில் வாழ்ந்த பக்தி பெருந்தகை தாய்மானவர் சுவாமிகள், ஐயா அருணகிரி அப்பா உன்னை போல மெய்யான ஒரு சொல் விளம்பினர் யார் அப்படின்னு போற்றியுள்ளார்னு சொல்லியிருக்காங்க. தாய்மானவர் சுவாமிகள் அப்படிங்கறதா மிக சரியான விடை. வாழ்த்துக்கள் எல்லாருக்குமே. பொன்னியம்மன் மேடு வன்னை கணேசன் அவர் வந்து பாடல்களுடைய அணிவரிசை அற்புதமா இருக்கு, காலை வேலையில மனசுக்கு உற்சாகத்தையும் சுறுசுறுப்பையும் தரக்கூடியதா இருக்குன்னு பதிவு பண்ணிருக்காங்க. பூலுவம்பாளையம் ஆனந்த முருகன் விடைய பதிவு பண்ணியிருக்காங்க. பிரபாகரன் அவருமே சரியான விடையை பதிவு பண்ணியிருக்காங்க. அண்ட் சாமுனி கொமனஞ்சாவடியிலிருந்து வாழ்த்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. துரை அவருமே வந்து தாய்மானவர் சுவாமிகள் அப்படின்னு சரியான விடைய பதிவு பண்ணியிருக்காங்க. தர்மபுரியிலிருந்து முருகன், வாழ்க்கையில் அன்பை தருபவரை காட்டிலும் அனுபவத்தை தருபவர்கள் தான் அதிகம் அப்படின்னு வாழ்த்துக்களோட நம்மளுக்கு நிகழ்ச்சியில் பதிவு பண்ணியிருக்காரு. அப்புறம் அவங்க தொடர்ந்து சங்கர் அவர் நேரு நகர்லேருந்து வாழ்த்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. புரசுவாக்கம் சவுந்தரராஜன் சரியான விடைய பதிவு பண்ணியிருக்காங்க. செங்கல்பட்டுலேருந்து நாகராஜன் வாழ்த்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. மணலி பெரியசைக்காடு ஜெயக்குமார் பாடல்கள் நல்லா இருக்கிறதாவும் தாய்மானவர் அப்படிங்கிற சரியான விடையும் பதிவு பண்ணியிருக்காங்க. ஆரணி அடையாளம் ஆரணி பாப்பாம்பட்டி ஆண்டாள் தேவமணி அடையாளம்பட்டு ஆசிர்வாதம் இவங்கெல்லாமும் விடைகளை பதிவு பண்ணியிருக்காங்க. அண்ட் மயிலை பட்டாபி அப்பவும் போல எல்லாருக்கூடையும் சேர்ந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறதாவும் தாய்மானர் சுவாமிகள் அப்படின்னு சரியான விடையும் பதிவு பண்ணியிருக்காங்க. தூத்துக்குடி சி பாலசுப்ரமணியம் வாழ்த்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. ராஜலட்சுமி சரியான விடையை பதிவு பண்ணியிருக்காங்க. அவங்களை தொடர்ந்து ரீஜா மனோகரன், அருணகிரிநாதரோட பல அபூர்வ தகவல்களை கேட்டு மகிழ்ந்தேன், இவருடைய வரலாற்றை அறிய ஆவலாக இருக்கு அப்படின்னும் பதிவு பண்ணியிருக்காங்க. பாபு முள்ளக்காடிலிருந்து வாழ்த்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. சபரி மனோஜ் அவங்க வந்து மீனாட்சி சுந்தரம் பிள்ளை இல்லை சார், தாய்மானவர் சுவாமிகள் தான் அவருக்கு வந்து இந்த வாக்கிற்கு அருணகிரி அப்படிங்கிற புகழாரத்தை சூட்டினாரு. ரைட்டு. ரங்கராஜன் டி நகர்லேருந்து, அவருமே அழகிய சொக்கநாத பிள்ளையா இருக்குமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. அவருமே இல்லை அப்படிங்கிறத நாங்கள் இங்கே பதிவு பண்ணியிருக்கோம். டி நகர்லேருந்து ரமா ரவி அவங்களுமே கூட அதே விடையை பதிவு பண்ணியிருக்காங்க. ஆனால் தாய்மானவர் சுவாமிகள் அப்படிங்கிறது தான் சரியான விடையும் கூட. வாக்கிற்கு அருணகிரி என்பது தமிழ் இலக்கியத்தில் முருகனோட புகழப்பாடி இணையற்ற சந்தங்கள் அமைத்து அருணகிரிநாதரை குறிக்கும் தனித்துவமான ஒரு முதுமொழி அப்படின்னு அல்லிநகரம் எஸ் மகாதேவன் அவருடைய பதிவு. மேட்டுப்பட்டி கண்ணன் சரியான விடையை பதிவு பண்ணியிருக்காரு. நேயர்கள் இணைந்திருப்பது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இணைந்திருக்கிறோம். வனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு இணைந்திருக்கிறோம். மாலினி தேவி அருணாச்சலம், சிவன் அருண் இவங்கெல்லாமும் சரியான விடைகளை பதிவு பண்ணியிருக்காங்க. மேலப்பேடு தயாலன் அண்ட் ஞானாம்பிகா ரஞ்சன் வாழ்த்துக்களை நமக்காக பதிவு பண்ணியிருக்காங்க. நிலையத்தில் நேரம் 7:40.
1: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.
0: தொடர்ந்து வரக்கூடிய பாடல் கனவே கலையாதே படத்திற்காக கேட்டு ரசிக்க போறோம். அருணாதா படுவால் பாடிய பாடல் அது, தேவாவின் இசையில் வைரமுத்துவின் கற்பனைகள்.

0: பொன்னியம்மன் மேடு, வன்னை கணேசன், அவரை தொடர்ந்து கார்த்திகேயன், சிவசுப்பிரமணியம், கே எம் கார்டன், எம் ஜி செல்வகுமார், இவங்கெல்லாம் வந்து நமக்கு வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் பதிவு பண்ணியிருக்காங்க. அண்ட் பிரபாகரன் அவர் சொல்லியிருக்காரு, அருணகிரிநாதர் பற்றிய தகவல்கள் சிறப்பாக இருக்கு, கேட்டு மகிழ்ந்தோம், வழங்கிய ஆர்ஜே உங்களுக்கும் நன்றிகள்னு பதிவு பண்ணியிருக்காங்க. நேயர்கள் இணைந்திருப்பது விவித் பாரதி, தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு இணைந்திருக்கிறோம். நாம் இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி வணக்கம் தமிழ்நாடு. நிலையத்தில் நேரம் 7:45.
1: वैक्यूम रेपुरेटेड नमक ही सबसे शुद्ध सफेद होता है.
2: ऐसा बोलो ना,
1: वैक्यूम रेपुरेटेड निर्मा शुद्ध नमक जिसका दाना दाना एक समान. ये हुई ना बात.
3: क्यों छोटे साहब, वैक्यूम रेपुरेटेड निर्मा शुद्ध नमक इतना शुद्ध कि बच्चे भी जानते हैं इसके सारे गुण.
0: இனி நிகழ்ச்சியில் தொடர்ந்து வரக்கூடிய பாடல் ஹரிகரன் சுஜாதா பாடியது, சிவா சி இசையில் வைரமுத்துவின் கற்பனையில். இது பூமகள் ஊர்வலம் படத்திற்காக.

0: விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இணைந்திருக்கிறோம். நிலையத்தில் நேரம் 7:50.
1: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.

0: அனைவருக்கும் வணக்கம். நான் கலைமாமணி சின்ன பொண்ணு குமார் பேசுறேன், நாட்டுப்புற பாடகி. நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேயர்கள் இணைந்திருப்பது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இணைந்திருக்கிறோம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு கார்த்திகேயன், சிவசுப்பிரமணியம் வாழ்த்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. பொன்னியம்மன் மேடு, அன்னை கணேசன், குணாலன், அண்ணாமலை இவங்கெல்லாம் விடைகளை பதிவு பண்ணியிருக்காங்க. பெரிய வலியம் ரவிச்சந்திரன், நேயர்கள் அனைவருக்கும் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் பதிவு பண்ணியிருக்காங்க. விவித் பாரதியோட வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சிக்கும் வாழ்த்துக்கள்னு பதிவு பண்ணியிருக்காங்க. பத்மா சவுந்தரராஜன், பதில் தாய்மானவர் சுவாமிகள் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. அவங்கள தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஜூலை ரீஜா மனோகரன், பூமகள் ஊர்வலம் திரைப்பட பாடல், மலரே ஒரு வார்த்தை பேசு இப்படிக்கு பூங்காற்று, என்ன ஒரு அருமையான பாடல்ல வடிவமைத்து அந்த சிற்பிக்கும் வாழ்த்துக்கள்ங்க அப்படின்னு சொல்லிட்டு நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களை சூளை ரீஜா மனோகரன் அவர் வந்து நமக்காக பதிவு பண்ணியிருக்காங்க. நேயர்களுக்கு அறிவிப்பு. தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்திலிருந்து வந்துள்ள செய்தி குறிப்பு. 2026-27 கல்வியாண்டிற்கான கால்நடை மருத்துவம் மற்றும் கால்நடை பராமரிப்பு பட்டப்படிப்பு, உணவு தொழில்நுட்ப பட்டப்படிப்பு, கோழியின தொழில்நுட்ப பட்டப்படிப்பு, ஆகிய இளநிலை பட்டப்படிப்புகளின் சேர்க்கைக்கான விண்ணப்பங்கள் பல்கலைக்கழக இணையதளத்தில் 23/6/2026 மாலை 5 மணி வரை வரவேற்கப்படுகின்றன. அயல்நாடு வாழ் இந்தியர், அயல்நாடு வாழ் இந்தியரின் குழந்தைகள், அயல்நாடு வாழ் இந்தியரின் நிதி ஆதரவு பெற்றோர் மற்றும் அயல்நாட்டு மாணவர்கள் 17/7/2026 மாலை 5 மணி வரை இணையதளங்கள் மூலமாக விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கலாம். இணையதள விண்ணப்பங்கள் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படும், பிற வடிவ விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும். தகவல் தொகுப்பேடு சேர்க்கை தகுதிகள், தேர்வு செய்யப்படும் முறை மற்றும் இதர விவரங்களை www.tanuvas.ac.in மற்றும் https://adm.tanuvas.ac.in என்ற பல்கலைக்கழக இணையதளங்களில் காணலாம். வாக்கிற்கினியவர் அருணகிரி அப்படின்னு அருணகிரிநாதருக்கு புகழாரம் சூட்டியவர் யார் அப்படிங்கிற கேள்வி கேட்டிருந்தோம். எல்லா நேயர்களுமே வந்து கரெக்டான விடையை பதிவு பண்ணியிருந்தாங்க. வாக்கிற்கு அருணகிரி என்று அருணகிரிநாதரை அழைத்தவர் தாய்மானவர் சுவாமிகள் அவர்கள். ஏன் கேட்டிங்கன்னா, திருப்புகழ் பார்த்தீங்கன்னா பொருட்சிறப்பும் நடைச்சிறப்பும் கொண்டது. ஆக தாய்மானவர் சுவாமிகள் அருணகிரியாரே வாக்கிற்கு அருணகிரி என்று புகழாரம் சூட்டி அழைத்தார். 1894 வாதா சுப்பிரமணிய பிள்ளை அப்படிங்கிறவர் தான் முதன் முதலாக திருப்பங்களோட முதல் பாகத்தை வெளியிட்டார். பின்னர் அமிர்தம் சுந்தரநாதம் பிள்ளை அப்படிங்கிறவர் திருப்புகழ் மூலமும் மெய்ஞான விருத்தியுரையும் அப்படிங்கிற நூலை வெளியிட்டார். கிருபானந்த வாரியார் அவர்கள் 1967 புதிய உரை ஒன்றையும் எழுதியிருக்காரு. இப்போ நிகழ்ச்சியில நம்ம கேட்க போற பாடல் வாணி ஜெயராம் பாடிய பாடல். இது காவிய தலைவன் படத்திற்காக வரக்கூடிய அருணகிரிநாதரின் திருப்புகழ். இது ஏ.ஆர். ரகுமான் இசையில்.

0: விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இணைந்திருக்கிறோம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு நாம் இதுவரை கேட்ட இந்த நிகழ்ச்சி.
1: வணக்கம் தமிழ்நாடு.
2: வணக்கம் தமிழ்நாடு.
3: வணக்கம் தமிழ்நாடு.

விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இணைந்திருக்கிறோம். அதுவும் மகிழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். வணங்கள் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு. நேர்களே, இன்னும் சில நொடிகளில் தொடர்வது 8 மணிக்கான செய்திச் சுருக்கம். செய்தி சுருக்கத்தை அடுத்து கடிதம் வழி நீங்கள் விரும்பி கேட்ட பாடல்கள் காற்றலையில் கானங்களாய் தவழ்ந்து வர உங்கள் விருப்பத்தை உங்களின் இனிமையான பெயர்களோடு வழங்க காத்துட்டு இருக்காங்க ஆர்ஜே மகி விஜயகுமார்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். மாணவர்களிடையே ஆக்கப்பூர்வமான சிந்தனை, அறிவியல் மனப்பான்மை மற்றும் தொழில் முனைவு உணர்வை வளர்ப்பதில் உயர்கல்வி நிறுவனங்கள் முக்கிய பங்காற்ற வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். சர்வதேச யோகா தினம் உலகளாவிய கொண்டாட்டமாக மாறியது ஊக்கமளிப்பதாக உள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். மத்திய தொழிலக பாதுகாப்பு படையின் புதிய கட்டிடத்திற்கு புதுதில்லியில் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று அடிக்கல் நாட்டுகிறார். நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் ரயில்வே கட்டமைப்புகளும் சேவைகளும் முன் எப்போதும் இல்லாத வகையில் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். ஆந்திராவில் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு கடந்த 2 ஆண்டுகளில் மேற்கொண்ட சாதனைகள் குறித்து அனைத்து துறைகளின் சார்பிலும் அறிக்கை வெளியிடப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட அனைத்து மாநிலங்களின் முன்னேற்றமும் அவசியமானது என்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கூறியுள்ளார். இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான

நீட் மறுதேர்வு நாடு முழுவதும் நேற்று சுமூகமாக நடைபெற்றதாக தேசிய தேர்வு முகமை தெரிவித்துள்ளது. திருவள்ளூர் அருகே தனியார் தொழிற்சாலையில் ஏற்பட்ட அமோனியா கசிவால் அப்பகுதி மக்கள் மேலும் பாதிக்காத வகையில் உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். இந்த விபத்தில் பாதிக்கப்பட்டோருக்கு அதி உயர் சிகிச்சை வழங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். தொழிலாளர் நலன் தொடர்பான விதிகள் மீறப்பட்டதா என்பது குறித்து துறை ரீதியான விசாரணை நடைபெறுவதாகவும் அந்த தொழிற்சாலையை மூட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திரு முகமது பர்வேஸ் கூறியுள்ளார். தமிழகத்தில் அரசு மருத்துவமனைகளுக்கு எம்ஆர்ஐ ஸ்கேன் இயந்திரங்கள் கொள்முதல் செய்வதில் தரநிலைகள் முழுமையாக பின்பற்றப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். தமிழகத்தில் 5 மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் கலிபோர்னியாவில் நேற்று நடைபெற்ற ஈரான் பெல்ஜியம் இடையேயான ஆட்டம் டிராவில் முடிவடைந்தது. ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா 3-2 என்ற கோல் கணக்கில் நெதர்லாந்தை வென்றது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

ஹாய், ஹலோ, வணக்கம் மக்களே. வெரி குட் மார்னிங், வெரி குட் மார்னிங். மண்டே அதுவும் செம்ம மார்னிங்காக இருக்குங்க. வேறு லெவலில் இருக்குது கிளைமேட்லாம். காலங்காத்தால 7 மணிக்கா 6 மணிக்கே வெயில் தெரியும். இன்றைக்கி செம்மையாக இருக்குது கிளைமேட்லாம். மா, நீ போன இடத்துல தான் அப்படி இருக்காமா அப்படின்னு கேட்குறீங்களா? இல்லைங்க, நான் வந்த வரைக்கும் அப்படி தான் இருக்குது. இதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு தெரியாது. காயலாம் இல்லை மழையும் பெய்யலாம். 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம் கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஸோ இந்த நிகழ்ச்சி டைம் பார்த்தீங்கன்னா 8:03 ஆகுது. இப்போ நீங்கள் கேட்க போகிற இந்த நிகழ்ச்சி உங்கள் விருப்பம். உங்கள் கூட இணைய போகிறது நான் உங்கள் மகி விஜயகுமார். லைஃப்பில் ப்ரொடிக்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயங்க. அது போகிற போக்கில் போயிட்டுனா சந்தோஷமாக இருக்குங்க. ஓகே, நிறைய பேர் லெட்டர்ஸ்லாம் அனுப்பிட்டு என் பாட்டு எப்போ வரும் எப்போ வரும் காத்துக்கிட்டே இருக்காங்க. இதோ வந்துருச்சு உங்கள் பாட்டு அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் சர்ப்ரைஸ் கொடுக்க போகிறோம். ஸோ நிகழ்ச்சியோட முதல் பாடலாக கோட் படத்துலேருந்து பாட்டு கேட்டிருக்காங்க. தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு பாபு, சரஸ்வதி, பாலுமுருகன், அடையாளம்பட்டு, ஆசீர்வாதம், ராஜேஸ்வரி, வெங்கடேஷ், பூர்வ், சங்கர், சுஷீலா, மேல்பாக்கம், சந்திரேஷ், ரோஜா, சேலம், கலங்காணி, ராதா, கிருஷ்ணன், சங்கீதா, திருமழிசை, நாகராஜ், அஸ்வினி, தேசூர், குமரன், ஆங்கரை, பைரவி, மதுரவாயில் அன்பு, ஸ்ரீனிவாஸ், ஜெயலட்சுமி, விழுப்புரம், சரவணன், இவங்களுக்காக அந்த பாடல் வந்துட்டே இருக்கு. கேட்டு நினைச்சிருங்க. இது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம்இல் உங்கள் விருப்பம்.

இனிய ராகங்களின் சங்கமம், இது 102.3 விவத் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: திஷா திட்டத்தின் டெலிலா நியாயபந்து சட்ட அறிவு மற்றும் விழிப்புணர்வு நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ளுங்கள். டெலிலாவின் கட்டணமில்லா தொலைபேசி எண் 1444 மற்றும் www.teli-law.in இணையதளத்தில் சட்ட உதவிகள் கிடைக்கும்.
1: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.
2: கேட்டுட்டு இருக்கீங்க விவித் பாரதி தமிழ் FM 102.3 மணங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: உங்கள் விருப்பம் கேட்டுகிட்டே இருக்கீங்க நிகழ்ச்சியில். அடுத்ததான் உங்களுக்காக துணிவு படத்துலேருந்து பாட்டு கேட்டிருக்காங்க. ராணிப்பேட்டை மாவட்டம் கண்டிகை கிராமம், ஜோதி, ஈசன், முருகசாமி, வஜ்ரவேல், பிரபாகரன், கங்காதரன், குப்பநத்தம், ராமு, காஞ்சிபுரம் கோகிலா, பிரசன்னா, பெங்களூர் ஹேமப்ரியா, துர்வா, ரவிக்குமார், செய்யார் வட்டம் குர்காத்தூர் பாரி, வள்ளல், மாலதி, அண்ணாமலை, முல்லை, சுரேஷ், சந்தியா, படப்பை, கரசங்கால், வி தியாகராஜன், அவங்களுக்காக இந்த பாடல் வந்துட்டே இருக்கு. கேட்டு நினைச்சிருங்க.
1: உள்ள யாருமான் கட்டி விட்டா தாழுமான்.

102.3 FM. 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம்ல உங்கள் விருப்பம் கேட்டுட்டே இருக்கீங்க. நிகழ்ச்சியில இப்போ அடுத்ததாக உங்களுக்காக வெற்றிவேல் படத்துல இருந்து பாட்டு கேட்டிருக்காங்க. கண்ணகி நகர் கஸ்தூரி, அடையாறு சரஸ்வதி, துறைப்பாக்கம் ஹேமாவதி, திருமழிசை தீபா, மயிலாப்பூர் சரோஜாமால், புளியந்தோப்பு பூசம்மாள், லைட்ஸ் ரோடு கிருஷ்ணமால், ஸ்ரீபெரும்புதூர் ஓவியாஸ்ரீ, அச்சிரப்பாக்கம் ஜமுனாஸ்ரீ, இலக்கியா எஸ்டேட் பேங்க் காலனி, ஷாபி ரஃபி, காதர் ஹமீத், காஜா சல்மா, ஷமு அலி, தபுசூன், காதர் பாஷா, ரேஷ்மா, நஸ்ரீன், ஷமீம் பிரதர்ஸ், ஷாஹின் ஷா, ஷேக் ஷியாத், ரிஸ்வான், ஷம்யா பானு இவங்களுக்காக அந்த பாடல் வந்துட்டே இருக்கு. கேட்டு அணிஞ்சிருங்க. இது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம்.

0: अधिक जानकारी के लिए नजदीकी आयुष्मान आरोग्य मंदिर जाएं। स्वास्थ्य एवं परिवार कल्याण मंत्रालय द्वारा जनहित में जारी।
1: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் & கோ.
2: டைம் பாத்தீங்கன்னா கரெக்டா 8:21 ஆகுது. உங்கள் விருப்பம் கேட்டுட்டு இருக்கீங்க 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம்இல். இப்ப நிகழ்ச்சியில அடுத்ததா உங்களுக்காக விடுதலை படத்துல இருந்து பாட்டு கேட்டிருக்காங்க. பூந்தண்டலம் புண்ணியங்கோட்டி உமா ஆசிரியர் நகர் தமிழினி இமை தருண் நட்சத்திரா அவந்திக்கான்பேட்டை அருணகிரி கீதா கண்டிவாக்கம் கணேசன் அண்ணம்மாள் சாய்ராம் நகர் சங்கர நாராயணன் ஹேமலதா திருமுடிவாக்கம் தமிழ்ச்செல்வி மணி பாரி புரசை தண்டலம் பரந்தாமன் பாளையம் ஆனந்தன் மேலாவத்தம் பார்த்திபன் ஜெயவேலு அரியலூர் மாவட்டம் ஆண்டிமடம் பத்மா நீலமேகம் அப்சரா நீலமேகம் சிலுவைச்சேரி சிவாஜி சென்னை குன்றத்தூர் சௌத்ரி பிரகாஷ் இவங்களுக்காக இந்த பாடல் வந்துட்டே இருக்கு. கேட்டு இணைஞ்சிருங்க.

உங்கள் விருப்பம் கேட்டுருக்கீங்க 102.3 விவித் பாரதி தமிழகம்ல. நிகழ்ச்சியோட அடுத்த பாடலாக உங்களுக்காக காளிதாஸ் 2 படத்துலேருந்து வந்துட்டே இருக்கு. பட்டாளம் அப்துல் ஜலீல், திருவல்கினி அசோக்குமார், சேப்பாக்கம் பாலா, கிண்டி ஆனந்தன், நுங்கம்பாக்கம் விஸ்வநாதன், ஆயிர விளக்கு ஷேக் தாவூத், மன்னடி பஷீர் அகமத், உடன்குடி நூர்தீன், இஸ்மத், இப்ரா, இர்பான், இஜாஸ், ஐனிஷியா, ஐனு ஷிபா, ஹோசாக்கோட்டை தாலுகா, எஸ் நாராயணகோரி கிராமம், பிரகாஷ், ஷியாம்லா, அஸ்வினி, ரமேஷ், நாகராச்சாரி, முனிநாதம்மா, வெங்கடாச்சாரி, ஜெயம்மா, முரளி, பாக்யா, ஹர்ஷா, இவங்களுக்காக அந்த பாடல் வந்துட்டே இருக்கு. கேட்டு அணிஞ்சிருங்க.

0: விருப்பம்.
1: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோ.
2: உங்கள் விருப்பம் கேட்டுட்டு இருக்கீங்க 102.3 வித் பாரதி தமிழ் எஃப்எம்ல. சோ நிகழ்ச்சியில அடுத்ததா மாரி 2 படத்துல இருந்து பாட்டு கேட்டிருக்காங்க. கர்நாடக மாநிலம் சின்ன திருப்பதி, பிரகாஷ், ஷியாம்லா, அஸ்வினி, ரமேஷ், ஆனந்த், மன்வி, தையம்பாக்கம், அப்பண்ணா நகர், மூர்த்தி, கமலா, பாலாஜி, பூபதி, கொடிமலர், கவி, பிரியா, கோண்டுமல்லி, செண்டுமல்லி, பெருமாள், வீடியம்மாள், ஜிதின், தர்ஷன், மலையம்பாக்கம், வெங்கடேசன், குன்றத்தூர், பெரியார் நகர், முருகேசன், தேவி, ஆறுமுகம், சுதா, வேப்பம்பட்டு, ரயிலடி, மதியழகன், குமாரி, சரவணன், சுரேஷ், மீனா, நிர்மலா, காவேரி, அறிவழகன், விஸ்வா, மகிழினி, இவங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு. தொடர்ந்து கேட்டுட்டே இருங்க. இது 102.3 வித் பாரதியில் உங்கள் விருப்பம்.

8:35 ஆகுது. உங்கள் விருப்பம் கேட்டுட்டு இருக்கீங்க 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம்ல. நிகழ்ச்சியில் அடுத்ததா சகுனி படத்துல இருந்து பாட்டு வந்துட்டே இருக்கேன். இந்த பாடலை மதுரை குமரன் காலனி, குமரன், ஸ்ரீதேவி, சூரிய நாராயணன், வாசுகி, பார்கவி, மீரா, சிந்தாமணி, சக்தி, ஜனார்தனன், ராமலிங்கம், சுமதி, ராஜேந்திரன், தனலட்சுமி, சந்தியா, ரமேஷ், பாபு, மணிமாலா, மந்தாங்கினி, குரோம்பேட்டையன், சத்யநாராயணன், அனன்யா, ஆதித்யா, அனிதா, வாசுதேவ, கிருஷ்ணா, விஸ்வா, எஸ், ஆர்த்தி, வருண், உடன்குடி, உலகநாதன், இருதயம், காரைக்குடி, காந்தாமணி, திட்டக்குடி, ஹரிபாலன், மன்னார்குடி, மதிவதனன், தூத்துக்குடி, சுபாஷ், தேவானி, இவங்களுக்காக அந்த பாடல் வந்துட்டே இருக்கு. தொடர்ந்து கேட்டுகிட்டே இருங்க.

0: ஏன்னா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
1: இப்போ புரிஞ்சுண்டியா, எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னுட்டு.

102.3 FM. உங்கள் விருப்பம் கேட்டுட்டே இருக்கீங்க. அடுத்ததான் நிச்சயக்கன் படத்துல இருந்து பாட்டு கேட்டிருக்காங்க. டி நகர் ரமா ரவி ரங்கராஜன் புருஷவாக்கம் சவுந்தரராஜன் கே எம் கார்டன் எம் ஜி செல்வகுமார் ஆர் கே நகர் சிங்கச்சோழன் மேட்டு சக்கரக்குப்பம் பூமொழி கஜேந்திரன் மதுரவாயல் வேல்நகர் கதிர்வேல் சென்னை பாடி ரவி கலவை மேல்நெல்லி விஜயன் சிறுக்காட்டூர் அம்மா சின்னம்மாள் மதுரவாயல் ரோஸ் ஆழ்வார் திருநகர் ராமையா இவங்களுக்காக அந்த பாடல் வந்துட்டே இருக்கு. கேட்டு இணைஞ்சிருங்க.

0: ஈஸியா ஏசி வாங்க வசந்த் அண்ட் கோவுக்கு வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்த புதிய ஏசியை உங்கள் வீட்டிற்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்துச் செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ.
1: 102.3 FM.
2: உங்கள் விருப்பம் கேட்டுட்டு இருக்கீங்க 102.3 வித் பாரதி தமிழ் எஃப்எம்ல. இப்ப நிகழ்ச்சியில அடுத்ததா உங்களுக்காக 96 படத்துல இருந்து பாட்டு வந்துட்டே இருக்கு. இந்த பாட்டு மயிலாப்பூர் பட்டாபி, ரவி, மாலதி, சேகர், உஷா, ரமேஷ், ரேவதி, வெங்கடேஷ், சுதா, குமார், அருணன், ஜனனி, பாலகுமார், ஸ்ரீராம், சிவா, ஆகாஷ், ஹரி, ஆத்மநாதன், தூத்துக்குடி மாவட்டம், குலசேன், நஜ்முதீன், சலாலுதீன், சிராஜுதீன், சம்சுதீன், தாஜ் நிஷா, ராமேஸ்வர், மதீனா, ரம்ஜான், ஆஷிக், தௌபிக், தாரிக், முகமது, ஹபி, ஷியாத், ஹம்சா, ரானியா, ரனியா, மேஹனா, இவங்களுக்காக அந்த பாடல் வந்துட்டே இருக்கு. கேட்டு அணிஞ்சிருங்க.

0: ஏனா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
1: இப்போ புரிஞ்சுண்டியா, எப்பவுமே வசந்த் அண்ட் கோ தான் சரின்னுட்டு.

எட்டாம்பத்தாறு ஆகுது உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியோட இறுதிக்கு வந்துட்டோம். ஸோ இன்றைக்கி உங்கள் சாங்ஸ்லாம் ப்ளே பண்ண அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தோட இந்த நிகழ்ச்சியை இதோட வைண்ட் அப் பண்ணிக்கலாம். அடுத்த நிகழ்ச்சியில் மீட் பண்ணுறோம். ஃபைனலாக உங்களுக்கு சூப்பரான சாங் வந்துட்டு இருக்கு, கேட்டு தொடர்ந்து கேட்டு இணைஞ்சிருங்க. இது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம்மில் உங்கள் விருப்பம்.

0: விருப்பம்.
1: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
2: நேரம் காலை 9 மணி. தொடர்வது செய்தி சுருக்கம்.
3: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். மாணவர்களிடையே ஆக்கப்பூர்வமான சிந்தனை, அறிவியல் மனப்பான்மை மற்றும் தொழில் முனைவு உணர்வை வளர்ப்பதில் உயர்கல்வி நிறுவனங்கள் முக்கிய பங்காற்ற வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். சர்வதேச யோகா தினம் உலகளாவிய கொண்டாட்டமாக மாறியது ஊக்கமளிப்பதாக உள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மத்திய தொழிலக பாதுகாப்பு படையின் புதிய கட்டிடத்திற்கு புதுதில்லியில் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று அடிக்கல் நாட்டுகிறார். நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் ரயில்வே கட்டமைப்புகளும் சேவைகளும் முன்னெப்போதும் இல்லாத வகையில் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட அனைத்து மாநிலங்களின் முன்னேற்றமும் அவசியமானது என்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கூறியுள்ளார். தமிழக முதலமைச்சர் திரு விஜயின் பிறந்த தினத்தையொட்டி அவருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் மறுதேர்வு நாடு முழுவதும் நேற்று சுமூகமாக நடைபெற்றதாக தேசிய தேர்வு முகமை தெரிவித்துள்ளது. திருவள்ளூர் அருகே தனியார் தொழிற்சாலையில் ஏற்பட்ட அம்மோனியா கசிவால் அப்பகுதி மக்கள் மேலும் பாதிக்காத வகையில் உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். தொழிலாளர் நலன் தொடர்பான விதிகள் மீறப்பட்டதா என்பது குறித்து துறை ரீதியான விசாரணை நடைபெறுவதாகவும் அந்த தொழிற்சாலையை மூட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திரு முகமது பர்வேஸ் கூறியுள்ளார். கோவை, சிவகங்கை உள்ளிட்ட 5 மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் கலிபோர்னியாவில் நேற்று நடைபெற்ற ஈரான் பெல்ஜியம் இடையேயான ஆட்டம் டிராவில் முடிவடைந்தது. ப்ரோ ஹாக்கி லீக்

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: கலக்கல் அரங்கம், கலக்கல் அரங்கம்.
2: ஹலோ, வணக்கம் மக்களே, வணக்கம் வணக்கம். ஒன்ஸ் அகெய்ன் வெரி குட் மார்னிங். டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 9:03 ஆகுது. 102.3 விபத் பாரதி தமிழ் எஃப்எம்ல இப்போ நீங்கள் கேட்க போகிற இந்த நிகழ்ச்சி கலக்கல் அரங்கம். எல்லாருக்கும் கலக்கலா இருக்கணும்னு நினைப்பாங்க, ஆனா கலங்கிட மட்டும் கூடாது. ஓகே, பிகாஸ் இன்னைக்கு மண்டே. கலக்குறோம் கலக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கணும். மீண்டும் உங்க கூட இணைகிறது நான் உங்க வகை விஜயகுமார். எஸ் மக்களே, எப்பவும் போலதான் கேம் ஷோ தான் விளையாட போறோம். சூப்பரா ரெடி ஆயிட்டு எல்லாரும் காத்துட்டே இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். என்ன முதல் எழுத்து கடைசி எழுத்து சொல்லுவோம், அது என்ன வார்த்தை அப்படிங்கிறத ஈஸியாக நீங்கள் கண்டுபிடிச்சிட போகிறீங்க. லாஸ்ட் எபிசோட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் மந்த்லலாம் பார்த்தீங்கன்னா படம் பேர்லாம் நான் சொன்னேன். இன்றைக்கி அப்படி இல்லை, நார்மல் ஜென்ரலாக இருக்கிற வேர்ட்ஸ் தான் நான் சொல்ல போகிறேன். ஸோ அதை நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சி என்கிட்ட சொல்ல போகிறீங்க. ஓகே, ஸோ சிம்பிள், நீங்கள் கால் பண்ணுங்கள். 9852-08-53-28-38-78-71 இந்த எண்களுக்கு கால் பண்ணுங்கள், சூப்பராக ஆன்சர் பண்ணுங்கள். நிகழ்ச்சியோட முதல் பாடலாம் உங்களுக்காக அசத்தலான பாடல் வந்துட்டே இருக்குது, கேட்டு அணிஞ்சிருங்க.

0: பாதுகாப்பான
1: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க.
2: 103.3 FM.
3: சூப்பர்
2: சூப்பர். கார்த்திக், உங்களுக்கான எழுத்துக்களை நான் சொல்லிடலாமா? முதல் எழுத்து வா, கடைசி எழுத்து கை. கை கை. ஓகே, என்ன வேர்டா இருக்கும்? க்ளூவா? ரொம்ப இதுக்காக தான் ஓடிக்கிட்டே இருக்கும்.
3: வாழ்க்கை.
2: சரியா? ஆர்ப்பாட்டமே இல்லாம அமைதியா வந்து ஆன்சர் பண்ணிட்டு போயிட்டாங்க. நீங்களும் வந்து அப்படியே அட்டகாசமா ஆன்சர் பண்ணுமா, கால் பண்ணுங்க 29

உன்னாலே உன்னாலே படத்துல இருந்து பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு நினைச்சிருங்க.

விவித் பாரதி தமிழ் எஃப்எம் நேயர்களே, நம்மளுடைய தொலைபேசி வழி நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கணுமா? அப்படின்னா இந்த தொலைபேசி எண்களை நோட் பண்ணிக்கோங்க. 2952 5853 53, மற்றொரு எண் 2838 98 9871. 044 முன்னிணைப்பு எண்ணை யூஸ் பண்ணி நம்ம தொலைபேசி நேரலை நிகழ்ச்சிகள் கலந்துக்கோங்க. உங்கள் புதுவரவை எதிர்பார்க்கும் 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம்.

0: உங்கள் விருப்பம் நிகழ்ச்சிகள் கடிதம் எழுதும் நேயர்களின் கவனத்திற்கு.
1: உங்கள் விருப்பம் கடிதம் எழுதும் நேயர்கள், அவர்கள் விருப்ப பாடலை ஒரு போஸ்ட் கார்டில் மட்டுமே எழுதி அனுப்பவும்.
2: போஸ்ட் கார்டில் வரும் உங்கள் விருப்ப பாடல்கள் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படும். இங்கிலாந்து லெட்டர் மற்றும் ரெஜிஸ்டர் போஸ்டில் எழுதி அனுப்புவதை தவிர்க்கவும்.
1: போஸ்ட் கார்டில் ஒன்று அல்லது இரண்டு பாடல்கள் மட்டுமே எழுதி அனுப்ப வேண்டும்.
2: ஒரு போஸ்ட் கார்டில் உங்கள் பெயர், ஊரின் பெயர், நீங்கள் விரும்பும் புது பாடல், அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் இவற்றை தெளிவாக குறிப்பிட்டு நிலைய இயக்குனர் விவத் பாரதி தமிழ் FM, உங்கள் விருப்பம் பகுதி, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 4 என்ற முகவரிக்கு எழுதி அனுப்பவும். வானொலி நண்பர்களின் பெயர்களை எழுதுவதை தவிர்ப்பதன் மூலம் மீண்டும் மீண்டும் ஒரே நாளில் ஒரே பெயர் அடிக்கடி வருவதை கட்டுப்படுத்தலாம். குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் குடும்ப நண்பர்கள் பெயர்களை மட்டுமே எழுதவும்.
1: ஒவ்வொரு வாரமும் உங்கள் விருப்பம் போஸ்ட் கார்டு பிரிக்கப்பட்டு ஷெட்யூல் செய்யப்படுகின்றது. எனவே நேயர்கள் வாரம் ஒருமுறை போஸ்ட் கார்டில் உங்கள் விருப்ப தேர்வை எழுதி அனுப்பலாம். 100-200 போஸ்ட் கார்டுகள் மொத்தமாக அனுப்புவதை தவிர்த்தல் நலம்.
0: உங்கள் விருப்பம், அதுவே நம் அனைவரின்.

102.3 தமிழ் பாட்டுக்கு நம்பர் 1. நல்லதா 4 சாங் சும்மா தெரிக்க விடுதல.

0: இருக்கும். காலையில் எந்திரிச்சதும் இதை பார்ப்போம்.
1: காவா கசி எது டீ?
0: ஆமா, டீ டீ. கண்டிப்பா பாப்போம். ஒரு நாளைக்கு எத்தனை தடவை பாப்போம் தெரியுமா? நம்மளே நம்ம ரசிப்போம். அதுல
1: கண்ணாடியா?
0: கண்ணாடியா? கண்ணாடியேதா. சூப்பர், கரெக்டா ஆன்சர் பண்ணிட்டீங்க. தேங்க்யூ சோ மச்.
1: நன்றி.
0: சூப்பருங்க, கண்ணாடின்னு கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டாங்க. ஓகே மக்களே, நீங்களும் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெண்ணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள். 28 38 98 71, 29 52 08 53. இந்த நிகழ்ச்சிக்கு கால் பண்ணுங்கள், சூப்பராக ப்ளே பண்ணுங்கள். இப்போ அடுத்ததான் உங்களுக்கு நான் ப்ளே பண்ண போகிற சாங். வருணம் 1000 படத்துலேருந்து பாடல் வந்துகிட்டே இருக்குது.

0: இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம்.
1: விவரங்களுக்கு தொலைபேசி எண் 0444249864 5 8

0: இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம்.
1: விவரங்களுக்கு தொலைபேசி எண் 044-249-864-58, 044-249-864-58.
0: விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com agnchn1@gmail.com.

0: 102.3 FM. நூத்தி 2.3 விவித் பாரதி தமிழகம்ல நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க கலக்கல்லாருங்கம். நிகழ்ச்சியில பங்கு பெறதுக்காக அடுத்ததா ஒரு நேயர் இருக்காங்க. அவங்க யாருன்னு பேசிடலாம். ஹலோ வணக்கம்.
1: மேம் வணக்கம்.
0: வணக்கம் சொல்லுங்க. சந்திரசேகர்,
1: வேலூர் கட்பாடியிலிருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
0: நான் கண்டே புடிச்சிட்டேன், நீங்க ஆன்சரை கண்டுபிடிக்கிறீங்களோ இல்லையோ. ஓகே சந்திரசேகர், உங்களுக்கான எழுத்துக்களை நான் சொல்லிடலாமா?
1: கண்டிப்பா. எப்படி இருக்கீங்க மேம்? அதுக்கு
0: முன்னாடி நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன். கண்ணாடி அது இதுன்னு ரொம்ப சிம்பிளா தான் குடுக்கறீங்க, பாப்போம்.
0: ஓகே, உங்களுக்கு ரொம்ப சிம்பிள் தான், ரொம்ப சிம்பிள் தான். முதல் எழுத்து சி.
1: சி.
0: கடைசி எழுத்து இம். குரில். குரில் சி, கடைசி எழுத்து இம்.
1: சிகரம்.
0: அது கூட வச்சுக்கலாம், பட் நான் வந்து திங்க் பண்ணது இதுதான். சுவரை பார்த்தா இது இருக்கும், சுவர்ல இருக்கும்.
1: நான்
0: தான் ரொம்ப சிம்பிளா எடுத்துக்கணும். எனிவே மக்களே, இன்னும் டைம் இருக்கு, நம்ம பிளே பண்ணலாம். ஸோ நீங்கள் கால் பண்ணுங்க. 28 38 98 21 29 52 08 53 இந்த எண்களுக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். நிகழ்ச்சியில் பங்கு பெற்று சூப்பராக பிளே பண்ணுங்கள். இப்போ நிகழ்ச்சியில் உங்களுக்காக சுப்பிரமணியபுரம் படத்துலேருந்து பாடல்.

இருக்கணும். கமான் கேர்ள்ஸ்.

0: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in.
1: கலக்கல் இருங்கம் தான் கேட்டுட்டு இருக்கீங்க 102.3 விவித் பாரதி தமிழ்ஃபம்ல. அடுத்ததா ஒருத்தங்க காத்துக்கிட்டே இருக்காங்க. ஹலோ, வணக்கம்.
2: ஹலோ,
1: வணக்கம். சொல்லுங்க, யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: நந்தின் மார்க்கம், கோபாலகிருஷ்ணன் மேடம்.
1: கோபாலகிருஷ்ணன், உங்களுக்கான எழுத்துக்களை நான் சொல்லிடலாமா? ஹலோ, லைன்ல இருக்கீங்களா?
2: சொல்லுங்க சொல்லுங்க.
1: முதல் எழுத்து இ, குரில் இ, கடைசி எழுத்து இம். இம் இம் மனம்ல வரும்ல இம், அது முதல் எழுத்து இ, குரில் இ, கடைசி எழுத்து இம். நம்ம உடம்பு ஃபுல்லா இதாங்க இருக்கு.
2: இன்பம்.
1: இன்பம், ஓகேங்க. வேற வேற என்ன இருக்கு? நம்ம உடல் ஃபுல்லா என்ன இருக்கு? என்னங்க? இன்பம் இருக்கா சொல்லுங்க எங்கயாவது. ரத்தம், சூப்பர், கரெக்டா.

ஆன்சர் பண்ணிட்டீங்க, ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. அப்பா இதுவே ஆன்சர் பண்ணிட்டாங்க, சூப்பர். மக்களே இன்னும் குறுகிய நேரம் தான் இருக்குது, நீங்கள் கால் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உடனே கால் பண்ணுங்கள். 2952085328389871 இந்த எண்களுக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். இப்போ அடுத்ததாக உங்களுக்காக பொக்கிஷம் படத்துலேருந்து பாடல் வந்துகிட்டே இருக்குது.

0: பெருமழையில் நனைதல் வேறு, நாம் காதலினும் பெருமழையில் நனைந்து கொண்டிருக்கிறோம்.
1: கலக்கல அரங்கம் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. நிகழ்ச்சியில பங்கு பெறதுக்காக அடுத்து நீங்க காத்துக்கிட்டே இருக்காங்க. ஹலோ, வணக்கம். வணக்கம், சொல்லுங்க, யாருங்க வந்து பேசுறீங்க?
2: எங்க
1: லைன் கிளியரா இல்ல, இல்ல நீங்க வந்து ரேடியோ தள்ளி வச்சுட்டு வந்து பேசுங்க, இல்ல ரேடியோ வால்யூம் குறைச்சிருங்க, அப்பதான் நம்ம பேசுறத எல்லாரும் கேட்க முடியும். ஓடாதுங்க. இந்த ஒரு பர்சன் நம்ம கூடவே இருப்பாங்க, லைஃப் லாங் வருவாங்களான்னு தெரியாது, பட் ஒரு ஒரு டைம்லயும் இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் எழுத்து நா, கடைசி எழுத்து இன்.
2: நண்பனா?
1: ஏங்க கரெக்டா ஆன்சர் எழுதிட்ட பிறகு இல்ல இல்ல தப்பு தப்புன்னு அடிச்சு எழுதுற மாதிரி சொல்றீங்களே, நண்பன் கரெக்டுங்க. நிகழ்ச்சியில இப்ப அடுத்ததா உங்களுக்காக போக்கிரி படத்துல இருந்து பாடல் வந்துட்டே இருக்கு.

எல்லாரும் இந்த பாட்டுக்கு தலையாட்டிட்டே இருந்திருப்பீங்கள, உண்மையா சொல்லுங்க. எஸ் மக்களை கலக்கல் அரங்கம் தான் கேட்டுட்டே இருக்கீங்க. நிகழ்ச்சியோட இறுதிக்கு நம்ம வந்துட்டோம். இத்தோட இந்த நிகழ்ச்சியை முடிச்சுட்டு உங்ககிட்ட வந்து டாடா பாய் பாய் சொல்ல வேண்டிய டைம் வந்தாச்சு. ஸோ டாடா பாய் பாய் சொல்லிக்கிறேன் நான் உங்க மகி விஜயகுமார். மீண்டும் உங்களை 12:00 வந்து மீட் பண்றேன். அடுத்த ஷோக்காக ரொம்ப பரபரப்பே இல்லாமல் ரொம்ப ரிலாக்ஸா உட்காந்துட்டு இருக்காங்க நம்ம ராதா. ஸோ அவங்க வந்து உங்களை பரபரப்பாக்க போறாங்க. அதுக்கு நீங்க ஸ்டேடியூனா இருங்க, தொடர்ந்து கேட்டுட்டே இருங்க. இது 102.3 விவத் பாரதி தமிழ் எஃப்எம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: டியூன் பண்ணுங்க 102.3 பாஸ், அதுதான் இங்க எப்பவுமே மாஸ்.
2: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது 10 மணிக்கான செய்தி சுருக்கம்.
3: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். மாணவர்களிடையே ஆக்கப்பூர்வமான சிந்தனை, அறிவியல் மனப்பான்மை மற்றும் தொழில் முனைவு உணர்வை வளர்ப்பதில் உயர்கல்வி நிறுவனங்கள் முக்கிய பங்காற்ற வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். நாட்டின் வளர்ச்சி தொடர்பாக புதுதில்லியில் இன்று நடைபெறும் உச்சிமாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திரமோடி உரையாற்றவுள்ளார். மத்திய தொழிலக பாதுகாப்பு படையின் புதிய கட்டிடத்திற்கு புதுதில்லியில் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று அடிக்கல் நாட்டுகிறார். நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் ரயில்வே கட்டமைப்புகளும் சேவைகளும் முன்னெப்போதும் இல்லாத வகையில் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட அனைத்து மாநிலங்களின் முன்னேற்றமும் அவசியமானது என்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கூறியுள்ளார். தமிழக முதலமைச்சர் திரு விஜயின் பிறந்த தினத்தையொட்டி அவருக்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின், அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி, பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் உள்ளிட்ட பல்வேறு தலைவர்களும் முதலமைச்சருக்கு பிறந்த நாள் வாழ்த்துகள் தெரிவித்துள்ளனர். இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் மறுதேர்வு நாடு முழுவதும் நேற்று சுமூகமாக நடைபெற்றதாக தேசிய தேர்வு முகமை தெரிவித்துள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை அருகே தனியார் தொழிற்சாலையில் அமோனியா கசிவால் ஏற்பட்ட விபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 5 அதிகரித்துள்ளது. அப்பகுதி மக்கள் மேலும் பாதிக்காத வகையில் உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். திருவள்ளூர் மாவட்டத்தில் ஏற்பட்ட இந்த விபத்து குறித்து சட்டப்பேரவையில் மாநில தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திரு முகமது பர்வேஸ் அவை விதி எண் 110 கீழ் இன்று விளக்கம் அளித்தார். இனிவரும் காலங்களில் இதுபோன்ற விபத்துகள் ஏற்படாமல் இருக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். சட்டப்பேரவை நடவடிக்கைகள் நேரலையில் ஒலிபரப்பப்படுவதால் உறுப்பினர்கள் மிகுந்த கவனத்துடன் நடந்து கொள்ள வேண்டும் என்று பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் கேட்டுக் கொண்டுள்ளார். கோவை, சிவகங்கை உள்ளிட்ட 5 உட்பட்ட ஒரு சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் கலிபோர்னியாவில் நேற்று நடைபெற்ற ஈரான் பெல்ஜியம் இடையேயான ஆட்டம் டிராவில் முடிவடைந்தது. ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா 3-2 என்ற கோல் கணக்கில் நெதர்லாந்தை வென்றது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
4: விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3, நேரம் 10:02:30.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேயர்கள் பங்கேற்று சிறப்பிக்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: என் கேள்விக்கு என்ன பதில்?
1: என் கேள்விக்கு என்ன பதில்? இந்த நிகழ்ச்சியில நீங்களும் பங்கேற்கலாம். பங்கேற்கணும் அப்படின்னா தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 2952208531 மற்றொரு எண் 2838987. நீங்க வெளியூர் நேயர்களா இருந்தீங்கன்னா 044 அப்படிங்கிற முன் இணைப்பு எண்ணையும் சேர்த்து தொடர்பு கொள்ளணும். ரைட், ஓகே. இன்னைக்கு வந்து என்ன இருக்க போகுது கேள்விக்கு என்ன பதில் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா திருக்குறளும் திரை இசை பாடலும் பிரிக்கவே முடியாதுங்கிறது, பிரித்தாலும் பொருள் தராது அப்படிங்கிற மாதிரியே இருக்கும். அப்படி திரை இசை பாடல்களில் திருக்குறளை நமக்காக புகுத்தி கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரியான பாடல்கள் நான் உங்களுக்கு போடுவேன், அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிக்கணும். முதல் பாடலை கேட்டுட்டு அதில் என்ன திருக்குறள் வருது அப்படிங்கிறத நீங்கள் தான் சொல்ல போகிறீங்க. வரக்கூடிய இந்த பாடல் சுப்பிரமணியபுரம் படத்திற்காக வரக்கூடிய பாடல். வெள்ளிராஜ் மற்றும் தீபா மரியம் பாடிய பாடலுக்கு இசை ஜேம்ஸ் வசந்தன், கற்பனை தாமரை.

0: நேயர்கள் இணைந்திருப்பது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு நாம் இணைந்திருக்கிறோம். நாம் கேட்ட அந்த சுப்பிரமணியபுரம் பட பாடலில் ஒரு திருக்குறள் ஒலித்து நமக்கு கொடுத்துருக்காங்க. வரக்கூடிய நேயர் கண்டுபிடிச்சிட்டாங்களா? வாங்க, வணக்கம் விவத் பாரதி தமிழ் பண்பலை.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம்.
1: லலிதா பேசுறேன்.
0: சூப்பர் மேடம், சொல்லுங்க மேடம்.
1: இதுல வந்து இந்த பேச எண்ணிய சில நாள் வருவேன் அந்த லைன் வருது இல்லையா?
0: சூப்பர்.
1: அது வந்து கண்ணோடு கண்ணோக்கின் சொல் பயனில.
0: அவ்வளவுதான் மேடம், அவ்வளவுதான் மேடம். சூப்பர் மேடம், அடிச்சு தூள் கிளப்புறீங்க மேடம். கரெக்ட், அதேதான். பேச எண்ணி சில நாள் அருகில் வருவேன், பின்பு பார்வை போதும் என நான் நகைத்தேன். இவ்வளவுதான் மேடம். வாழ்த்துக்கள் மேடம்.
1: நன்றி
0: நன்றி, வாழ்த்துக்கள். எனக்கு அடுத்த பாட்டை போடுறதுக்கு நீங்க விட்டுட்டீங்க பாத்தீங்களா? பை மேடம். வணக்கம் விவத் பாரதி தமிழ் பண்பலை.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க. கும்பகோணத்துல இருந்து சேஷாத்ரி சார், சொல்லுங்க. நீங்க ட்ரை பண்ணிட்டு இருந்திருப்பீங்க, கரெக்ட். அது கேள்வி என்னன்னா, இந்த பாடல்ல வந்து திருக்குறள் இடம்பெற்றிருந்தது, அது என்ன திருக்குறள் அப்படின்னு கேட்டேன் நானு.
2: இது வந்து கண் இது பத்தியும் வாழ்த்தல் பயன் இல்ல, கண்ணோட கண் நோக்கி வாழ்த்தல் பயன்.
0: அவ்வளவுதான், அவ்வளவுதான், அதுவேதான் சார், அதேதான். வாழ்த்துக்கள் சார்.
2: தேங்க்யூ மேடம்.
0: வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா, அந்தோணிராஜ் காட்டுப்பாக்கத்திலிருந்து என் கேள்விக்கு என்ன பதில், திரை பாடலும் திருக்குறளும் இந்த நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள்ங்க அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. மணலி பெரியசைக்காடு ஜெயக்குமார் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. சாந்தி ரமேஷ் அவங்களுமே வாழ்த்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. சூளை ரிஜா மனோகரன் அவங்களும், அடையாளம்பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி, பாபு முல்லக்காடு, கே எம் கார்டன், எம் ஜி செல்வகுமார், என் கேள்விக்கு என்ன பதில், இந்த நிகழ்ச்சியை அறிவை அபிவிருத்தி செய்கின்ற நிகழ்ச்சியா இருக்குன்னு பதிவு பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி சூளை ரீஜா மனோகரனும் அதே பதிவு பண்ணியிருக்காங்க. இனிமையான வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் பதிவு பண்ணியிருக்காங்க. டி நகர்லேருந்து ரமா ரவி, அருமை அருமை நிகழ்ச்சி என்னும் பதிவு பண்ணியிருக்காங்க. அவங்கள தொடர்ந்து தித்திக்கும் இனிய காலை வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும். ரங்கராஜன் அவருடைய பதிவாக இருக்கு. ஓம் பிரகாஷ் அவரும் வாழ்த்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. அந்தோணிராஜ் காட்டுப்பாக்கத்திலிருந்து இன்றைய கேள்விக்கு ஏற்றவர், அதாவது நம்ம வணக்கம் தமிழ்நாட்டில் முடித்தோம் இல்லையா, அருணகிரிநாதர் திருப்புகழ் பாடலோடு வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியை நிறைவு செய்தது சிறப்பு அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காரு. இப்படி பதிவு பண்ண எல்லா நேயர்களுக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும் பல பல. இப்போ அடுத்த பாடல் நம்ம கேட்க போறோம். அந்த பாடல்ல இப்ப நம்ம கேட்டோம் இல்லையா, கண்ணோடு கண்ணினை நோக்கோக்கின் வாய் சொற்கள் என்ன பயனும் இல அப்படிங்கிற திருக்குறள். காதலர்ல ஒருவர் ஒருவர் கண்ணோடு மற்றவர் கண்ணும்

பார்வையால் பேசிட்டா, அதற்கு பிறகு வாய் சொற்கள் இருந்து ஒரு பயனும் இல்லைங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டோம். இப்போது அதே மாதிரி அதே திருக்குறள் இடம்பெற்றது தான், ஆனால் வரிகள் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். அந்த வரிகளை கண்டுபிடிச்சிட்டு வாங்க. கேட்க போகிற இந்த பாடல் மண்வாசனை படத்திற்காக மலேசியா வாசுதேவன் எஸ் ஜானகி பாடியது, இளையராஜாவின் இசையில், வைரமுத்துவின் கற்பனையில்.

0: வணக்கம் விவத் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கம் விவத் பாரதி தமிழ் பண்பலை.
1: வணக்கம் மேடம்.
0: யாருங்க?
1: வெளிவாகத்துல இருந்து நாராயணன்.

0: நாராயணன் சார், இப்போ இந்த பாடல் கேட்டீங்க இல்லையா, ஆனந்த தேன் சிந்தும், அதில் வந்து இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, அந்த கண்ணோடு கண்ணினை நோக்கோக்கின் அந்த திருக்குறளுக்கான ஒரு ஒரு வரிகள் அமைஞ்சது, அந்த அது எந்த வரிகள்னு நான் கேட்குறேன். தெரியலையா, அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுத்துடலாம். நன்றி. வணக்கம் பவித் பாரதி, தமிழ் பண்பலை.
1: வணக்கம், அண்ணாநகர்லேருந்து மாலிதே பேசுகிறேன்.
0: சொல்லுங்க.
1: சொல்லி தந்தது
0: உந்தன் பார்வை,
1: அவ்வளவுதான்,
0: முத்தோ மணியோ அப்படின்னு போகும். அதை இன்னொரு தடவை கேள்வியா வச்சிடலாம். பாய், வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
1: நன்றி
0: நன்றி. அவ்வளோதாங்க, ரொம்ப அழகாக கண்டுபிடிச்சாங்க பார்த்தீங்களா, மாலினி தேவி அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க எங்கே வந்ததுன்னு. கண் பேசுகையில் வாய் சொற்கள் வேண்டுமா என்ன, பார்வை ஒன்றே போதுமே, ஓர் ஆயிரம் சொல்லலாம் வேண்டுமா என்ன, அப்படிங்கிற மாதிரி வந்தது இல்லையா. இங்கே வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயத்திலிருந்து காந்திமதி அவங்களுடைய பதிவு, நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் பதிவு பண்ணியிருக்காங்க. அதில் திரையிசை பாடல்களில் திருக்குறள் அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு. கே எம் கார்டன், எம் ஜி செல்வகுமார், ஆனந்த தேன் சிந்தும் பூஞ்சோலை என்றும் ஆனந்தத்தில் தேன் அருந்தியது போல இருக்கு மேடம் இந்த பாடல் பதிவு பண்ணிருக்காங்க. இப்படி பார்த்தீங்களா, ஒரு திருக்குறள்லேயே பல பாடல்களை நமக்காக புகுத்தி கொடுத்துருக்காங்க. விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இணைந்திருக்கிறோம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு நாம் இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி என் கேள்விக்கு என்ன பதில். இன்றைய கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சி வந்து எப்படி போயிட்டு இருக்குன்னா, திருக்குறளும் திரையிசை பாடலும் அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருக்கு. நிலையத்தில் நேரம் 10:20.
2: क्यों छोटे साहब, वैक्यूम इवेपोरेटेड निर्मा शुद्ध नमक, इतना शुद्ध कि बच्चे भी जानते हैं इसके साथ।
0: விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இணைந்திருக்கிறோம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு அடுத்து கேட்க போகிற பாடல் காதல் வைரஸ், இந்த படத்திற்காக கேட்க போகிறோம். உன்னிகிருஷ்ணன் மற்றும் ஹரிணி பாடிய பாடல், ஏ ஆர் ரகுமான் இசையில் வாலியின் கற்பனையில். இந்த பாடலில் என்ன திருக்குறள் இருக்குது கண்டுபிடிங்களேன்.

0: நேரம் 10:26. இது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு நாம் இணைந்திருக்கிறோம். என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியில் வரக்கூடிய நேயர் யாரு? வணக்கம். வணக்கம். வணக்கம். கோபுரத்னம் சார், சொல்லுங்க. இல்ல, இதுல என்ன திருக்குறள் இருக்கு நீங்க தான் சொல்லணும். நம்ம கேட்டோம் இல்லையா இந்த பாடல், சொன்னாலும் கேட்பதில்லை கன்னி மனது. நன்றி, நன்றி. வணக்கம் விவத் பாரதி தமிழ் பண்பலை.
1: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்க.
1: வணக்கம் மேடம், அன்புராணி பேசுறேன்.
0: அன்புராணி மேடம் சொல்லுங்க.
1: விழி சிறையில் பிடித்தாய், விலகுதல் போல் நடித்தாய், அதானே?
0: இல்ல, நீங்க திருக்குறளை சொல்லுங்க. இல்ல, இப்போ அந்த திருக்குறள்ல இருந்து கொஞ்சம் மாறி வந்தாச்சு. இப்ப நீங்க கண்ணோடு கண் கண்ணினை நோக்கி அதுலயே இருக்கீங்க இல்லையா? இப்ப நம்ம அடுத்த திருக்குறளுக்கு வந்தாச்சு.
1: என்ன குறள் மேம்?
0: என்னது, நான் குறளை சொல்ல மாட்டேன், நீங்க தான் குறளை சொல்லணும்.
1: இல்ல, இது
0: இல்ல, சொன்னாலும் கேட்பதில்லை கன்னி மனது, அதுலயே தான் திருக்குறள். அந்த வரியிலே
1: ஆரம்பிச்சிட்டேன்.
0: அதே வரி ஆரம்பிச்ச அதே வரியில இருந்தா நம்ம கண்டுபிடிக்க போறோம். யோசிக்கலாமா? யோசிக்கலாமா? நன்றி, நன்றி. முதல் திருக்குறள் வந்து நிறைய பேர் அழகா கண்டுபிடிச்சாங்க. சுப்பிரமணியபுரம், மண்வாசனை, இந்த ரெண்டு படத்துல இருந்தும் கேட்டோம் இல்லையா, அந்த கண்ணோடு கண்ணினை நோக்குக்கின் வாய் சொற்கள் என்ன பயனும் இல்லை அப்படின்றது. 1100வது திருக்குறள்

0: 71வது அதிகாரம் குறிப்பறிதல் அப்படிங்கிற அதிகாரத்தில் இடம்பெற்ற திருக்குறள். இப்போ என்ன திருக்குறள்? இப்போ சொன்னாலும் கேட்பதில்லை கன்னி மனது, அந்த பாடல் கேட்டோம். இது வந்து எந்த திருக்குறளை மையமாக இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? யோசிச்சிட்டிங்க அப்படின்னா 2952058533 மற்றொரு எண் 2838987171. வணக்கம், பவித் பாரதி தமிழ் பண்பலை.
1: மேம், நான் சந்திரசேகர், வேலூர் கட்பாடியில்.
0: சொல்லுங்க சந்திரசேகர், சொல்லுங்க என்ன திருக்குறளா இருக்கும்?
1: சொன்னாலும் கேட்டதில்லை பெண்ணின் மனது.
0: ஆமா ஆமா,
1: அதுல வரக்கூடிய திருக்குறள்.
0: ஆமாமா முதல் வரியிலேயே. சரி, அடுத்த நேயருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம்.
1: மன தூய்மை அந்த அதிகாரம்.
0: இல்ல இல்ல இல்ல, அடுத்த நேயருக்கு வாய்ப்பு கொடுத்துடலாம். நன்றி,
1: நன்றி.
0: வணக்கம், பவித் பாரதி தமிழ் பண்பலை.

0: கேட்பதில்லை கன்னி மனது.
1: ஆமா,
0: அதுதான் க்ளூவே முதல் வரியிலேயே. சரி, அடுத்த நேயருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். வாழ்த்துக்களை பதிவு பண்ணிருக்காங்க. திருக்குறளும் திரைப்பாடலும் இந்த நிகழ்ச்சியில பதில்கள்லாம் அருமையா இருக்குன்னு மகிழ்ச்சி வாழ்த்துக்கள்னு புரசுவாக்கம் சவுந்தரராஜன் அவருடைய பதிவு. ஒரு திருக்குறள்ல இத்தனை பாடல்களா வியந்திட்ட மேடம், தொடரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சூளை ரீஜா மனோகரன் அவருடைய பதிவு. காஞ்சிபுரத்திலிருந்து இளங்கோ, என் கேள்விக்கு என்ன பதில், பாடல்களும் சூப்பர் பதில்களும் சூப்பரா இருக்குன்னு பதிவு பண்ணிருக்காங்க. வீரராகவன், ரம்யமான பருதி ஒளி வணக்கம், ரசமான நிகழ்ச்சி வினாவிடை, ரசிகர்கள் கேட்க என்ன தடை, ரசிக்கும் விதம் தொகுப்பின் நடை, ராகங்கள் இனிக்கும் அதனிடை, ரசித்திருப்பதே எனது விடை அப்படின்னு பேஸ்புக் வீரராகவன் அவருடைய பதிவா இருக்கு. ரைட், ஓகே. வணக்கம் விவத் பாரதி தமிழ் பண்பலை.
2: வணக்கம் ரேவதி ஸ்ரீராமன், அம்பத்தூர்ல.
0: அம்பத்தூர்ல ரேவதி ஸ்ரீராமன் சார், என்ன திருக்குறளா இருக்கும்?
2: சொல்லுதல் யாருக்கும் எளியறியவாம், சொல்லிய வண்ணம் செயல்.
0: இல்ல இல்ல இல்ல இல்லை, இது வந்து நம்ம வந்து காதலன் காதலி அப்படி பார்வையில தான் நம்ம நோக்கணும். சரி, ஓகே, நன்றி சார், நன்றி,
2: நன்றி.
0: சொன்னாலும் கேட்பதில்லை கன்னி மனது, ரம்யமான பாடலா இருக்கே, ரசிப்பில் உழன்று மகிழ்ந்தேன் அப்படின்னு கேம் கார்டன் எம்ஜி செல்வகுமார் அவருடைய பதிவு. நிலையத்தில் நேரம் 10:30.
3: டூட், எனக்கு ஒரு பொருளை ரொம்ப சீக்கிரம் அனுப்பணும், அதுக்கு ஏதாவது சீக்கிரமா போற மாதிரி ஏதாவது ஃபாஸ்ட் சர்வீஸ் இருக்கா?
4: ஓ, நிச்சயமா இருக்கு. இந்தியா போஸ்ட் அறிமுகப்படுத்திருக்கோம் 24 ஸ்பீட் போஸ்ட் சேவை இருக்கே, அடுத்த நாளே டெலிவரி கேரண்டீட்.
3: அப்படியா? முக்கியமான டாக்குமெண்ட்ஸா இருந்தாலும், பார்சலா இருந்தாலும், அவசர பொருளா இருந்தாலும் சீக்கிரம் போய் சேர்ந்துருமா?
4: ஓ எஸ் டூட், ரியல் டைம் டிராக்கிங்கோட சிக்கனமான கட்டணத்துல, அதுவும் முக்கியமா ஓடிபி அடிப்படையிலான பாதுகாப்பான டெலிவரியும் இருக்கு. இந்தியா போஸ்ட் நம்பி போஸ்ட் பண்ணலாம்.
3: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க.
0: விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இணைந்திருக்கிறோம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியில நீங்களும் பங்கேற்று சிறப்பிக்கலாம். சிறப்பிக்கணும் அப்படின்னா 2952-08-53 மற்றொரு எண் 2838-9871. வரக்கூடிய நேயர் வாங்க. வணக்கம். வணக்கம் ஹரி, சொல்லுங்க ஹரி, என்ன திருக்குறளா இருக்கும்? நெஞ்சோடு புலத்தல், புலத்தல். ஓகே,
5: நெஞ்சோடு கிளத்தல். காம உலையாய் ஆகலின் ஏனோர்க்கு ஏமோ நோய் போலு மருந்து.
0: இல்ல இல்ல, இது வந்து நான் சொல்றது வந்து நெஞ்சோடு புலத்தல் அதிகாரத்துல தான் சொல்றேன், பட் நீங்க சொல்ற அந்த திருக்குறள் கிடையாது. இன்னும் வேற, நெஞ்சோடு புலத்தல் அதிகாரம். இப்ப உங்களுக்கு ஒரு அடிஷனலான க்ளூவும் கொடுத்துருக்கேன், யோசிக்கலாம். நன்றி. சரி, ஆனாலும் அந்த குறள் கிடையாது, இன்னும் கூட நீங்க யோசிக்கலாம். நன்றி. வணக்கம் விவத் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கம். யாரோ ஒருத்தவங்க வராங்க, வந்துட்டு அவங்க இப்படி வர்றாங்க. ரைட், பொன்னேரி கலீல் அகமத் அவர் சொல்லியிருக்காரு, பாடல்கள்லாம் அருமை வேற லெவல்ல இருக்கு, ஒரே சந்தோஷமா இருக்கு, என்ன நிகழ்ச்சி ரொம்ப அருமையா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க கலீல் அகமத் பொன்னேரியிலிருந்து. நெஞ்சோடு புலத்தல் அப்படிங்கிற அதிகாரத்தை வரக்கூடிய அந்த திருக்குறள். வணக்கம். வணக்கம்.
6: வணக்கம் மேடம், ராதா மேம்.
0: வணக்கம், யாருங்க?
6: பேஸ்புக் வீரராகவன்.
0: வீரராகவன் சார், என்ன திருக்குறளா இருக்கும்?
6: அதே, நோக்கினால் நோக்கெதிர் நோக்குதல் தாக்கனுக்கு தானை கொண்டனது உடைத்து.
0: அப்படியா? அது வந்து பார்வை அப்படிங்கறதுக்கான நம்ம வச்சுக்கலாம், நோக்கினால் அப்படிங்கறது. இது சொன்ன பேச்ச கேட்க மாட்டேங்கிறியே அப்படிங்கிற மாதிரி வருது.
6: அப்படியா?
0: ஆமா,
6: காதல் என்ற அதிகாரத்துல 109வது.
0: இல்ல இல்ல, அது இல்ல சார், அது இல்ல சார்.
6: நன்றி மேடம்,
0: நன்றி, நன்றி, நன்றி, நன்றி. சரி, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், நேயர்களுக்கு யோசிக்க டைம் கொடுக்க போறோம். அதே வார்த்தைகள் இடம்பெற்று கொஞ்சம் மாத்தி கொடுத்துருக்கக்கூடிய ஒரு பாடலை கூட கேட்க போறோம். அதே திருக்குறள் தான், ஆனால் என்ன திருக்குறள்னு நீங்க தான் கண்டுபிடிக்க போறீங்க. கேஜே யேசுதாஸ் மற்றும் சாதனா சர்க்கம் பாடிய பாடல் இது. வித்யாசாகர் இசையில், வைரமுத்துவின் கற்பனையில். இது இதுல வரும் இல்லையா, நெஞ்சே என் நெஞ்சே செல்லாயோ அவனோடு, போகாத சென்றால் வரமாட்டான் அதுதானே பெரும்பாடு அப்படிங்கிற வரிகள் வரும் இல்லையா. வரக்கூடிய பாடல்லையும் இதே திருக்குறள் இருக்கு, அதாவது நெஞ்சை புலத்தல் அப்படிங்கிற அதிகாரம் 130வது அதிகாரத்திலிருந்து. இப்போ நீங்கள் அந்த பாட்டை கேட்டுட்டு கண்டுபிடிச்சிருங்க.

0: வணக்கம் விவத் பாரதி தமிழ் பண்பலை.
1: மேடம், சென்னை நூம்பல்லேருந்து ஹேமா.
0: ஹேமா மேடம், அது என்ன திருக்குறளா இருக்கும்?
1: எனக்கு தெரியல. காமம் உழந்து வருந்தினார் காதல் புலவர் வெளிப்படல் ஆன்றோர் கடன். கரெக்டா
0: அப்படியா சொல்றீங்க? அது இல்ல மேம். சரி, ஓகே, நம்ம கேட்டுப்போம். அதாவது இப்போ வந்து பாத்தீங்கன்னா, சொன்ன பேச்சை கேள என் நெஞ்சமே அப்படிங்கறது சொல்ற மாதிரி வரும் மேடம். அது ஆமா, அப்ப நெஞ்சங்கிற வார்த்தை வரணும் அந்த திருக்குறள்ல. ஓகேவா? உனக்கெல்லாம் இவ்வளவு ஆகாது அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கணும். ரைட் மேடம், நன்றி.
1: நன்றி.
0: நேயர்கள் இணைந்திருப்பது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு இணைந்திருக்கிறோம். என் கேள்விக்கு என்ன பதில்? இந்த நிகழ்ச்சியில நேயர்கள் பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து வந்து நிகழ்ச்சியில வந்து பாடல்களுக்கான அந்த குறிப்பு கொடுத்துருக்கோம் இல்லையா, அது என்ன திருக்குறள் அப்படிங்கறத நேயர்கள் கண்டுபிடிக்க போறாங்க. அதற்கு முன்னதாக நேரம் 10:40.

0: भारत अभियान।
1: निक्षय मित्र तो हम सबका साथ निभाते, टीबी रोगी व परिजन को पोषण, जांच, इलाज और आजीविका संबंधी सहायता पहुंचाते। जब मिल जाएगा सबको अपना निक्षय मित्र तैयार, तब पक्की हो जाएगी हमारी जी और टीबी की हार।
2: निक्षय मित्र, इस अभियान ने एक बड़े चैलेंज से निपटने में टीबी के मरीजों की बहुत मदद की है। आपको जानकर हैरानी होगी, हमारे देश में 10-12 साल के बच्चे भी निक्षय मित्र बनकर टीबी के खिलाफ लड़ाई को आगे बढ़ा रहे हैं।
0: जन-जन का रखे ध्यान, टीबी मुक्त भारत अभियान।
1: अधिक जानकारी के लिए नजदीकी आयुष्मान आरोग्य मंदिर जाएं। स्वास्थ्य एवं परिवार कल्याण मंत्रालय द्वारा जनहित में जारी।
3: நேர்கள் இணைந்திருப்பது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு இணைந்திருக்கிறோம். வரக்கூடிய நேயர் வாங்க. வணக்கம். வணக்கம் வணக்கம். விவத் பாரதி தமிழ் பண்பலை நேர்களை நீங்க வந்தீங்க அப்படின்னா பேசுங்க. அப்படி நீங்க பேசல அப்படின்னா அடுத்தடுத்த நேயர்களுக்கு வாய்ப்பு கொடுங்க. ஏன்னா எல்லா நேயர்களும் பங்கேற்கணும் அப்படின்னு நினைப்பாங்க இல்லையா. கமலாவரதன், நீங்க காலையில கேட்டதுக்கு இப்ப தாய்மானவர்னு பதில் அஞ்சிருக்கீங்க. வணக்கம் விவத் பாரதி தமிழ் பண்பலை.
4: ஹலோ.
3: வணக்கம்.
4: ஹலோ. வணக்கம் மேடம்.
3: யாருங்க?
4: நங்கநல்லூர்ல இருந்து கனகம் மேடம்.
3: கனகா, சொல்லுங்க, என்ன விடையா இருக்கும், என்ன திருக்குறளா இருக்கும்? இல்ல இல்ல மேடம், அதுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்ல. நன்றி.
4: அது வராதுல்ல.
3: நன்றி. அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுத்துடலாம்.
4: சரி.
3: என் கேள்விக்கு என்ன பதில்? நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள்னு மேலே போயிட்ட தயாளன் அவருடைய பதிவு, அதே மாதிரி நடராஜன் சுப்பையா அவருமே. நடராஜன் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, காலையில் கேட்ட இதுக்கு இப்போதான் விடை சொல்லியிருக்காங்க. வீர ராகவன் இனி என்னோடு அப்படிங்கிற ஒரு திருக்குறளை கொடுத்துருக்காரு. அது இல்லை. ரைட். வரக்கூடிய நேயர் வாங்க. வணக்கம் விவத் பாரதி தமிழ் பண்பலை.
5: ஹலோ.
3: வணக்கம். யாருங்க?
5: மேடம், நான் முகப்பீர் மேற்குலேருந்து பாபு டெய்லர்.
3: பாபு சொல்லுங்க.
5: அந்த முதல் வரி வருமே, அதுவா மேடம்?
3: ஆமா ஆமா. சொன்னாலும் கேட்பதில்லை கன்னி மனது, அதுதான் இந்த பாட்டில் வந்து. நெஞ்சே என் நெஞ்சே செல்லாயோ அவனோடு அப்படிங்கிற வரி வருது. சென்றால் வரமாட்டாய் அதுதானே பெரும்பாடு. அப்போ அங்கே ஒரு திருக்குறள் இருக்கு. அவர் உன்னை நினைக்கல, நீ எதுக்கு அவரை நினச்சிக்கிட்டு இருக்க, அந்த மாதிரி வருது.
5: புரியுது புரியுது.
3: நன்றி நன்றி. அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். வித்யாசாகர் வைரமுத்து, உங்களுடைய கூட்டணியில் ஒழித்த காதல் வந்ததும் அந்த பாடல் அருமை அப்படின்னு புரசிவாக்கம் சவுந்தரராஜன், அடையாளம்பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி, சொன்னாலும் கேட்பதில்லை கன்னி மனது, இதில் உள்ள திருக்குறளை தெரிந்து கொள்ள ரொம்ப ஆவலோடு இருக்கோன்னா பார்த்துக்குங்களேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மணலி பெரியசைக்காடு ஜெயக்குமார், பாடலில் உள்ள திருக்குறளை என்னால் அடையாளம் கண்டு கொள்ள முடியவில்லை, அப்படின்னாலும் அன்புக்குரிய நேயர்கள் திருக்குறளை கண்டுபிடித்து சொல்வது மெய்சிலிருக்க வைத்தது அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. வாங்க. வணக்கம் விவத் பாரதி தமிழ் பண்பலை.
5: வணக்கம்
3: சொல்லுங்க.

0: இருங்க.
1: ஆ சொல்லுங்கம்மா.
0: இல்லை நீங்கள் அப்போ கேட்டுட்டு வாங்க சார். நன்றி. நேர்களே, நீங்கள் நிகழ்ச்சியை கேட்டால் மட்டும்தான் இது பண்ண முடியும். புத்தகம் மூடிய மயிலிறகாக புத்தியில் மறைப்பால் தெரிவதில்லை, அப்படியா இருக்குமான்னு ஹரிகரன் அவர் கேட்டிருக்காரு. வெங்கடேசன் அயப்பாக்கத்திலிருந்து என் கேள்விக்கு என்ன பதில், நிகழ்ச்சி நல்லா இருக்குது வாழ்த்துக்கள்னு பதிவு பண்ணியிருக்காங்க. ஹேமலதா அவங்களும் வாழ்த்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. நானும் மறந்தேன் அவர் மறக்கல்ல என்ன அப்படின்ற மாதிரி திருக்குறளாக இருக்குமான்னு மாலினி தேவி அவங்க கேட்டிருக்காங்க. நடராஜன் நிகழ்ச்சி அருமையாக இருக்குது, நடராஜன் சுப்பையா அவருடைய பதிவாக இருக்குது. ரைட், இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நீங்கள் ரொம்ப கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆனதுனால நானே வந்து உங்களுக்காக விடைகளை சொல்லிட போகிறேன். குரல் எண் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1291 குரல், 130 அதிகாரம், நெஞ்சோடு புலத்தல் அப்படிங்கிற அதிகாரத்தில் வரக்கூடிய குரல். அவர் நெஞ்சு அவர் காதல் கண்டும் எவன் நெஞ்சே நீ எமக்கு ஆகாதது, இந்த குரல் தாங்க. ஏ நெஞ்சே அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா, அதைத்தான் நான் உங்களுக்கு குறிப்பாக கொடுத்தேன். நெஞ்சே அவருடைய நெஞ்சு நம்மை எண்ணாது அவருக்கே துணையாய் நிற்பதை அறிந்தும் கூட நீ எனக்கு துணையாகாமல் அவரையே நினைக்க காரணம் என்ன அப்படிங்கிற திருக்குறள் தாங்க இங்கே இடம் பெற்றிருக்கு. அதான் சொன்னாலும் கேட்பதில்லை கன்னி மனது, நீ பின்னாடியே போகுது என் மனசு அப்படின்ற மாதிரி அந்த பாடலில் வரும். பூவெல்லாமன் வாசம், நெஞ்சே என் நெஞ்சே செல்லாயோ அவனோடு சென்றால் வரமாட்டாய் அதுதானே பெரும்பாடுன்னு கொஞ்சம் வித்தியாசப்படுத்தி கொடுத்துருந்தாங்க அப்படின்றதான் நான் உங்களுக்கு அங்கே குறிப்பாக கொடுத்துருந்தேன். கண்டுபிடிக்க முயற்சி பண்ண அத்தனை நேயர்களுக்கும் வாழ்த்துக்களும் நன்றிகளும் பல பல. இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கமலாவரதன் அம்மா, நீங்கள் குரல் இதையே மாற்றி அடித்து விட்டீங்க. ரைட், ஓகே. கிருஷ்ணகுமார் அவர் வந்து பதிவு பண்ணியிருக்காரு, ப்ரோக்ராம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, ஃபர்ஸ்ட் சாங் பேஸ்டான் ரீதிகவலி ராகம் அப்படின்றதையும் பதிவு பண்ணிருக்காரு. ஆமா சார், நன்றி நன்றி. ரைட், இப்போ கேட்க போற பாடல்ல என்ன திருக்குறள் இருக்கு? இப்போ வரக்கூடிய பாடல் பாத்தீங்கன்னா நீ வருவாய் என, இந்த படத்திலிருந்து தான் கேட்க போறோம். சித்ரா பாடிய பாடல் இது, எஸ் ஏ ராஜ்குமார் இசையில், விஜய் பி அவருடைய கற்பனையில், பா விஜயின் கற்பனையில் வரக்கூடிய பாடல் இது. இது வேணா நான் உங்களுக்கு இன்னொன்று கொடுத்துட்றேன், அவர் வியன் விதும்பல் அப்படிங்கிற அதிகாரத்திலிருந்து வரக்கூடிய திருக்குறளாக இருக்குது. கண்டுபிடிங்களேன், கேட்கலாம்.

0: நேயர்கள் இணைந்திருப்பது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இணைந்திருக்கிறோம். வரக்கூடிய நேயர் வாங்க. வணக்கம். வணக்கம். விவிஎஸ் கண்ணன் சார், இப்போ இந்த பாடல் கேட்டுட்டு வந்திருக்கீங்க, இந்த பாடல்ல என்ன திருக்குறள் இருக்கு? அப்பனா கேள்விக்கு பதில் சொல்ல முடியாது, மன்னிக்கணும். பாட்டு கேட்டவங்க மட்டும் நீங்கள் வாங்க. கேட்கலன்னா நீங்கள் முயற்சியே பண்ணாதீங்க, ஏன்னா அடுத்தடுத்த நேர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். புரசிவாக்கம் சௌந்தரராஜன் சொல்லியிருக்காரு, பார்த்து பார்த்து கண்கள் பூத்திருப்பேன், சித்ரா அவங்களுடைய குரலில் ஒலித்த பாடல் ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. மேட்டுப்பட்டி கண்ணன் இனிய திங்கட்கிழமை வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் பதிவு பண்ணியிருக்காங்க. நிகழ்ச்சி விறுவிறுப்பாகவும் ஆக்கப்பூர்வமாகவும் செல்லுது அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. நேர்களே, உங்களுக்கு இதற்கான விடை தெரிந்தால் 2952-0853 மற்றொரு எண் 2838-9871 இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளலாம். நீங்கள் வெளியூர் நேர்களாக இருந்தீங்கன்னா 044 அப்படிங்கிற முன் இணைப்பு எண்ணையும் சேர்த்து தொடர்பு கொள்ளணும். ஹாய் நிஷா, ரேடியோல என்ன கேட்டுக்கிட்டு இருக்க?
1: வாணிரை, விவத் பாரதி தமிழ் எஃப்எம் தான் கேட்டுட்டு இருக்கிறேன். உனக்கு ஒண்ணு தெரியுமா, இன்னைக்கு நான் ஒரு க்வெஸ்சனுக்கு கரெக்ட்டா ஆன்சர் பண்ணிட்டேன்.
0: அட, அப்படியா? அவங்க டாபிக்ஸ், கேக்குற க்வெஸ்சன் எல்லாம் சூப்பரா இருக்கும். எனக்கும் கலந்துக்கணும்னு ஆசையா இருக்கு.
1: அப்ப கலந்துக்க வேண்டியது தானே?
0: நானும் நிறைய தடவை ஃபோன் பண்ணி ட்ரை பண்ணிட்டேன், எங்க ஃபோன் லைனே கிடைக்க மாட்டேங்குது. என்ன பண்றது, எனக்கும் பேசணும்னு ஆர்வமா இருக்கும்ல.
1: விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3
0: அனைவரையும் வரவேற்போம்,
1: வாய்ப்பளித்து மகிழ்வோம்,
0: புதியவர்களும் நம்மோடு இணையட்டும்.
2: விளையாடு விளையாடு, வாழும் வரைக்கும் விளையாடு.
0: இது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3. வரக்கூடிய நேயர் வாங்க. வணக்கம். இது விவத் பாரதி தமிழ் பண்பலை.
3: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க.
3: அருமை
0: மேடம், ரொம்ப மிக சரியான விடை. வாழ்த்துக்கள் மேடம் உங்களுக்கு.
3: நன்றி
0: நன்றி. டி நகர்ல இருந்து ரங்கராஜன் அவர் சொல்லியிருக்காரு, தித்திக்கும் இனிய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் பதிவு பண்ணியிருக்காங்க. நிகழ்ச்சிகள் அனைத்தும் அருமை, தகவல்கள்லாம் ஏவான் அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. ராஜபாளையம் வீர ராகவன் அவர் இனிய காலை வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் பதிவு பண்ணியிருக்காரு. நச்சப்பிள்ளை அவங்களுமே வந்து காரைக்கால்லேருந்து வாழ்த்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. சிவன் அருண், நீங்கள்லாம் காலையில் கேட்ட கேள்விக்கா இப்போ பதில் சொல்லிருக்கீங்க, அடாடா, ரைட், ஓகே. இந்த தொகுப்பை நீண்ட நாள் கழித்து கேட்கறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிற வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் யார் பண்ணிருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா சுகுணா அவங்க பண்ணிருக்காங்க.

0: ஹரிகரன் அவங்களுமே வந்து அந்த திருக்குறளை ரொம்ப கரெக்டாக பதிவு பண்ணியிருக்காங்க. வீரராகவன் அவர் வந்து திருமறை திருக்குறள் அமுதை தித்திக்கும் பாடல்கள் கலந்து திணறடித்து தருகிறீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பதிவு பண்ணியிருக்காங்க. மாலினி தேவி அருணாச்சலம் அவங்களுமே வாழ்த்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. அண்ட் பிரமீளா தமிழ்ச்செல்வன் இவங்க வந்து இங்கேயுமே ஃபேஸ்புக்கில் தான் முதல்ல வந்து ஃபஸ்ட்டு பதிவு பண்ணுவாங்க. அவங்க தான் வாழ்த்துக்கள் அவங்களுக்கு. எப்படின்னா அவங்க பாட்டை நான் ஆரம்பித்த உடனேவே இதை பதிவு பண்ணிட்டாங்க. என்ன திருக்குறள்? வால் அற்று பொறுக்கேற்ற கண்ணும் அவர் சென்ற நாள் ஒற்றி தேய்ந்த விரல் அப்படிங்கிற திருக்குறள். 1261 குறள், 127 அதிகாரம், அவர் வியன் விதும்பல் அப்படிங்கிற அதிகாரத்திலிருந்து இடம்பெற்ற திருக்குறள் அது. அவர் என்னை பிரிந்து போன நாட்களை சுவரில் குறித்து தொட்டு எண்ணுவதால் என்னுடைய விரல்கள்லாம் தேஞ்சி போச்சு. அவர் வரக்கூடிய வழியை பார்த்து என்னுடைய கண்களும் ஒளி இழந்து நுண்ணியவற்றை காணும் திறனை குறைந்து விட்டன அப்படின்னு. அப்படியே நுண்ணிய இதை கூட என்னால் பார்க்க முடியலங்க அப்படிங்கிற மாதிரி வார்த்தைகள் இடம்பெற்ற சொற்கள். ஸோ இன்றைக்கி நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லையா, திருக்குறளும் திரை இசை பாடல்களையும் நம்ம ரொம்ப அழகாக கண்டுபிடிச்ச நேயர்கள் எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். ஏன்னா ஆரம்ப பாடல்லேருந்து இப்போ வரைக்கும் நம்ம கண்டுபிடிச்சோம். ஹரிகரன் அவருமே கூட நமக்கு நிறைவாக வந்து அது எப்படி நுட்பமாக பார்க்கும் திறனை இழந்து விட்டன அப்படிங்கிற அந்த விளக்கத்தையும் போட்டிருக்காங்க. அதே மாதிரி அந்த தொடங்கும் திருக்குறள்னு நடராஜன் சுப்பையா அவருமே போட்டிருக்காங்க. ஹரிகரன் அவருமே போட்டிருக்காரு. போட்டிருக்கிற அத்தனை நேயர்களுக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும் பல பல.
1: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் நேயர்களே, நம்மளுடைய தொலைபேசி வழி நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கணுமா? இந்த தொலைபேசி எண்களை நோட் பண்ணிக்கோங்க. 2952 0853 மற்றொரு எண் 2838 9871 0444ங்கிற முன்னிணைப்பு எண்ணை யூஸ் பண்ணி நம்ம தொலைபேசி நேரலை நிகழ்ச்சிகளில் கலந்துக்கோங்க. உங்கள் புதுவரவை எதிர்பார்க்கும் 102.3 விவத் பாரதி தமிழ் எஃப்எம்.

0: தமிழ்FM 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: திருக்குறள் அறிவுக்கு விருந்தளிக்கிறது அப்படின்னு வந்து பாபு முள்ளக்காட்லேருந்து அவருடைய பதிவு சிவனருண். மேடம், நான் போனதுக்கு போட்டதுக்கு இப்போ தான் படிக்கிறீங்களே மேடம், இதுக்குன்னு தனியாக ஒரு போஸ்டர் போடுங்கன்ற மாதிரி கேட்டிருக்காரு. ரைட், ஓகே, முயற்சி பண்ணுவோம். இப்போ கேட்க போகிற நிறைவு பாடல் துள்ளாத மனமும் துள்ளும் படத்திற்காக வரக்கூடிய பாடல். சுஜாதா பாடிய பாடல் இது. எஸ் ஏ ராஜ்குமார் இசையில், விஜயன் கற்பனையில்.

0: நேயர்கள் இதுவரை பங்கேற்று சிறப்பித்த இந்த நிகழ்ச்சி
1: என் கேள்விக்கு என்ன பதில்?

0: நேயர்கள் இணைந்திருப்பது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இணைந்திருக்கிறோம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியில இதுவரை பங்கேற்று சிறப்பித்த நேயர்களுக்கும் பங்கேற்க முயற்சித்த நேயர்களுக்கும் வாழ்த்துக்களும் நன்றிகளும் பல பல. இதே மாதிரி நீங்க தொடர்ந்து விவித் பாரதியோட நிகழ்ச்சிகள்ல பங்கேற்கலாம். ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் கலக்கல் அரங்கம் காலையில நீங்க பங்கேற்று சிறப்பித்தீங்க. அந்த மாதிரி உங்களுக்காக தொலைபேசி வழி கேம் ஷோ நிறைய இருக்கு. தொடர்ந்து இணைந்திருங்கள் விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது 11 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். மாணவர்களிடையே ஆக்கப்பூர்வமான சிந்தனை, அறிவியல் மனப்பான்மை மற்றும் தொழில் முனைவு உணர்வை வளர்ப்பதில் உயர்கல்வி நிறுவனங்கள் முக்கிய பங்காற்ற வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். நாட்டின் வளர்ச்சி தொடர்பாக புதுதில்லியில் இன்று நடைபெறும் உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி உரையாற்ற உள்ளார். நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் ரயில்வே கட்டமைப்புகளும் சேவைகளும் முன்னெப்போதும் இல்லாத வகையில் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட அனைத்து மாநிலங்களின் முன்னேற்றமும் அவசியமானது என்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கூறியுள்ளார். தமிழக முதலமைச்சர் திரு விஜயின் பிறந்த நாளையொட்டி அவருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின், அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி, பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் உள்ளிட்ட பல்வேறு தலைவர்களும் முதலமைச்சருக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் மறுதேர்வு நாடு முழுவதும் நேற்று சுமூகமாக நடைபெற்றதாக தேசிய தேர்வு முகமை கூறியுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை அருகே தனியார் தொழிற்சாலையில் அமோனியா கசிவால் ஏற்பட்ட விபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 5 அதிகரித்துள்ளது. அப்பகுதி மக்கள் மேலும் பாதிக்காத வகையில் உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். திருவள்ளூர் மாவட்டத்தில் ஏற்பட்ட இந்த விபத்து குறித்து சட்டப்பேரவையில் மாநில தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திரு முகமது பர்வேஸ் அவை விதி 110 கீழ் இன்று விளக்கம் அளித்தார். இனிவரும் காலங்களில் இதுபோன்ற விபத்துக்கள் ஏற்படாமல் இருக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். புதிய காவிரி மேலாண்மை ஆணையம் அமைக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா சட்டப்பேரவையில் தெரிவித்துள்ளார். கோவை, சிவகங்கை உள்ளிட்ட 5 உட்பட்ட ஒரு சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் எகிப்த் 3-1 என்ற கோல் கணக்கில் நியூசிலாந்தை வென்றது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
0: விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நேரம் 11:02.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இணைந்திருக்கிறோம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு இதோ காற்றோடு கலந்து கவிப்பாட வருகிறது.
2: என்றும் இனியவை காலத்தால் அழியாத காவிய பாடல்கள்.
1: நிகழ்ச்சியின் தொடக்கமாக வரக்கூடிய பாடல்

உன்னை விரும்பும் பூமியிலே என்னை விரும்பும் ஓர் உயிரே அப்படின்னு. பொண்ணை விரும்பக்கூடிய இந்த பூமியில் நம்மளையும் விரும்புறதுக்கு ஒருத்தவங்க இருக்காங்களேன்னு. அதுதாங்க நினைவுகளில் நிலைத்த ரீங்காரமாய் நாம் கேட்டு ரசித்து கொண்டிருக்கிறோம் என்றும் இனியவை நிகழ்ச்சியில். உருவம் உயிர் இரண்டும் வேறு வேறு, ஆனால் உள்ளம் ஒன்றா இருக்கு இல்லையா, அப்படி ஒரு பாடல் அமைஞ்சது. அடுத்த பாடல் ஆனந்த ஜோதி இந்த படத்திற்காக கேட்க போகிறோம், பணியில்லாத மார்கழியா அப்படிங்கிற பாடல். டி எம் சௌந்தரராஜன், பி சுசீலா பாடியது, விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில், கண்ணதாசன் கற்பனையில்.

இதுவா அதுவா அப்படின்னு நம்மளை அந்த பாடல் சிந்திக்க வைத்தது. எதுவாயினும் இன்னிசை ஊர்வலம் அந்த இனிமையை இரட்டிப்பாக்குறது அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமுமே இல்லை. கேஎம் கார்டன் எம்ஜி செல்வகுமார் அவர் சொல்லியிருக்காரு, போன நிகழ்ச்சி என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியில் வந்து காக்கை சிறையினிலே நந்தலாலா அப்படிங்கிற பாடலோட நிகழ்ச்சிக்கு முத்தாய்ப்பு வைத்தார் போல இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவரை தொடர்ந்து மந்திரமூர்த்தி, இன்னும் எனக்கு வரல சார் உங்களுடைய மெசேஜ், தீனன் செந்தில்குமார் கிண்டி சென்னையிலிருந்து வாழ்த்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. சுலை ரீஜா மனோகரன் பொன்னியம்மன் மேடு அன்னை கணேசன் அவங்கெல்லாம் என்றும் இனியவை நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. ஆரம்ப பாடலே நல்லா இருந்தது, நல்லதொரு மனைவி அமைய இது போன்ற உள்ளங்கள் வேண்டும் அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. ரைட், ஓகே. லோகேஸ்வரி தினேஷ் அவர் சொல்லியிருக்காரு, அருணகிரியை அறிவித்த அதே குரல் ஆலயமணியை அடித்து ஆட்டத்தினை துவக்கியதோ, பொன்னை ஏன் விரும்புவோம், பொன்னான பாடல் கிடைக்கும் போது என்றும் இனியவையாக இவைகள் இருக்கும் போது பணியில்லாத மார்கழியா அல்ல பாடல் இல்லாத வானொலியா அப்படின்னு கேள்வி கணைய தொடுத்திருக்காரு. அடுத்த பாடல் என்ன பாடல் கேட்க போறோம், ஆசை முகம் அப்படிங்கிற படத்திலிருந்து தான் பாடல் கேட்க போறோம். டி எம் சவுந்தரராஜன் பி சுசீலா பாடிய பாடல், எஸ் எம் சுப்பையா நாயுடு இசையில் வாலியின் கற்பனையில் வரக்கூடிய பாடல்.

காதலிக்கும் நெஞ்சங்கள் காவிய தேரில் கற்பனை உலா வர கேட்டு ரசித்தோம் அந்த பாடலை. இனி நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஆயிரம் பொய் படத்திற்காக வரக்கூடிய பாடல், டி எம் சவுந்தரராஜன் பி சுசீலா பாடிய பாடல், வி குமார் இசையில், கண்ணதாசன் கற்பனையில்.

0: பொய்யே பொய்யே.
1: இப்படி பொய்க்கும் மெய்க்கும் இடைப்பட்ட நிலையில ரசிகர்களின் ரசனைக்கு ஒரு விருந்தானது அந்த பாடல். விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இணைந்திருக்கிறோம். நிலையத்தில் நேரம் 11:20.
2: டூட், எனக்கு ஒரு பொருளை ரொம்ப சீக்கிரம் அனுப்பணும். அதுக்கு ஏதாவது சீக்கிரமா போற மாதிரி ஏதாவது ஃபாஸ்ட் சர்வீஸ் இருக்கா?
3: ஓ, நிச்சயமா இருக்கு. இந்தியா போஸ்ட் அறிமுகப்படுத்திருக்கோம், 24 ஸ்பீட் போஸ்ட் சேவை இருக்கு, அடுத்த நாளே டெலிவரி கேரண்டீட்.
2: அப்படியா? முக்கியமான டாக்குமெண்ட்ஸா இருந்தாலும், பார்சலா இருந்தாலும், அவசர பொருளா இருந்தாலும் சீக்கிரம் போய் சேர்ந்துருமா?
3: ஓ எஸ் டூட், ரியல் டைம் டிராக்கிங்கோட சிக்கனமான கட்டணத்துல, அதுவும் முக்கியமா ஓடிபி அடிப்படையிலான பாதுகாப்பான டெலிவரியும் இருக்கு. இந்தியா போஸ்ட் நம்பி போஸ்ட் பண்ணலாம்.
2: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட் விசிட் பண்ணுங்க.
4: இது ஒரு இல்லத்தரசியின் மற்றும் அவளது உள்மனதின் கதை.
5: கரண்ட் பில், மல்லிகை சாமான், ஸ்கூல் ஃபீஸ்
6: எல்லாம் முடிஞ்சது. பட்ஜெட் போட்டாச்சா? 5,000 மிச்சம் இருக்கும். புது புடவை வாங்கலாமா?
7: இல்ல, போன மாசம் தானே வாங்கினேன்.
6: இன்னொன்னு
7: இல்ல, முதல்ல பட்ஜெட் போடுங்க. சின்ன சின்ன சேமிப்பை பேங்க்ல டெபாசிட் பண்ணுங்க. அப்புறம் உங்க சேமிப்பு வளர்றத பாருங்க.
6: பெருசா வந்துட்டோம்.
7: நீ இப்ப கிளம்பு.
8: ஆர்பிஐ சொல்கிறது,
9: நிதிசார் அறிவு பெண்களின் உயர்வு.
1: விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இணைந்திருக்கிறோம். என்றும் இனியவை நிகழ்ச்சியில பாடல்களை கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். இங்க திருமுருகன் ராமசாமி அவர் சொல்லியிருக்காரு, இதயம் தேடும் பொற்கால புதையலை காற்றலைகளின் உதவியோடு தரக்கூடிய அன்பு சகோதரிக்கு வணக்கம் அப்படின்னு இலால்குடி திருமுருகன் அவர் பதிவு பண்ணிருக்காங்க. ஏழுக்கிணறு தேவா, மகிழ்ச்சி வாழ்த்துக்கள். என்றும் இனியவை நிகழ்ச்சிய ஆனந்த ஜோதி படப்பாடல் சூப்பர் அப்படின்னு பதிவு பண்ணிருக்காங்க. இளங்கோ காஞ்சிபுரத்திலிருந்து, என்றும் இனியவையில பாடல்கள் பணியில்லாத பொன்னை விரும்பும் பூமியிலே, இந்த மாதிரி பாடல்கள் சூப்பர் எக்ஸலன்ட் பதிவு பண்ணிருக்காங்க. மீரா வெங்கட்ராமன், என்றும் இனியவை என்றுமே கேட்க ஆனந்தம் தாங்க பதிவு பண்ணிருக்காங்க. என்னுடைய பதிவை படிக்கவே இல்லையே அப்படின்னு கேட்டுக்கீங்க, இப்ப படிச்சாச்சே. ஞானாம்பிகா ரஞ்சன் அவங்க சொல்லிருக்காங்க, என்றும் இனியவை நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம், பணியில்லாத மார்கழியா பாடல் ரொம்ப நாளைக்கு அப்புறம் கேட்டங்க அந்த பாடலை, நன்றின்னு பதிவு பண்ணிருக்காங்க. அவங்களை தொடர்ந்து கே எம் கார்டன், எம் ஜி செல்வகுமார் அவருமே பணியில்லாத மார்கழியா படையில்லாத மன்னவரா, ஆம் விவத் பாரதி இல்லாத நாங்களா அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காரு. சூரியமூர்த்தி கோவூர்ல இருந்து, வணக்கம், என்றும் இனியவை நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். ஆரம்ப பாடலு பண்பலையில நேயர்களுடைய மனங்களை வென்ற பாடலா இருந்தது. பணியில்லாத சூழல்ல இனிமையான பாடலுங்க, சூப்பர் அப்படின்னு பதிவு பண்ணிருக்காங்க. கமலாவர்தன் காஞ்சிபுரத்திலிருந்து வாழ்த்துக்களை பதிவு பண்ணிருக்காங்க. பனிக்காலத்திற்கு சட்டென மாற்றிய வானிலை, என்றும் இனியவையில் இனிய பாடல்கள், அருமை நன்றி அப்படின்னு அன்புராணி அவங்களுடைய பதிவா இருக்கு. மணலி பெரியசை காடு ஜெயக்குமார் வாழ்த்துக்களை பதிவு பண்ணிருக்காங்க. மீரா வெங்கட்ராமன், இன்று என்ன கேள்வியும் பதிலுமாக பாடல்களா இருக்குமோன்னு, அப்படியெல்லாம் இல்லை மேடம், அப்படியே எல்லா பாடல்களையும் ரேண்டமாக தான் போட்டுட்டு இருக்கோம். பகல் பொழுது வணக்கம், பரவசம் மிகு, என்றும் இனியவை, சுவையில்லாத பண்பலையா, சுகமில்லாத பாடல் அலையா, இனிமையில்லாத ராக மழையா, இன்பமில்லா உமது தொகுப்பலையா, இன்பம் நிறை தேனலையா அப்படின்னு பேஸ்புக் வீரராகவன் அவர் பதிவு. மேலப்பேட்டு தயாளன் வாழ்த்துக்களை பதிவு பண்ணிருக்காங்க. மேட்டுப்பட்டி கண்ணன் வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் பதிவு பண்ணிருக்காங்க. அன் பொன்னை

விரும்பும் பூமியிலே பணியில்லாத மார்கழியா, இந்த மாதிரி பாடல்கள்லாம் என்றுமே இனிமை தாங்க. அதுவும் 102.3 நாங்க காதலிப்பவர்களா இருக்கும் நேயர்களை மகிழ்விக்க கூடிய பண்பல இது அப்படின்னு பதிவு பண்ணிருக்காங்க. கார்த்திகேயன், சிவசுப்பிரமணியம் இவங்களுமே நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், பாடல்கள்லாம் அருமைன்னு பதிவு பண்ணிருக்காங்க. சரவணன், ராமலிங்கம் இவங்களுமே கண்டாச்சிமங்கலம் கிராமத்திலிருந்து, சரவணன், அமுதா, கார்த்திகா, ராஜசேகர், ஜோதிகா இவங்க எல்லாம் வாழ்த்துக்களை பதிவு பண்ணிருக்காங்க. ரைட், இப்போ என்றும் இனியவையில தொடர்ந்து வரக்கூடிய பாடல் அன்பே வா படத்திற்காக வரக்கூடிய பாடல் இது. டி எம் சவுந்தரராஜன் பாடிய பாடல், எம் எஸ் விஸ்வநாதன் இசையில், வாலியின் கற்பனையில். அன்பே வா படத்திலிருந்து அன்பே வா அப்படிங்கிற பாடலே வரப்போகுது.

ஒரு மியூசிக்காக இருக்கும் அந்த பாடல் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தீவிரமாக போய்கிட்டு இருந்தால் கூட அதில் தவழ்ந்து வரக்கூடிய அந்த தாளக்கருவி அப்படிங்கிறது ஒரு வித்தியாசமான கோணத்தில் இந்த பாடலில் பயன்படுத்தியிருப்பாங்க. இங்கே சூளை ரீஜா மனோகரன் அவர் சொல்லியிருக்காரு, 1000 பொய்கள் திரைப்பட பாடல்களில் எத்தனை மெய்களும் பொய்களும் உளவு விட்ட கவிஞருடைய தூரிகைக்கு ஒரு குட் சல்யூட் அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. கேஎம் கார்டன், எம்ஜி செல்வகுமார், என்றும் இனியவை, என்றும் இனியவை பாடல்கள், என்றென்றும் இனி அவை பாடல்களா தனி சுவைதாங்க. எத்தனையோ தொலைக்காட்சிகள் வந்த போதும் கூட இது போன்ற பாடல்களை விவத் பாரதியில மட்டுமே கேட்க முடிகிறது, அதுதாங்க உங்களுடைய கலை அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. சென்னியப்பன் கவுந்தம்பாடியிலிருந்து என்றும் இனியவை நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. அள்ளிநகரம் மகாதேவனும் வாழ்த்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. புஷ்பா அவங்க வந்து பம்மல் காமராஜபுரத்திலிருந்து வாழ்த்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியில் அருமை கலக்கல், அதை தவிர்த்து இப்ப என்றும் இனியவை நிகழ்ச்சியும் அருமையா இருக்கு. ஆலயமணி படப்பாடல் தொடங்கி அன்பேவா அப்படிங்கிற படப்பாடல் வரைக்கும் எல்லா பாடலும் அருமைன்னு பதிவு பண்ணியிருக்காங்க. எம் சங்கர் நேரு

0: ராஜபுரத்திலிருந்து வாழ்த்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியில் அருமை கலக்கல், அதை தவிர்த்து இப்போ என்றும் இனியவை நிகழ்ச்சியும் அருமையாக இருக்குது. ஆலயமணி படப்பாடல் தொடங்கி அன்பேவா அப்படிங்கிற படப்பாடல் வரைக்கும் எல்லா பாடலும் அருமைன்னு பதிவு பண்ணியிருக்காங்க. எம் சங்கர் நேரு நகர்லேருந்து வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் பதிவு பண்ணியிருக்காங்க. திருமல் இசை, அஸ்வினி, நாகராஜ் இவங்களுமே நமக்காக வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் பதிவு பண்ணியிருக்காங்க. நேயர்களே, நாம் இணைந்திருப்பது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு இணைந்திருக்கிறோம். பழைய பாடல்களை கேட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்கோம் புதுமையான உணர்வுகளோடு. என்றும் இனியவை நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடல் என்ன பாடல்னு தெரிஞ்சுக்கலாமா? என்றும் இனியவை நிகழ்ச்சியில் பாடல்களை கேட்பதற்கு முன்பாக நிலையத்தில் நேரம் 11:30.
1: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க.

0: 1987 சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் பிரிவு 12 உட்பட்டு தகுதி வாய்ந்த குடிமக்கள் நியாயபந்து மொபைல் செயலி www.probono-doj.in இணையதளம் வாயிலாக இலவச சட்ட உதவி பெறலாம்.
1: இனி என்றும் இனியவை நிகழ்ச்சியில் தொடர்ந்து வரக்கூடிய பாடல் பாமா விஜயம் படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன், எல் ஆர் ஈஸ்வரி பாடிய பாடல், எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் கண்ணதாசன் கற்பனையில்.

மிழி சொல்லக்கூடிய மொழி அதை இருவரால் மட்டுமே அறிய முடியும். அதுதான் அந்த இரு விழியின் வண்ணத்தை கவிஞர் அப்படியே நம் கண் முன்னாடி படம் பிடித்து காட்டியிருக்கிறார். இனி நிகழ்ச்சியில் தொடர்ந்து வரக்கூடிய பாடல் பலே பாண்டியா படத்திற்காக வரக்கூடிய பாடல். இது டி எம் சவுந்தரராஜன் பாடிய பாடல், விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில்.

அப்படி பாடலை கேட்டு மயங்கி நேயர்கள் போட்ட மெசேஜும் கொஞ்சம் திரும்பி பார்த்தலாம். காட்டுப்பாக்கத்திலிருந்து அந்தோனி ராஜ், பொன்னை என்னை பனி படை பொய் மெய் என ஆரம்ப பாடல்கள் கோர்வையாக வந்தது இனிமை. அன்பேவா படத்திலிருந்து அதிகம் ஒலிக்காத பாடலை வழங்கியது அருமை. தொடரும் பாடல்களுக்கும் வாழ்த்துக்கள்னு பதிவு பண்ணியிருக்காங்க. அடையாளம் பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி அவங்களும் அந்த அன்பேவா பட பாடலை குறிப்பிட்டிருக்காங்க. பொன்னியம்மன் மேடு வன்னை கணேசன் வாழ்த்துக்களை பதிவு பண்ணியிருக்காரு. கூடவே ஆலயமணி ஓசையோடு ஆரம்பித்து பிறகு பணியில்லாத மார்கழியா அப்படின்னு வலம் வந்து கொண்டிருக்கும் எல்லா பாடல்களுக்கும் வாழ்த்துக்களும் நன்றிகளும் 100% கொடுத்துருக்காரு. கேஎம் கார்டன்லேருந்து எம்ஜி செல்வகுமார், வாரத்தோட முதல் நாள் திங்கக்கிழமைங்க. ஒவ்வொருவருக்கும் பல்வேறு பணிகள் இருக்கும், அது போல தாங்க எனக்கும் ஒரு சில பணிகள். அவைகளை எல்லாம் தள்ளி போட்டுட்டு என் வீட்டு அறைக்குள் வானொலி பெட்டி அருகே என்னை சிறைப்படுத்திய விவித் பாரதியே நீ ஒரு கரிஷ்மா அப்படிங்கிற மாதிரி பதிவு பண்ணியிருக்காரு. அவருமே கூட உள்ளம் என்றொரு கோவிலிலே என்றொரு பாடல் வரிகளை நான் ஒவ்வொன்றாக ரசித்தேன். பாடல்களை வான் அலைகளில் காற்றின் துணையோடு சுமந்து வந்து என் வானொலி பெட்டிக்குள் வழங்குகிறது. அந்த பாடல்ல வான் பறவை தன்னுடைய சிறகை எனக்கு தந்தாய், பூங்காற்றே உன் உதவியும் எனக்கிருந்தாய். இப்படி வானம் காற்று உதவியோடு வாழ்ந்து வரும் வானொலியே நீ வாழ்வாங்கு வாழ்க அப்படின்னு வானொலியை வாழ்த்திருக்காரு கேஎம் கார்டன்ல இருந்து எம்ஜி செல்வகுமார் அவரு. மேடவாக்கத்திலிருந்து மணிமாலா ஆனந்தன் அவங்களுமே அந்த அன்பேவா படப்பாடல குறிப்பிட்டிருக்காங்க. ஏழு கிணறு தேவா அவருமே என்றும் இனியவை நிகழ்ச்சியில என்னுடைய ஃபேவரட் பாடலாம் அந்த அன்பேவா பாடல் இருந்ததுன்னு சொல்லியிருக்காரு. பெரும்பாக்கம் வனஜா சுந்தர் அவங்களுமே அன்பேவா படப்பாடல் சிறு வயதுல திருவிழாக்கள்ல வீடியோல போடுவாங்க மேடம், அதுல

0: பிடித்து படம் பார்த்த ஞாபகம் வந்துருச்சு எனக்குன்னு பதிவு பண்ணியிருக்காங்க. அன்பேவா என அழைத்ததிலும் தாளக்கருவியா, ஐயோ ராகி உங்களுடைய ராகத்தால் கோளாறுக்கு ஒரு அளவே இல்லையானே சார். நீங்கள் அந்த பாடலை உங்களுக்கு எப்படி ரசிக்கிறீங்களோ அதே அளவு தான் அறிவிப்பாளர்களாகிய நாங்களும் ரசிக்கிறோம் இல்லையா. நீங்கள் அதை கேட்டு பாருங்களேன், அந்த திகிலூட்டக்கூடிய காட்சிகளில் கூட தாளக்கருவிகளை எப்படி பயன்படுத்தியிருப்பாங்கன்னு. வீரராகவன், நேயர்கள் நெஞ்சில் இனிக்கும் பாமா விஜயம் படப்பாடல் சுவைக்கும் அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காரு. ஆமாங்க, பண்பலை என்றும் மணக்கக்கூடியது அப்படின்னும் பதிவு பண்ணியிருக்காங்க. பொன்னேரி கலீல் அகமத், பாடல்கள்லாம் ரொம்ப அருமையாக இருக்குது மேடம், பாடல்கள்லாம் செமையாக இருக்குது வேறு லெவல் அப்படின்னும் பதிவு பண்ணியிருக்காங்க. விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இணைந்திருக்கிறோம். நிலையத்தில் நேரம் 11:40.
1: जन जन का रखे ध्यान टीबी मुक्त भारत अभियान, जन जन का रखे ध्यान टीबी मुक्त भारत अभियान.
2: निक्षय मित्र तो हम सबका साथ निभाते, टीबी रोगी व परिजन को पोषण, जांच, इलाज और आजीविका संबंधी सहायता पहुंचाते. जब मिल जाएगा सबको अपना निक्षय मित्र तैयार, तब पक्की हो जाएगी हमारी जीत और टीबी की हार.
3: निक्षय मित्र, इस अभियान ने एक बड़े चैलेंज से निपटने में टीबी के मरीजों की बहुत मदद की है. आपको जानकर हैरानी होगी, हमारे देश में 10-12 साल के बच्चे भी निक्षय मित्र बनकर टीबी के खिलाफ लड़ाई को आगे बढ़ा रहे हैं.
1: जन-जन का रखे ध्यान टीबी मुक्त भारत अभियान.
2: अधिक जानकारी के लिए नजदीकी आयुष्मान आरोग्य मंदिर जाएं. स्वास्थ्य एवं परिवार कल्याण मंत्रालय द्वारा जनहित में जारी.
0: மணலி பெரியசேக்காடு ஜெயக்குமார், என்றும் இனியவை நிகழ்ச்சியில பாடல்கள் செவிக்கு விருந்து, தேன் பலா விருந்து தாங்க இதெல்லாம் அப்படின்னு சொன்னா அது மிகையில்லாத வார்த்தைகள் அப்படின்னு சொல்லி வாழ்த்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. ஜடேரி வேல்முருகன், பாடல்கள்லாம் அருமையா இருக்குன்னு பதிவு பண்ணியிருக்காங்க. காஞ்சிபுரம் ராணி ஆனந்தன், என்றும் இனியவை நிகழ்ச்சியில ஒலிக்கக்கூடிய இனிமையான பாடல்களை கேட்டு ரசித்துக்கொண்டே இருக்கிறோம். காஞ்சிபுரம் தாயார் குளம் ராணி ஆனந்தன் அவருடைய பதிவு. உற்சாக குரலுக்கு சொந்தக்கார சகோதரி ராதா மேடம், இனிய காலை வணக்கம். சினிமா பாடல்கள்ல திருக்குறள் புதிய நல்ல முயற்சிங்க, தயாரித்தவர்களுக்கு பாராட்டுக்கள். வழக்கம் போல உங்கள் நிகழ்ச்சியில லைத்து விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நாராயணன் மத்திய கைலாஷ் அடையாறுல இருந்து பதிவு பண்ணியிருக்காங்க. அடையாளம்பட்டு ஆசிர்வாதம் ராஜேஸ்வரி, பொன்னியம்மன் மேடு அன்னை கணேசன், கேஎம் கார்டன்ல இருந்து எம்ஜி செல்வகுமார், இவங்க எல்லாமும் இப்ப திரும்ப போட்ட பாடல்கள்லாம் ஒன்றன் பின் ஒன்றாக பதிவு பண்ணி பாடல்களை பத்தின ஒரு சின்ன சின்ன தகவல்களையும் கொடுத்திருக்காங்க. நன்றி. ஆயிரத்தில் ஒருவன் இந்த படத்துல இருந்து பாடலை கேட்க போறோம். டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா பாடிய பாடல், விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில், கண்ணதாசன் கற்பனையில்.

0: பார்வை பரிமாற்றத்தில் இப்படி பல கதை பேசி அந்த பரவச தேரில் பவனி வந்த அந்த பாடலை கேட்டு ரசித்தோம். விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு. இப்போ அஞ்சல் பெட்டி 520 அந்த படத்திலிருந்து பாடலை கேட்டு ரசிக்க போகிறோம். TM சவுந்தரராஜன், LR ஈஸ்வரி பாடிய பாடல் இது. கோவர்தன் இசையில் வாலியின் கற்பனையில்.
1: 10-16 முத்தம் முத்தம்
2: முத்தம் முத்தம்
1: தொட்டு தரும் பாவை பட்டு கண்ணம்
2: செம்பவளம்
1: கட்டுக்குலையாத மங்கை வண்ணம்
2: கட்டித்தங்கம்
1: விட்டு தெரியாமல் கொஞ்சம் நெஞ்சம்
2: சொர்க்கம் சொர்க்கம்

இங்கே நாராயணன் பிஎஸ் அவர் சொல்லியிருக்காரு, இன்றைக்கு மெட்டாலிக் பிளேட் டிசைன் அந்த அறிவிப்பு பலகை மிக அருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிறப்பு அப்படின்னு மத்திய கைலாஷ்லேருந்து அடையார்லேருந்து நாராயணன் அவருடைய பதிவு. நன்றிங்க ஐயா. பெரும்பாக்கத்திலிருந்து வனஜா சுந்தர், நாணமோ நாணமோ இந்த பாடலை சொல்வது எல்லாமே செம அட்டகாசம் மேடம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏழுக்கு நிற தேவா, ஆயிரத்தில் ஒருவன் பட பாடல் எத்தனை முறை கேட்டாலும் எல்லா பாடல்களும் சலிக்காதுங்க, அதிலும் இந்த பாடல் நாணமோ இன்னும் நாணமோ அப்படிங்கிற பாடல் அருமை சூப்பர், உங்களுக்கு கைத்தட்டலுங்க அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. எடுத்தவங்களுக்கு நிச்சயமாக அது வந்து சேரும் சார். ஏழுக்கு நிற தேவா, இப்பொழுது தான் இன்றைய இனியவை நிகழ்ச்சியை ஆரம்பித்த மாதிரி இருக்குங்க, ஆனால் அதற்குள் நிறைவு பெறப்போகிறது அப்படின்னு நினைக்கும் போது சற்று மனம் வலிக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ரைட்டு, அடையாளம் பெற்ற ஆசீர்வாதம், நாணமோ இன்னும் நாணமோ அந்த பாடல் அருமைன்னு பதிவு பண்ணியிருக்காங்க. லோகநாதன் பிரேமா, அவங்களுமே என்றும் இனியவையில் பாடல்கள் அனைத்தும் சிறப்பு, என்றென்றும் இனிமை தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருமே அந்த நாணமோ அந்த பாடலை நமக்காக பதிவு பண்ணியிருக்காங்க. நீ எல்லா நேயர்களும் பாடல்கள்லாம் நல்லா இருக்குன்னு பதிவு பண்ணுறதுனால அடுத்த பாடல் வந்து அப்படி லைனில் இருக்குது. அன்னை இல்லம் படத்திற்காக வரக்கூடிய பாடல் எது? டி எம் சௌந்தரராஜன் பாடிய பாடல், கே வி மகாதேவன் இசையில், கண்ணதாசன் கற்பனையில்.

மேலப்பேடு தயாளன் அவங்க வந்து பாடல்கள்லாம் அருமைன்னு பதிவு பண்ணியிருக்காங்க. பொன்னிரி கலியில் அங்கே வந்து அடடா என்ன மாதிரி பாடல்கள் இல்லை, அதுவும் பழைய பாடல்களை கேட்டாலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. 102.3 விவத் பாரதியில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம் தான் அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. வீரராகவன் சொக்க வைக்க வைத்த பாடல் 10/16 தேடல் மகிழ்ச்சி நெகிழ்ச்சின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. 1001 திரைப்படத்திலிருந்தும் அஞ்சல் பெட்டி 520 திரைப்படத்திலிருந்த ஒரு பாடல் மிகவும் அருமை அப்படின்னு கார்த்திகேயன் சிவசுப்பிரமணியம் அவருடைய பதிவு. என்னம்மா இப்படி பண்றீங்களே, என்னிடம் நான் சொல்வதை கேட்க மறுக்கிறது, என்னுடைய கரங்கள் என்னுடைய எண்ணங்களை மறுக்கிறது, இந்த நிகழ்ச்சியில பதிவிட கிளம்பிவிட்டது, அருமை அருமை, அத்தனையும் முத்துக்கள், எதை தொடுப்பது எதை விடுவது என தெரியாமல் இருக்கிறேன், வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் அப்படின்னு ஏகாம்பரம் கோபால்சாரி அவர் பதிவு பண்ணியிருக்காங்க. கேஎம் கார்டன்லேருந்து எம்ஜி செல்வகுமார் 8/2/16 அப்படிங்கிற பாடலை கேட்டேன், இதுவரை வழங்கிய பாடல்களை கேட்டவுடன் என்னுடைய வயதும் 8/2 குறைந்து விட்டது, பாராட்டுக்கள்னு பதிவு பண்ணியிருக்காங்க. 7 நிற தேவா நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய தங்களுக்கும் கோடான கோடி நன்றிகள் அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்கள் சார்பாகவும் நான் சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கூட எதிர்பார்க்குறோம் அப்படிங்கிற மாதிரி பதிவு பண்ணியிருக்காங்க 7 கிணறு தேவா. ரைட், ஓகே. என்றும் இனியவை நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு. 2/16 வயது இந்த பாடலை கேட்டவுடன் வெண்ணிலாவில் அடங்காத மகிழ்ச்சி அடைந்தேன் அப்படின்னு புரசுவாக்கம் சவுந்தரராஜன் அவருடைய பதிவு. வாசிப்பு அதை வர்ணனையாக்கி, வர்ணனையை வழக்கமாக்கி, வழக்கமாவதை விளக்கமாக்கி, விளக்கத்தோடே பாடலை பகிர்ந்தவருக்கு வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும்னு லோகேஸ்வரி தினேஷ் அவருடைய பதிவு. 2/16 வயது இந்த பாடலில் எண்ணினேன் தேன் சுவை பலாதாங்க, எல்லாமே பண்பலை மகிழ்விழா சுவைப்பட அளித்த நிர்வாகத்திற்கும் நன்றிகள்னு பேஸ்புக் வீரராகவன் அவருடைய பதிவு. இன்றைய என்றும் இனியவை நிகழ்ச்சியில பாடல்கள் தொகுப்பு அருமை அப்படின்னு சொல்லிட்டு சூரியமூர்த்தி கோவூர்லேருந்து பதிவு பண்ணியிருக்காங்க. நிறைவாக வரக்கூடிய பாடல் AM ராஜா பி சுசீலா பாடிய பாடல் இது. விஜயபாஸ்கர் இசையில், குயிலன் கற்பனையில். இது அரபு நாட்டு அழகி படத்திற்காக.

இதுவரை விருந்தளித்தது உங்களுக்கு என்றும் இனியவை நிகழ்ச்சி. விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 கேட்டு ரசித்தீங்க. நிகழ்ச்சியில் இதுவரை உங்களுடன் மகிழ்ச்சியுடன் பயணித்தது ராதாகிருதரன். மீண்டும் வேறொரு தருணத்தில் சந்திப்போம் நேயர்களே. அதுவரை சிந்தித்திருங்கள், இணைந்திருங்கள். இது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு.

வெரி குட் ஆஃப்டர்நூன் மக்களே, வெரி குட் ஆஃப்டர்நூன். டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 12:01 ஆகுது. 102.3 விவத் பாரதி தமிழகம் கேட்டுட்ருக்கீங்க. இப்போ நீங்கள் கேட்டு ரசிக்க போகிற இந்த நிகழ்ச்சி ரெட்ரோ நேரம். மீண்டும் உங்கள் கூட இணைப்போறது நான் உங்கள் மகி விஜயகுமார். அப்பா வெயில் உச்சத்தை பொழக்குதுப்பா, மண்டை உச்சியில் காஞ்சி போகுதுப்பா அப்படிங்கிற அளவுக்கு இருக்குது. ஈவினிங் ஆனால் பார்த்தீங்கன்னா அப்படியே உல்ட்டாவாக இருக்குது. ஸோ மக்களே, பி சேஃப். மார்னிங்லாம் வெயிலாக இருக்குது, அதனால் தண்ணி நிறைய குடிங்க, டீஹைட்ரேட் ஆகாமல் இருங்க. சேஃப்டிக்கு கூட வேணால் வச்சுக்கோங்க, எல்லாமே பத்திரமாக வச்சுக்கோங்க, தண்ணி நிறைய குடிங்க, அதுதான் முக்கியம். இருக்கிறது ஒரே லைஃப், ஆரோக்கியமாக இருக்கணும். ஆரோக்கியம் தான் ரொம்ப முக்கியம். இதை தான் நம்ம காசு கொடுத்து வாங்கவே முடியாது, சரியா மக்களே? ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியில் உங்களுக்காக முதல் பாடலாக சூப்பரான பாட்டு வந்துகிட்டே இருக்குது. இந்த மாதிரி அட்டகாசமான பாடலாம் வரப்போகுது. முதல் மரியாதை படத்துலேருந்து உங்களுக்காக பாடல் வந்துகிட்டே இருக்குது. இந்த பாடலை இளையராஜா மற்றும் சித்ரா அவர்கள் பாடியிருக்காங்க.

0: 102.3 பாட்டுக்கு இதான் தானு. 102.3 பாட்டுக்கு இதான் தானு.
1: ஃபைனலா தர்மபத்தினி படத்துக்காக இளையராஜா மற்றும் எஸ் ஜானகி குரல்ல பாடலை கேட்டு முடிச்சிங்க. டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 12:12 ஆகுது. 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம்ல ரெட்ரோ நேரம் கேட்டுட்டு இருக்கீங்க. டைம் கிடைக்கும் போதெல்லாம் கொஞ்சம் புக்கு படிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த டைம் கிடைக்கும் போது ஃபோனையாவது எடுத்து பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஃபோனை எடுத்து பார்த்துட்டே இருந்தால் அது பாட்டு ஓடிக்கிட்டே இருக்கு, நம்ம பாட்டு ஓடிட்டே திருப்பிக்கிட்டே இருக்கோம். அப்புறம் டைம் ஆகிடுச்சுன்னு போயிட்டு நம்ம வேலையை பார்க்குறோம், இல்லைனா தூங்க போயிடும் இல்லை. அதையும் மீறி நிறைய பேர் படிக்கிறாங்க தான், இல்லைன்னா சொல்லவே இல்லை. புக்ஸ் படிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இப்போ குட்டி பசங்கஸ்லாம் அவ்வளோ ஆர்வமாக வந்து புக்கெலாம் படிக்கிறாங்க, ஸ்கூல்லேயே அதுக்கான டைம்லாம் கொடுக்குறாங்க. ஸோ வெரி வெரி வெரி வெரி குட், ஒரு நல்ல ஒரு விஷயந்தான். பட் குழந்தைங்க முன்னாடி புக்கு படிங்க அப்படின்னு சொல்கிறாங்க, ஆனால் இந்த குழந்தைங்க நம்மளை புக்கு படிக்க விடுறாங்களா அப்படிங்கிறத பெரிய கேள்வியாக இருக்குது. நம்ம புக்கை எடுத்தால் அவங்க புக்கை வச்சுட்டு நம்ம புக்கை தான் வாங்கி அதை கிழிக்கலாமா இல்லை நம்ம புரட்டுற மாதிரி புரட்டலாமா அப்படிங்கிற மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்காங்க. பட் அதையும் மீறி நம்ம படிக்கிறோன்ற போது தான் பெரிய டாஸ்க்கே. பட் அப்படியே நம்ம படிக்கிறோம்ல, அதுதான் பெரிய விஷயம். அதுதான் நமக்கு அந்த புக்கு மேலேயும் அதை படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்துலேயும் நம்ம படிக்கிறோம்ல, அதுவே ஒரு பெரிய பெரிய விஷயந்தான். எல்லாருக்கும் சொல்ல, நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதை தான் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். ஸோ நீங்களும் அதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி நீங்கள் வந்து எப்படியோ டைம் கொடுத்து படிச்சுறீங்க அப்படின்னா யூஆர் வெல் டன். உங்களுக்கு நீங்களே ஷோல்டர் தட்டிக்கோங்க, கை தட்டிக்கோங்க. ஓகே, கிரேட் பீப்புள். ஓகே மக்களே, ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியில் இப்போ அடுத்ததாக உங்களுக்காக சூப்பரான சாங் வரப்போகுது. அம்மன் கோவில் கிழக்காலை படத்துக்காக கேஜே ஏஸ்தாஸ் மற்றும் சித்ரா அவங்க குரலில் உங்களுக்காக பாடல்.

0: 102.3 FM.
1: ஹாய் நிஷா, ரேடியோல என்ன கேட்டுட்டு இருக்க?
2: வா நிறை, விவத் பாரதி தமிழ் எஃப்எம் தான் கேட்டுட்டு இருக்கேன். உனக்கு ஒண்ணு தெரியுமா, இன்னைக்கு நான் ஒரு க்வெஸ்சனுக்கு கரெக்ட்டா ஆன்சர் பண்ணிட்டேன்.
1: அட அப்படியா? அவங்க டாபிக்ஸ், கேக்குற க்வெஸ்சன் எல்லாம் சூப்பரா இருக்கும். எனக்கும் கலந்துக்கணும்னு ஆசையா இருக்கு.
2: அப்ப கலந்துக்க வேண்டியது தானே?
1: நானும் நிறைய தடவை ஃபோன் பண்ணி ட்ரை பண்ணிட்டேன், எங்க ஃபோன் லைனே கிடைக்க மாட்டேங்குது. என்ன பண்றது, எனக்கும் பேசணும்னு ஆர்வமா இருக்கும்ல.
2: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3
3: அனைவரையும் வரவேற்போம்,
2: வாய்ப்பளித்து மகிழ்வோம்,
3: புதியவர்களும் நம்மோடு இணையட்டும்.
4: விளையாடு விளையாடு, வாழும் வரைக்கும் விளையாடு.
0: 102.3 FM.

0: இங்க இசைக்கில்லை என்று. நாங்க தான் எப்போதுமே ட்ரெண்ட்.
1: 102.3 FM. நீதானே அந்த குயில் படத்துல இருந்து பாடலை கேட்டீங்க. சித்ரா மற்றும் கங்கை அமரன் குரல்ல பாடலை கேட்டு முடிக்கும் போது 12:23 ஆகுது. ஸோ நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க ரெட்ரோ நேரம், 102.3 விவத் பாரதி தமிழ் எஃப்எம்இல். லைஃப்பில் எப்போ பொறுமை வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிக்னலை கிராஸ் பண்ணுற கடைசி 2 seconds. அவ்வளோ நேரம் இருப்பாங்கங்க, 30 seconds இருக்கும், அதில் அந்த 28 வரையும் இருப்பாங்க. அதுக்குள்ளே உடனே உடனே உடனே கிராஸ் ஆகி போயிட்டே இருப்பாங்க. அந்த 2 seconds என்னங்க ஆச்சு? அப்போ இருந்திருக்கலாம்ல, இவ்வளோ நேரம் பொறுமையாக இருந்தது. நீங்கள் அந்த

0: எங்கேயும் இருக்க மாட்டேறீங்கன்னு தான் புரியல. ஆனால் அந்த டைமுக்குள்ளே நான் சிக்னல் வரத்துக்குள்ளே கிராஸ் ஆகணும்னு கிராஸ் பண்ணி வராங்க பாருங்க, கர்வ்லலாம் வரச்ச அவங்கள நம்ம என்ன பண்ண முடியும்? அவங்க அவங்க போய் தான் ஆகணும், நம்ம குறுக்க போய் நம்ம தான் வந்து விபத்தை ஏற்படுத்துகிறோம். ஸோ அதனால் மக்களை 28 seconds வெயிட் பண்ணுறேன், நீங்கள் அந்த 2 seconds வெயிட் பண்ண மாட்டிங்களா? அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. பொறுமையாக இருந்தீங்கன்னா நம்ம சேஃப்டியாக இருக்கலாம். ஓகே, நம்ம சேஃப் நம்ம கையில் தான் இருக்கு. ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியில் இப்போ அடுத்ததாக உங்களுக்காக கடலோர கவிதைகள் படத்துக்காக சித்ரா அவர்கள் பாடின பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு, கேட்டு இணைஞ்சிருங்க.
1: பொடி நடையா

0: மேகங்கறுக்குது மழை வர பாக்குது வீசி அடிக்குது காத்து காத்து.
1: ஏன் நிறுத்திட்டீங்க? பாட்டு நல்லா இருக்கு, இன்னொரு தரம் பாடுங்களேன்.
2: அது வந்து இந்த பாட்டு எதுக்கு உங்களுக்கு?
1: பாட்டு ரொம்ப நல்லா இருக்கு, கேட்கணும் போல ஆசையா இருக்கு.

0: 102.3 FM.
1: ஃபைனலாக ஆனந்த ராகம் படத்துக்காக கேஜே யேசுதாஸ் மற்றும் எஸ் ஜானகி குரலை பாடலை கேட்டு முடிச்சிங்க. ரெட்ரோ நேரம் கேட்டுருக்கீங்க 102.3 விபத் பாரதி தமிழ் எஃப்எம்ல. இப்போ நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக உங்களுக்காக அறுவடை நாள் படத்துக்காக எஸ் ஜானகி மற்றும் குழுவினர் பாடின பாட்டு உங்களுக்காக வந்துட்டே இருக்குது. தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருங்க. இது 102.3 விபத் பாரதி தமிழ் எஃப்எம்மில் ரெட்ரோ நேரம்.

0: மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.

0: செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் இன்று 2 நாள் பயணமாக மங்கோலியா சென்றுள்ளார். ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக் எல்லைப்பகுதி பாதுகாப்பு குறித்து இன்று முதல் 4 நாட்கள் நாடாளுமன்ற நிலைக்குழு ஆய்வு மேற்கொள்கிறது. மேகதாது அணை பிரச்சினையில் தமிழக அரசு எவ்வித சமரசத்திற்கும் உடன்படாது என்று பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஆனந்த் தெரிவித்துள்ளார். கொலம்பியா அதிபராக வலதுசாரி கட்சித் தலைவர் எபிலார்டோ எஸ்பிரியா தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கி சுடும் போட்டியில் இந்தியாவின் பிரீத்தம் கேந்திரே தங்கப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் இன்று 2 நாள் பயணமாக மங்கோலியா சென்றுள்ளார். இந்த பயணம் குறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், அந்நாட்டு தலைவர்களுடன் இருதரப்பு உறவுகள் குறித்து தாம் நடத்தவுள்ள பேச்சுக்கள் ஆக்கப்பூர்வமாக அமையும் என்று குறிப்பிட்டுள்ளார். மங்கோலிய வெளியுறவு அமைச்சர் பேட்ஸ்கேயை தாம் சந்தித்து பேச இருப்பதாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். தமது மங்கோலிய பயணத்தை முடித்துக்கொண்டு டாக்டர் ஜெய்சங்கர் வரும் புதன்கிழமை தென்கொரியா செல்கிறார். அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் சோஹென் மற்றும் அந்நாட்டு தலைவர்களை சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து பேசவுள்ளார். ஜேஜூவில் உள்ள அமைதிக்கான அமைதி கூட்டத்தில் அவர் பேசவுள்ளார். அப்பகுதியில் வளர்ச்சிக்கான திட்டங்கள் குறித்தும் டாக்டர் ஜெய்சங்கர் விவாதிக்கவுள்ளார். ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக் யூனியன் பிரதேசங்களில் எல்லை பாதுகாப்பு மற்றும் நாட்டின் வெளியுறவு கொள்கை தொடர்பான விஷயங்கள் குறித்து திரு சசி தரூர் தலைமையிலான வெளியுறவு விவகாரங்களுக்கான நாடாளுமன்ற நிலைக்குழு இன்று தமது ஆய்வை தொடங்கியுள்ளது. ஜம்மு, ஸ்ரீநகர், கார்கில், லே ஆகிய இடங்களுக்கு நேரடியாக சென்று இந்த குழு 4 நாட்கள் ஆய்வு மேற்கொள்கிறது. சிந்து நதிநீர் பகிர்வு ஒப்பந்தத்தை இந்தியா தற்காலிகமாக நிறுத்தி வைத்திருக்கும் சூழ்நிலையில் அண்டை நாடுகளுடனான இருதரப்பு உறவுகள் குறித்தும் இக்குழு ஆய்வு மேற்கொள்கிறது. எல்லை கட்டுப்பாட்டு கோட்டு பகுதி மற்றும் சர்வதேச எல்லைப் பகுதிகளில் எல்லை தாண்டிய தீவிரவாதத்தை தடுப்பது மற்றும் அச்சுறுத்தல்களுக்கு தீர்வு காண்பதற்கான முயற்சிகள் குறித்தும் நாடாளுமன்ற நிலைக்குழு ஆய்வு செய்ய உள்ளது. கிழக்கு லடாக் பகுதியில் அமைந்துள்ள சீனாவுடனான எல்லைக்கோட்டு பகுதியில் தற்போது நிலவும் சூழ்நிலை குறித்தும் ஆய்வு மேற்கொள்ளப்படவுள்ளது. 2 யூனியன் பிரதேசங்களைச் சேர்ந்த அரசு மற்றும் ராணுவ அதிகாரிகளுடன் பாதுகாப்பு தொடர்பான விஷயங்கள் குறித்தும் ஆய்வு செய்யப்பட உள்ளது. இக்குழு புதுதில்லியிலிருந்து புறப்படும் முன் வெளியுறவுத்துறை செயலர் திரு விக்ரம் மிஸ்ரி அண்டை நாடுகளுடன் இந்தியா மேற்கொண்டுள்ள உறவுகள் மற்றும் வெளியுறவு கொள்கைகள் குறித்து விளக்கினார். மேகதாது அணை பிரச்சினையில் தமிழக அரசு எவ்வித சமரசத்திற்கும் உடன்படாது என்று பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஆனந்த் தெரிவித்துள்ளார். பேரவையில் இன்று காவிரியின் குறுக்கே மேகதாது அணை கட்டுவதற்கு தமிழக அரசால் நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் குறித்து சில கட்சிகளின் உறுப்பினர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளித்து பேசிய அமைச்சர், இந்த அணை கட்டுவதற்கு மத்திய அரசு அனுமதி வழங்கக்கூடாது என முதலமைச்சர் மத்திய அரசுக்கு கடிதம் எழுதியிருப்பதாகவும் பிரதமரை நேரில் சந்தித்து இது தொடர்பாக வலியுறுத்தியதாகவும் தெரிவித்தார். காவிரி நதிநீர் பிரச்சினைக்கு தீர்வு காண புதிய நடுவர் மன்றம் அமைப்பதால் ஏற்கனவே உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்புக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படாது என்றும் திரு ஆனந்த் விளக்கமளித்தார். தமிழகத்தில் உள்ள அனைத்து தொழிற்சாலைகளிலும் விபத்து நடைபெறாமல் தடுப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திரு முகமது பர்வேஸ் தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் கண்டிகை பேரில் நேற்று ஏற்பட்ட விபத்து குறித்து பேரவையில் விதி 110 கீழ் விளக்கமளித்த அமைச்சர், உயிரிழப்பை தடுக்கும் வகையில் மாநில அரசு துரிதமாக செயல்பட்டதாக தெரிவித்தார். கோவாவில் இரும்பு தாது சட்டவிரோத சுரங்க முறைகேடு தொடர்பான வழக்கில் 1023 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்களை அமலாக்க இயக்குநரகம் முடக்கியுள்ளது. இது தொடர்பாக அந்த இயக்குநரகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்டத்தின் கீழ் சல்கோகர் மைனிங் இண்டஸ்ட்ரீஸ் உள்ளிட்ட நிறுவனங்களின் சொத்துக்கள் முடக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உச்சநீதிமன்ற உத்தரவின்படி இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அமலாக்க இயக்குநரகம் தெரிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.

தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் இரண்டு நாள் பயணமாக இன்று மத்திய பிரதேச மாநிலம் போபால் செல்கிறார். இன்று மாலை போபால் மாவட்ட ஆட்சியருடன் அவர் ஆலோசனை நடத்தவுள்ளார். நாளை தேவாஸ் மாவட்டத்தில் உள்ள டோகாகுயி என்ற கிராமத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு திட்டங்களை டாக்டர் எல் முருகன் தொடங்கி வைக்கவுள்ளார். பிரிக்ஸ் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர்களின் கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் தலைமையில் நடைபெறும் இக்கூட்டத்தில் பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளின் பாதுகாப்பு ஆலோசகர்கள் பங்கேற்கின்றனர். உலகளாவிய பாதுகாப்பு சவால்கள் குறித்து இதில் முக்கியமாக விவாதிக்கப்படும். உறுப்பு நாடுகள் எதிர்கொள்ளும் தேசிய பாதுகாப்பு சவால்கள் குறித்தும் இக்கூட்டத்தில் விரிவாக ஆலோசனை மேற்கொள்ளப்படவுள்ளது. தீவிரவாதத்திற்கு எதிராக அமைக்கப்பட்டுள்ள பிரிக்ஸ் குழு வெளியிட்டுள்ள ஆய்வறிக்கை குறித்தும் இதில் ஆலோசிக்கப்படவுள்ளது. கொலம்பியா அதிபராக வலதுசாரி கட்சித் தலைவர் அபிலார்டோ எஸ்பிரியா தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். அதிபர் தேர்தலில் இடதுசாரி வேட்பாளர் இவான் கெப்பிடாவை அவர் வென்றார். எஸ்பிரியா 1,29,00,000 வாக்குகளும் கெப்பிடா 1,27,00,000 வாக்குகளும் பெற்றனர். அமெரிக்கா, அர்ஜென்டினா, சிலி நாடுகளின் தலைவர்கள் எஸ்பிரியா வெற்றிக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இந்தியாவுடன் 428 மில்லியன் டாலர் மதிப்பிலான பாதுகாப்பு தளவாடங்களை வழங்க அமெரிக்கா ஒப்புதல் வழங்கியுள்ளது. இந்த ஒப்பந்தத்தின்படி அதிநவீன ஹோவிட்சர் பீரங்கிகள், அப்பாச்சி ரக ஹெலிகாப்டர்கள் உள்ளிட்டவற்றை இந்தியாவிற்கு வழங்க இருப்பதாக அமெரிக்க ராணுவ தலைமையகமான பென்டகன் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தளவாடங்களை வழங்குவதுடன் அவற்றின் பராமரிப்பிற்கு தேவையான உதிரி பாகங்கள் மற்றும் பிற சேவைகளை வழங்கவும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. மேலும் இந்திய பொறியாளர்களுக்கு உரிய பயிற்சி, தொழில்நுட்ப சேவைகளையும் வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை 3% குறைந்துள்ளது. சுவிட்சர்லாந்தில் நடைபெற்ற அமெரிக்கா ஈரான் இடையேயான பேச்சுவார்த்தைகளை அடுத்து கச்சா எண்ணெயின் விலை குறைந்துள்ளது. ஈரானிலிருந்து ஏற்றுமதி அதிகரிப்பதற்கும் ஹோர்முஸ் நீரிணை பகுதியில் தடையற்ற போக்குவரத்திற்கும் வழி ஏற்பட்டுள்ளதால் கச்சா எண்ணெய் விலை சற்று குறைந்துள்ளது. சர்வதேச சந்தையில் பிரெண்ட் கச்சா எண்ணெய் பீப்பாய் 1 $79, அமெரிக்காவின் மேற்கு டெக்சாஸ் கச்சா எண்ணெய் பீப்பாய் 1 $75 உள்ளது. மேற்கு வங்கம் ஜல்பாய்குடியில் நேரிட்ட சாலை விபத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 6 அதிகரித்துள்ளது. அரசு போக்குவரத்துக் கழக பேருந்தும் ட்ரக்கும் மோதிய விபத்தில் இந்த விபத்து நேரிட்டது. காயமடைந்த 25 பேர் ஜல்பாய்குடி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். அம்மாநில போக்குவரத்துத் துறை அமைச்சர் திரு ஆனந்தமய் பர்மன் மருத்துவமனைக்கு நேரில் சென்று காயமடைந்தவர்களுக்கு ஆறுதல் தெரிவித்தார். இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி இரங்கல் தெரிவித்துள்ளார். பஞ்சாப், ஹரியானா, உத்தராகண்ட், ஹிமாச்சல பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்களில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கேரளம், கர்நாடகா, கோவா, அசாம், மேகாலயா உள்ளிட்ட மாநிலங்களில் மிக கனமழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தெலங்கானா, கிழக்கு உத்தரப்பிரதேசம், கிழக்கு மத்திய பிரதேசம் உள்ளிட்ட பகுதிகளில் வெப்ப அலை வீசக்கூடும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் பிரீத்தம் கேந்திரே தங்கப்பதக்கம் வென்றார். ஜெர்மனியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 10 மீட்டர் ஏர் ரைபிள் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றியுள்ளார். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 5 தங்கம், 1 வெள்ளி, 6 வெண்கலப் பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் தொடர்ந்து முதலிடத்தில் உள்ளது. ஆசிய கோப்பை வாலிபால் சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று சீன தைப்பேயை எதிர்கொள்கிறது. அகமதாபாத்தில் இப்போட்டி இன்று இரவு 9 மணிக்கு நடைபெறுகிறது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் எகிப்த் 3-1 என்ற கோல் கணக்கில் நியூசிலாந்தை வென்றது. டலாஸில் இன்று இரவு 10:30 நடைபெற உள்ள ஆட்டத்தில் அர்ஜென்டினா ஆஸ்திரியாவை எதிர்கொள்கிறது. நாளை அதிகாலை 2:30 நடைபெறும் ஆட்டத்தில் பிரான்ஸ் ஈராக்குடன் மோதுகிறது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான ஒருநாள் கிரிக்கெட் தொடர் அடுத்த மாதம் 14 தொடங்குகிறது. முதல் போட்டி எஜ்பஸ்டனில் 14 இரண்டாவது போட்டி கார்டிஃபில் 16 மூன்றாவது மற்றும் இறுதிப் போட்டி லார்ட்ஸில் July 19 நடைபெற உள்ளன. முன்னதாக இந்தியா அயர்லாந்துக்கு எதிராக 2 20 கிரிக்கெட் போட்டிகளில் விளையாட உள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் இன்று 2 பயணமாக மங்கோலியா சென்றுள்ளார். ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக் எல்லைப்பகுதி பாதுகாப்பு குறித்து இன்று முதல் 4 நாடாளுமன்ற நிலைக்குழு ஆய்வு மேற்கொள்கிறது. மேகதாது அணை பிரச்சினையில் தமிழக அரசு எவ்வித சமரசத்திற்கும் உடன்படாது என்று பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஆனந்த் தெரிவித்துள்ளார். கொலம்பியா அதிபராக வலதுசாரி கட்சித் தலைவர் அபிலார்டோ எஸ்பிரியா தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கி சுடும் போட்டியில் இந்தியாவின் பிரீத்தம் கேந்திரே தங்கப்பதக்கம் வென்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை

Випочали. 12:50 ஆகுது. 102.3 விபத் பாரதி தமிழ் எஃப்எம்ல ரெட்ரோ நேரம் கேட்டுட்டே இருக்கீங்க. நிகழ்ச்சியில இப்போ உங்களுக்காக பாடும் பறவைகள் படத்துக்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகி குரல் உங்களுக்காக

102.3 FM. ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சி அடைகிறதுக்கு நம்ம வந்துட்டோம். பிகாஸ் 12:55 ஆகுது. ஃபைனலாக உங்களுக்காக இன்று நீ நாளை நான் படத்துக்காக எஸ் ஜானகி குரலும் உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்குது. இந்த சாங் ப்ளே பண்ணிட்டு இந்த ஷோ மட்டும்தான் மைண்டப் பண்ணிக்கிறேன். அடுத்த அகெயின் நான் தான் உங்களை வந்து மீட் பண்ண போகிறேன். ஸோ அது வரைக்கும் ஸ்டே டியூன்டாக இருங்க.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: பாடல் உங்கள் சாய்ஸ்.

1:01 ஆகுது. 102.3 விவித் பாரதி தமிழகம்ல இப்ப நீங்க கேட்க போற இந்த நிகழ்ச்சி பாடல் உங்கள் சாய்ஸ். எஸ் உங்களுக்கு பிடிச்ச பாடலை தான் நீங்கள் கேட்க போகிறீங்க. அதுவும் நீங்கள் ஃபோன் பண்ணி சொல்ல போகிறீங்க. நாங்கள் சர்ச் பண்ணி எடுத்து உங்களுக்காக ப்ளே பண்ண போகிறோம். சிம்பிள், ஃபோன் எடுத்துங்க, நீங்கள் டயல் பண்ணால் போதும். ஸோ நீங்கள் டயல் பண்ண வேண்டிய நம்பர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2838-9871-2952-0853 2838-9871-2952-0853 இந்த எண்களுக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச சாங்கு சொல்லுங்கள். ஓகே, நிகழ்ச்சியோட வழக்கம் போல் முதல் பாடலாகி என்னோடய பாட்டாக உங்களுக்கு வரப்போகுது. இந்திரா படத்துலேருந்து உங்களுக்காக பாட்டு வந்துகிட்டே இருக்குது, அதுக்கடுத்து உங்கள் பாட்டு தான் வரப்போகுது.

0: 102.3 FM.
1: பாடல் உங்கள் சாய்ஸ் கேட்டுகிட்டே இருக்கீங்க. 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம்ல நிகழ்ச்சியோட முதல் நேயரா ஒருத்தங்க வந்திருக்காங்க. ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம்மா.
1: வணக்கம், சொல்லுங்க, யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: எப்படி
1: இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். சொல்லுங்க, உங்களுக்கு என்ன பாட்டு வேணும்?
2: படம் வந்து பரிசு வீரன். பாட்டு வந்து இந்த ஊரோரம் புரியாம வரும் அந்த பாட்டுமா.
1: அடே, ஏங்க அந்த பாட்டு பிடிக்கும் உங்களுக்கு?
2: அது ரொம்ப மியூசிக் நல்லா இருக்கும். அந்த ஒரு குத்து பாட்டு மாதிரி நல்லா இருக்கும். அது
1: பாருங்க. சூப்பர் சூப்பர், ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி நீங்க கால் பண்ணதுக்கு. மக்களே, அவங்களுக்கு பிடிச்ச பாட்டை சொல்லிட்டாங்க. உங்களுக்கும் பிடிச்ச பாட்டை கேட்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா கால் பண்ணுங்க. 2952-08-53-2898-71 இந்த எண்களுக்கு நீங்க கால் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்ச சாங்க சொல்லுங்க. இப்போ உங்களுக்காக பருத்தி வீரன் படத்துல இருந்து

0: நிறுத்துக்கிறேன்ல. பாடுங்கடி என்ன நக்கலா. ஏய் நீ வா, நீங்க வா, எல்லாம் வரிசையா நில்லு. நல்லா இடுப்ப வளைச்சு நெளிச்சு ஆடணும். என்ன
1: இங்க ரியா கண்ட பக்கத்துல கை வச்சுனா உனக்கு மரியாதை இல்ல. ஆமா
0: இங்கே வாரியா வைக்கத்த. ஏய் அர்ரா

அடி காதறந்த மூலி உனகட்டு வண்டி தாடி. அட இந்த பாட்டு படிக்காதடா.

நாயனாரு, சும்மா வேடிக்கை பார்த்துக்கிட்டு கீழே வாயில வச்சு ஊத வேண்டியானு, நீங்க ஊதுறீங்களா நான் ஊதவா?

0: 102.3 FM 102.3 விவத் பாரதி தமிழ் எஃப்எம்ல பாடல் உங்கள் சாய்ஸ் கேட்டுட்டு இருக்கீங்க. டைம் பாத்தீங்கன்னா 1:14 ஆகுது. இந்த டைம்ல இப்ப நம்ம கூட பேச போறவங்க யாருன்னு பாக்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க, யார் எங்க பேசுறீங்க?
1: மேடம், சென்னை பூந்தமல்லி கலைசாமி. நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் மேடம், நல்லா இருக்கேன்.
0: சூப்பர். உங்களுக்கு என்ன பாட்டு வேணும்
1: மேடம்? படம் வந்து எட்டுப்பட்டி ராசா, பாடல் வந்து பஞ்சு மிட்டாய் சீலா கட்டி.
0: என்னங்க இன்னைக்கு ஒரு ரேஞ்சா?

0: இறங்கிருக்கீங்க போல இருக்கீங்களா எல்லாரும். சூப்பர் சூப்பர். உங்களுக்காக அந்த பாட்டு வந்துட்டே இருக்கு. கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி.
1: நன்றி மேடம். நன்றி
0: நன்றி.

0: 102.3 FM. நூற்றி ரெண்டு புள்ளி மூணு விவித் பாரதி தமிழ் எஃப்எம்ல பாடல் உங்கள் சாய்ஸ் தான் கேட்டுட்டு இருக்கீங்க. உங்க கூட இணைஞ்சிருக்கிறது நான் உங்க மகி விஜயகுமார். இப்போ அடுத்ததா தனக்கு பிடிச்ச பாட சொல்றதுக்காக ஒருத்தங்க காத்துட்டே இருக்காங்க. வணக்கம்.
1: வணக்கம் மேம்.
0: வணக்கம், சொல்லுங்க, யார் இங்க வந்து பேசுறீங்க?
1: திருக்காட்டூர்ல இருந்து செல்வி பேசுறேன் மேம்.
0: செல்வி, செல்வி எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் மேம், நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். உங்களுக்கு என்ன பாட்டு வேணும்?
1: தனியாக தாகம் படத்துல இருந்து பூவே நீ யார் சொல்லி யாருக்காக மலர்கின்றாய் அப்படி ஒரு பாட்டு மேம்.
0: சூப்பர், ஓகேங்க. உங்களுக்காக அந்த பாட்டு வந்துட்டே இருக்கு. நீங்க கால் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.
1: நன்றி மேம்.

0: 102.3 FM.
1: இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம்.
2: விவரங்களுக்கு தொலைபேசி எண் 044-249-8-64-58, 044-249-8-64-58.
1: விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com agnchn1@gmail.com.
3: ஹலோ, நீங்க யார் பேசுறது? உங்க பேர் என்ன?
4: உங்கள் குரல், உங்கள் கருத்து, உங்கள் திறமை இப்போது நேரடியாக ஒலிக்க போகிறது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. நம்முடைய நேரலை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்களுக்கு பிடித்த பாடலையும் திறமையையும் வெளிப்படுத்த வாய்ப்பு வேண்டுமா? அப்படியானால் உடனே நோட் பண்ணுங்க. நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 295-20-853, மற்றொரு எண் 283-89-871, 044 என்ற எண்ணை முன் இணைப்பாக பயன்படுத்தவும். உங்கள் குரல் ஒலிக்கட்டும், தமிழகம் கேட்கட்டும். நேயராக இருந்த நீங்கள் நிகழ்ச்சியின் நட்சத்திரமாகலாம். உங்களது அழைப்புக்காக ஆவலுடன் காத்திருக்கிறது விவித் பாரதி தமிழ் FM. 102.3.

நமக்கு லைஃப்பில் ஏதாவது ஒரு விஷயம் நடந்துருச்சு, இல்லை இன்றைக்கே ஏதாவது ஒரு சந்தோஷமான விஷயம் நடந்துருச்சுன்னா பாருங்களேன், நம்ம மனசு அப்படியே துள்ளி குதிக்கும். அதை சொல்ல முடியவே முடியாது, அது வார்த்தையால் வர்ணிக்கவே முடியாது. பட் அந்த ஹாப்பி மூமெண்ட் இருக்கும், நம்ம ஃபேஸே ஒரு மாதிரி புன்வருவலோடவே இருக்கும். அது அது ஒரு சின்ன விஷயமாக தான் இருக்கும், நம்மளுக்கு கிடச்சிருக்கும். அது என்ன சொல்கிறது, நம்ம நினச்சிட்டே இருந்திருப்போம் ஐஸ்கிரீம் கிடைக்கும், உடனே யாராவது வாங்கிட்டு வந்து கொடுத்துருப்பாங்க. இல்லை நம்ம வந்து நினச்சிருப்போம் நம்மளோட ஃப்ரெண்ட் கால் பண்ணியிருப்பாங்க இந்த மாதிரியான விஷயங்கள், இல்லை சர்ப்ரைஸாக ஏதாவது வர்றது, ஏதோ ஒரு விஷயம். ஆனால் அது நடந்துருச்சுன்னா அந்த டே ஃபுல்லாக பாருங்களேன், அந்த ஹாப்பி மூமெண்ட், அந்த மனசுக்குள்ளே ஒரு குட்டி சந்தோஷம் ஓடிக்கிட்டே இருக்கும். நமக்கு எவ்வளோ தான் டென்ஷனே இருந்தாலும் அந்த சந்தோஷத்தை வந்து டெய்லி டெய்லி கிடைச்சாலும் போர் அடிச்சிடும் இல்லை. ஆனால் அது எனக்காவது ஒரு நாள் வாரத்தில் ரெண்டு நாள் மூணு நாள் கிடைச்சா கூட ஹாப்பியில் சூப்பராக இருக்கும்ல. ஆனால் சில நேரங்களில் பார்த்திங்கன்னா இந்த நமக்கு பிடிச்ச பாட்டு நம்மளே ஃபோன் பண்ணி கேட்டு அது ப்ளே பண்ணிட்டாங்க அப்படின் போது, ஏன் நமக்கு பிடிச்ச பாட்டு வந்துருச்சுப்பா எஃப்எம்ல அப்படின்னும் போது எவ்வளோ ஹாப்பியாக இருக்குல்ல. இது ஃபஸ்ட்டு கால் பண்ணும்போது அந்த லிஸ்னர் வந்து அதை ரியலைஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த நிகழ்ச்சியில் வந்து புதுசாக யாராவது பங்கு பெற்றாங்கன்னா கண்டிப்பாக அந்த சந்தோஷத்தை பெற்றுவாங்க. ஆல்ரெடி கால் பண்ணவங்க அவங்க முதல் முதல்ல கால் பண்ணி என்ன பாட்டு கேட்டோன்றதை இப்போ வரைக்கும் ஞாபகம் வச்சுருப்பாங்க, ஏன்னா அது என்றைக்குமே மறக்காது. அந்த மாதிரி தாங்க. ஸோ எப்போவுமே நமக்கு பிடிச்ச பாட்டை ஒருத்தவங்க ப்ளே பண்ணி கேட்கும் போது அந்த சந்தோஷம் என்றைக்குமே போகவே போகாது. அப்படிப்பட்ட நிகழ்ச்சி தான் இது, பாடல் உங்கள் சாய்ஸ். ஓகே, இப்போ இந்த நிகழ்ச்சியில் அடுத்த நேயர், ஹலோ வணக்கம். வணக்கம், சொல்லுங்க யாருங்க? கிருஷ்ணமூர்த்தி, எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கீங்க, சூப்பரா இருக்கேன். என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு? போட்டுருவோம் உங்களுக்காக, அந்த பாட்டு வந்துட்டே இருக்கு. ரொம்ப நன்றி கால் பண்ணதுக்கு. எஸ் மக்களே, இது அவருக்கு பிடிச்ச பாட்டை சொல்லிட்டாரு. உங்க மைண்ட்லயும் ஏதாவது ஒரு பாட்டு ஓடிட்டே இருக்கும், அப்போ என்ன பண்ணலாம், உடனே கால் பண்ணுங்க. 2958 0853 2838 98 71 இந்த எண்களுக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்ச சாங்கு சொல்லுங்கள். இப்போ உங்களுக்காக

0: 4:41 ஆயிடுச்சுங்க. பாடல் உங்கள் சாய்ஸ் தான் கேட்டுட்ருக்கீங்க. 102.3 விவத் பாரதி தமிழகம்ல. டைம் ஸ்டார்ட் பண்ணால் போயிட்டே இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குல்ல. அப்படிதாங்க, பாட்டு கேட்டால் டைம் போகிறதே தெரியாது. பாட்டு கேட்டுட்டு ஒரு வேலையை செஞ்சு பாருங்களேன், முடிக்கிறதே தெரியாது. ஆனால் இதே சைலண்ட்டாக இருக்கும்போது நீங்கள் செஞ்சு பாருங்களேன், ரொம்ப லென்த்தியாக இருக்க மாதிரியே இருக்கும். ஆனால் நமக்கு ஆப்போசிட்டாக சில பேர் இருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் சைலண்ட்டாக இருந்தால் தான் வேலையை ஓடும். இந்த சமுத்திரம் படத்தில் சத்தம் போடாமல் கை தட்டிடுவாங்களா அந்த மாதிரி. அவங்களுக்கெல்லாம் சைலண்ட்டாக இருக்கணும், எதுவுமே இருக்கக்கூடாது, அப்போ தான் வந்து வேலையை பர்ஃபெக்டாக செய்ய முடியும் அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. அப்படியும் இருக்காங்க, இப்படியும் இருக்காங்க, என்ன பண்ணுறது, அப்படியே ஓட்ட வேண்டிதான். ஓகே, நிகழ்ச்சியோட அடுத்த நேயர், ஹலோ வணக்கம்.
1: வணக்கம் மேம்.
0: வணக்கம், சொல்லுங்க.
1: ராஜேஷ் கிருஷ்ணன்.
0: என்ன பாட்டு வேணும்?
1: படம் வந்து புதிய மன்னர்கள், பாடல் வந்து வாடி சாத்துக்குடி.
0: ஓகே, போட்டுருவோம் உங்களுக்காக. அந்த பாட்டு வந்துட்டே இருக்கு. ரொம்ப நன்றி நீங்க கால் பண்ணதுக்கு.
1: நன்றி.

0: Yes, who is it?
1: Don.
2: 102 புலி 3
3: பாட்டுக்கு இந்த டான்
1: டான்

0: 147 ஆகுது. 102.3 விபத் பாரதி தமிழ் எஃப்எம்ல பாடல் உங்கள் சாய்ஸ் தான் கேட்டுட்டு இருக்கீங்க. இப்போ அடுத்ததா ஒரு நேயர். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: என்ன
0: பாட்டு வேணும் உங்களுக்கு?
1: படம் வந்து அன்பேவா மேடம். பாடல் வந்து ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம்.
0: ஒரு வழியா வேற பாட்டை கேட்டுட்டீங்கல்ல, மாத்தி கேட்டுட்டீங்க. சூப்பர் சூப்பர், உங்களுக்காக அந்த பாட்டு வருது. ரொம்ப நன்றி நீங்க கால் பண்ணதுக்கு.
1: நன்றி மேடம்.
0: நன்றி நன்றி.

பாடல் உங்கள் சாய்ஸோட இறுதிக்கு நம்ம வந்துட்டோம். ஸோ இதோட இந்த ஷோ வைண்ட் அப் பண்ணிவிட்டு உங்ககிட்ட வந்து டாடா பாய் பாய் சொல்ல வேண்டிய டைம் வந்தாச்சு. ஸோ நானும் பபாய் சொல்லிக்கிறேன். சந்தோஷமாக இருங்க, மற்றவங்களையும் சந்தோஷமாக வச்சுக்கோங்க. ஃபைனலாக உங்களுக்காக தெரி படத்துலேருந்து சாங் வந்துகிட்டே இருக்குது, தொடர்ந்து கேட்டுகிட்டே இருங்க. இது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம்.

0: எங்கள் ஸ்டைல்.
1: இனிய பிற்பகல் வணக்கம் அன்பு நண்பர்களே, இந்த வேளை 2:16 இந்த மணித்தூளியிலிருந்து பிற்பகல் 3 வரை நாம் வந்து எங்கள் செயல் நிகழ்ச்சியில் பாடல்களை கேட்டு மகிழவிருக்கிறோம். அதன் பிறகு பிற்பகல் 3 மாலை 4 வரை வர்ணஜாலம் நிகழ்ச்சியில் நமக்கு இன்னும் அருமையான பாடல்கள் காத்திருக்கிறது. அதற்கப்புறம் மாலை 4:02 ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியில் தமிழில் விளையாடு ஆட்டத்தை ஆடவிருக்கிறோம். இதுதான் அடுத்த 2:45 பயணத்திட்டமும் பாடல் திட்டமும். இன்னைக்கு எனக்கு கண்ணப்பட்ட ஒரு விஷயம், அடைய வேண்டிய இலக்கு அவசியம் என்றால் பாதை கடினமானாலும் பயணிக்கத்தான் வேண்டும். நமக்கு பிடிச்சதை நாம் அடையணும் அப்படின்னா எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் நிச்சயமாக ஒரு நாள் ஜெயிச்சிருவோம் அப்படிங்கிற நம்பிக்கையோட நம்ம அந்த பாதையை கடந்து தான் போகணும் அப்படிங்கிற விஷயம் கண்ணில் பட்டுச்சு. நிச்சயமாக அதை நம்ம வாழ்க்கையில் பலரும் பண்ணிக்கிட்டே இருப்போம். அதே போல் தான் அப்படி நம்ம பல விஷயங்களை பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு பல அனுபவங்கள் கிடைக்கும். அந்த அனுபவங்களை பின்னாட்களில் ஏதாவது சில வரிகள் மாதிரி நம்ம பதிச்சு மக்களுக்கு தத்துவங்களாக சொல்லுவோம்ல. அதே போல் இங்கே வரக்கூடிய பாட்டிலையும் அவருக்கு நிறைய அனுபவங்கள் கிடைச்சிருச்சு. அந்த அனுபவங்கள் மூலமாக அவர் ஒரு கவிதையை எழுதுறாராம், அதாவது அவர் ஒரு கவிஞராக மாறிட்டாராம். எப்படி மாறினார் பாட்டுக்குள்ளே கேட்டுருவோம். பாடல் இதோ.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: கண்ணா, இது எங்கள் ஸ்டைல். புரியல, இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் ஸ்டைல்.

பி வி ஸ்ரீனிவாஸ் குரலில், கண்ணதாசனின் வரியில், எம் எஸ் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் ஒலித்தது பாடல் பாவ மன்னிப்பு படத்திற்காக.

0: சங்கர் மகாதேவன் குரல்ல பா விஜயனுடைய வரியில எஸ் ஏ ராஜ்குமார் அவங்களுடைய அற்புதமான எஸ்ஐல வசீகரா படத்துல இருந்து அந்த ஒரு அட்டகாசமான பாட்டை கேட்டு முடிச்சோம். 2:27 3:28 தொட்டு கொண்டிருக்கும் இந்த இனிய வேளையில 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையில நாம வந்து எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியில் பாடல்களை கேட்டுட்டு இருக்கோம். இப்போ பாடல்கள் எந்த பாதையில் போகுது, எந்த ஸ்டைலில் போகுது அப்படின்னு சொல்லி நீங்கள் ஓரளவு கணிக்க ஆரம்பிச்சிருக்கலாம். முதல் ஒரு ரெண்டு பாட்டு கேட்டாச்சு, இதுல இருந்து நீங்கள் எதாவது கண்டுபிடிக்க முடியுமானா, ஓரளவு கண்டுபிடிக்கலாம் நம்ம எந்த பாதையில் போகிறோம் அப்படின்னு சொல்லி. இருந்தாலும் இன்னும் ஒரு சில பாடல்கள் வந்தால் தான் நமக்கு வந்து அது எந்த பாதையில் துல்லியமாக போகிறது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க முடியும். அடுத்தடுத்த பாடல்களாக நான் சொல்கிறேன், பாடல்கள் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கும். இப்போ
1: நேர்களை, உங்கள் விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 தொலைபேசி வழி நிகழ்ச்சிகளில் நீங்களும் பங்கெடுக்க விருப்பமா? அழைக்கலாம். 044-295-2853 மற்றும் ஒரு 2838-9871 இணைப்பு எண்கள் 044. பேசலாம், ரசிக்கலாம், கொண்டாடலாம்.
2: Hello. 102.3 FM.

0: உங்கள் விருப்பம் நிகழ்ச்சிகள் கடிதம் எழுதும் நேயர்களின் கவனத்திற்கு.
1: உங்கள் விருப்பம் கடிதம் எழுதும் நேயர்கள், அவர்கள் விருப்ப பாடலை ஒரு போஸ்ட் கார்டில் மட்டுமே எழுதி அனுப்பவும்.
2: போஸ்ட் கார்டில் வரும் உங்கள் விருப்ப பாடல்கள் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படும். இங்கிலாந்து லெட்டர் மற்றும் ரெஜிஸ்டர் போஸ்டில் எழுதி அனுப்புவதை தவிர்க்கவும்.
1: போஸ்ட் கார்டில் ஒன்று அல்லது இரண்டு பாடல்கள் மட்டுமே எழுதி அனுப்ப வேண்டும்.
2: ஒரு போஸ்ட் கார்டில் உங்கள் பெயர், ஊரின் பெயர், நீங்கள் விரும்பும் புது பாடல், அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் இவற்றை தெளிவாக குறிப்பிட்டு நிலைய இயக்குனர் விவத் பாரதி தமிழ் FM, உங்கள் விருப்பம் பகுதி, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 4 என்ற முகவரிக்கு எழுதி அனுப்பவும். வானொலி நண்பர்களின் பெயர்களை எழுதுவதை தவிர்ப்பதன் மூலம் மீண்டும் மீண்டும் ஒரே நாளில் ஒரே பெயர் அடிக்கடி வருவதை கட்டுப்படுத்தலாம். குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் குடும்ப நண்பர்கள் பெயர்களை மட்டுமே எழுதவும்.
1: ஒவ்வொரு வாரமும் உங்கள் விருப்பம் போஸ்ட் கார்டு பிரிக்கப்பட்டு ஷெட்யூல் செய்யப்படுகின்றது. எனவே நேயர்கள் வாரம் ஒருமுறை போஸ்ட் கார்டில் உங்கள் விருப்ப தேர்வை எழுதி அனுப்பலாம். 100-200 போஸ்ட் கார்டுகள் மொத்தமாக அனுப்புவதை தவிர்த்தல் நலம்.
0: உங்கள் விருப்பம், அதுவே நம் அனைவரின்.

அறிமுகப்படுத்திருக்கோம் 24 ஸ்பீட் போஸ்ட் சேவை இருக்கு, அடுத்த நாளே டெலிவரி கேரண்டீட். அப்படியா? முக்கியமான டாக்குமெண்ட்ஸா இருந்தாலும் பார்சலா இருந்தாலும்

0: அவசர பொருளா இருந்தாலும் சீக்கிரம் போய் சேர்ந்துருமா?
1: ஓ எஸ் டூட், ரியல் டைம் டிராக்கிங்கோட சிக்கனமான கட்டணத்துல அதுவும் முக்கியமா ஓடிபி அடிப்படையிலான பாதுகாப்பான டெலிவரியும் இருக்கு. இந்தியா போஸ்ட் நம்பி போஸ்ட் பண்ணலாம்.
0: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட் விசிட் பண்ணுங்க.
2: 102.3 FM. கண்ணா, இது எங்கள் ஸ்டைல். புரியல? இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் ஸ்டைல்.
3: எங்கள் ஸ்டைல்.
4: இரண்டு மணி 31 நிமிடம் 39 நொடியை தொட்டுக் கொண்டிருக்கும் இந்த இனிய வேளையில் 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையில் எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். வாழ்க்கையில் பல நேரங்களில் தெரிஞ்சோ தெரியாமலோ சில பல விஷயங்களை செஞ்சிருவோம். அதில் பல சாதகங்களும் நமக்கு நடக்கும், பல பாதகங்களும் நடக்கும்.

இனிய வேளையில் 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையில் எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். வாழ்க்கையில் பல நேரங்களில் தெரிஞ்சோ தெரியாமலோ சில பல விஷயங்களை செஞ்சிருவோம். அதில் பல சாதகங்களும் நமக்கு நடக்கும், பல பாதகங்களும் நடக்கும். அதில் நல்லது செஞ்சோம் அப்படின்னா எல்லாருக்குமே நல்லது, கெட்டது செஞ்சோம் அப்படின்னா நமக்கு மட்டும் கெட்டது, சில நேரங்களில் மற்றவங்களையும் கெட்டது. இப்போ எதுக்கு அதெல்லாம் சொல்கிறோம் அப்படின்னா, சில நேரங்களில் அப்படி தெரிஞ்சும் தெரியாமலும் சில தப்பு பண்ணும்போது நம்ம அதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம இனிமேல் பண்ணக்கூடாது அப்படின்னு நல்ல பாதையில் போனால் யாருக்கும் இந்த பிரச்சனையும் இல்லை. இப்போது தெரியாமல் பண்ண தப்பை கூட நம்ம மன்னிச்சிருவோம், ஆனால் தெரிஞ்சு பண்ண தப்பை மன்னிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி நிறைய படங்கள்லையும் வசனங்களை கேள்விப்பட்டிருப்போம். நாமளும் கூட அந்த பாதையில் பயணிப்போம். தெரிஞ்சு பண்ண தப்பை நம்ம சும்மா விடக்கூடாது, அது எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு ஆக்ரோஷமாக ஒரு குரல்லாம் கொடுப்போம்ல. அதே போல் இங்கே தெரிஞ்சு பண்ணாரா தெரியாமல் பண்ணாரான்னு தெரில, ஒரு தப்பு பண்ணிட்டேன் ஆனால் என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி பாட்டுக்குள்ளே சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு, எப்படி சொல்கிறாரு கேட்டுருவோம்.

0: பிரதீப் பிரியா ஹிமேஷ் குரல்கள்ல விவேக்னுடைய வரியில சந்தோஷ் நாராயணனுடைய அற்புதமான இசையில அந்த பாடல் மனிதன், உதயநிதி ஸ்டாலின் நடிச்ச மனிதன், 2016 வெளிவந்த அந்த மனிதன் படத்துல இருந்து அந்த அட்டகாசமான பாட்டை கேட்டு முடிச்சோம்.
1: 102.3 FM.
0: இரண்டு மணி 37 நிமிடம், 37 நொடியை தொட்டு கொண்டிருக்கும் இந்த வேளையில் 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையில் நாம் வந்து எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். எந்த பாதையில் போகுது அப்படின்னு சொல்லி இப்போ சிலர் கண்டுபிடிச்சிருக்கலாம். கண்டுபிடிச்சிருந்தீங்க அப்படின்னா நம்ம முகநூல் பக்கத்தில் பதிவு போட்டிருக்கேன். அதில் வந்து ஒரு 240 அதாவது 45-50 அந்த லெவலில் நீங்கள் என்ன கண்டுபிடிச்சிங்க அப்படிங்கிறத போட்டிங்கன்னா ஓகே, நீங்களும் அதே பாதையில் தான் பயணிக்கிறீங்க அப்படிங்கிறத நான் நினச்சி சந்தோஷப்பட்டுப்போம். நீங்களும் ஒரு சபாஷ் போட்டுக்கலாம். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ அடுத்து வந்து நமக்கு வந்து இயல் இசை தமிழ் இப்படி இசை, அதை நமக்கு தமிழ் வந்து இப்படி மூன்று தமிழாக இருக்குல்ல, இயல் இசை அதுக்கப்புறம் நாடகம் அப்படின்னு சொல்லி பிரிப்போம். அதில் எல்லாருக்குமே பிடிச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நாடகம் தான். அதுவும் இப்போ இருக்கக்கூடிய காலத்தில் அந்த நாடகம் எங்கே பெரும்பாலும் இருந்தால் அந்த சீரியல் வடிவில் இருக்குது. ஆனால் ஊரில் தெருவுலாம் நம்ம பார்க்கும்போது நாடகம் அப்படிங்கிறது தெருக்கூத்து அப்படிங்கிற வடிவில் நம்மோடு ரொம்ப காலமாக பயணிச்சுட்டு இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம். அந்த தெருக்கூத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா சொல்லிகிட்டே இருக்கலாம். இன்னும் பல இடங்களில் அது உயிர்ப்போடு இருக்குது அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். இப்போ அதை பற்றி தான் அடுத்து ஒரு பாட்டு. அதாவது நாடகம் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாலஞ்சு கலைஞர்கள் சேர்ந்து நடிப்பாங்க, அதை நம்ம பார்ப்போம், அதுதான் நாடகமாக நமக்கு தெரியும். ஆனால் இங்கே வந்து அதெல்லாம் தேவையில்லைங்க. இதை கேட்டாலே உங்களுக்கு வந்து அதெல்லாம் அப்படியே பட்டுன்னு ஞாபகம் வந்துடும் அப்படின்னு சொல்லதும் வெறும் இல்லை, பல ரசங்கள் கலந்த ஒரு நாடகம் அப்படின்றாங்க. இப்போ உங்களுக்கு ஓரளவு புரிஞ்சிருக்கும் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி
2: ஹாய் கைஸ், ஹவ் ஆர் யூ?

அனைவருக்கும் வணக்கம். நான் கலைமாமணி சின்ன பொண்ணு குமார் பேசுறேன், நாட்டுப்புற பாடகி. நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3. மனங்களில் என்றென்றும்

0: 102.3 FM.
1: இது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான டம் டம் டம் கொண்டாட்டம்.
2: மேலும்
3: தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in website visit பண்ணுங்க.
0: 102.3 FM.

0: எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில், கண்ணதாசனுடைய வரியில், எம் எஸ் விஸ்வநாதனின் அற்புதமான இசையில, உலகம் சுற்றும் வாலிபன் படத்திலிருந்து அந்த ஒரு அட்டகாசமான பாட்டை கேட்டு முடிச்சோம்.
1: 2000 ல இருந்து 2010 சாங்ஸ் அடிச்சுக்கவே முடியாது.
2: அப்ப 2011 ல இருந்து 2020 சாங்ஸ் மட்டும் என்ன சும்மாவா?
1: வெயிட் வெயிட், எதுக்கு இப்படி ஒரு கன்ஃபியூஷன்?
2: 2000 ல இருந்து 2020 சாங்ஸ் கேட்கலாம் இங்க.
1: ஞாயிறு முதல் வெள்ளி வரை,
2: மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை
1: கேட்கலாம் வர்ணஜாலம்.
3: கண்ணா, இது எங்கள் ஸ்டைல் புரியல, இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் ஸ்டைல்.
4: எங்கள் ஸ்டைல்
0: 2:45, 40 நொடியை தொட்டுக் கொண்டிருக்கும் இந்த வேளையில் நமது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையில் எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்போ எந்த ஸ்டைலில் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி நண்பர்கள் கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. இதுக்கு மேலேயும் கண்டுபிடிக்கலனா என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. கண்டுபிடிச்சிருங்க. கண்டுபிடிச்சிங்கன்னா நேராக வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம பக்கம் முகநூல் பக்கம் இருக்குது, அந்த பக்கத்தில் வந்து இந்த பாதையில் தான் பாடல்கள் போயிட்டுருக்கு அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். எக்ஸாக்டாக துல்லியமாக சொல்லணும்னு அவசியம் இல்லை. இப்படிலாம் இருக்குமான்னு கூட நீங்கள் சொன்னீங்கன்னா இப்போ எதிர்காலத்தை அதெல்லாம் நான் பயன்படுத்திப்பேன். சரிங்களா? சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ அடுத்து வந்து நம்ம என்ன சொல்ல போறோம் அப்படின்னா, பல நேரங்களில் நம்ம ஏதாவது ஒன்று தேடி போவோம், அது அப்படியே கிடைச்சிரும். இது ஒரு பக்கம். இன்னும் சில நேரங்களில் அது கிடைக்காது, வேற ஏதாவது ஒன்று கிடைக்கும். அது ஒரு பக்கம். இன்னொன்று, எதுவுமே கிடைக்காது, சுற்றி சுற்றி வந்து டயர்டாகி படுத்துருவோம். இது ஒரு பக்கம். சரி, இப்போ இந்த ரகத்தில் சில நேரங்களில் நமக்கு ரெண்டாவது ரகமும் நடக்கும். நம்ம ரெண்டாவது சொன்னது, நம்ம ஏதாவது ஒன்று தேடி போவோம், ஆனால் அது கிடைக்காது, ஏதோ ஒன்று கிடைக்கும். ரஜினிகாந்த் கூட ஒரு படத்தில் சொல்லுவார், கிடைக்க வேண்டியது கிடைக்காம இருக்காது, கிடைக்காம இருக்காது கிடைக்காது அப்படிம்பார். அதாவது அவரோட ஸ்டைலில் அதை வசனமாக வேகமாக சொல்லுவார்.

எனக்கு இப்போ டக்குன்னு வரல. சரி இப்போ அது விஷயம் அது இல்லை. இப்போது இங்கே பாட்டில் ஹீரோ என்ன சொல்கிறார் அப்படின்னா, நான் ஒரு விஷயத்தை தேடி போனேன் ஆனால் எனக்கு அது கிடைக்கல, வேறு தான் கிடைச்சிது அப்படிங்கிறார். அவர் வந்து வானத்தில் திடீர்னு இப்படி சாயந்தரம் 5 மணிக்கு மழை பெய்யுற நேர டைமில் வானத்தை பார்த்து பார்ப்பு போட்டிருக்கு, வானவில் அழகாக தெரிஞ்சிருக்கு. சரி அந்த வானவில் பக்கத்தில் போவோம் அப்படின்னு சொல்லி பக்கத்தில் நிறைய போய் பார்க்குறாரு. அங்கிட்டு பார்த்தா வானவில் காணும், திடீர்னு மழை மேகம். இப்போ ரெண்டு நாளாக மழை பெய்யுது இல்லை, அந்த மாதிரி திடீர்னு மேகம் வந்து மழை மேகம், அது வந்து திடீர்னு டம்பு டம்னு சத்தம் போட்டு மின்னல் தான் கிடைக்குது, நான் வானவில் தேன்னு எனக்கு மின்னல் தான் அங்கே கிடைக்குது அப்படின்றாரு. நம்ம இந்த நேரத்தில் எது கிடைச்சாலும் சந்தோஷப்படுவோம், இப்போ இந்த பாட்டு கிடைக்குது சந்தோஷப்படுவோம்.

0: பிரதீப் குமார் அனந்து குரல்கள்ல விவேக்கினுடைய வரியில, சந்தோஷ் நாராயண் இசையில அந்த இனிய பாடல் மேயாத மான் படத்துக்காக கேட்டு முடிச்சோம். 2:52 தொட்டு கொண்டிருக்கும் இந்த வேளையில 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையில எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சி கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியுடைய நிறைவை எட்டியாச்சு. நண்பர்கள் கருத்து பதிவுகளை போட்டிருக்காங்க, என்னன்னு சொல்லி பாத்துருவோம். அந்தோனிராஜ் காட்டு பாக்கிறது, மதிய வணக்கம். இன்றைய எங்கள் ஸ்டைல் வந்து இயற்கை படைப்புகளோட காலம், மழை, மலர், வானவில், பறவை, நிலா அப்படின்னு போயிட்டு இருக்கு அப்படின்னு போட்டிருக்கீங்க. அதாவது ஒப்பிட்டு இவற்றோடு காதலியை ஒப்பிட்டு பாடக்கூடிய பாடல்களா அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு இருக்கீங்க. இப்ப நீங்க கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டீங்க, ஓகே, ஓரளவு அதுவும் நம்ம வச்சுக்கலாம். ஆனால் நான் சொல்கிறேன், அடுத்து என் மேட்டுப்பட்டி கண்ணன் இவங்க வந்து வணக்கம் சொல்லி நிகழ்ச்சிகள் சிறப்பாக தர வாழ்த்துக்கள் போட்டிருக்காங்க. வீரராகவன் அவங்க வந்து இம் இம் அப்படிங்கிற மாதிரி, அதாவது தளராமல் ஆட வருவோம், தமிழன்போடு தமிழோடு பண்பாடுவோம் அப்படின்னு போட்டு, திறம்பட பகலில் காவியம் படைப்போம், தெளிவுடன் பாடல்கள் செவிப்பட கேட்டு திறம்பட ரசித்திருப்போம், இணைவோம் அப்படின்னு சொல்லி சுவைப்பட தொகுப்பில் நினைவோம் அப்படின்னு சொல்லி அவரோட ஸ்டைலில் அவர் வந்து வரிகளை கொடுத்துருக்காரு. மாதவரத்திலிருந்து வீரராகவன், பர்வதவர்த்தினி வணக்கம் சொல்லி வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. கார்த்திகேயன் சிவசுப்பிரமணியன் வணக்கம் சொல்லி வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. சென்னை சிங்கர் சிவராம் நாகராஜன் வணக்கம் சொல்லி வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. கலீல் அகமது பொன்னேரியிலிருந்து வணக்கம் சொல்லி, வாங்க ஜாலியாக போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அவரும் வந்து 102.3 மனங்கள் என்றென்றும் தேனும் அப்படின்னு போட்டிருக்காரு. மேலப்பீடு தயாளன் வணக்கம் சொல்லி வாழ்த்துக்கள் சொல்கிறாங்க. பாபு முள்ளக்காடு வணக்கம் சொல்லியிருக்கிறாங்க. சி கனகராஜ் அவங்க வந்து வாங்க வாங்க நானும் இணைஞ்சிருக்கேன், பாடல்கள் நல்லாயிருக்கு, சூப்பர் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. ஹேமலதா அவங்க வந்து ஒரு படத்தை போட்டிருக்கிறாங்க. அதன் பிறகு வேறு யார், மதுரை சோ சண்முக சுந்தரம் பிற்பகல் வணக்கம் போட்டிருக்கிறீங்க. வேறு யார், சாந்தி ரமேஷ் வணக்கம் வாழ்த்துக்கள் போட்டிருக்கீங்க. தூத்துக்குடி சி பாலசுப்ரமணியம் மதிய வணக்கம் சொல்லி வாழ்த்துக்களை போட்டிருக்கிறீங்க. ஹேமலதா அவங்களும் வந்து வந்த பாடல்கள் காலங்களில் அவள் வசந்தம் இந்த பாட்டு, அதுக்கப்புறம் என்ன பாட்டெலாம் வந்துச்சு, எல்லாமே சூப்பராக இருக்குது, வர்ணிக்கக்கூடிய பாடல்களாக அப்படின்னு போட்டிருக்கிறீங்க. அப்புறம் வேறு யார், அவ்வளோதான், கிட்டத்தட்ட எல்லாருடைய பதிவுகளையும் படிச்சிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். வர்ணிக்கக்கூடிய பாடல்கள் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது, வந்த பாடல்கள் எல்லாமே அவள் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இடம்பெற்றிருக்கும். அதை தான் இப்போ நான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன். மற்றபடி வர்ணிக்கக்கூடிய பாடலாம் நான் கொண்டு வரல, வேணும்னா இதெல்லாம் நான் ஃபியூச்சரில் யூஸ் பண்ணிக்கிறேன். சரிங்களா, எல்லா பாட்டையும் எடுத்து பாருங்கள், அவள்னு ஒரு வார்த்தை ஏதாவது ஒரு இடத்துல இருக்கும். ஓகே, அவ்வளோதான், இதோட நம்ம நிகழ்ச்சியினுடைய நிறைவை எட்டியாச்சு. நாம் இதுவரை இணைந்து கேட்டு மகிழ்ந்திருந்த இந்த நிகழ்ச்சி
1: கண்ணா, இது எங்கள் ஸ்டைல் புரியல, இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் ஸ்டைல்.
2: எங்கள் ஸ்டைல்
0: இந்த வேளை 2:55 3 இனி தொடர்வது
3: பாரத பிரதமரின் நலத்திட்டங்களின் வரிசையில் இன்று நாம் தேசிய தொழில்சார் ஜவுளி திட்டம் பற்றி தெரிந்து கொள்வோம். நேஷனல் டெக்னிக்கல் டெக்ஸ்டைல்ஸ் மிஷன், அதாவது தேசிய தொழில்சார் ஜவுளி திட்டம் என்பது உயர்தர தொழில்நுட்பங்கள் சார்ந்தவை. இது தற்போது இந்தியாவில் மெல்ல முக்கியத்துவம் பெற்று வருகிறது. மேக் இன் இந்தியா திட்டத்தினை சார்ந்து இது போன்ற திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இந்த தொழில்சார் ஜவுளி என்பது வாகனங்கள், கட்டுமானங்கள், வேளாண்மை, ஆரோக்கியம், தொழிற்சாலை பாதுகாப்பு, தனிநபர் பாதுகாப்பு உள்ளிட்ட பிரிவுகள் கருத்தில் கொள்ளப்படுகின்றன. தொழில்சார் ஜவுளி என்பது எதிர்கால தேவைகளை கருதி செயல்படுகிறது. விளையாட்டு வீரர்கள் உடுத்தும் ஆடைகள், சுகாதார பணியாளர்கள், குண்டுகள் துளையிடாத ஆடைகள், தீ தாக்காத ஆடைகள், அதிக உயரங்களை எட்டும் வீரர்கள், விண்வெளி வீரர்கள் என தொழில்சார் தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் இந்த திட்டமானது துவக்கப்பட்டுள்ளது. அதாவது அழகுக்காக என அல்லாமல் தொழில் பாதுகாப்பிற்காக வடிவமைக்கப்படும் ஆடைகள் தான் இவை. இது போன்ற உயர்தர ஆடைகள் இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்டு வருகின்றன என்பது கூடுதல் சிறப்பு. உலக அளவில் தரமான தயாரிப்புகளுக்கு இந்தியா முன்னிலை வகிக்க வேண்டும் என்ற நோக்கில் இந்த திட்டமானது 4 ஆண்டுகள் அமலில் வைக்கப்பட்டுள்ளது. இதற்கான அடிப்படை ஆராய்ச்சிகள் CSIR ஆய்வகங்களிலும், இந்திய தொழில்நுட்ப நிறுவனம் மற்றும் பிற அறிவியல், தொழில்துறை, கல்வி நிலைய ஆய்வுக்கூடங்களிலும் நடைபெறும் வகையில் திட்டமிடப்பட்டுள்ளது. மத்திய

ஜவுளித்துறை அமைச்சகத்தால் 20 திட்டமிடப்பட்ட ஆய்வுப் பணிகளுக்கு ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளன. ஸ்பெஷாலிட்டி ஃபைபர், ஜியோ டெக்ஸ்டைல்ஸ் போன்ற பிரிவுகளில் 30 கோடிகள் மதிப்புள்ள திட்டங்கள் இவை. இந்த தொழில்சார் ஜவுளி என்பது நாட்டில் நடைபெறும் மேம்பாடுகள், தொழில்துறை வளர்ச்சி போன்றவற்றை கருத்தில் கொண்டு செயல்படுகிறது. இந்த துறையில் இந்தியா உலகளவில் தலைசிறந்து செயலாற்ற வேண்டும் என்ற இலக்கோடு முன்னேறி வருகிறது. இந்த திட்டம் 4 பிரிவுகளாக செயலாற்றும். முதலாவதாக ஆராய்ச்சி, மேம்பாடு மற்றும் புதுமை. இதில் ஃபைபர் நிலையில் ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு குறிப்பிட்ட சில துறைகளில் செயல்படுத்தி சோதிக்கப்படும். இந்த ஜவுளியானது மக்கும் தன்மை கொண்ட பொருட்களால் தயாரிக்கப்படும். ஆய்வுகள் நிலையில் உள்ளூர் தொழில்நுட்ப கருவிகள், இயந்திரங்களின் மீது கவனம் செலுத்தப்படும். இரண்டாவதாக இந்த தொழில்சார் ஜவுளியை விளம்பரப்படுத்துவது, சந்தையை மேம்படுத்துவது உள்ளிட்டவை கருத்தில் கொள்ளப்படும். மூன்றாவதாக இந்த ஜவுளிக்கான ஏற்றுமதி வாய்ப்புகள் கவனத்தில் கொள்ளப்படும். அதாவது ஒவ்வொரு ஆண்டும் 10% சராசரி வளர்ச்சி காண வேண்டும். அந்த வகையில் 14,000 கோடியிலிருந்து 20,000 கோடி ரூபாய் வருவாய் என இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. ஏற்றுமதிக்கான ஒரு பிரத்யேக கவுன்சில் ஒன்று உருவாக்கப்பட்டுள்ளது. நான்காவதாக கல்வி, பயிற்சி, திறன் மேம்பாடு போன்றவை கவனம் பெறும். உலக சந்தையில் இந்த தொழில்சார் ஜவுளி 250 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் என்ற மதிப்பை கொண்டுள்ளது. அதில் இந்தியாவின் பங்கு 19 பில்லியன் டாலர்களாக உள்ளது. இதனை 40 பில்லியன் டாலர்களாக எட்ட வேண்டும் என இந்தியா இலக்கு நிர்ணயித்துள்ளது. தற்போது வரை இந்த துறையில் தடம் பதித்துள்ள நாடுகள் என்றால் அவை அமெரிக்கா, மேற்கு ஐரோப்பா, சீனா மற்றும் ஜப்பான். 20-40% வரை பங்கு கொண்டு செயல்படுகின்றன. இந்த வரிசையில் இந்தியாவும் இடம்பெற வேண்டும் என்பதே இந்த திட்டத்தின் நோக்கம். அதனோடு கூடவே பல்வேறு துறைகளில் பணியாற்றும் பணியாளர்களுக்கு பாதுகாப்பான உயர்தர தொழில்சார் ஜவுளியை உற்பத்தி செய்து தர வேண்டும் என்பதே இந்த திட்டத்தின் ஒரே குறிக்கோள். இதுவரை பாரத பிரதமரின் நலத்திட்டங்களின் வரிசையில் தேசிய தொழில்சார் ஜவுளி திட்டம் பற்றி தெரிந்து கொண்டோம்.

0: 102.3 FM.
1: வணக்கம், நான் உங்க இசையமைப்பாளர் என்ஆர் குமுதன் பேசுறேன்.

0: தெரியாதே.
1: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது விவித் பாரதி, தமிழ் எஃப்எம் 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். வர்ணஜாலம் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் இன் வர்ணஜாலம்.

இந்த வேளை 3:08 தொட்டுக்கொண்டிருக்கும் இந்த மணித்துறையில வர்ணஜாலம் நிகழ்ச்சியில தான் இணைகிறோம். அதாவது ஒரு சின்ன விஷயம், அதை வந்து நம்ம வந்து எழுதி நம்ம வெளிப்படுத்தணும் அப்படின்னா அது சிலருக்கு அப்படியே புரியும். இப்போலாம் வந்து படங்களாக காட்சிப்படுத்துறது இன்னும் ரொம்ப அட்டகாசமாக புரிஞ்சிரும். அதெல்லாம் இப்போ பள்ளிக்கூடத்து குழந்தைகள்லாம் பார்த்திங்கன்னா எழுத்து வடிவில் படிக்கிறத விட படங்களாகவே, இன்னும் பார்த்திங்கன்னா நிகழ்படங்களாகவே, வீடியோக்களாகவே இப்போல்லாம் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போல்லாம் குட்டி குட்டி பசங்கள்லாம் கூட ப்ரொஜெக்டர் வச்சு படங்களை படித்து கொண்டிருக்கிறார்கள். அதெல்லாம் நினைக்கும் போது நமக்குலாம் அந்த மாதிரி இல்லையே அப்படின்னு சொல்லி

ஒரு சின்ன ஆசையும் ஏக்கமும் நமக்குள்ளே வரதான் செய்யும். அட்வான்ஸ்டாக இருக்குது இப்போ இருக்கக்கூடிய டெக்னாலஜி எல்லாமே. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்ம அதெல்லாம் எப்படி நம்ம கற்றுக்குறோம் அப்படின்னா, அதை நம்ம பார்க்குறோம், காட்சிகளாக நம்ம மனசில் பதியுது. அப்படி பதியும் போது படிக்கணும்னு அவசியமே இல்லை, நம்ம பார்த்துட்டோம்ல. ஒரு திரைப்படத்தை பார்த்துட்டோம்னா அந்த கதை ஃபுல்லாக நம்ம மனசில் வருதில்ல, அதே தான், அதே டெக்னிக் தான். பார்க்குறோம், மனசில் பதியுது, கேள்வி கேட்டால் பதில் சொல்ல போகிறோம், அவ்வளோதான். ஆனால் இங்கே ஒருத்தவங்க அதெல்லாம் பண்ணக்கூடாது, அந்த பண்ணக்கூடாது இல்லை, பார்க்குறத ஏன் கிட்டே பண்ணாதீங்க, தயவு செஞ்சு என்னை பார்க்காதீங்க, எனக்கு பிடிக்கல அப்படின்றாங்க. ஏன் பிடிக்குதா பிடிக்கலையா அப்படிங்கிறத பாட்டில் சொல்லுவாங்க. இப்போது பாட்டு கேட்போம்.

0: அற்புதமான இசையில் ஆறு படத்துக்காக அந்த ஒரு அட்டகாசமான பாட்டை கேட்டு முடிச்சோம்.
1: ஹலோ, நீங்க யார் பேசுறது? உங்க பேர் என்ன?
2: உங்கள் குரல், உங்கள் கருத்து, உங்கள் திறமை இப்போது நேரடியாக ஒலிக்க போகிறது. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. நம்முடைய நேரலை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்களுக்கு பிடித்த பாடலையும் திறமையையும் வெளிப்படுத்த வாய்ப்பு வேண்டுமா? அப்படியானால் உடனே நோட் பண்ணுங்க. நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 295-20853, மற்றொரு எண் 283-89-871, 044 என்ற எண்ணை முன் இணைப்பாக பயன்படுத்தவும். உங்கள் குரல் ஒலிக்கட்டும், தமிழகம் கேட்கட்டும். நேயராக இருந்த நீங்கள் நிகழ்ச்சியின் நட்சத்திரமாகலாம். உங்களது அழைப்புக்காக ஆவலுடன் காத்திருக்கிறது விவித் பாரதி தமிழ் FM. 102.3 FM.
3: வர்ணஜாலம், விவித் பாரதி தமிழ் FM-இன் வர்ணஜாலம்.
0: மூன்று மணி 8:50 நொடியை தொட்டு கொண்டிருக்கும் இந்த வேளையில் 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையில் வர்ணஜாலம் நிகழ்ச்சியை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்போ வந்து போன பாட்டு கேட்டு முடிச்சாச்சு. இப்போ வரக்கூடிய பாட்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நல்லா இருக்கணும், எல்லாருமே நல்லா இருக்கணும். நம்ம யாரெல்லாம் பார்க்குறோமோ அவங்களுக்கு எல்லா காலமும், இந்த காலம் மட்டும் இல்லை வரக்கூடிய எல்லா காலமும் நல்லா இருக்கணும் அப்படின்றாங்க. மொத்தத்தில் எல்லாருமே நல்லா இருக்கணுங்க. பல படங்களில் அந்த ஓப்பனிங் சீனில் வரும், அப்பா அப்படின்னு சொல்லி கடவுள் பேரை சொல்லிட்டு எல்லாருமே நல்லா இருக்கணும்ப்பா அப்படின்னு சொல்லி அப்படி ஓப்பனிங்கே இருக்கும்ல, அந்த மாதிரி பாட்டிலையும் சொல்கிறாங்க. நான் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி பாட்டில் சொல்கிறாங்க. எப்படி சொல்கிறாங்க கேட்டுருவோம்.

0: படையப்பா ஸ்ரீராம் மாலதி குரல்களில் கபிலன் வரியில் தேவி ஸ்ரீ பிரசாதருடைய அட்டகாசமான இசையில் மாயா வி படத்திலிருந்து அந்த ஒரு அருமையான பாட்டை கேட்டு முடிச்சோம்.
1: 102.3 FM. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் FM 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: அட ஆமா, ஒரு மணி அடிச்சாலே வீட் பாரு தமிழகம் தான் ஞாபகத்துக்கு வருது.
1: அப்படியா? ஏன்?
0: ஏன்னா ஒவ்வொரு நாளும் மதியம் ஒரு மணிக்கு பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி நம்ம வீட் பாரு தமிழகம்ல ஒளிபரப்புறாங்களே.
1: சரி, அதுல அப்படி என்ன ஸ்பெஷல்?
0: என்ன இப்படி கேட்டுட்ட? நாம கேட்க நினைக்கிற பாட்டை ஒரு போன் பண்ணி சொன்னா போதும், உடனே அந்த பாட்டை நம்ம ரேடியோல கேட்கலாம். உலகமே நாம ரசிச்சு கேட்ட பாட்டை கேட்கணும்னு நினைக்கும் போது எவ்வளவு எக்ஸைட்மெண்டா இருக்கும் தெரியுமா?
1: அப்படியா? எந்த பாட்டுனாலும் கேட்கலாமா?
0: ஆமா, எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. எந்த காலகட்ட பாடலா இருந்தாலும் சரி, இப்ப ட்ரெண்டிங்ல இருக்கிற தமிழ் சினிமா பாடல்களை கேட்கலாமே.
1: அட ஆமா, நான் கூட கேட்டிருக்கேன். ஒருத்தர் போன் செஞ்சு சிவாஜி கணேசன் நடிச்ச பாட்டை கேட்பாரு, இன்னொருத்தர் சிவகார்த்திகேயன் நடிச்ச பாட்டை கேட்பாரு. இந்த படத்துல இருந்து இந்த பாடல் வேணும்னு கேப்பாங்களே, அந்த நிகழ்ச்சியா?
0: சரியா போச்சு.
1: அட போங்கண்ணே, நான் சரியா தானே சொன்னேன்? இனி டெய்லி ஒரு மணிக்கு நம்ம விவித் பாரதி தமிழ் எஃப்எம்ல பாடல் உங்கள் சாய்ஸ் கேட்க மறக்க மாட்டேன்.
0: கேட்க மட்டும்தான் செய்வியா?
1: இல்ல இல்ல, வாரத்துக்கு ரெண்டு முறை போன் செஞ்சு பாடலும் கேட்பேன். அவங்களுக்கும் வாய்ப்பு கிடைக்கணும்ல.
0: பாரா
1: பாடல் உங்கள் சாய்ஸ்.

0: வர்ணஜாலம் விவித் பாரதி தமிழகமின் வர்ணஜாலம்.
1: மூன்று மணி 17 நிமிடம் 10 நொடியை தொட்டுக் கொண்டிருக்கும் இந்த வேளையில் 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையில் வர்ணச்சாலம் நிகழ்ச்சியை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். ரொம்ப அருமையாக பல விஷயங்களை செய்கிறவங்களுக்கு பாராட்டுகள் பல நேரங்களில் கிடைக்கும். அப்படி பாராட்டுகள் கிடைக்கும்போது ரொம்ப மெய்மறந்து ரொம்ப அதீதமான வார்த்தைகள்லாம் சொல்லி அந்த பாராட்டுகளை கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் அதிலிருந்து மாட்டிக்கிட்டு பல நேரங்களை தவிப்போம். ஏன் அப்படின்னா, ஒருவேளை இதை சொல்லாமே இருந்திருக்கலாமோ, ரொம்ப அதிகமாக சொல்லிட்டோமோ, ஓவர் பில்டப் பண்ணிட்டோமோ அப்படின்னு பல நேரங்கள் யோசிக்க தோணும். அதே போல் இந்த பாட்டில் அப்படிலாம் யோசிக்கல. இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் வச்சுக்கலாம், ரொம்ப ஹெவியாகவே சொல்லலாம். இப்போது நல்ல ஒரு சமையலோ இல்லை நல்ல ஒரு உணவை நம்ம கொடுக்கும்போது, பா சூப்பர்ப்பா, இதே போல் நிறையா சாப்பிட்ணும், எப்போவுமே சாப்பிட்ணும் நம்ம ஆசைப்படுவோம்ல, வாழ்க்கை ஃபுல்லாக சாப்பிட்ணும். பல படங்களில் காதல் காட்சியை வெளிப்படுத்துறதுக்காகவே இந்த மாதிரி சீன்லாம் இருக்கும். இந்த சாப்பாட்டை நான் எப்பயுமே சாப்பிடணும்னு நினைக்கிறேன், வாழ்க்கை ஃபுல்லாக இந்த சாப்பாடு எனக்கு வேணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லியே காதலை வெளிப்படுத்துகிற மாதிரி பல படங்களில் காட்சி இருக்கும். ஏதோ ரஜினி படத்தில் அந்த மாதிரி பார்த்த மாதிரி இருக்குது, இந்த சமையல் நான் எப்போவுமே சாப்பிட்ணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுவார். இப்படிலாம் காட்சிகள் இருக்கும். அப்படி ரொம்ப சாப்பிட்டு சந்தோஷப்படும்போது இதுக்கு வந்து இது பண்ணலாம் அது பண்ணலாம், ஒரு பெரிய ஒரு வலையிலே செஞ்சு போடலாம், மோதிரம் செஞ்சு போடலாம், அப்படிலாம் வாக்குறுதிகள்லாம் கொடுப்பாங்களே. அதே போல் இங்கே இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணதுக்கு நான் உனக்கு எதுவும் கொடுக்க போகிறதில்ல, உங்கள் மம்மிக்கு தான் நான் வந்து கிஃப்ட் பண்ண போகிறேன். கிஃப்ட் இல்லை, ஒரு பெரிய விஷயத்தை பண்ண போகிறேன். என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிறத பாட்டில் சொல்கிறாங்க, கேட்டுருவோம்.

0: மாணிக்க விநாயகம் மாலத்தி குரல்கள்ல ஸ்நேகனுடைய வரியில பிரவீன் மணி அவங்களுடைய அற்புதமான இசையில பேரரசு படத்துக்காக அந்த ஒரு அட்டகாசமான பாட்டை கேட்டு முடிச்சோம்.
1: 102.3 FM விவித் பாரதி தமிழ்எஃப்எம் மனங்களில் என்றென்றும் முழுமையான டம் டம் டம் கொண்டாட்டம்.

0: ஆகாஷ்வாணி சார்பில் வெளியிடப்பட்டுள்ள NIPP நோட்டீஸ் இன்வைட்டிங் புரோகிராம் ப்ரொபோசல்ஸ் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் உருவாக்குநர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் முன்மொழிவுகள் வரவேற்கப்படுகின்றன. நிகழ்ச்சிகள் குறித்த முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் வரும் ஜூலை மாதம் 31ஆம் தேதி.
1: தகுதியுள்ள தயாரிப்பாளர்கள், நிறுவனங்கள் மற்றும் உள்ளடக்க உருவாக்குநர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மேலும் NIPP தொடர்பான முழுமையான விவரங்களையும் விண்ணப்ப படிவங்களையும் பிரசார் பாரதி மற்றும் ஆகாஷ்வாணி இணையதளத்தில் பெறலாம்.
0: இணையதள முகவரி http://prasarbharathi.gov.in/NIPP.
1: மீண்டும் நினைவூட்டுகிறோம், NIPP திட்ட முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் 31/7/2026.
2: விவித் பாரதி தமிழகமின் வர்ணஜாலம்.
3: மூன்று மணி 25 நிமிடம் 12 நொடியை தொட்டுக்கொண்டிருக்கும் இந்த வேளையில 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையில வர்ணஜாலம் நிகழ்ச்சியை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். பல நேரங்களில் மற்ற உயிரினங்கள் விலங்குகள்டிருந்து நாம் பல பாடங்களை கற்றுப்போம். சில நேரங்களில் நம்மகிட்டிருந்து சில விஷயங்களை அவைகளும் கற்றுக்கொள்ளும். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போது அவைகள்டிருந்து நாம் என்னெல்லாம் கற்றுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம பாரம்பரிய கலை இருக்கு இல்லையா, அந்த கரகாட்டம். இந்த மாதிரி திருவிழா அப்படின்னாலே பல ஆட்டங்கள் நடக்கும். கரகாட்டம், மானாட்டம், மயிலாட்டம், ஒயிலாட்டம், புலியாட்டம், இப்படி ஏகப்பட்ட ஆட்டங்கள் நடக்கும் சரிங்களா. அது ஒரு பக்கம் அவங்க ஆடிட்டு இருக்கும்போது ரசிகர்கள் இன்னொரு பக்கம் தங்களுடைய ஆட்டங்களை ஆடிட்டு இருப்பாங்க. இதுவும் ஒரு ஆட்டம். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ என்ன இதுக்கு இது எதுக்காக சொல்ல வந்தோம் அப்படின்னா, அந்த மாதிரி கலைகளில் இருக்கக்கூடிய பல ஆட்டங்கள் பார்த்தீங்கன்னா விலங்கினங்கள்டிருந்தும் நம்ம ஓரளவு அதனுடைய அசைவுகளை ஒத்து நம்ம ஆடக்கூடிய ஆட்டங்கள் தான். இப்போ அந்த மயிலாட்டம்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த மயில் எப்படி தோகை விரித்து ஆடுகிறது அப்படிங்கிறத அப்படியே பார்த்து மனக்கண்ணில் உள்வாங்கிக்கிட்டு அதே போலவே தோகை விரித்து ஆடுறது. அந்த மயில் தோகை விரித்து ஆடுறதுலாம் நேரில் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்கன்னு எனக்கும் தெரியல. நானும் சின்ன வயசில் பார்த்ததில்லை, பட் இப்போது சமீப காலங்களில் பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் கிடச்சிது. அதனால் அதெல்லாம் நான் சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு இங்கே தள்ளப்பட்டிருக்கேன். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ இந்த மாதிரி ஆட்டங்கள் எல்லாமே அந்த மாதிரி உயிரினங்கள்டிருந்து உள்வாங்கி நாம் பண்ணக்கூடிய கலைகள். அந்த மாதிரி மயிலாட்டமே வந்தால் கூட பல விஷயங்கள் வந்து பாட்டுக்குள்ளே போகணும் சொல்ல போகிறாங்க. இப்போ வந்து மயில் ஆட்டம் வந்து ஆடக்கூடியவங்க ஒரு மனிதராக தானே இருப்பாங்க, ஆனால் இங்கே அவங்களுடைய மனசு ஆடுதான். மயிலாட்டம் என் மனசு ஆடுது அப்படின்றாங்க.

0: விஜய் ஏசுதா ஸ்ரீவர்தினி குரல்களில் நான் முத்துக்குமாரினுடைய வரையில் எஸ் எஸ் தமன் அவருடைய அற்புதமான இசையில் ஆல் இன் ஆல் அழகுராஜா படத்திலிருந்து அந்த ஒரு அற்புதமான பாட்டை கேட்டு முடிச்சோம்.
1: 102.3 FM. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
2: ஹாய் நிஷா, ரேடியோல என்ன கேட்டுட்டு இருக்க?
3: வா நிறை, விவித் பாரதி தமிழ் எஃப்எம் தான் கேட்டுட்டு இருக்கேன். உனக்கு ஒண்ணு தெரியுமா, இன்னைக்கு நான் ஒரு க்வெஸ்சனுக்கு கரெக்ட்டா ஆன்சர் பண்ணிட்டேன்.
2: அட அப்படியா? அவங்க டாபிக்ஸ், கேக்குற க்வெஸ்சன் எல்லாம் சூப்பரா இருக்கும். எனக்கும் கலந்துக்கணும்னு ஆசையா இருக்கு.
3: அப்ப கலந்துக்க வேண்டியது தானே?
2: நானும் நிறைய தடவை ஃபோன் பண்ணி ட்ரை பண்ணிட்டேன், எங்க ஃபோன் லைனே கிடைக்க மாட்டேங்குது. என்ன பண்றது, எனக்கும் பேசணும்னு ஆர்வமா இருக்கும்ல.
3: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3
2: அனைவரையும் வர

0: நான் உங்கள் அபிமான பக்தி பாடகர் வீரமணி ராஜு. என்னுடைய வணக்கம் நேயர்களே. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் பண்பலையின் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வர்ணஜாலம் விவித் பாரதி தமிழகமின் வர்ணஜாலம்.
2: மூன்று மணி 32:33 நொடியை தொட்டு கொண்டிருக்கும் இந்த வேளையில 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையில வர்ணஜாலம் நிகழ்ச்சியில பாடல்களை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம்.

மூன்று மணி 3:33 நொடியை தொட்டுக் கொண்டிருக்கும் இந்த வேளையில 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையில வர்ணஜாலம் நிகழ்ச்சியில பாடல்களை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். பல நேரங்களில் வாழ்க்கை நமக்கு சில விஷயங்களை கற்றுக் கொடுக்கும், பல விஷயங்கள் நம்மகிட்ட இருந்து எடுத்துகிட்டு போயிடும். நம்ம கூட பல நேரங்களில் ஏன் ஒரு ஒரு பிரச்சனையாக கொடுக்கக்கூடாதா, ஒட்டுமொத்தமாக எல்லாத்தையும் சேர்த்து ஒரே நேரத்தில் கொடுக்குறேன் அப்படின்னு வாழ்க்கைகிட்ட நம்ம வந்து பேச்சுவார்த்தை நடத்தக்கூடிய அளவுக்கு கொண்டு போயிடும். நானாக வேலையை முடிச்சுட்டு சொல்கிறேன் அடுத்த பிரச்சனையை கொடு அப்படின்லாம் பல பேர் மைண்டுக்குள்ளே நினைப்பாங்க, பல பேர் சத்தமாகவே பேச ஆரம்பிச்சுருவாங்க. சரி, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், அது நமக்கு வேணாம். பல நேரங்கள் நம்ம அப்படி இழந்துருவோம்ல, ஏதாவது சில விஷயங்களை இழந்துருவோம். அதை எப்படியோ திரும்ப நம்ம ஜெயிக்கணும், விட்டதை மறுபடியும் நம்ம கைக்கு கொண்டு வரணும், நாம் மறுபடியும் அந்த இடத்துல உட்காரணும் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிப்போம்ல. அதே போல் தான் பாட்டுக்குள்ளேயே சொல்கிறாங்க, நாம் வந்து இழந்ததை நிச்சயமாக மீட்கணும், பல நேரங்களில் கடன் வாங்கியாவது அதை மீட்டுருவோம் அப்படின்னு யோசிப்போம்ல. நம்மக்கிட்ட இப்போ ஏதோ ஒன்று இருந்துச்சு, அது போயிருச்சு, கடன் வாங்கி அதை நம்ம சம்பாரித்து மறுபடியும் அந்த கடன் அடைச்சிரும்ல. இந்த மாதிரி பல விஷயங்கள் நடக்கும்ல, அதே தான் இங்கே வந்து இழந்ததை மீட்கலாம், ஒருவேளை இல்லைன்னா இரவல் கூட கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி பாட்டு சொல்லுது. என்ன சொல்லுது கேட்டுருவோம்.

0: ஸ்ரேயா கோஷல் குரலில், யுகபாரதி வரியில், டி இமானினுடைய இதமான இசையில, தேசிங்கு ராஜா படத்திலிருந்து அந்த ஒரு அருமையான பாட்டை கேட்டு முடிச்சோம்.
1: இது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான டம் டம் டம் கொண்டாட்டம்.

வணக்கம், நான் கலைமாமணி புஷ்பவனம் குப்புசாமி பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம், மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம், விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. மனங்களில் என்றென்றும்

0: தொலைபேசி வழி நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கணுமா? அப்படின்னா இந்த தொலைபேசி எண்களை நோட் பண்ணிக்கோங்க. 2952508533. மற்றொரு எண் 2838987171. 044 முன்னிணைப்பு எண்ணை யூஸ் பண்ணி நம்ம தொலைபேசி நேரலை நிகழ்ச்சிகள் கலந்துக்கோங்க. உங்கள் புதுவரவை எதிர்பார்க்கும் 102.3 விவத் பாரதி தமிழ் எஃப்எம்.
1: வர்ணஜாலம் விவத் பாரதி தமிழ் எஃப்எம்மின் வர்ணஜாலம்.
2: மூன்று மணி 41 நிமிடம் 14 நொடியை தொட்டுக் கொண்டிருக்கும் இந்த இனிய வேளையில 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையில வர்ண ஜாலம் நிகழ்ச்சியில இணைந்திருக்கிறோம். அன்னெடுங்காலத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, நம்ம ஏதாவது பொருள் வாங்கணும் அப்படின்னா இன்னொரு பொருளை கொடுத்து தான் இன்னொரு பொருளை வாங்கணும். அப்போல்லாம் காசு கிடையாது. காசு கிடையாது அந்த காலகட்டம். வரலாறு புக்கெல்லாம் நம்ம படிச்சிருப்போம் 5வது 6வது படிக்கும்போது. அநேகமாக 6வது 7வது படிக்கும்போது இந்த மாதிரி பண்டமாற்று முறையெல்லாம் இருந்துச்சு. ஒரு காலத்தில் இப்படி தான் வந்து பொருள் வந்து கொடுத்து வாங்கப்பட்டது. நம்மகிட்ட இருக்கிறது அவங்கள்ட்ட கொடுப்போம், அவங்கள்ட்ட இருக்கிறது நம்மகிட்ட கொடுப்போம் அப்படின்ற மாதிரிலாம் படிச்சிருப்போம். அதே போல் தான் இங்கேயும் நடக்குது. இங்கே என்ன நடக்குதுன்னா, நமக்கு ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா எனக்கு நீ ஒரு விஷயத்தை கொடுக்கணும், அதை கொடுத்தா தான் உனக்கு நான் கற்றுக் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பாட்டில். அதை கற்றுக் கொடுத்தாங்களா கொடுக்கலையா, இல்லை அதை கற்றுக்கிறதுக்கு எவ்வளோ வந்து கஷ்டப்பட்டாங்க அப்படிங்கிறலாம் பாட்டுக்குள்ளே சொல்கிறாங்க. கேட்டுருவோம் பாட்டு. இதோ
3: தட்சணைய குத்துப்பட்டா சங்கீதத்தை கற்றுத்தரேன், தட்சணைய குத்துப்பட்டா சங்கீதத்தை கற்றுத்தரேன், சரிகம பதனிசா சனித பம்மா.

கானா பாலாவினுடைய குரல்ல ஏ வெங்கட் அவருடைய வரியில, தமன் எஸ் அவருடைய இசையில அந்த பாடல் கண்ணா லட்டு தின்ன ஆசையா படத்துல இருந்து கேட்டு முடிச்சோம். மூன்று மணி 45 நிமிடம் 25 நொடி. அந்த பாடலில் வந்து நிறைய விஷயங்களை சொல்லியிருப்பாங்க. அதில் ரொம்ப பேசுகிறவங்க, அதாவது என்ன மாதிரி இருக்கிறவங்களுக்கும் அதில் பல விஷயங்களை சொல்லியிருப்பாங்க. ரொம்ப பிளேடு போட்டு சாவடிக்காராசா அப்படின்ற மாதிரியும் பாட்டுக்குள்ளே வரும். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ வரக்கூடிய பாடல் என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே வந்து சில இடங்களில் சில விஷயங்களை பண்ணுறாங்க. அதில் வந்து இவங்க என்ன சொல்கிறாங்க, ஹீரோ என்ன சொல்கிறார் அப்படின்னா, கோயிலுக்கு போனால் இந்த ஒரு குறிப்பிட்ட சூடம் வைக்கிறாங்க, கொண்டையில் பார்த்தீங்கன்னா பூ வைக்கிறாங்க, ஆனால் பார்வையில் மட்டும் காந்தத்தை வைக்கிறாங்க. ஏன் அப்படி பண்ணுறாங்கன்னு தெரில, என்னால் முடியல அப்படின்னு சொல்லி பாட்டுக்குள்ளே சொல்கிறாரு. காந்தம் வந்து பல நேரங்களில் இழுத்துரும்ல, அந்த மாதிரி இவரே இழுத்துச்சு போட்டிருக்கு. அந்த ஃபீலிங்லேயே நிறைய விஷயங்களை சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு கேட்டுருவோம்.

வேல்முருகன் குரலில் யுகபாரதி வரியில் யுவன் சங்கர் ராஜானுடைய அற்புதமான இசையில் அந்த அருமையான பாடல் கேடி பில்லா கில்லாடி ரங்கா படத்துக்காக கேட்டு முடிச்சோம். மூன்று மணி 50 நிமிடம் 40 நொடியை தொட்டுக் கொண்டிருக்கும் இந்த வேளையில் வர்ணஜாலம் நிகழ்ச்சியினுடைய நிறைவை கொஞ்சம் கொஞ்சமாக எட்டி கொண்டிருக்கிறோம். நண்பர்கள் கருத்து பதிவுகளை போட்டு காத்துட்டு இருக்கிறீங்க, யார் யாரெல்லாம் என்னென்ன சொல்றீங்க அப்படிங்கிறதையும் ஒரு எட்டு பார்த்துடலாம். வீரராகவன் அவர் வந்து போட்டிருக்காரு, நவரச பாடல்கள் எல்லாமே வர்ணனை ராகங்களாக இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த 2 மணிக்கு போட்டிருக்காரு. அதுக்கப்புறம் வேற யார் வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஏழுக்கணர் தேவா நிகழ்ச்சிக்கு வாழ்த்துகள், நானும் இணைஞ்சிருக்கேன் அப்படின்னு போட்டிருக்காங்க. இனிய மாலை வணக்கம் அப்படின்னு சொல்லி காரைக்கால்லேருந்து காரைக்கால் நிரவி NMP நச்சுப்பிள்ளை அவங்க வந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் எஸ் முத்துக்குமரன் வில்லிவாக்கத்துலேருந்து வந்திருக்கிறாங்க, அவங்க ஒரு போஸ்டரையே போட்டிருக்காங்க. அதன் பிறகு தூத்துக்குடி சி பாலசுப்ரமணியம் வணக்கம் சொல்லியிருக்காங்க. பாலாஜி அவங்க வந்து வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. ஹேமலதா நைஸ்ன்னு போட்டிருக்கிறாங்க. அப்புறம் வர்ணஜாலத்தை வந்து நாங்கள் வந்து கேட்டுட்ருக்கோம் சூப்பர் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அன்புராணி தமிழ்நாட்டில் எல்லோருக்கும் எதிர்காலம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த பாட்டை வச்சு அன்புராணி வந்து வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் போட்டிருக்காங்க, எல்லோரும் நல்லாயிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் வர்ணஜாலம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள்னு சொல்லி மேலப்பேடு தயாலன் சொல்லியிருக்காரு. வீரராகவன் மாயவலை விரித்த வர்ணஜாலம், பண்பலை அளித்த மாயஜாலம், மனதை அள்ளிய பார்க்காதே கானம், மகிழ வைத்த புருஷன் மனைவி கீதம், பாட்டலையாக வந்தது இனிய நாதம் அப்படின்னு போட்டு மாதவிட்டிருந்து அவருடைய இம் ஸ்டைலில் போட்டிருக்காரு. அதுக்கப்புறம் வேறு யாரெல்லாம் வந்திருக்காங்க, சோலை ரீஜா மனோகரன் வர்ணஜாலம் நிகழ்ச்சியில் நாங்கள் கேட்டுட்ருக்கோம், மயிலாட்டம் பாட்டெலாம் பா சூப்பருங்க, அப்படியே கிராமத்து பக்கம் நாங்கள் அப்படியே மனசை அப்படி அலை போட்டுட்டு வந்துட்டோம் அப்படின்ட்டு இருக்காங்க. அந்தோனிராஜ் காட்டுப்பாக்கம் வர்ணஜாலமான பாடல்கள் சூப்பர் அப்படின்னு போட்டு அந்தோனிராஜ் காட்டுப்பாக்கத்து போட்டிருக்காங்க. பொன்னேரி கலீல் அகமது பாடல்கள் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி அவரும் போட்டிருக்காரு கலீல் அகமது அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் யார் பாடல்கள் எல்லாமே சூப்பர் அப்படின்னு சொல்லி ராஜாம்பேட்டை காஞ்சிபுரத்துலேருந்து SBS மணி பாலு அப்படிங்கிறவங்க வந்திருக்கிறாங்க. அவ்வளோதான். செல்வராஜ் செல்வகுமார் MG கார்டன் KM கார்டன் KM கார்டன்லேருந்து எம்

ஜி செல்வகுமார் வந்திருக்காங்க, இனிய பிற்பகல் வணக்கம் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. எல்லோருடைய கருத்துக்களையும் படிச்சிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ நீங்களாம் எப்படி சந்தோஷமாக ஆனந்தத்தினுடைய உச்சிக்கு, அதாவது ரொம்ப ரொம்ப ஒசக்க போயிட்டீங்களோ, அதே போல் ஒசக்க இந்த பாட்டும் வருது, கேட்டுருவோம்.

0: அனிருத் ரவிச்சந்தர் பிரகதி குரல்களில் கார்கியினுடைய வரியில் அனிருத் ரவிச்சந்தர் தான் இசை. அவருடைய இசையில் அந்த அற்புதமான பாடல் வணக்கம் சென்னை படத்துக்காக கேட்டு முடிச்சோம்.
1: 102.3 பாட்டுக்கு
0: இதுவரை நாம் இணைந்து கேட்டு மகிழ்ந்திருந்த இந்த நிகழ்ச்சி
2: வர்ணஜாலம் விவித் பாரதி தமிழகமின் வர்ணஜாலம்.
0: இனி தொடர்வது மாலை 4 மணிக்கான செய்தி சுருக்கம்.
3: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷியாமலா. மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக மக்களின் வாழ்க்கை தரம் வெகுவாக மேம்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நீதித்துறை கட்டமைப்பு தொடர்ந்து வலுப்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய சட்ட அமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மேக்வால் தெரிவித்துள்ளார். தொழில்நுட்ப பயன்பாட்டில் இந்தியா முன்னணியில் உள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. நாட்டின் உணவு உற்பத்தி இதுவரை இல்லாத அளவிற்கு 376 மில்லியன் டன்னை எட்டியுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மேகதாது அணை கட்டுவது தொடர்பாக கர்நாடக அரசு மேற்கொள்ளும் முயற்சிகளுக்கு தமிழக அரசு ஒருபோதும் அனுமதி அளிக்காது என்று பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். மேகதாது அணை பிரச்சினையில் அனைத்து கட்சிகளும் ஒருமித்து செயல்பட வேண்டியதன் அவசியத்தை திமுக வலியுறுத்தியுள்ளது. காவிரி நதிநீர் பிரச்சினையில் உச்சநீதிமன்றம் தெளிவான தீர்ப்பு வழங்கிய பின்னர் மீண்டும் நடுவர் மன்றம் கோருவது ஏன் என்று அஇஅதிமுக வினவியுள்ளது. மேகதாது அணை பிரச்சினையில் புதிய நடுவர் மன்றம் தேவையில்லை என்பதுதான் பாமகவின் நிலைப்பாடு என்றும் இதுகுறித்து விவாதிப்பதற்கு அனைத்துக் கட்சிக் கூட்டத்திற்கு அழைப்பு விடுக்க வேண்டும் என்றும் அக்கட்சித் தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். அரசு பள்ளிகளில் அரசியல் சார்ந்த நிகழ்ச்சிகளை நடத்தக்கூடாது என்ற விதிகளை தாவேகாவினர் மீறுவதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. கோவை, நீலகிரி, திண்டுக்கல், தேனி, சிவகங்கை, கன்னியாகுமரி மற்றும் மதுரை மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஜெர்மனியின் வாரன்டாஃபில் நடைபெற்று வரும் உலக ராணுவ வில்வித்தை சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 1 தங்கம் 2 வெள்ளிப்பதக்கம் வென்றது. பெர்லின் ஜூனியர் கோப்பை ஜூடோ போட்டியில் இந்தியா 1 வெள்ளி 1 வெண்கலப்பதக்கம் வென்றது. துருக்கியின் மர்சினில் நடைபெற்று வரும் உலக ஜூனியர் பாரா விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா 15 தங்கம் 9 வெள்ளி 3 வெண்கலப்பதக்கங்களை வென்றது. மலேசியாவில் நடைபெற்ற ஆசிய இரட்டையர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 2 வெண்கலப்பதக்கங்களை வென்றது. ஆசிய பிரிட்ஜ் சாம்பியன் போட்டி கோவாவில் தொடங்கியது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்
1: இந்த வேளை 4:03 தொட்டுக்கொண்டிருக்கிற இந்த மணி துளியில 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையில ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியில இணைகிறோம். இன்னைக்கு வந்து தமிழில் விளையாடு ஆட்டத்தை தான் ஆட போறோம். அதை என்னப்பா தமிழ் விளையாடு அப்படின்னு சொல்லி புதுசாக கேட்குறவங்க யாராக இருந்தீங்கன்னா உங்களுக்காகவே சொல்கிறேன், 6 தலைப்புகளில் கேள்விகளை அப்படின்னு அள்ளி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். உங்களுக்கு எந்த தலைப்பு வேணும் அப்படின்னு சொல்லி அதுலேயும் எளிமையாக வேணுமா கடினமாக வேணுமா அப்படிங்கிறது கிள்ளி என்கிட்ட சொன்னீங்கன்னா உங்களுக்கான கேள்வியை கொடுத்து நம்ம விளையாடலாம். முதல் தலைப்பு சரியான விடையை தேர்ந்தெடுத்தால் ஒரு கேள்வியை கொடுத்து 4 ஒரே மாதிரியான பதில்கள் கொடுப்பேன், அதில் எது சரின்னு சொல்லணும். ரெண்டாவது தலைப்பு வார்த்தைகளில் ஒற்றுமை வச்சு தொடர்பு கண்டுபிடிக்கிறது, 4 வார்த்தைகளை கொடுத்துட்டு ஒரே மாதிரி இருக்கும் அதுக்குள்ளே என்ன ஒற்றுமைன்னு சொல்லணும் அவ்வளோதான். அப்புறம் 3வது தலைப்பு வார்த்தைகளில் வேற்றுமை கண்டுபிடிக்கிறது, 4 வார்த்தைகளை கொடுப்பேன், 3 மட்டும் ஒரே மாதிரி இருக்கும், 1 மட்டும் வித்தியாசமாக இருக்கும், அது என்னன்னு சொல்லி நீங்கள் கண்டுபிடிக்கணும் அவ்வளோதான். 4வது தலைப்பு குறிப்பறிதல், ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி 5 குறிப்புகள் கொடுப்பேன், முதல் குறிப்பு கடினமாக இருக்கும் போக போக எளிமையாக இருக்கும், 5வது குறிப்பில் ரொம்ப ஈஸியாக இருக்கும், நீங்கள் வந்து என்ன எதை பற்றி சொல்கிறேன் அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கணும். அப்புறம் 5வது தலைப்பு சரியா தவறா, ஏதாவது ஒரு விஷயத்தை இல்லை செய்தியை சொல்லிவிட்டு அது சரியா தவறான்னு கேட்பேன், நீங்கள் சரினா சரி தவறுனா தவறுன்னு சொல்லணும், சில பல நேரங்களில் எனக்கு காரணத்தையும் சொல்லணும் சரிங்களா. அதுக்கப்புறம் 6வது தலைப்பு கணித ஆட்டம், ரொம்ப எளிமையான கணக்குகள், கூட்டல் கழித்தல் பெருக்கல் வகுத்தல், நான் இதெல்லாம் புடி அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா தாராளமாக நமக்கு நீங்கள் கூப்பிட்டு கணக்கை வாங்கிக்கலாம். சில பல நேரங்களில் நோட்டு கால்குலேட்டர்லாம் வச்சுட்டு கூட நீங்கள் விளையாடலாம். ஓகேயா, நீங்கள் அழைக்க வேண்டிய எண்கள் 2 நம்பர்ஸ் இருக்குது நம்மக்கிட்ட. முதல் எண் 2952508533 அப்படிங்கிறது ஒரு எண், இன்னும் ஒரு எண் 2838987 அப்படிங்கிறது இன்னும் ஒரு. இந்த 2 நம்பரில் எந்த நம்பர் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அந்த நம்பருக்கு நீங்கள் கூப்பிடலாம். உள்ளூர் நண்பர்களாக இருந்தீங்கன்னா அப்படியே கூப்பிடுங்க, வெளியூர் நண்பர்களாக இருந்தீங்கன்னா 0444 அப்படிங்கிற இணைப்பு குறியீட்டுன்னு குறிக்க மறந்துடாதீங்க, இல்லை வேறு யார்ட்டே பேசிகிட்டு இருப்பீங்க. ஓகே, நண்பர்கள் வந்துட்டாங்க, கேட்டுருவோம். வணக்கம் வித் பாரதி தமிழ் பண்பலை.
2: வணக்கம், நான் திருத்தணி தமிழேந்தி.
1: திருத்தணி தமிழேந்தி, வாங்க சார், எந்த தலைப்பு வேணும் சொல்லுங்க உங்களுக்கு.
2: கணக்கு கொடுங்க.
1: கணக்கு எளிமையா கடினமா?
2: எளிமையும் இல்லாத கடினமும் இல்லாத மீடியம்.
1: எளிமையும் இல்லாம கடினமும் இல்லாம மீடியம். ஓகே, நான் பாக்குறது எல்லாமே பெருசு பெருசாவே இருக்குது, உங்களுக்கு ரொம்ப ஈஸியாவே கொடுக்குறேன்.
2: அதே கொடுங்க.
1: இப்போ நீங்க வந்து ஒரு டெய்லர் அப்படின்னு மனசுல வச்சுக்கோங்க. நீங்க வந்து ஒரு டெய்லர், இப்ப நீங்க வந்து என்ன பண்ண போறீங்கன்னா, ஒரு நாளைக்கு 10 சட்டைகளை நீங்க தைக்கிறீங்க. ஒரு சட்டைக்கு 50 ரூபா கூலி உங்களுக்கு. அப்புறம் துணி நூல் செலவு ஒரு 20%. ஆமா, இப்ப வந்து நல்லா கேட்டுக்கோங்க, நான் முழுசா சொல்லிடுறேன். துணி நூல் செலவு ஒரு 20%, அப்படின்னா ஒரு சட்டைக்கான லாபம் உங்களுக்கு எவ்வளவு கிடைக்குது ஓகேங்களா? ஒரு மாசத்துல 25 நாள் வந்து நீங்க வேலை பாக்குறீங்க, இந்த மாசம் ஃபுல்லா உங்களுக்கு அந்த சட்டைகள் எல்லா சட்டைகளுக்கும் எவ்வளவு லாபம் கிடைக்கும்? ஸோ நீங்க வந்து ஒரு நாளைக்கு, மறுபடியும் சொல்லிடுறேன், சிம்பிளா சொல்லிடுறேன், ஒரு நாளைக்கு 10 சட்டை தைக்கிறீங்க, அதுல ஒரு சட்டைக்கு 50 ரூபா கூலி கிடைக்குது, அதுல துணி நூல் செலவா 20% உங்களுக்கு அதுல செலவாகுது, ஒரு சட்டைக்கு லாபம் இப்போ எவ்வளவு கிடைக்குது அப்படின்னு சொல்லணும். ஒரு மாசம் ஃபுல்லா 25 நாள் வேலை பாக்குறீங்க, இப்ப எம்பிட்டு லாபம் கிடைக்கும் அதையும் சொல்லணும்.
2: 60 ரூபாய்
1: ஆகுறது எங்க, மறுபடியும் சொல்லுங்க, ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லுங்க. ஒரு சட்டைக்கு முதல்ல நீங்க என்ன கண்டுபிடிக்கணும், துணி நூல் செலவு 20%.
2: 20 ரூபாயா
1: முதல்ல பான் ஆரம்பிச்சீங்க, அப்புறம் 100ல 20% தான், 20
2: 50ல 20% சொல்றீங்களா?
1: அப்படியே பாதியாக்குங்க, அப்படியே பாதியாக்குங்க.
2: இருங்க,
1: 100ல 20% எவ்வளோ?
2: 100ல 20% 20.
1: அப்ப 50ல அப்படியே பாதியா போட்டோம்னா?
2: ஆமா 10.
1: அதைத்தானே சொல்ல வந்தீங்க, அப்புறம் 20ன்னுட்டீங்களே. சரி ஓகே, அடுத்து சீக்கிரம் சொல்லுங்க, டக்கு டக்குன்னு சொல்லுங்க. இப்ப வந்து 10 ரூபாய்,
2: 600 ரூபாய் ஆகுது ஒரு நாளைக்கு.
1: ஒரு நாளைக்கு எவ்வளோ?
2: 600 ரூபாய்.
1: இல்ல, ஒரு சட்டைக்கு முதல்ல எவ்வளோன்னு சொல்லுங்க.
2: ஒரு
1: சட்டைக்கு 60 ரூபாய், 10 சட்டைக்கு 600 ரூபாய் ஆகுது. இல்ல, நீங்க கொஞ்சம் மாறுறீங்கன்னு நினைக்கிறேன். அந்த 10 ரூபாய் அதை மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. ஒரு சட்டைக்கான லாபம் என்னன்னு முதல்ல கண்டுபிடிக்கணும்.

0: கண்டுபிடிச்சாச்சு, இப்போ 50ல 10 போச்சுன்னா எவ்வளவு கிடைக்குது? அதுதான் ஒரு சட்டைக்கான லாபம்.
1: ஓ, 40 ரூபாயா?
0: 40 ரூபா தான் உங்களுக்கு ஒரு சட்டைக்கான லாபம். இப்ப ஒரு நாளைக்கு 10 சட்டை தைக்கிறீங்கன்னா ஒரு நாளைக்கு இப்ப நீங்க எவ்வளவு உங்களுக்கு லாபம் கிடைக்குதுன்னு சொல்லுங்க. அதை மட்டும் சொல்லுங்க, நான் அப்புறம் மத்தவங்கள்ட்ட கேட்டுக்கிறேன்.
1: 400 ரூபா.
0: ஓகே, அப்ப 25 நாளுக்கு
1: 25 நாளைக்கு 400, ஒரு
0: 400 × 25 வாழ்த்துகள். ஓகே, இப்படிதான் சில நேரங்களில் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கும். நம்ம ஒரு டெய்லராக இருக்கோம், 10 சட்டையை தைக்கிறோம் அப்படின்னா முதல் சட்டைக்கு வந்து 50 ரூபா கூலி கிடைக்குது அப்படின்னா 10 சட்டைக்கு எவ்வளோங்கிறது அடுத்து முதல்ல அதில் செலவு இருக்குது. நம்ம துணி நூலுக்கான செலவு 20% அப்படின்னா ஒரு 10 ரூபா கழிக்கிறோம். அப்போ 50ல் 20% 10 ரூபா போச்சுன்னா 40 ரூபா நமக்கு ஒரு சட்டைக்கு லாபம் கிடைக்குது. ஒரு நாளைக்கு 10 சட்டை அப்படின்னா ஒரு நாளைக்கு நமக்கு லாபம் எவ்வளோ கிடைக்குது? 400 ரூபா கிடைக்குது. அதை அப்படியே 25 பேருக்குனா 10,000 ரூபா அம்புட்டுதான் சிம்பிள். ஓகே, நிகழ்ச்சியில் அடுத்து ஒருவர். வணக்கம், வித் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கம்.
2: வணக்கம் சார்.
0: வணக்கம், சொல்லுங்க, யார் எங்க கூப்பிடுறீங்க, பேர் சொல்லுங்க.
2: பெரும்பாக்கம் வனஜா.
0: பெரும்பாக்கம் வனஜா, சொல்லுங்க, எந்த தலைப்பு உங்களுக்கு வேணும் சொல்லுங்க.
2: சரியா தவறா?
0: சரியா தவறா, எளிமையா கடினமா, எப்படி வேணும் சொல்லுங்க, அதையும் சொல்லுங்க. சொல்லுங்க, எளிமையா கடினமா சொல்லிடவா, நானே சொல்லிடவா?
2: எளிமையா? எளிமையா.
0: சரி, ஓகே. நம்ம சமையலுக்கு பயன்படுத்துறோம்ல எல்பிஜி, லிக்யூட் பெட்ரோலியம் கேஸ், எல்பிஜி ஒரு விதமான, அது வந்து சில நேரங்கள் நம்ம கேஸ் கசியும் போது சில விதமான வாசனை வருது, கெட்ட வாசனை வருது இல்ல, அது வந்து அது எப்படி வருது அப்படிங்கறத நான் சொல்றேன். எல்பிஜி கேஸினுடைய இயற்கையான, அது இயற்கையிலேயே அதனுடைய வாசனை அப்படின்னு நான் சொல்றேன். இது சரியா தவறா? எல்பிஜி கேஸுக்கு இயற்கையிலேயே அப்படி ஒரு மனம் உண்டு அப்படின்னு நான் சொல்றேன், சரியா தவறா? சரின்றீங்களா? எப்படி சொல்றீங்க, ஏதாவது காரணம் சொல்ல முடியுமா?
2: என்பதுதான்
0: சரிங்களா?
3: முக்கியமான அதுவும் முக்கியமா ஓடிபி அடிப்படையிலான பாதுகாப்பான டெலிவரியும் இருக்கு. இந்தியா போஸ்ட் நம்பி போஸ்ட் பண்ணலாம்.
4: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க.
0: 102.3 FM. இப்ப சொன்ன எல்பிஜி அந்த சிலிண்டர்ல வந்து புரோபேன் பியூட்டேன் இந்த ரெண்டு வாயுக்கள் தான் உள்ள வந்து அடைச்சு வச்சிருப்பாங்க. இந்த வாயுக்களுக்கு இயல்பிலேயே இயற்கையில எந்த விதமான நிறமோ மனமோ கிடையாது அப்படிங்கிறது தான் உண்மை. இப்போ அதை வந்து நம்ம நிறமோ மனமோ இல்லை அப்படின்னா நம்ம வீட்டில் சின்ன ஒரு சிலிண்டரை நம்ம மூட மறந்துட்டோம், சின்ன ஒரு கசிவு வருதுன்னா நமக்கு தெரியாமல் போயிரும்ல, அந்த இடத்துல கேஸ் நம்ம திறந்துட்டோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அது கூட இன்னொரு பொருள் நிறம் இருக்கக்கூடிய, அதுவும் டக்குன்னு காற்றுல பரவக்கூடிய நிறம் இருக்கக்கூடிய, மனம் இருக்கக்கூடிய ஒரு காற்றை வாயுவை அதில் சேர்க்கிறாங்க. எத்தில் மெர்காப்டன் அப்படிங்கிற ஒரு காரத்தன்மை கொண்ட ஒரு திரவம் வந்து அதில் சேர்க்கப்படுகிறது. லிக்யூடு பெட்ரோலியம் கேஸ் அப்படின்னு நம்ம ஏற்கனவே தெரியும். அது கூட சேர்க்கறதுனால அது ஒரு அழுகிய முட்டை போல ஒரு நாத்தத்தை கொடுக்குது. அந்த நாத்தம் வந்து கொஞ்சோண்டு சேர்த்தாலே காற்றுல டக்கு டக்குன்னு விரைவாக பரவக்கூடிய ஒரு தன்மை இருக்கிறது. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா கேஸ் வந்து லீக் ஆகுது அப்படிங்கிறது நம்மளால் உணர முடிகிறது. இயல்பிலேயே அந்த புரோபேன் பியூட்டேன் அதுதான் அந்த எல்பிஜியில் இருக்கக்கூடிய முக்கியமான கலவை. அதுக்கு வந்து மனமும் கிடையாது நிறமும் கிடையாது அப்படிங்கிறத ஒரு பெரிய பிரச்சனை இருக்கிறதுனால இதையும் அதனோடு சேர்த்து உள்ளே அடைக்கிறாங்க. அதனால் நமக்கு டக்குன்னு அந்த வாசனை தெரியுது, நம்ம மூடிடுறோம். இதுதான் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயம். ஓகேங்களா? இந்த மாதிரி இன்னும் நிறைய காத்திருக்கிறது, ஒரு பாட்டை கேட்டுட்டு விளையாடலாம்.

0: சங்கர் மகாதேவன் குரல்ல வைரமுத்தனுடைய வரியில ஏஆர் ரஹ்மான் அவங்களுடைய அட்டகாசமான இசையில அந்த அற்புதமான பாடல் ஸ்டார் படத்துக்காக கேட்டு முடிச்சோம். இது வந்து 2001 பிரசாந்த் ஜோதிகா நடிச்சு வெளிவந்த ஸ்டார் படத்துல இருந்து பாட்டு வந்துச்சு.
1: 102.3 FM. எல்லாருக்கும் வணக்கங்க, நான் அட்டகத்தி கெத்து தினேஷ் பேசுறேன். இசையோடு பயணிக்கிறது எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச விஷயம். இசையை நம்ம எல்லாருமே கேட்டு அனுபவிச்சிட்ருக்கோம். ஸோ நம்ம எல்லாரும் விவித் பாரதி தமிழ் FM 102.3 FM கேட்கலாம், கேட்டு மகிழலாம்.

0: ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்
1: நான்கு மணி 4:54 நொடியை தொட்டுக் கொண்டிருக்கும் இந்த வேளையில் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியில் தமிழ் விளையாடு ஆட்டத்தை ஆடிக்கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்து இணைகிற நண்பர் வணக்கம் வித் பாரதி, தமிழ் பண்பலை.
2: வணக்கம், பெரும்பாக்கத்திலிருந்து வித்யா ரவி.
1: பெரும்பாக்கத்திலிருந்து வித்யா ரவி, வாங்க மேம், என்ன தலைப்பு உங்களுக்கு வேணும் சொல்லுங்க.
2: ஒற்றுமை.
1: ஒற்றுமை, எளிமையா கடினமா?
2: எளிமையா கொடுங்க.
1: எளிமையா, ஓகே. எளிமையா அப்படின்னா ஓகே, ரொம்ப எளிமையாவே கொடுக்குறேன். உங்களுக்கு கணினி பத்திலாம் ஐடியா இருக்கா, கம்ப்யூட்டர் பத்திலாம்? ஓரளவு. சரி, ஓகே. அப்ப நீங்க ஓரளவு கண்டுபிடிச்சீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கான விஷயத்த முதல் வார்த்தை அல்காரிதம்.
2: ஓகே.
1: ரெண்டாவது வார்த்தை ப்ரோக்ராமிங்.
2: ப்ரோக்ராமிங்.
1: மூன்றாவது வார்த்தை டீபக்கிங். நான்காவது வார்த்தை கம்பைலேஷன். இதெல்லாம் என்னன்னு ஏதாவது ஐடியா இருக்கா உங்களுக்கு? இருந்தா சொல்லலாம், இல்லை நான் க்ளூ கொடுக்குறேன், கண்டுபிடிச்சிடலாம்.
2: இதெல்லாம் லாங்குவேஜா?
1: லாங்குவேஜா அப்படின்னு கேக்குறீங்க?
2: இல்ல, கோடிங்கா இருக்கும்.
1: கோடிங். கிட்டத்தட்ட நீங்க வந்துட்டீங்க. இன்னும் கொஞ்சம் தெளிவா, இன்னும் கொஞ்சம் துல்லியமா வாங்க. லாங்குவேஜ், லாங்குவேஜ் கோடிங் பண்றோம். கோடிங் எதுக்கு பண்றோம்?
2: ஒரு மெசேஜ் சென்ட் பண்றதுக்கு.
1: ஒரு மெசேஜ் சென்ட் பண்றதுக்கு. அந்த மெசேஜை சென்ட் பண்றதுக்கு எது உதவுகிறது? வாங்க வாங்க, டக்கு டக்குன்னு யோசிங்க. நீங்க நீங்க சொல்லிருவீங்க சீக்கிரம். எனக்கு டக்கு டக்குனு நான் சொல்றதை அப்படியே பிடிச்சிட்டே வாங்க, நீங்க சொல்லிருவீங்க. கோடிங் நம்ம எதுக்காக பண்றோம்? மெசேஜ் சென்ட் பண்றதுன்னு சொன்னீங்க. அந்த மெசேஜை சென்ட் பண்றதுக்கு நமக்கு எது உதவுகிறது?
2: கம்ப்யூட்டர்.
1: கம்ப்யூட்டர், ஓகே. ஆப், ஆப் இருக்குல்ல, ஆப். ஆப் தானே உதவுது. அது போல மென்பொருள்கள் சம்பந்தப்பட்டது, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. நன்றி, நன்றி. சாப்ட்வேர் சம்பந்தப்பட்டது. இதெல்லாம் சாப்ட்வேர்ல இருக்கக்கூடிய, சாப்ட்வேர் டெவலப்மெண்ட்ல இருக்கக்கூடிய மென்பொருள் நம்ம தயாரிக்கிறோம் இல்லையா? அது பிரச்சனை இல்லை. நீங்க ஓரளவு வந்துட்டீங்களே, அப்புறம் என்ன கோடிங்னு சொன்னீங்க, லாங்குவேஜ் சொன்னீங்க, அப்புறம் என்ன மெசேஜ் சொன்னீங்க. அந்த மெசேஜ் எது அனுப்புறதுன்னு கேட்டா அந்த இடத்துல நின்றீங்க, அவ்வளவுதான். ஓகே, சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்ல இருக்கக்கூடிய படிநிலைகள், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. ஓகே, நன்றி. அவ்வளவுதான். அவங்க வந்து சொன்னாங்க இது வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஓரளவு கண்டுபிடிச்சிட்டாங்க. நீங்க ஓரளவு கண்டுபிடிக்க முயற்சியை மட்டும் எடுங்க, உங்களுக்கு நான் கூட இருக்கேன், ஒன்றும் பிரச்சனை, கண்டுபிடிச்சிடலாம் அப்படிங்கிறத முக்கியமான விஷயம். இப்போ நம்ம அடுத்து வந்து என்ன தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் காத்திருக்கிறது, அதை கேட்டுட்டு நம்ம அடுத்து தொடரலாம்.
3: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க.
1: 102.3 FM. இப்ப நம்ம சொன்னோம்ல அந்த நான்கு விஷயம், மென்பொருள் உருவாக்கத்தினுடைய முக்கியமான படிநிலைகள் அப்படின்னு சொல்லி, இதிலும் இந்த நான்கையும் நான்கு தூண்கள்னு கூட சொல்லலாம். அது அல்காரிதம் அப்படின்னா என்ன அப்படின்னு பல பேருக்கு புரியாம இருக்கும். சில நேரங்களில் நானே காலேஜில் படிக்கும்போது இந்த மாதிரி வார்த்தைலாம் புதுசாக இருந்துச்சு, படிக்கிற வரைக்கும் புரியல, படிச்சதுக்கு அப்புறம் புரிஞ்சுதுன்னா ஓரளவு புரிஞ்சிச்சு. இன்னும் பல பேருக்கு அந்த ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். அல்காரிதம் அப்படின்னா ஒரு சமையல் குறிப்பு மாதிரி, ரெசிபி மாதிரி. நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறது, இப்போ நம்ம வந்து ஒரு ரசம் வைக்கணும் அப்படின்னா அந்த ரசத்துக்கு முதல்ல வந்து நம்ம என்னென்ன வேணும்னு ஒரு திட்டம் போடுவோம்ல, அந்த ஒரு திட்டம் தான் அந்த அல்காரிதம் அப்படின்னு

0: மாதிரி சொல்லலாம். நம்ம அதை போல் ஒரு செயலியை நம்ம உண்டு பண்ணணும் அப்படின்னா அந்த செயலிக்கு என்னென்ன வேணும், எப்படி எப்படி வேணும் அப்படிங்கிற படிநிலைகளை நம்ம எழுதுறது, அதுதான் அந்த மென்பொருளுடைய ஒரு மூளை மாதிரி, அதுதான் திட்டம். இந்த பிளான் படி தான் பில்டிங் கட்டுறதுக்கு முடி ஒரு ஸ்ட்ரக்சர் போட்டு மேப் போட்டு பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி பிளானிங் தான் அந்த அல்காரித்தம் அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் ப்ரோக்ராமிங் அப்படிங்கிறது செயலில் இறங்குறது, எதை வச்சு நம்ம அந்த கோடிங் பண்ண போகிறோம், சாஃப்ட்வேரை டெவலப் பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான கணினி மொழிகள் நிறையா இருக்குது, பைத்தான், ஜாவா, சி, சி ப்ளஸ் ப்ளஸ் இப்படி நிறையா இருக்குது. எந்த மொழியை வச்சு நம்ம அதை வந்து ப்ரோக்ராமிங் பண்ண போகிறோம், அதை கட்ட போகிறோம் அப்படின்றது முடிவு பண்ணிவிட்டு ப்ரோக்ராமிங் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் அதை கம்பைலேஷன், சில மொழிகளுக்கு கம்பைல் பண்ணணும், தொகுக்கணும், அப்படி தொகுத்து கொடுத்தா தான் கம்ப்யூட்டருக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது புரியும். அதனால் அந்த கம்பைலேஷன் அப்படிங்கிறது ஒரு மொழிபெயர்ப்பாளர் போல், நம்ம வந்து ஒரு மொழி தெரியுது, கம்ப்யூட்டருக்கு அந்த மொழி தெரியுமானா தெரியாது. அப்போ கணினி மொழி வந்து 0101 அப்படின்னு சொல்லக்கூடிய பைனரி டிஜிட்ஸ் தான் அதுக்கு தெரியும், நம்மளுடைய ஆங்கிலமோ தமிழோ அதுக்கு தெரியவே தெரியாது. அப்போ நம்ம சொல்கிறது அதுக்கு புரிகிற மாதிரி மொழிபெயர்க்கக்கூடிய ஒரு விஷயம் தான் அந்த கம்பைலர் அப்படிங்கிறது, நம்முடைய மொழியை கணினி மொழிக்கு வந்து மாற்றி கொடுக்குறது, அதுதான் அந்த கம்பைலேஷனோட வேலை. டீபக்கிங் அப்படிங்கிறது நம்ம ரசம் வைக்கும்போது உப்பு கூடி பெரிச்சு குறைஞ்சி பெரிச்சுன்னு சொல்கிறோம்ல, அதை நம்ம எப்படி கண்டுபிடிப்போம், இல்லை அதை எப்படி சரி பண்ணுவோம் அப்படிங்கிறது தான், ஏதாவது தப்பு நடந்திருக்கா அப்படிங்கிறது தான் டீபக்கிங். அதை தான் முக்கியமான விஷயம். அதனால் இந்த படிநிலைகள் எல்லாமே சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கு அடிக்கடி வரக்கூடிய விஷயங்கள், அதுதான் முக்கியமானது. சரி, அடுத்த நிகழ்ச்சியில் இணைவது யார் கேட்டுருவோம். வணக்கம் வித் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம் மேம், யாரை இங்கே கூப்பிடுறீங்க, பேரை சொல்லுங்க மேம்.
1: மதுரையில இருந்து புஷ்பலதா பேசுறேன் சார்.
0: புஷ்பலதா எங்க இருந்து, மறைமலை நகரா?
1: மதுரையிலிருந்து
0: புஷ்பலதா. ஓகே, மன்னிச்சிருங்க, சொல்லுங்க என்ன தலைப்பு வேணும் சொல்லுங்க. இல்ல இல்ல, நான் கொஞ்சம் மாத்தி சொல்லிட்டேன்ல.
1: எனக்கு
0: ரொம்ப சந்தோஷமா இருக்குது.
1: சரி,
0: அப்ப உங்களுக்காகவே டிசைன் பண்ணி ஒண்ணு வச்சிருங்க. இப்ப நீங்க வந்து ஒரு உணவகம் நடத்துறீங்கன்னு வச்சுக்கோங்க, மதுரை தானே சொன்னீங்க? மதுரையில எல்லா சாப்பாடு எல்லாருக்குமே பிடிக்கும், அதனால நீங்க ஒரு உணவகம் நடத்துறீங்க. உங்க உணவகத்துல ஒரு நாளைக்கு 50 தேநீர் வந்து நீங்க தயாரிக்கிறீங்க. டீ, டீ 50 டீ தேநீர் தயாரிக்கிறீங்க. ஒரு டீ, ஒரு தேநீர் வந்து தலா 5 ரூபாய்க்கு விக்கிறீங்க. இது முதல்ல மனசுல வச்சுக்கோங்க. அடுத்து 30 காஃபி தயாரிக்கிறீங்க, அது வந்து ஒரு காஃபி 25 ரூபாய்க்கு நீங்க விக்கிறீங்க. 50 டீ, 30 காஃபி, ஒரு டீ 5 ரூபா, ஒரு காஃபி 25 ரூபா, இப்படி வியாபாரம் பண்றீங்க. ஓகேங்களா? இப்ப டீ தயாரிக்கிறது உங்களுக்கு 5 ரூபா செலவாகுது. அந்த டீ தயாரிக்கிறது உங்களுக்கு 5 ரூபா செலவாகுது. காஃபியை தயாரிக்க 10 ரூபா செலவாகுது.
1: ஒரு டீக்கு 5 ரூபா
0: உங்களுக்கு செலவாகுது, உங்களுக்கு செலவாகுது. இப்போ ஒரு நாளைக்கு இந்த உணவு உங்களுடைய கடையில ஒரு நாளைக்கு எவ்வளவு லாபம் கிடைக்கும் அப்படிங்கிறது முதல் கேள்வி, சரிங்களா? ஓகேங்களா? டீ வந்து ஒரு நாளைக்கு நீங்கள் எவ்வளோ விற்கிறீங்க, உங்களுக்கு எவ்வளோ செலவாகுது, அதெல்லாம் தெரிஞ்சு போயிடுச்சு. இப்போ முதல் கேள்வி, உங்களுக்கு இன்னைக்கு லாபம் எவ்வளோ அப்படிங்கிறது முக்கியமான விஷயம், முதல் கேள்வி. ரெண்டாவது கேள்வி என்ன அப்படின்னா, வேலை பார்க்குறவங்க ஒரு 2 பேர் 3 பேர் வேலை பார்ப்பாங்கல்ல, அவங்களுக்கு நீங்கள் இன்னைக்கு லாபத்தில் ஒரு 20% நீங்கள் கொடுக்கணும், சம்பளமாக கொடுக்கணும். அதை கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ லாபம் கிடைக்கும், அதுதான் கேள்வி. இன்னைக்கு எவ்வளோ மொத்த லாபம், 20% சம்பளமாக போச்சுன்னா மீதம் இருக்கக்கூடிய லாபம், இதுதான் கேள்வி. முடியுமா ஒன்னு ஒன்றா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லலாம்.
1: சொல்லையில கண்டுபிடிச்சிட்டு இருக்கேன்.
0: ஓகே,
1: இப்போ டீ வந்து இப்போ ஒரு நாளைக்கு 15 ரூபா ரேட்டுக்கு வந்து 750 ரூபாய்க்கு விற்கிது சார்.
0: ஓகே,
1: காஃபி வந்து 30 காஃபி ஒன்று 25 ரூபான்னா கணக்கு
0: போடுங்க, நீங்க ட்ரை பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, சொல்லுங்க.
1: 25 ரூபான்னா ஒரு டீ வந்து ஒரு காபி 25 ரூபா சொல்லிருக்கீங்க.
0: ஆமா,
1: 10 காபி 250, அதுவும் 750 ரூபாய்க்கு விக்குது சார்.
0: ஓகே,
1: சரிதானே சார்?
0: நீங்க சொல்லுங்க, சொல்லுங்க, நீங்க ஒண்ணு ஒண்ணா சொல்லுங்க, சரியான பாப்போம்.
1: மொத்தம் 1500 ரூபாய்க்கு விக்குது.
0: 1500 ரூபாய்க்கு விக்குது.
1: விக்குது. அப்ப ஒரு டீக்கு வந்து 5 ரூபா செலவாகுதுன்னு
0: நீங்க,
1: 50 டீக்கு 5 ரூபா செலவாச்சுன்னா 55 50 250 ரூபா செலவாகுது சார் டீக்கு.
0: ஓகே,
1: கண்டுபிடிக்க
0: முடியும்.
1: டீல வந்து 500 ரூபா கிடைச்சிருக்கு.
0: ஓகே, காஃபில?
1: காஃபில வந்து
0: 950 ரூபா.

0: சொல்லுங்க சொல்லுங்க. அப்புறம் 20% வந்து பணியாளர்களுக்கு சம்பளமா குடுக்குறீங்க,
1: சதவீதம்
0: மட்டும் வாழ்த்துக்கள், தொடர்ந்து விளையாடுங்க. இந்த மாதிரி நன்றி நன்றி. சூப்பர், அட்டகாசமா கணக்கு போட்டாங்க. வேற யாருக்காவது இந்த கணக்குல இன்னும் அந்த சதவீதம் மட்டும் நான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா உடனே வந்து சொல்லலாம். ஓகே, நிகழ்ச்சியில அடுத்து ஒருவர் வணக்கம். விவித் பாரதி தமிழ் பண்பலை.
2: வணக்கம்,
0: வேலூர் காட்பாடியிலிருந்து சந்திரசேகர். இப்ப அவங்க எடுத்த அந்த கணக்கு அப்படியே முடிச்சிடுறீங்களா?
2: இல்ல சார், அது கொஞ்சம் டஃப்பா இருக்கு.
0: இல்ல இல்ல, ஒண்ணே ஒண்ணுதான், அவங்க எல்லாத்தையும் முடிச்சிட்டாங்க.
2: இல்ல சார்,
0: வேணான்றீங்க. ஓகே பரவாயில்ல, நீங்க எது வேணும் சொல்லுங்க. உங்களுக்கு எது வேணும்?
2: ஆமா, எனக்கு சூஸ் தி டிஸ்டன்ஸ்.
0: சூஸ் தி பெஸ்ட் ஆன்சர். ஓகே, எளிமையா வேணுமா கடினமா வேணுமா?
2: ரொம்ப ரொம்ப எளிமையா
0: வேணும். ரொம்ப ரொம்ப எளிமையா?
2: ரொம்ப எளிமையா.
0: சூப்பர், உங்களுக்காக வந்து நான் ஓரளவு நமக்கு தெரிஞ்ச விஷயத்தையே சொல்றேன். ஆழ்கடல்ல இருக்கக்கூடிய மீன்கள் இருக்குல்ல? ரொம்ப ஆழ்கடல்லாம் பாத்துறீங்களா? தொலைக்காட்சிகள்ல காமிப்பாங்கல்ல, ரொம்ப இருட்டான இடத்துக்கெல்லாம் கூட அப்படியே தலையில இதம் பல்பு மாட்டிக்கிட்டு வெளிச்சத்தை வச்சு நமக்கு படங்கள் எடுத்து காமிப்பாங்க.
2: கண்டிப்பா.
0: அந்த மாதிரி ஆழ்கடல்ல வாழக்கூடிய மீன்கள் உயிரினங்கள்லாம் சூரிய வெளிச்சமே இல்லாத அந்த அடர்ந்த இருட்டுல எப்படி உயிர் வாழ்கின்றன அப்படிங்கறதுதான் கேள்வி. நாலு ஆப்ஷன் கொடுக்கறேன், எது சரின்னு சொல்லுங்க. ஆழ்கடல்ல மீன்கள் பாத்தீங்கன்னா பகல் நேரத்துல கடல் மேல வந்துட்டு சூரிய வெளிச்சத்தை வாங்கிக்கிட்டு தங்களுக்குள்ள சேமிச்சுக்கிட்டு கடலுக்கு போயிரும் அப்படின்னு சொல்றேன், முதல் ஆப்ஷன்.
2: சரி,
0: ரெண்டாவது ஆப்ஷன் வந்து ஆழ்கடல் உயிரினங்கள் பார்த்தீங்கன்னா பயோலூமிசன்ஸ் அப்படிங்கிற ஒரு இயற்கை ஆற்றல் மூலமா தங்களுடைய உடல்லையே அதாவது வெளிச்சத்தை தயாரித்துக் கொள்கின்றன. அதனால மேலே வரக்கூடிய அந்த வாய்ப்பை அது கம்மி பண்ணிக்கிட்டு அங்கேயே வெளிச்சத்தை வச்சுக்கிட்டு மேலேருந்து என்ன தாவரங்கள் வருதோ அதை வந்து சாப்பிட்டுட்டு எச்சங்களை சாப்பிட்டு வாழ்கின்றன அப்படின்னு சொல்கிறேன், ரெண்டாவது ஆப்ஷன்.
2: சரி,
0: மூணாவது ஆப்ஷன், கடலுக்கு அடியில் பார்த்தீங்கன்னா எரிமலைகள் இருக்கும், அந்த எரிமலையோட வெளிச்சத்தை பயன்படுத்தி தங்களுக்கு தேவையான உணவை அது தயாரிச்சுக்குது அப்படின்னு சொல்கிறேன்.
2: ஓகே,
0: நான்காவது ஆப்ஷன், இருட்டில் இருந்தால் மட்டும்தான் மீன்களோட ஆயுள் கூடும் அப்படிங்கிற வித்தியாசமான இயற்கை ரகசியம் அவங்களுக்குள்ள இருக்கு, அதனால இருட்டிலே தான் அவங்க வாழ்றாங்க அப்படின்னு நான் சொல்றேன். இதுல எது சரி?
2: எனக்கு என்ன ஆப்ஷன் ஏ கரெக்டா இருக்கும் அப்படின்னு தோணுது.
0: ஆப்ஷன் ஏ கரெக்டா இருக்கும்ன்றீங்களா?
2: அந்த ஆழ்கடல இருந்து மேல் சர்ஃபேஸ்க்கு வந்து நீங்கள் சூரிய ஒளிய வாங்கிட்டு அது கிரகிச்சிட்டு அதுக்கு பிறகு கீழே போகும்னு எங்கேயோ கேள்விப்பட்ட ஞாபகமா இருக்கு.
0: அப்படி எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு, எங்க பாத்தீங்க? ஏதாவது எனக்கு ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்களேன்.
2: என்ன
0: சொல்லுங்களுக்குள்ளேயே வெளிச்சத்தை உண்டு பண்ணிக்கக்கூடிய ஒரு சக்தி இருக்குன்னு
2: சொன்னேன்,
0: அதுதான் மிகச்சரி. வாழ்த்துக்கள். வெளிச்சமே கிடையாது, இருட்டாதான் இருக்கும். அவங்க எல்லாம் எப்படி வாழ்றாங்க அப்படின்னா தங்க உடம்புல இருக்கக்கூடிய பயோலூமிசன்ஸ் அதாவது இயற்கையிலேயே உடல்லயே வெளிச்சம் வர மாதிரி, இந்த இதுல அவர்களே மின்மினி பூச்சி வருது இல்லையா, அந்த மாதிரி அவங்களுக்குள்ள ஒளியை உற்பத்தி செய்யக்கூடிய பண்பு இருக்கு. அதுவும் இல்லாமல் அவங்களுக்கு சாப்பாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா மேலேருந்து இறந்து கீழே வருது இல்லையா உயிரினங்கள், மீன்களோ இல்லை மற்ற உயிரினங்களோ செத்து மேலேருந்து கீழே வந்துச்சுன்னா அதெல்லாம் சாப்பிட்டு அவைகள் உயிர் வாழ்கின்றன அப்படிங்கிறதான் முக்கியமான விஷயம். ஓகே, இன்னும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நமக்கு காத்திருக்கு, விளையாடலாம். விளையாட்டுக்கு முன்னாடி பாட்டு.

ஹிப்ஹாப் தமிழாக எழுதி இசையமைத்து பாடி அந்த அட்டகாசமான பாடல் என்ன படத்தில் கேட்டு முடிச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆம்பளை படத்துக்காக அந்த பாட்டு வந்துச்சு. 102.3 FM.

வணக்கம், நான் தான் உங்க கலை மாமணி நிழல்கள் ரவி. 102.3 விவித் பாரதி, தமிழ் பண்பலை. இணைந்திருப்போம், இணை பிரியாமல் இணைந்திருப்போம்.

0: ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்.
1: நான்கு மணி 36 நிமிடம் 16 நொடியை தொட்டுக் கொண்டிருக்கும் இந்த வேளையில 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையில ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியில தமிழில் விளையாடு ஆட்டத்தை ஆடிக்கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்து ஆட வந்திருப்பவர் வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை.
2: வணக்கம்.
1: வணக்கம். சொல்லுங்க, யாரங்க அழைக்கிறீங்க சார்?
2: சத்யநாராயணன் பெரம்பூர்ல இருந்து
1: பேசுறேன். சத்யநாராயணன் பெரம்பூர்ல இருந்து சொல்லுங்க, என்ன தலைப்பு வேணும்?
2: அந்த கணக்கு கணக்கு பேலன்ஸ் இருக்கு.
1: அந்த இது முடிச்சிருக்கீங்களா நீங்க?
2: ஆமா, இது 760 ரூபா ப்ராஃபிட்.
1: 760. சூப்பர் சூப்பர். அது அவங்களே சொல்லிருவாங்கன்னு பார்த்தேன். இருந்தாலும் அவ்வளவு தூரம் கொண்டு வந்ததே பெரிய விஷயம்.
2: சூப்பரா போட்டாங்க.
1: ஆமா ஆமா, நான் எதிர்பார்க்கல எதிர்பார்க்கல. ஆமா, கால்குலேட்டர் வச்சு பண்ணுங்கன்னு சொல்லி கூட அவங்க அதை பண்ண மாட்டேன் அப்படின்ட்டாங்க.
2: 760.
1: சூப்பர் சூப்பர். அட்டகாசம். 950 ரூபாய் லாபம், 760 ரூபாய் செலவு, அந்த 20% போக மீதம் உள்ள இது இல்லீங்களா? அந்த அமௌண்ட் எவ்வளவு?
2: 760.
1: சூப்பர் சூப்பர். அப்ப ஊதிய செலவு எவ்வளவு அதை நீங்க சொல்லுங்க, உங்களுக்கான கணக்கா சொல்லுங்க.
2: 190.
1: அட்டகாசம், அருமை, வாழ்த்துகள்.
2: நன்றி.
1: அவ்வளவுதாங்க. இவரும் அப்பவே ட்ரை பண்ணி இருந்திருப்பாரு நினைக்கிறேன். ஒருவேளை கிடைச்சிருந்ததுன்னா பதில சொல்லியிருந்திருக்கலாம். சூப்பர். அட்டகாசம். அந்த கணக்கு நான் மறுபடியும் சொல்லணுமா? ஈஸியாக சொல்லிடுறேன் டக்கு டக்குன்னு. 50 தேநீர் தயாரிக்கிறோம், ஒரு நாளைக்கு 5 ரூபா செலவு. ஓகேங்களா? அதே போல் 25 காஃபி தயாரிக்கிறோம், 30 காஃபி தயாரிக்கிறோம், 25 ரூபா செலவு. சரிங்களா? இப்போது டீயில் ஒரு 5 ரூபாய் கழிக்கணும், காஃபியில் ஒரு 10 ரூபாய் கழிக்கணும், அவ்வளோதான். இதுதான் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நாளுக்கான லாபம். இதை கழித்து நம்ம கணக்கு போட்டுட்டோம் அப்படின்னா எவ்வளோ கிடைக்கும்? இப்போ டீயில் 5 ரூபா டீ, நமக்கு 50 டீ போடுறோம், அதில் 5 ரூபாய் கழிச்சிடணும் முதல்ல. அப்போது 50 × 10 500 ரூபா. காஃபியில் 30 ரூபா சொல்லியிருந்தோம், அதில் வந்து 30 காஃபி சொல்லியிருந்தோம், 25 ரூபா சொல்லியிருந்தோம். 10 ரூபா கழிச்சு அப்படின்னா 15 ரூபா. 15 × 30 போட்டால் 450. 500 + 450 900 வந்துடும். இப்போ ஊதிய செலவு இதில் 20% கண்டுபிடிக்கணும், அது 190 ரூபா. அதையும் கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்புறம் 190 கழிச்சிட்டோம் அப்படின்னா மீதம் இருக்கக்கூடியதான் அந்த செலவு போக இருக்கக்கூடிய லாபம், 760 ரூபா அப்படிங்கிறது சரியான பதில். வாழ்த்துகள். நிகழ்ச்சியில் அடுத்து வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை. கலா வாங்க. கலா சொல்லுங்க, என்ன தலைப்பு வேணும் சொல்லுங்க. சரியா தவறா, எளிமையா கடினமா? ஈஸியா தாங்கோ. ஓகே, உங்களுக்காக ஈஸியாவே கொடுக்குறேன். ஏற்கனவே ஒரு கேள்வி கேட்டிருந்தா அதை நீங்க முடிச்சிருப்பீங்க நினைக்கிறேன். உங்களுக்காகவே இன்னும் ஈஸியாவே வேற ஒரு விஷயம், சமையல் அறையில பயன்படுத்தக்கூடிய விஷயங்கள் தான் உங்களுக்கு. நம்ம வீடு சமையல் அறையில பயன்படுத்தக்கூடிய ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அப்படின்னு சொல்லுவோம்ல, எவர்சில்வர் சொல்றோம்ல, அந்த மாதிரி கத்தி பாத்திரங்கள்லாம் நம்ம பயன்படுத்துறோம். அதுல துருப்பிடிக்காம இருக்கிறதுக்கு காரணம் நான் ஒன்னு சொல்றேன், அது

0: ஐயா தவறான மட்டும் சொல்லுங்க. நம்ம வீட்டில் பயன்படுத்தக்கூடிய ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு, கத்திகள், பாத்திரங்கள் இதெல்லாம் துருப்பிடிக்காமல் இருப்பதற்கு காரணம் இரும்போடு, அதாவது அயன் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, இரும்போடு சேர்த்து குரோமியம் அப்படிங்கிற உலோகம் கலக்கப்பட்டு அது காற்றில் உள்ள ஆக்சிஜனுடன் வினைபுரிந்து ஒரு கண்ணுக்கு தெரியாத பாதுகாப்பு அடுக்கை உண்டு பண்ணுது. அதுதான் துருப்பிடிக்காமல் இருக்கிறதுக்கு காரணம் அப்படின்னு நான் சொல்கிறேன். சரியா தவறா?
1: சரி சார், சரி.
0: சரின்றீங்க? சும்மா சொல்றீங்களா இல்ல ஓரளவு தெரியுமா ஏதாவது? அதனாலதான் துருப்பிடிக்காம இருக்குன்றீங்க. சரி என்பது மிக சரியான பதில். வாழ்த்துக்கள். ஓகே வாங்க, நன்றி. ஆமா, இரும்பு, அதாவது இந்த மாதிரி பாத்திரங்கள் இருக்குல்ல, இரும்பு வந்து சீக்கிரமா காத்துல ஆக்சிஜனோட வினைபுரிஞ்சு துரு பிடிச்சிரும். அதற்கு பதிலாக என்ன பண்ணுறாங்க, குரோமியம் அப்படிங்கிற உலோகம் கலந்துட்டாங்க அப்படின்னா அது என்ன பண்ணும், அது ஒரு பாதுகாப்பு கேடைய மாதிரி இருக்கும். அந்த இரும்போடு நம்ம கலந்துட்டோம் அப்படின்னா இரும்புக்கு மேலே அது படிஞ்சு துரு பிடிக்க வந்துச்சுன்னா, ஏ துரு இங்கிட்டி வரக்கூடாது, ஓடிப்போயிரு அப்படின்னு சொல்லி முதல்ல சண்டை போட்டு துருவை விரட்டுறது அவரோட வேலை தான். அவங்க இருந்தாங்கன்னா பக்கத்தில் துருவே வராது. ஏதாவது கீரல் கீரல் போட்டாலுமே கூட அந்த லேயர்லையும் அது வந்து உட்காந்துக்கிட்டு இங்கே யாரையும் நான் வரவிட மாட்டேன், நான் மட்டும்தான் அங்கே இருப்பேன், இவனை நான் காப்பாற்றுவேன், அதான் எங்கள் துரு இந்த இரும்பை சில்வர் வந்து நான் காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்லி அந்த குரோமியம் தான் முதல்ல சண்டை போட்டு துருபிடிக்காமல் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு பண்பை அது பண்ணுது. அதாவது ஸ்டீலில் பார்த்தீங்கன்னா ஒரு 10.5% குரோமியம் கலக்கப்பட்டிருக்கும். சாதாரண இரும்பு காற்றுல வந்து ஈரப்பதத்தோடு கலந்துச்சுன்னா இரும்பு ஆக்சைடு, அதாவது துருவாக மாறிடும். இந்த குரோமியம் அந்த முக்கியமான விஷயத்தை வேதிவினை புரிஞ்சு குரோமியம் ஆக்சைடாக மாற்றி ஒரு மெல்லிய நீர் புகாத தற்காப்பு அடுக்கை பாத்திரத்தின் மேலே உண்டாக்கி அதுதான் பாதுகாக்கிறது. ஓகேயா? நிகழ்ச்சியில் அடுத்து ஒருவர் வணக்கம். வணக்கம், இனிப்பில் திரும்பி பேசலாம், சொல்லுங்கள். உங்க பேர் சொல்லுங்க. வணக்கம், இணைப்புல வந்து நீங்க பேசலாம். ஓகே, பேர் சொல்லுங்க. ரேடியோ ஆஃப் பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் பேர் சொல்லுங்க. சைதாப்பட்டிலிருந்து பாபு சொல்லுங்க சார், என்ன தலைப்பு வேணும் சொல்லுங்க. எளிமையா என்ன வேணும், ஆறு தலைப்புல உங்களுக்கு எந்த தலைப்பு வேணும் அதை சொல்லுங்க.
2: முதல் தலைப்புல கொடுங்க.
0: முதல் தலைப்பு சரியான விடை தேர்ந்தெடுக்கிறது. ஓகே, பூனை பத்தி தான் கேள்வி.
2: பூனைங்களா?
0: பூனை பத்தி தான் கேள்வி. பூனைகள் தங்களின் உடலை விட மிகச்சிறிய ஓட்டைகள் அல்லது இடுக்குகளுக்குள் கூட மிக எளிதாக நுழைந்து வெளியேறுவது எப்படி அப்படிங்கறதா கேள்வி. சின்ன சின்ன ஓட்டையில கூட பூந்து அப்படி வெளியே போயிடும், பாத்திருக்கீங்களா அந்த மாதிரி? அது எப்படிங்கறதான் கேள்வி. நாலு ஆப்ஷன்ஸ் இருக்கு, முதல் ஆப்ஷன் சொல்றேன் கேட்டுக்கோங்க. பூனைகள் ஆபத்து வரும்போது தங்களின் உடலின் எடையையும் அளவையும் பாதியாக குறைத்துக் கொள்ளும் மந்திர சக்தி பெற்றிருக்கிறது அப்படின்னு சொல்றேன். அப்புறம் ரெண்டாவது ஆப்ஷன், பூனைகளுக்கு மனிதர்களைப் போல தோள்பட்டை எலும்புகள், அது வந்து தண்டுவடத்துடன் பலமாக இணைக்கப்படவில்லை, அவை தசைகளுடன் தளர்வாக மட்டுமே ஒட்டியிருக்கிறதுனால பூனையினுடைய தலை நுழையும் போது எந்த சிறிய இடத்திற்குள்ளும் அது வந்து அப்படி இப்படி வளைஞ்சு வளைஞ்சு போயிடும் அப்படிங்கிறது ரெண்டாவது ஆப்ஷன். மூன்றாவது ஆப்ஷன், பூனையின் உடம்பில் எலும்புகளே கிடையாது, அது வெறும் ரப்பர் போன்ற தசைகளால் மட்டுமே ஆனது அப்படின்னு சொல்கிறேன். நான்காவது ஆப்ஷன், சிறிய ஓட்டைகளுக்குள்ள நுழையும் போது பூனைகள் தங்களுடைய மூச்சை அப்படி ரொம்ப தம் கட்டி அடைச்சிக்கிறதுனால உடல் வந்து ரிலேஸ் ஆயிரும் அப்படின்னு சொல்றேன். இது நான்கில எது சரியானது சொல்லுங்க. ரெண்டாவது தான். எப்படி எப்படி ஓரளவு கெஸ்ஸா இல்ல உறுதியா தெரியுமா?
3: அதனால அது தலை நுழைஞ்சா போதும், அப்படி இப்படி வளர்ந்து நெளிஞ்சு எந்த ஒரு இடத்துல வேணாலும் பூந்து போயிடும், தலை நுழைஞ்சா மட்டும் போதும். அதுதான் முக்கியமான விஷயம். அடுத்த வாட்டி பூனையை பாருங்கள், ஆராய்ச்சி பண்ணுங்கள், நிறைய கண்டுபிடிங்க. இப்போ ஒரு பாட்டு வருது, பாட்டை கேட்டுட்டு தொடர்ந்து ஆடலாம்.

0: வைப் பண்றங்கிற பேர்ல ரீலிங் பண்ணாதீங்க, அடுத்தவங்க வாழ்க்கையை கெடுக்காதீங்க.
1: பண்ணாதீங்க தம்பிகளா,
0: ரீல்ஸ் பண்றதுக்கு ஓவர் ஸ்பீட் ஓட்டாதீங்க.
1: அந்த ரீல்ஸ போலீஸும் பார்ப்பாங்க.
0: அடம்பிடிக்கிறாங்களே பசங்க அப்படின்னு சொல்லி ஹை எண்ட் மாடல் வண்டிய உங்க அண்டர் ஏஜ் பசங்களுக்கு வாங்கியே தராதீங்க.
1: பேரண்ட்ஸ் மேலயும் கேஸ் ஃபைல் ஆகும்.
0: சாலை விபத்துகள் பல நடக்கிறது, விபத்துல சிக்கின வாகன ஓட்டிகள் தப்புனால மட்டும் இல்ல.
1: பக்கத்துல ஓட்டுறவங்க கவனத்தை சிதறடிக்காதீங்க, பதட்டப்படுத்தாதீங்க.
0: சினிமால ஹீரோ ஹீரோயினுக்கு பாதுகாப்பு தந்து சாகசம் பண்ண வைப்பாங்க.
1: தப்பான சாகசத்தால விபரீதம் நடந்தா விபத்து செலவுக்கு வீட்டையே அடமானம் வைக்க வேண்டியிருக்கும்.
0: போதையில நீங்க ஓட்டுற வண்டி கண்டிப்பா பாதையில போடுறது இல்ல. 40 கீழே வண்டி ஓடுனா வண்டி நம்ம கண்ட்ரோல்ல இருக்கும், 40 மேல போனா வண்டி கண்ட்ரோல்ல நாம போறோம்.
1: சாலை பாதுகாப்பு உயிர் பாதுகாப்பு.
2: ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்.
3: நான்கு மணி 50 ஐந்து நொடியை தொட்டு கொண்டிருக்கும் இந்த வேளையில 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையில் நாம் வந்து ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியில் இன்றைக்கி வந்து தமிழில் விளையாட ஆட்டத்தை ஆடிக்கிட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில் அடுத்து ஆடுறதுக்கு ஒருத்தர் வந்திருக்காங்க. வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை. சரஸ்வதி திருச்சியிலிருந்து சொல்லுங்க மேம், எந்த தலைப்பு உங்களுக்கு வேணும் சொல்லுங்க. குறிப்பறிதல் எளிமையா கடினமா? எப்படி வேண்டுமானாலும் கேளுங்கள் சொல்றீங்க, சூப்பர். உங்களுக்காகவே ரொம்ப ஈஸி
4: தான்.
3: முதல் குறிப்பு, 19 மத்தியில் ஒரு அமெரிக்க கண்டுபிடிப்பாளர் தையல் இயந்திரங்களுக்கு இடையே ஊசிகளை வடிவமைத்துக் கொண்டிருந்த போது துணிதிகளை எளிதாக கவ்வி பிடிக்கும் ஒரு புதிய வழியை தேடினார். முதல் குறிப்பு ஏதாவது கண்டுபிடிக்க முடியுமா?
4: அதாவது
3: மிஷின் வச்சு பண்ணிட்டு இருக்கும் போது துணிகளை புடிச்சிக்கிறதுக்கு கவ்வி பிடிக்கும் ஒரு வழியை தேடினார். அவருக்கு வந்து துணியை பிடிச்சி யாராவது பிடிச்சிக்கிட்டா நல்லா இருக்கும்னு தோணுச்சு போட்டிருக்கு, யாருமே கிடைக்கல, இப்போ என்ன பண்ணலாம்னு யோசிச்சிருக்காரு சொல்லுங்க.
4: இப்போ
3: மிஷினில் அவர் வேலை பார்க்கும்போது இந்த பிரச்சனை அவருக்கு வருது. துணி யாராவது பிடிச்சா கொஞ்சம் வாட்டமாக தைக்கலாம் அப்படின்னு யோசிச்சிருக்காரு, ஆனால் அவருக்கு அங்கே யாரும் இல்லை, அதனால அதுக்கு ஏதாவது ஒன்று கண்டுபிடிக்கணும்னு
4: நினைச்சாரு.
3: இல்லை, நம்ம அடுத்த குறிப்பு போகலாமா? ஓகே. இரண்டாவது குறிப்பு, நான் ஒரே ஒரு உலோக கம்பியை வளைத்து அதன் நடுப்பகுதியில் ஒரு சிறிய சுருள் வில் ஸ்பிரிங் போன்ற அமைப்பை கொண்டு இரண்டு பக்கங்களையும் அழுத்தி திறக்கும்படி வடிவமைக்கப்பட்டேன். ஏதாவது இப்ப கணிக்க முடியுமா?
4: இந்த தையல் மெஷின்ல இருக்க ஒரு பார்ட்டா?
3: ஸ்பிரிங் மாதிரி ஒரு அமைப்பை நீங்க எங்கெல்லாம் பாத்துறீங்க? இரண்டு பக்கங்கள் இருக்கும், ஸ்பிரிங் இருக்கும், நடுவுல ஸ்பிரிங், இதை எங்கெல்லாம் பாத்துறீங்க சொல்லுங்க, டக் டக்னு சொல்லுங்க பாப்போம். நான் துணிகளை துவைத்து வெயிலில் காயப்போடும் போது அவை காற்றில் பறந்து விடாமல் கவ்வி பிடித்துக் கொள்ளும் ஒரு எளிய வீட்டு உபயோக பொருள் சொல்லுங்க பாப்போம். கிளிப்பு, அவ்வளவுதான். நான் தான் கம்பி பிடிக்கிறது அங்கேயே சொன்னேன் முத பாயிண்ட்லயே, உங்களுக்கு எதுவும் அந்த இடத்துல கேப்சர் பண்ண முடியலையா? துணியை பிடிச்சிக்கிறதா அங்கேயே உங்களுக்கு சொன்னேன் குறிப்பு மாதிரி. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, வீட்டில் கரெக்டாக கண்டுபிடிச்சிங்க, வாழ்த்துக்கள்.
4: நன்றி.
3: வாங்க அப்படிதான், அதாவது இன்னும் ரெண்டு குறிப்பு இருக்கு அதையும் சொல்லிடுறேன். நான் ஆரம்பத்தில் மரத்தால் செய்யப்பட்டேன், பின்னாட்களில் பிளாஸ்டிக் மற்றும் இரும்பு வடிவில் எங்கும் புழக்கத்திற்கு வந்தேன் அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். அஞ்சாவது குறிப்பு, கொடியில் காயும் துணிகளை பறக்காமல் இருக்க குத்தி வைக்கக்கூடிய ஒரு சிறிய கிளிப்பு, அவ்வளோதான், கிளிப்புன்னு சொன்னாலே முடிஞ்சு போச்சு. துணி கிளிப் இல்லை ஆடை கவி அப்படின்னு சொல்லுவாங்க, கிளாத் ஸ்பின். டேவிட் எம் ஸ்மித் அப்படிங்கிறவர் தான் அதை கண்டுபிடிச்சார். 1853 அவர் தான் காப்புரிமையும் வாங்கினார். துணி கிளிப்பு இருக்கு இல்லையா, இன்றைக்கி உலகம் ஃபுல்லாக பயன்படுத்துகிறோம். யார் யாரெல்லாம் துணி துவைக்கிறோமோ, மாடியில் காய வைக்கிறோம், இல்லை எங்கேயாவது கொடியில் அந்த துணியை வந்து காய வைக்கிறதுக்கு கழுத்தில் கட்டி அந்த கிளிப் வச்சானே தொங்க வைக்கிறோம், எல்லாருமே பயன்படுத்தக்கூடிய முக்கியமான ஒரு கிளிப்பு. நிகழ்ச்சியில் அடுத்து ஒருவர் வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை.
5: ஹலோ,
3: வணக்கம், சொல்லுங்க சார்.
5: பேசுறது ரொம்ப நாளாக ஆசான லைனே கிடைக்க மாட்டேன்.
3: சொல்லுங்க சார், சூப்பர், இன்னைக்கு கிடைச்சிச்சு, சொல்லுங்க. யார் எங்கேருந்து அழைக்கிறீங்க, பேர் சொல்லுங்க.
5: அருமையான
3: சைதாப்பேட்டை ஆனந்த். ஓகே, மகிழ்ச்சி சொல்லுங்க, என்ன தலைப்பு உங்களுக்கு வேணும்?
5: ஏதாவது ஒன்று கொடுங்க சார், ஈஸியாக
3: ஏதாவது ஒன்று கொடுங்கன்னு சொல்கிறீங்க, நீங்களே சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும்.

சுபாமுத்கல் நிதேசி மகாதேவன் வினித்ரா குரல்கள்ல வைரமுத்துடைய வரையில ஜி வி பிரகாஷ்குமாரோடைய அட்டகாசமான இசையில அந்த அருமையான பாடல் ஆனந்த தாண்டவம் படத்துக்காக கேட்டு முடிச்சோம்.

0: சரியான விடை
1: உங்களோட
0: ஒற்றுமை.
1: பேசணுங்கிற ஆசை, அதனால தான் போன்
0: அப்பா
1: பண்ணேன்.
0: சூப்பர். ஒற்றுமை கண்டுபிடிக்கிறது, வேற்றுமை கண்டுபிடிக்கிறது, குறிப்பு சரியா தவறா? ஓகே, உங்களுக்கு அது ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு.
1: சரி கொடுங்க சார்.
0: ஓகே, சரியா தவறா?
1: இது வரைக்கும் பேசுனதே இல்லை சார்.
0: சரி ஓகே, உங்களுக்காக நான் இப்போ வந்து ரொம்ப ஈஸியாவே கேட்குறேன். இப்போ நம்ம காரு பைக்ல எல்லாம் டியூப்லெஸ் டயர் அப்படின்னு சொல்லி பயன்படுத்துறோம், கேள்விப்பட்டிருக்கீங்களா?
1: கார் பைக்ல டியூப்லெஸ் சார்.
0: பைக்ல டியூப்லெஸ் டயர் அப்படின்னு சொல்லி பயன்படுத்துறோம், கேள்விப்பட்டிருக்கீங்களா?
1: பஞ்சர் ஓட்டுறது.
0: அதேதான் அதேதான், கிட்டத்தட்ட கண்டு வந்துட்டீங்க. இப்ப நான் அதை பத்தி தான் கேள்வி. நம்ம தற்கால கார்கள் பைக்குகள்ல டயர்களில் பயன்படுத்தக்கூடிய டியூப்லெஸ் டயர்கள், அந்த டயர் பார்த்தீங்கன்னா சாதாரண டயர்களைப் போல ஆணிகள் குத்தியவுடன் உடனடியாக காற்று மொத்தம் வெளியேறி பஞ்சர் ஆகாம மெதுவாக காற்றை வெளியேற்றக்கூடிய ஒரு தன்மை கொண்டிருக்கு. மற்ற டயர் மாதிரி கப்புன்னு காற்று வெளியே போகாம மெதுவாக போகக்கூடிய பண்போடு இருக்கு அப்படின்னு சொல்றேன். சரியா தவறா?
1: சரி சார்.
0: சரி, என்ன காரணம்னு ஏதாவது சொல்ல முடியுமா? சரி என்பது மிக சரியான பதில்.
1: வாழ்த்துக்கள்.
0: ஓகே, நன்றி. டியூப்லெஸ் டயரை பற்றி உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். டியூப்லெஸ் டயருடைய சிறப்பே அதுதான். மற்ற டயர் மாதிரி டக்குன்னு பஞ்சராகாது, கொஞ்சம் டைம் எடுத்து தான் பஞ்சராகும் அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். இதில் என்ன முக்கியமான பங்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆணி குத்தும்போது மற்ற இதில் டியூப் இருக்கும், டியூப் கிழிஞ்சு டயருக்கும் டியூபுக்கும் நடுவில் இடைவெளி இருக்கும், அந்த இடைவெளி மூலமாக காற்று டக்குன்னு வெளியேறும். ஆனால் டியூப்லெஸ் டயரில் உட்புற சுவர் முழுவதும் பார்த்தீங்கன்னா ஹாலோ பியூட்டெல் அப்படின்னு சொல்லி ஒரு தடிமனான ரப்பர் அடுக்கு பூசப்பட்டிருக்கும். இது டயரோட இறுக்கமாக ஒட்டி இருக்கும். ஆணி குத்தினாலும் எந்த இடத்துல ஆணி குத்துச்சோ அந்த இடத்தையும் அது ரொம்ப இறுக்கமாக பிடிச்சிக்கும். ஆணி இப்போ குத்திருச்சு, முள் குத்திருச்சு அப்படின்னா அந்த குத்துன இடத்தையும் அது ரொம்ப இறுக்கமாக பிடிச்சிக்கும். அதனால் காற்று வெளியேறுவதற்கு வாய்ப்பில்லை. எங்கே குத்துச்சோ அந்த இடம் மட்டும்தான் பாதிக்கப்படும், ஒட்டுமொத்த டயரோ பாதிக்கப்படாது. ஆனால் மற்ற இடத்துல டியூபை பொறுத்த வரைக்கும் எங்கே குத்தினாலும் டயருக்கும் டியூபுக்கும் நிறைய இடைவெளி இருக்குது, காற்று புஷுன்னு அந்த கேப்பில் வெளியே வந்து ரிம் மூலமாக வெளியே போயிடும். ஆனால் இந்த டியூப்லெஸில் அந்த ஹாலோ பியூட்டல் தான் முக்கியமான ஒரு அடுக்கு இருக்குது. எந்த இடம் குத்தப்பட்டதோ அது மட்டும்தான் பாதிக்கப்படும். அந்த இடத்துல இருக்கக்கூடிய சின்னோண்டு அளவு வேணால் கொஞ்சம் வெளியே போகலாம். மற்றபடி அதையும் இறுக்கமாக பிடிச்சிக்கிறது, சீல் மாதிரி பிடிச்சிக்கிறது அப்படிங்கிறனால அது வந்து மெதுவாக தான் வெளியேறும். அதை நம்ம ஒருவேளை அந்த ஆணியையோ முள்ளையோ பிடிங்கிட்டோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் வேகமாக வெளியேறும் அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். அதனால் ஹாலோ பியூட்டல் ரப்பர் அடுக்கு அதுக்குள்ளே இருக்குது. அந்த ரப்பர் அடுக்கு தான் காற்று மிக குறைவாக வெளியேறுவதற்கு பயன்படுத்தப்படுகிறது அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். நிகழ்ச்சியில் அடுத்து ஒருவர். வணக்கம் வித் பாரதி தமிழ் பண்பலை.
2: வணக்கம் சார். அப்பா லைன் பிடிச்சிட்டேன்.
0: அப்பா லைன் பிடிச்சிட்டேன், சொல்லுங்க என்ன தலைப்பு உங்களுக்கு வேணும்?
2: மழை பெஞ்சிட்டு இருக்கு எங்களுக்கு.
0: மழை பெஞ்சிட்டு இருக்கா? கொண்டாடுங்க, கொண்டாடுங்க, குதிச்சு குதிச்சு கொண்டாடுங்க. சொல்லுங்க. குறிப்பறிதல் எளிமையா கடினமா? முதல் குறிப்பு கண்டுபிடிப்பீங்க, நிச்சயமா கண்டுபிடிப்பீங்க, நம்பிக்கையோட இருங்க. சுற்றுச்சூழல் பாதுகாப்புல ஒரு முக்கிய அங்கமாக 2026 உலக நாடுகளால் பிளாஸ்டிக் கழிவுகளை ஒழிக்க மரங்களின் இலைகள் மற்றும் தாவர கழிவுகளிலிருந்து எண்ணெய் போன்ற ஒரு புதிய உரை தயாரிக்கப்படுகிறது. முதல் குறிப்பு ஏதாவது கண்டுபிடிக்க முடியுமா?
2: பேப்பர்
0: கவரா? அது என்ன பேப்பர் கவர்? ரெண்டுமே ஒரு மாதிரி இதா தான் இருக்கு, சொல்லுங்க.
2: பேப்பர்ல கவர் தயார் பண்ணாங்க அந்த காலத்துல எல்லாம், 2026 சொல்றீங்களா நீங்க?
0: இல்ல இல்ல, அதாவது இப்ப இருக்கக்கூடிய அதிகமா இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் முன்னெடுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றேன். சரி, இரண்டாவது குறிப்பு. நான் பார்ப்பதற்கு சாதாரண பிளாஸ்டிக் போலவே இருந்தாலும் பெட்ரோலிய பொருட்களால் செய்யப்படாமல் சோள மாவு, உருளைக்கிழங்கு தோல் அல்லது கரும்பு சக்கையிலிருந்து தயாரிக்கப்படுகிறேன்.
2: கரும்பு சக்கையிலிருந்து
0: தயாரிக்கிறாங்க. ஏதாவது சீக்கிரம். ஓகே, மூணாவது குறிப்பு. என்னை பயன்படுத்தி விட்டு தூக்கி இருந்தால் சில வாரங்களில் மண்ணில் உள்ள நுண்ணுயிரிகளால் நான் முழுமையாக மட்கி இயற்கை உரமாக மாறிவிடுவேன். இப்போ சுற்றுச்சூழலுக்கு தீமை விளைவிக்காத ஒரு மாற்று பிளாஸ்டிக் வடிவம். பிளாஸ்டிக் கவர்லாம் இப்ப வேற மாதிரி கவரும் வருது, பாத்துருக்கீங்களா? பயோ பிளாஸ்டிக் சொல்லுவாங்க, உயிரி நெகிழி. ஓகே, அதான் உயிரி நெகிழி, அதாவது மண்ணில் போட்டால் மக்கி போயிடும், அந்த மாதிரி பிளாஸ்டிக் பற்றி தான் பேசிட்டு இருக்கு இவ்வளோ நேரம்.
2: அது மாதிரி வந்திருக்குங்களா?
0: ஆமா, நம்ம மத்த பேப்பர்லாம் போட்டா பல வருஷங்கள் ஆகும், இது போட்டா சீக்கிரமா மக்கி போயிடும். பயோ பிளாஸ்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க, உயிரி நெகிழினு சொல்லுவாங்க.
2: மெடிக்கல் எல்லாம் கொடுப்பாங்க.
0: ஓகே, அதுதான் இனிமே ஆராய்ச்சி பண்ணுங்க, கண்டுபிடிச்சிருங்க. ஓகேங்களா?
2: நீங்க போனதே இப்படிதான் கொடுத்தீங்க, இந்த தடவை இப்படிதான் கொடுத்தீங்க.
0: சிறப்பு.

0: பரவாயில்ல, நல்ல முயற்சி பண்ணீங்க, வாழ்த்துக்கள்.
1: தேங்க்யூ சார், தேங்க்யூ சார்.
0: ஓகே,
1: பாடல்கள் சூப்பர்.
0: ஓகே, நன்றி நன்றி. இவ்வளோ நேரம் ட்ரை பண்ணி என்னப்பா இப்படியெல்லாம் கேள்வி கேட்டால் நாங்கள் என்ன பண்ணுறது, டிஎன்பிசி பெரிய பெரிய ஐஏஎஸ் ரேஞ்சுக்கெலாம் கேட்குறீங்களே அப்படின்னு சொல்லி பல பேர் வந்து யோசிச்சுட்ருப்பீங்க. சில நேரங்களில் எளிமையாகவும் இருக்கும், பூனைக்குட்டி மாதிரி எளிமையாகவும் இருக்கும், பல நேரங்களில் புலிக்குட்டி மாதிரி பெருசு பெருசாக இருக்கும். ஓகேங்களா, சரி. இதெல்லாம் நம்ம இவ்வளோ நேரம் முயற்சி பண்ணி நிறைய பேர் கால் பேச முயற்சி பண்ணி கிடச்சிருக்கும், சில பேர் ஜெயிச்சிருப்பீங்க, சில பேர் பதில் சொல்ல முடியலே வருத்தத்தோடு இருப்பீங்க. கடைசி அவங்க சொன்னாங்களே, அந்த மாதிரி என்ன பண்ணாலும் இந்த மாதிரி நிறைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு காத்துட்ருக்கு. தொடர்ந்து ஆடுங்க, விளையாடுங்க, ஜெயிச்சிட்டே இருங்க, சந்தோஷமாக இருங்க. ஓகேங்களா, நிகழ்ச்சியில் நாம் இதுவும் இணைந்து கேட்ட இந்த நிகழ்ச்சி
2: ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்.

0: இனி தொடர்வது மாலை 5 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக மக்களின் வாழ்க்கை தரம் வெகுவாக மேம்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நீதித்துறை கட்டமைப்பு தொடர்ந்து வலுப்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய சட்ட அமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மெஹ்வால் தெரிவித்துள்ளார். தொழில்நுட்ப பயன்பாட்டில் இந்தியா முன்னணியில் உள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. நாட்டின் உணவு உற்பத்தி இதுவரை இல்லாத அளவிற்கு 376 மில்லியன் டன்னை எட்டியுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மேகதாது அணை கட்டுவது தொடர்பாக கர்நாடக அரசு மேற்கொள்ளும் முயற்சிகளுக்கு தமிழக அரசு ஒருபோதும் அனுமதி அளிக்காது என்று பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். மேகதாது அணை பிரச்சினையில் அனைத்து கட்சிகளும் ஒருமித்து செயல்பட வேண்டியதன் அவசியத்தை திமுக வலியுறுத்தியுள்ளது. காவிரி நதிநீர் பிரச்சினையில் உச்சநீதிமன்றம் தெளிவான தீர்ப்பு வழங்கிய பின்னர் மீண்டும் நடுவர் மன்றம் கோருவது ஏன் என்று அஇஅதிமுக வினவியுள்ளது. மேகதாது அணை பிரச்சினையில் புதிய நடுவர் மன்றம் தேவையில்லை என்பதுதான் பாமகவின் நிலைப்பாடு என்றும், இதுகுறித்து விவாதிப்பதற்கு அனைத்துக் கட்சிக் கூட்டத்திற்கு அழைப்பு விடுக்க வேண்டும் என்றும் அக்கட்சியின் தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். அரசு பள்ளிகளில் அரசியல் சார்ந்த நிகழ்ச்சிகளை நடத்தக்கூடாது என்ற விதிகளை தவேகவினர் மீறுவதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. கோவை, நீலகிரி, திண்டுக்கல், தேனி, சிவகங்கை, கன்னியாகுமரி மற்றும் மதுரை மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஜெர்மனியின் வேரண்டாஃபில் நடைபெற்று வரும் உலக ராணுவ வில்வித்தை சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 1 தங்கம், 2 வெள்ளிப்பதக்கம் வென்றது. பெர்லின் ஜூனியர் கோப்பை ஜூடோ போட்டியில் இந்தியா 1 வெள்ளி, 1 வெண்கலப்பதக்கம் வென்றது. துருக்கியின் மெர்சனில் நடைபெற்று வரும் உலக ஜூனியர் பாரா விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா 15 தங்கம், 9 வெள்ளி, 3 வெண்கலப்பதக்கங்களை வென்றது. மலேசியாவில் நடைபெற்ற ஆசிய இரட்டையர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 வெண்கலப்பதக்கங்களை வென்றது. ஆசிய பிரிட் சாம்பியன் போட்டி கோவாவில் தொடங்கியது. செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
2: என்ன செல்வா, போன மாசம் மரத்தெல்லாம் வெட்டிட்டு இருந்த, இப்ப பார்த்தா நிறைய மரக்கன்றுகள் நட்டு வச்சிருக்க. அதுவும் தோட்டத்துக்கு நடுவுல இலை தழையெல்லாம் அக்கம் பக்கம் வீட்டுல கொட்டாத மாதிரி.
3: ஆமா அக்கா, மரத்தை வெட்டினதால கொஞ்சம் மனசு சங்கடமாதான் இருந்துச்சு.
2: அது சரி செல்வா, நான் போன தடவை சொன்ன மாதிரி இலை தழை மத்த காய்கறி பழத்தோள்கள் எல்லாத்தையும் கொட்டுற மாதிரி குழி அமைச்சியா?
3: அதோ பாருங்க, தோட்டத்துக்கு கடைசியில 4 அடிக்கு குழிய வெட்டி அதுல இலை தழையெல்லாம் கொட்டி 100 நாட்கள் ஆன உடனே இயற்கை உரம் ஆயிடும். அதை எடுத்து இந்த மரக்கன்றுகளுக்கு போட்டுருவேன்.
2: அதே சமயத்துல முள்ளு செடியா இருந்தா எரிச்சுதான் ஆகணும். அந்த அளவுக்கு அதுல இருந்து வெப்பம் இருக்காது. அந்த சாம்பலையும் இந்த குழியிலேயே போட்டுடு, இயற்கை உரமும் கிடைச்சிரும், நல்ல தரமான காய்கனியும் நமக்கு கிடைக்கும்.
3: அக்கா இன்னொன்னு யோசிச்சேன், மரத்தை வளர்க்கறதுனால கோடை காலத்துல குளிர்ச்சியான காத்து நமக்கு மட்டும் இல்லாம அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கும் கிடைக்கும் இல்லையா?
2: அது இல்லாம செல்வா, நீ செய்யறது மட்டும் இல்லாம உன்னோட கல்லூரியில படிக்கிற பசங்களுக்கும் சொல்லி கொடு, அவங்களும் அவங்கவுங்க வீட்டுல செய்வாங்கல்ல.
3: கண்டிப்பா சொல்லிட்டா போச்சு, இந்த கல்வியும் ரொம்ப முக்கியம் தானே அக்கா.
4: மரம் வளர்த்து மழை பெருக்கி நிலத்தடி நீரை காப்போம்.

0: ஒரு குழந்தை பிறந்தவுடன் நாம் கொடுக்கும் தாய்ப்பால் தான் முதல் அமிர்தம். தாய்ப்பால் குழந்தைக்கு முதல் தடுப்பு மருந்து கூட.
1: மஞ்சள் நிறமா கெட்டியா சுரக்கும் இந்த தாய்ப்பால் அசுத்தமானது, ஜீரணமாகாது என்று வெளியேற்றி விடாதீர்கள். அதுதான் குழந்தைக்கு நாம் செய்யும் தீமை.
2: குழந்தைகள் சிறிய அளவு தாய்ப்பால் மட்டுமே எடுத்துக்கொள்வதால் அவர்கள் எளிதாக சுவாசிக்கவும் உறிஞ்சவும் விழுங்கவும் கற்றுக்கொள்ளுகிறார்கள்.
3: தாய்ப்பாலில் உள்ள சத்துக்கள் வேறு எந்த உணவிலும் கிடைப்பதில்லை. தாய்ப்பாலில் உள்ள வெள்ளை அணுக்கள் நோய் தொற்றையும் தடுக்கும், குழந்தையின் இறப்பு விகிதத்தை குறைக்கிறது.
4: குழந்தையின் வாழ்நாள் முழுமைக்கான வளர்ச்சிக்கு தாய்ப்பாலை புகட்டுவோம், ஆரோக்கியத்தை அளிப்போம்.

முகபத் பாரத நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நான் உங்கள் ஆர்ஜே குழலி. நீங்கள் இணைஞ்சிருக்கிறது பூந்தென்றல் நிகழ்ச்சியில். நேரம் 5:11. மாலை நேரம் அதுமா பூந்தென்றல் நிகழ்ச்சி ஆரம்பிச்சாச்சு. இன்னைக்கு பூந்தென்றல் நிகழ்ச்சியில் உங்களுக்கு சூப்பரான பாட்டெல்லாம் வரிசையாக வந்துகிட்டே இருக்கு. அதுக்கு நடுவில் நடுவில் நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஒரு டாபிக் வச்சு வழக்கம் போல பேச போறோம். இன்னைக்கு எதை பத்தியமா பேச போறோம் அப்படின்னு யோசிச்சிருங்க. இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, ஒரு பொருளை கையிலேயே வச்சுருப்போம், ஆனால் அந்த பொருளை மறந்துட்டு எங்கே பார்த்தாலும் தேடி ஒரு பெரிய அலப்பறை பண்ணியிருப்போம். அந்த பொருள் அப்புறம் யாராச்சும் இங்கே தான் இருக்குது பாருங்கள் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் நினச்சி பயங்கரமாக சிரிச்சிருப்போம். சே, இங்கே வச்சுக்கிட்டு போயிட்டு இந்த பொருளை இந்த இடம் ஃபுல்லாக தேடினமே, இவ்வளோ நேரம் ஃபுல்லாக வேஸ்ட் ஆகிடுச்சேன்னு சொல்லிட்டு பயங்கரமாக சிரிச்சிருப்போம். அப்படி ஏதாவது உங்களுக்கு ஒரு மெமரி இருக்குது, ஏதாச்சும் நடந்திருக்கு அப்படின்னா நீங்கள் எங்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம். நீங்கள் அழைக்க வேண்டிய எண்கள் 0444 அப்படின்ற இணைப்பு என்ன செய்துட்டு 2952208538389871 அப்படின்னு நம்பர் ஸ்க்ரீன் கூப்பிடலாம். கால் பண்ண முடியாது, கொஞ்சம் பிஸியாக இருக்கேன், இல்லை கால் பண்ண முடியாது, அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, விபத் பாரதி தமிழ் 102.3 அப்படின்ற முகநூல் பக்கத்தில் ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருப்பேன். அந்த போஸ்ட்டு கீழே கமெண்ட்ஸாக உங்களோட கருத்துக்களை பதிவிடலாம். ஓகே, இன்றைக்கி பூந்தென்றல் நிகழ்ச்சியில் என்ன பதில் சொல்லலாம் நான் கேட்ட கேள்விக்கு, அதாவது பொருளை கையிலேயே வச்சுட்டு தொலைச்சிட்டு தேடி அப்புறம் கிடச்சதுக்கு அப்புறம் பயங்கரமாக சிரித்த மொமெண்ட் ஏதாச்சும் இருந்தால் நீங்கள் எங்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம். நடுவில் நிகழ்ச்சியில் ஒரு பாடல், அதாவது நிகழ்ச்சியோட முதல் பாடலை கேட்டு வந்துடலாம். சங்கர் மகாதேவன் குரலில் வாலி வரிகளில் தேவாவுடைய இசையில் கலக்குவேன் கலக்குவேன் அப்படின்ற பாடல் தான் வந்துகிட்டே இருக்குது. எல்லாரும் கேட்டு மகிழுங்கள். உத்பாரி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: போன் ஜென்ரல் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க. இன்றைக்கி போன் ஜென்ரல் நிகழ்ச்சியில் எதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னா, ஏதாவது ஒரு பொருளை தொலைச்சிட்டு அந்த பொருள் வந்து ஆக்சுவலாக நம்மக்கிட்ட தான் இருந்திருக்கும், அது எங்கே வச்சோம் தெரியாமல் தேடி தேடும் தேடி கொஞ்ச நேரம் கழிச்சதுக்கப்புறம் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் பயங்கர சிரிப்பாக இருந்திருக்கும். அப்படி நீங்கள் சிரித்த அந்த மொமெண்ட் தான் என்னன்னு பேச போகிறோம் நிகழ்ச்சியில். நேயர்கள்கிட்ட பேசி தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் உத்பார தமிழ் எஃப்எம். வணக்கம் கலா மேம், சொல்லுங்க.
1: வண்டி
0: மேடம். வணக்கம் உத்பாரத் தமிழ் எஃப்எம்.
2: மேடம் இனிய மாலை வணக்கம். மேடம்
0: இனிய மாலை வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: கேஎம் கார்டன் எம்ஜி செல்வகுமார்.
0: சொல்லுங்க சார், கேள்வி கேட்டீங்களா?
2: நேரங்கள்ல வந்து மேடம், நான் பைக்கில வந்து கீழே வண்டி நிறுத்தோம் மேடம் வீட்டுக்கு. அப்ப யாராவது பேசுவாங்களோ இல்ல வெட்டி டேங்க் கவர்ல ஏதாச்சும் ஒரு திங்ஸ் எடுத்துட்டு மேல வரப்போ பைக் எடுக்காத அப்படியே விட்டுருவோம் மேடம்.
0: வண்டியிலே விட்டுருவீங்க?
2: ஆமா, வண்டியில போயிட்டு வீடு கிட்டதான் நடக்கும். நம்ம மேல வந்துட்டு ஒரு டைமிங்ல திரும்ப நீண்ட நாள் வெளியே போறப்ப வீட்டுல தேடி டென்ஷன் ஆயிடுவோம் மேடம். எங்கடா போச்சு, டென்ஷன் ஆயிட்டு ஒரு டவுட் எனக்கு எங்கடா இருக்குமா நினைச்சு ஒரு கடைசியில பார்த்தா நார்மலா போய்
0: இருக்கும்
2: வந்துருவோம் மேடம். நான் இது நான் அடிக்கடி நடக்கும்
0: முறை. வாழ்த்துக்கள், நன்றி.
2: நல்ல தலைப்பு மேடம், சமாசான தலைப்பு இது.
0: நன்றி சார், நன்றி. தொடர்ந்து பார்த்து கேட்டுட்டே இருங்க. வணக்கம் உத்பாரத் தமிழ் எஃப்எம்.
3: வணக்கம்மா.
0: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க? நல்லா இருக்கமா? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு கேள்வி என்ன அப்படின்னா, வந்து ஏதாச்சும் ஒரு பொருளை வந்து எங்கேயாச்சும் மறந்து வச்சிருப்போம், கடைசியில நம்மளுக்கு தெரிஞ்ச இடத்துல தான் இருக்கும், எல்லா இடத்துலயும் தேடினதுக்கு அப்புறமா கண்டுபிடிச்சிட்டு நம்ம சிரிச்சிட்டு இருப்போம், அந்த மொமெண்ட் ஏதாச்சும் நடந்திருக்கா? நீங்க செல்லா?
3: ஆமா, வச்சுட்டு அப்புறம் பேசணும் பேசணும் தேடி நடக்கும். அப்புறம் ஆகாது. அப்புறம் என் பண்ணு, எங்க புள்ள செல்லு எடுத்து நம்பர் போட்டு பார்த்தனா என் பெட்லயே இருக்கும் தலகாணிங்க,
0: பக்கத்துல இருந்திருக்கும். நம்ம சுத்தி எல்லாம் அள்ளி அடிப்போம் இல்லையா?
3: ஆமாமா, ஆமாமா.
0: ஓகேமா, கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி, வாழ்த்துக்கள்.
3: நன்றி கண்ணு, நன்றி.
0: இப்போ வந்து நேயர் சொன்ன மாதிரி இந்த ஃபோனை தொலைச்சின்னு நிறைய பேர் தேடுவோம். ஏன்னா ஃபோனை விட்டுட்டு இப்போலாம் இருக்கிறதே கிடையாது, வேறு எது இல்லாமல் கூட இருந்துடும், ஆனால் ஃபோன் இல்லாமல் இருக்கிறது இல்லை. அந்த ஃபோனை தொலைச்சிட்டு எங்கே போதாலும் தேடிட்டுருப்போம். இதில் ஃபன்னான விஷயம் என்னென்னா, சில பேராவது நார்மலாக வச்சுட்டு தேடிட்டுருப்பாங்க, சில பேர் சைலண்ட்லேயும் ஃபோனை போட்டுருவாங்க. சைலண்டில் ஃபோனை போட்டு அந்த ஃபோன் எங்கேனே தெரியாது, தேடி தேடி பார்த்து ஒரு வழியாக ஓஞ்சி போனதுக்கப்புறம் யாராவது இங்கே தான் இருக்குன்னு கொண்டு வந்து கொடுக்கும்பொழுது நம்மளுக்கு ஒரு அப்படி திருப்தியாக இருக்கும்.

நிகழ்ச்சியில பாடல் ஒன்று கேட்டு வந்துடலாம். யோ திரைப்படத்திற்காக முட்டக்கிழக்கி பாடல் வந்துட்டு இருக்கு. கென் கருணாஸ் குரல்ல, கென் கருணாஸ் வரியில, ஜே வி பிரகாஷ் இசையில.

0: வணக்கம், நான் உங்க திரைப்பட பின்னணி பாடகர் நாட்டுப்புறசை பாடகர் வேல்முருகன் பேசுறேன்.
1: நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். ஆடுங்கடா மச்சா ஆடுங்கடா, அழகான பொண்ணை பார்த்து தேடுங்கடா.

0: பூந்தென்றல் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. பூந்தென்றல் நிகழ்ச்சியில் இன்றைக்கி வந்து நம்ம தொலைத்த பொருள் தொலைச்சிட்டு பக்கத்தில் எங்கேயாவது இருக்கும் தேடிட்டே இருப்போம், நேரம் நாளெல்லாம் ஓடிடுவோம். அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு யாராச்சும் கொண்டு வந்து கொடுப்பாங்க, அப்புறம் அச்சச்சோ இங்கே தான் வச்சுருந்தேனா அப்படின்னு நம்ம வந்து ஒரு இன்னசென்ட்டாக ஒரு கேள்வி கேட்டு சிரிச்சுப்போம். அப்படி நடந்த தருணம் தான் என்ன பேசிகிட்டு இருக்கோம். தொடர்ந்து நிகழ்ச்சியில் நேர்கள்கிட்ட பேசி தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் பறவை தமிழ் எஃப்எம். வணக்கம்.
1: ஹலோ. ஹலோ.
0: ஹலோ.
1: காஞ்சிபுரம். காஞ்சிபுரம்
0: சொல்லுங்க.
1: பேசுறேன்.
0: வணக்கம் சார், சொல்லுங்க.
1: வணக்கம், எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கு. நல்லா இருக்கீங்களா நீங்க?
1: ஆ, நல்லா இருக்கேன்
0: மேடம். சொல்லுங்க, நீங்க கேள்வி தெரியுமா?
1: ஆ, தெரியலீங்களா? சொல்லுங்க.
0: ஏதாவது ஒரு பொருளை வந்து எங்கேயாச்சும் மறந்து வச்சிருப்போம், அந்த பொருளை தேடி தேடி தேடி ஒரு வழியாக அலைஞ்சு ஓஞ்சு உட்காந்ததுக்கு அப்புறமா யாராவது கொண்டு வந்து இல்லை கண் எப்பயாச்சு கண்டுபிடிப்போம், பார்த்ததுக்கப்புறம் சே இங்கே தான் வச்சுமா அதை அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருச்சுப்போம் இல்லையா?
1: நான் அந்த மாதிரி சைக்கிள் எடுத்துன்னு வந்து வெளியே விட்டுட்டு அப்படியே நடந்தே வந்துடுவேன். எங்கே விட்டேன்னு திருப்பி வந்து பார்த்தா அதே இடத்துல இருக்கும்.
0: சைக்கிளே கொண்டு வந்து விட்டுடுவீங்க இல்லையா?
1: ஆமாம்.
0: சின்ன சின்ன பொருள்லாம் இல்லை, தொலைச்சா பெருசுதான்.
1: நிறைய நிறைய வாட்டி அது மாதிரி மறந்துட்டு வந்துடுவேன்.
0: ஓ, ஓகே சார், அழகாக ஷேர் பண்ணிட்டீங்க, நன்றி கால் பண்ணதுக்கு.
1: நன்றி சார்.
0: வணக்கம் பாரதி தமிழ் எஃப்எம்.
2: வணக்கம்மா. வாழ்க வளத்துடன். கேவி ஜெயசீலன், கொடமாட்டப்பட்டிமா.
0: வணக்கம் சார், சொல்லுங்க.
2: என்னுடைய கண்ணாடி, கண் கண்ணாடி புக் பண்ணுறது நெட்டு
0: அன்னைக்கு வந்து நீங்க உங்க பேத்தியை பார்த்து ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிருப்பீங்களே. ஓகே சார், கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி.
2: நன்றி.

0: வணக்கம், புத்பாரை தமிழ் எஃப்எம்
1: பதிவாளருக்கு மாலை வணக்கம்.
0: மாலை வணக்கம். யார், எங்க இருந்து பேசுறீங்க?
1: அடையாளம் மட்டும்தான் ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி பேசுறேன் மேடம்.
0: வணக்கம் சார், சொல்லுங்க.
1: தலைப்பு என்ன நடந்ததோ அது செல்லு வச்சேன்.
0: தலைப்பு வந்து என்ன அப்படின்னா, எனக்காவது எங்கேயாவது ஒரு பொருளை வந்து மறந்து எங்கேயாச்சும் வச்சுருப்போம், அப்புறம் ஃபுல்லாக தேடி முடிச்சதுக்கப்புறம் கடைசியாக கிடக்கும். யாராவது இங்கே தான் இருந்துச்சு, பக்கத்தில் தான் இருந்துச்சுன்னு கொண்டு வந்து கொடுப்பாங்க. கொடுத்ததுக்கப்புறம் சே, பக்கத்துலேயே வச்சுட்டு தேடிட்டு வந்திருக்கேன், இவ்வளோ நான் வேஸ்ட் பண்ணிட்டவே சொல்லி சிரிச்சிருப்போம் இல்லையா?
1: சூப்பரான தலைப்பு மேடம்.
0: அது என்ன தலைப்பு?
1: நிறைய பொருள் ஞாபகம் இல்லாத டீ கடையிலே சைக்கிள் எடுத்து போன மேடம். டீ கடைங்கிறது ஒரு 10-15 வீடு தள்ளி இருந்து டீ கடை நம்ம ஊர்ல. சைக்கிள் எடுத்து போயிட்டு டீ சாப்பிடுவேன், சைக்கிள் அங்கேயே விட்டு வந்துடுவேன். விட்டு வந்துட்டு போற ஞாபகம் இல்லாத கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு எங்க பொண்ணு ஏதாப்பா சைக்கிள் கேட்கும், ஞாபகம் டீ கடையிலே விட்டு வந்துட்டுமா, ஞாபகம் இல்லமானவன். சரி போய் சைக்கிள் எடுத்துட்டு வாப்பான போனாக்கா அங்கிருந்து ஒரு ஆள், நம்ம நண்பர் ஒருத்தர் தலின்னு வருவாரு, ஆசீர்வாத சைக்கிள் சேர்த்து ஏன் விட்டு போயிருந்தா தலின்னு வருவார்.
0: சைக்கிளை மறந்து வச்சிருக்கீங்க இல்லையா?
1: ஞாபகம் இல்லாத விட்டு வந்துடும் மேடம். நிறைய பொருள் அப்படிதான் ஞாபகம் விட்டு வீட்லயே சாய வீசி தேடி விடுவோம் மேடம், ஞாபகம் இல்லாத.
0: ரைட், ஓகே, சூப்பர். கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி.
1: ராஜேஸ்வரி அடையாள மட்டும் மேடம்.
0: வாழ்த்துக்கள். நன்றி
1: நன்றி மேடம்.

0: ஹாய் நிஷா, ரேடியோல என்ன கேட்டுட்டு இருக்க?
1: வா நிறை, விவத் பாரதி தமிழ் எஃப்எம் தான் கேட்டுட்டு இருக்கேன். உனக்கு ஒண்ணு தெரியுமா, இன்னைக்கு நான் ஒரு க்வெஸ்சனுக்கு கரெக்ட்டா ஆன்சர் பண்ணிட்டேன்.
0: அட அப்படியா? அவங்க டாபிக்ஸ், கேக்குற க்வெஸ்சன் எல்லாம் சூப்பரா இருக்கும். எனக்கும் கலந்துக்கணும்னு ஆசையா இருக்கு.
1: அப்ப கலந்துக்க வேண்டியது தானே?
0: நானும் நிறைய தடவை ஃபோன் பண்ணி ட்ரை பண்ணிட்டேன், எங்க ஃபோன் லைனே கிடைக்க மாட்டேங்குது. என்ன பண்றது, எனக்கும் பேசணும்னு ஆர்வமா இருக்கும்ல.
1: விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3
0: அனைவரையும் வரவேற்போம்,
1: வாய்ப்பளித்து மகிழ்வோம்,
0: புதியவர்களும் நம்மோடு இணைய.

0: ஷான் ரோல்டன் மற்றும் சைந்தவி குரல்ல மோகன்ராஜன் வரிகளில் ஷான் ரோல்டன் இசையில் முகை மழை அப்படின்ற ஒரு சூப்பரான பாடல் டூரிஸ்ட் ஃபேமிலி திரைப்படத்துக்காக கேட்டீங்க. நேரம் 5:35. நீங்கள் கேட்டுட்டு பூந்தென்றல் நிகழ்ச்சி. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் அதாவது ஒரு பொருளை வந்து மறந்து பக்கத்துலேயே எங்கேயாவது வச்சுட்டு எல்லா இடத்துலையும் தேடினதுக்கப்புறமா கடைசியாக கிடைக்கும் போது அப்படியே சிரிச்சுப்போம் இல்லையா, சே பக்கத்துலேயே வச்சுருக்காமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்னசென்ட் சிரிப்பு. நான் வந்து ஒன்றுமே பண்ணலங்க, தெரியாமல் பண்ணிட்டேன்னு ஒரு சிரிப்பு சிரிப்போம். அது வந்து உங்களுக்கு நடந்திருக்கா, அந்த தருணம் எப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் பேசிகிட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில் நேர்கள் கிட்ட தொடர்ந்து பேசி தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் பாரதி தமிழ் எஃப்எம்.
1: வணக்கம் மேம், நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியிலிருந்து சந்திரசேகர்.
0: வணக்கம், சொல்லுங்க
1: எப்படி இருக்கீங்க மேம்?
0: நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்களா நீங்க?
1: நல்லா இருக்கீங்களா மேம்?
0: நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்களா நீங்க? கேக்குதா?
1: சரி மேம், என்ன பொறுத்த வரைக்கும் என்னுடைய சின்ன லைஃப்ல இருந்து என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் கேக்குதுல.
0: ஹலோ, நேரோட இணைப்புல ஏதோ ஒரு ப்ராப்ளம். சரி, அடுத்த நேர்கிட்ட பேசி தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் பாரதி தமிழ் எஃப்எம். வணக்கம்
2: மேடம், நான் போந்தூர்ல வேலுமுருகன் டெய்லர் மேடம்.
0: வணக்கம் சார், சொல்லுங்க.
2: நான் வந்து டெய்லி கடைக்கு போவேன் பால் பாக்கெட் வாங்கி வரத்துக்கு. போகும்போது டெய்லி நடந்து போய் நடந்து வர ஒரு நாள் வண்டியில போயிட்டு வண்டி கடையாண்டி விட்டுட்டு நடந்து பால் பாக்கெட் வாங்கி
0: வண்டி விட்டுட்டு வந்துட்டீங்க நீங்க. அடுத்த பெரிய ஐட்டம்
2: கடையாண்டி விட்டுட்டு வந்துட்டேன்.
0: ரொம்ப நன்றி, தொடர்ந்து பாரதி கேட்டுட்டே இருங்க.
2: Okay, man. Thanks, man.
0: Thank you.

0: வணக்கம், வுத்பாரை தமிழ் எஃப்எம். வணக்கம், வுத்பாரை தமிழ் எஃப்எம்.
1: மேம், நான் வேலூர் மாவட்டம் கற்கடையிலிருந்து சந்திரசேகர்.
0: வணக்கம் சந்திரசேகர், சொல்லுங்க. இப்பதான் லைன் கிளியரா இருக்கு, சொல்லுங்க.
1: மேம், என்ன ஆச்சுன்னா, என்னோட ஃப்ரெண்ட் எனக்காக கிஃப்ட் பண்ணாம
0: ஓகே
1: அப்படிங்கறது. அதை என்ன பண்ணிட்டேன்னா, ஸ்கூல் படிக்கக்கூடிய காலத்துல இந்த டிராவல் பண்ணி வரும்போது கீழே விழக்கூடாது அப்படின்ட்டு நான் நினைச்சு என்ன பண்ணிட்டேன், பேக் உள்ள ஒரு ரேக் மாதிரி நிறைய ரேக்ஸ் இருக்கு, அதுல ஒரு ரேக்ல போட்டுட்டேன். நான் நினைச்சிட்டு இருக்கேன் அது வெளி ரேக்குள்ளதான் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டேன்னு. ஆனா பாத்தீங்கன்னா, நான் பத்திரமா இருக்கணும் அப்படின்னு உள்ளக்குள்ள இருக்கக்கூடிய ரேக் இருக்கு
0: இல்லையா,
1: கிட்டத்தட்ட மேம் ஒரு வாரம் நான் தேடிப்பேன் தேடிப்பேன், வெளியில தானே வச்சோன்னே. அந்த ரேக்க திறக்கிறதுக்கு பதிலா அது எல்லா ரேக்கையுமே திறந்து பார்த்தேன். கடைசியில பார்த்தா, கடைசியா ஒரு நாளைக்கு, சரி இந்த ரேக்க நம்ம திறக்கல போல இருக்கு, பார்த்தா அதுக்குள்ள உட்காந்துருக்கு.
0: அதுக்குள்ள இருக்கு
1: நினைச்சேன், எங்கயோ இங்க இருக்கிறத விட்டுட்டு சந்திரசேகர் என்ன சந்திரசேகர் வேற எங்கெங்கயோ தேடிட்டு அப்படின்ட்டு நானே நினைச்சு சிரிச்சுக்கிட்டேன். அந்த ரொம்ப ஹாப்பியாவும் ஃபீல் பண்ண, அப்பா எப்படியே நம்ம ஃப்ரெண்டு நமக்குன்னு கொடுத்த அந்த வாட்ச் கிஃப்ட் அப்படிங்கறது கிடைச்சிருச்சு,
0: தொலைஞ்சு போகல அப்படின்னு.
1: எக்ஸாக்ட்லி, அது சமயங்கள்ல நம்ம ஃப்ரெண்ட குடுக்கக்கூடிய பொருட்கள் தொலைஞ்சிருச்சுன்னா நம்ம கையோட்டே ஃப்ரெண்ட் போயிட்டாங்க அப்படிங்கிற அளவுக்கு கொஞ்சம் வருத்தம் வந்துடும்.
0: ஆமா, நம்ம வாங்கின பொருளை விட இன்னொருத்தவங்க பிரசன்ட் பண்ண பொருள்னா அதை தொலைச்சுன்னு ரொம்ப மனசு வலிக்கும் தான்.
1: எக்ஸாக்ட்லி, அது கிடைச்ச உடனே நம்ம ஃப்ரெண்டே கிடைச்ச மாதிரி.

0: அதே மாதிரி நம்ம இப்படி பண்ணிட்டோமே அதை நினைச்சு ஒரு ஸ்மைல், அது ரெண்டுமே எனக்கு இந்த தருணத்துல வந்திருக்கு.
1: ஓகே சூப்பர் சந்திரசேகர், அழகா ஷேர் பண்ணிட்டீங்க, கால் பண்ணதுக்கு நன்றி.
0: பை.
1: வணக்கம், அபுத் பாரத் தமிழ் எஃப்எம்.
2: வணக்கம் மேடம், எப்படி இருக்கீங்க மேடம்? எம்டி ரவிச்சந்த், எஸ் நகர் அம்பத்தூர் மேடம்.
1: நல்லா இருக்கேன் சார், சொல்லுங்க.
2: லெட்டர்ஸ் எழுதும்போது, வானொலிக்கு லெட்டர் எழுதும்போது லெட்டரை சொருகி வச்சிருவேன் மேடம் நோட்லயே. சரி, புதிய லெட்டர் எடுக்கலாம் போவேன், போயிட்டு அந்த நோட் எடுத்தா நோட்ல இருந்து விழுவார். பாதி சின்ன பாடல்கள்லாம் எழுதுவேன் மேடம், 27 வருஷமா எழுதிட்டு
1: இருக்கேன்.
2: ஒரு 7000 பாடல்கள், 7000 லெட்டர்ஸ் அமைச்சிருக்கேன் மேடம். எழுதோட வரும், பேனாவும் வச்சுட்டு தேடுவேன் மேடம். கண்ணாடியும் இருக்கும், புதியதெல்லாம் கண்டுபிடிச்சதுக்கு மூக்கண்ணாடி போட்டு அதை எழுதி எழுதி பார்த்துட்டு ஆன்சர் சொல்லுவோம்
1: மேடம்.
2: மட்டும் ஒரு 2000 சொல்லியிருப்பேன்
1: மேடம். சூப்பர் சார்.
2: கண்ணாடி பேனல்னா அது கூட கண்டுபிடிக்க முடியாது.
1: ஆமா,
2: அதனால இது அடிக்கடி தேடும், அதை ஆஃப் பண்ண இருக்கும். அதுல லெட்டர்ல வந்து பல தடவை நடந்திருக்கு மேடம், லெட்டர்ஸ் எழுதிட்டு பாதி பாடல் எழுதிட்டு மறந்துடுவேன்.
1: சூப்பர் சார்.
2: 100 வருஷம் ஆனாலும் ஞாபகம் வைக்க முடியாத அளவுக்கு ஞாபகம் மருதியா இருக்க
1: மாட்டேன்.
2: இவ்வளவு மட்டமா இருக்கேன்னு திட்டுவாங்க.
1: அதுக்கப்புறம் சில சில பொருட்கள் பக்கத்துலயே தேடி முடிச்சதுக்கு அப்புறம் சா இங்கதான் வச்சிருக்கோம் அப்படின்னு நினைச்சுப்போம் இல்லையா.
2: அது சிஸ்டர் கூட அதே மாதிரி சின்ன சிஸ்டர் அந்த மாதிரி கஷ்டப்பட்டிருக்கேன்.
1: ஓகே சார், சூப்பர். கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி, வாழ்த்துக்கள்.
2: நிகழ்ச்சி நன்றா இருக்க, வாழ்த்துக்கள் மேடம்.
1: வாழ்த்துக்கள் சார், நன்றி நன்றி நன்றி. அதுவும் இந்த தொலைச்ச பொருளில் என்ன தெரியுமா பெரிய கஷ்டமாக இருக்கும், சின்ன பொருளை தொலைச்சிடும். நம்ம மூக்கு கண்ணாடி, பேனா, இல்லை ஏதாவது குட்டி குட்டி பொருள், நம்ம முக்கியமாக அதாவது ஆபரணங்கள், லேடிஸ் வந்து முக்கியமாக வந்து இந்த காதில் போட்டிருக்க தோடு, சின்ன சின்ன விஷயங்கள் ஏதாவது எங்கேயாச்சும் மறந்து வச்சுருவாங்க, அது தொலைஞ்சு போச்சுன்னா வந்து பக்குன்னு இருக்கும் நம்மளுக்கு. ஆனால் அது கிடச்சிடும், கண்டிப்பாக கிடச்சிடும், எங்கேயோ ஒட்டில் வச்சுருப்போம். அதை தேடுறதுக்குள்ளே ஒரு மாதிரி ஆகிட்டு வந்துடுவோம் இல்லையா. நிகழ்ச்சியில் தொடர்ந்து வரப்போகிற பாடல் ரெட்ரோ திரைப்படத்துக்காக வந்துகிட்டே இருக்குது. என்ன பாட்டு உங்களுக்கு பிடிச்ச கனிமா பாட்டு தான் வந்துகிட்டு இருக்கு. சந்தோஷ் நாராயணன் குரலில், விவேக் வரிகளில், சந்தோஷ் நாராயணன் இசையில், எல்லாரும் கேட்டு மகிழுங்க. இது பாரத் தமிழ் FM 102.3.

0: நல்ல நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க. நம்ம நிகழ்ச்சியில் இன்றைக்கி வந்து மறந்த ஒரு பொருளை வச்சுட்டு அப்புறம் கொஞ்சம் கிடச்சதுக்கு அப்புறமா சே பக்கத்தில் தான் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பயங்கரமாக சிரிச்சிருப்போம் இல்லையா, அந்த மொமெண்ட் எப்படி இருந்தது அப்படின்னு தான் பேசிகிட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து நேர்கள்கிட்ட பேசி தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் வித் பாரதி தமிழ் எஃப்எம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க
1: மேடம். நான் ஒரு முறை ஊருக்கு போகையில பஸ்ல பேக் விட்டு இறங்கிட்டேன் மேடம்.
0: அச்சோ,
1: கிட்டத்தட்ட 40 கிலோமீட்டர் போட்டு அடுத்த பஸ் பிடிச்சு போய் வாங்கிட்டு
0: வந்தேன். பேக் பத்திரமா இருந்துச்சு இல்லையா?
1: ஆமா மேடம்,
0: அதுதான் முக்கியம். நம்ம அப்ப இந்த மாதிரி முக்கியமான பொருள்.
1: ஆமா மேடம், அதுல பீட் சாவி அதுல தான் இருக்கு.
0: நன்றி சார், ரொம்ப நன்றி கால் பண்ணதுக்கு. வணக்கம் பாரதி தமிழ் எஃப்எம்.
2: மாலை வணக்கம் கோயிலி மேடம்.
0: மாலை வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: அடிக்கடி தொலைக்கிறது முக கண்ணாடி தான்.
0: முக கண்ணாடி தான் மறந்து வச்சிருது. நிறைய பேர் வந்து நம்ம தலைக்கு மேல வச்சுப்போம் இல்லையா?
2: அதேதான் நான் வந்து தலைக்கு, அதாவது கையில வச்சுட்டே தேடி இருக்கேன் ஒரு தடவை. அதாவது நினைப்பு வந்து எங்கேயோ பறக்கிறது. அதாவது அந்த நினைவு வந்து சிறகடிச்சு பறக்கும் போது நம்ம ஒருமுகப்படுத்தணும், அப்பதான் ஞாபகம் வரணும்.
0: ஆமா,
2: நன்றாக இருக்குதுமா. நிகழ்ச்சி வந்து எளிய எளிய மக்கள் வந்து எளிதாக தெரியக்கூடிய அரிய நிகழ்ச்சிமா.
0: நன்றி சார், நன்றி சார். வாழ்த்துக்கள் கால் பண்ணதுக்கு. நன்றி,
2: நன்றி.
0: வணக்கம் பாரதி தமிழ் எஃப்எம்.
3: வணக்கம் கோயிலி மேடம். சைதாபேட்டை ஆனந்த் மேடம்.
0: வணக்கம் சார், சொல்லுங்க.
3: சைக்கிள் கொண்டு வந்து மேடம், நைட் வேலைக்கு போவேன், சைக்கிள் கொண்டு வந்து படிக்கட்டு கீழே விட்டுடுவோம் மேடம்.
0: ஓகே,
3: விட்டுட்டு சைக்கிளை கூட்டாதே, சைக்கிளை கூட்ட சாவிய காணும்னு தேடி கிடப்போம் மேடம் மேல. எம்மான தேடி சீன் போறேன், எனக்கு வந்து கீழே படிக்கட்டு வந்து பார்த்தா சைக்கிள் தொடர்ந்தே இருக்கும்.
0: சைக்கிள்லயே இருக்கும், இங்க வச்சுட்டு எங்க பார்த்தாலும் தேடினமே அப்படி ஆயிடும். முக்கியமா இந்த சாவிய வந்து வண்டியிலயோ சைக்கிள்லயே விட்டுட்டு நம்ம மத்த எல்லா இடமும் தேடுவோம். இதுல முக்கியமான மேட்டர் என்னன்னா, நம்ம தேடுறது மட்டும் இல்லாம நம்ம வீட்டையே தேட சொல்லுவோம். வீட்டுல உள்ள எல்லாரையும் தேடுங்க தேடுங்க, தேடி கொடுங்க தேடி கொடுங்க. அவங்களும் உனக்கு இதான்ப்பா வேலை, எங்க பார்த்தாலும் தொலைச்சி வச்சுட்டு எல்லாரையும் தேட சொல்லுவே அப்படின்னு சொல்லுவாங்க.

0: கால் பண்ண முடியாதவங்க ஃபேஸ்புக்கில் கமெண்ட்ஸ் போட சொல்லி சொல்லியிருந்தோம். நிறைய பேர் கமெண்ட்ஸ் போட்டிருக்காங்க, அந்த கமெண்ட்லாம் என்னென்னு பார்ப்போம். ஏழு கிணறு அபுதாஹிர் வந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. ராஜ்மாணிக்கம் கோபி மாலின பாடல்கள்லாம் ரொம்ப இனிமையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணியிருக்காரு. சூளை ரீஜா மனோகரன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. ஹேமலதா வந்து ஒரு பூங்கொத்து கொடுக்குற மாதிரி ஒரு ஸ்டிக்கர், அதே போல் கருப்பணன் ரங்கசாமியும் அதே மாதிரி ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் அமைச்சிருக்காங்க. பொன்னியம்மன் மேடு அன்னை கணேசன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அதே போல் ஏழு கிணறு தேவா நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அவங்களும் நானும் வண்டி சாவி தான் மறந்து விட்டுருவேன் அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணியிருக்காரு. பொன்னேரி கலீல் அகமது வந்து எனக்கு என்ன அவங்க மறந்து வைப்பாங்கன்னா டைலரிங் டேப்பை கழுத்துலேயே வச்சுட்டு தேடுவேன் எல்லா இடத்துலையும். அதுக்கப்புறம் எங்கே பார்த்தாலும் தேடி கிடைக்காது, எங்கெங்கோ தேடுவேன். அப்புறம் அதுக்கப்புறம் பார்த்தா கடையில் வேலை செய்கிற பையன் தான் சொல்லுவோம், அண்ணா டேப் உங்கள் தோல் மேலேயே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்பொழுது தான் நினச்சி. அதை நினச்சி சிரிப்பு சிரிப்பாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணியிருக்காரு. அதே போல் வீரராகவன் இப்போ பேசினார் இல்லையா, அவர் முக கண்ணாடியை தான் மறந்து வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணியிருக்காரு. சாந்தி நபர் ரமேஷ் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், மாலை வணக்கம் சொல்லியிருக்காங்க. ராமகிருஷ்ணன் கொழும கொண்டான் அதே மாதிரி வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. கண்ணன் பி, மதுரை சோ, சண்முக சுந்தரம், பர்வதவர்த்தினி, செல்வகுமார் எம்ஜி, அதுக்கப்புறம் ஏ ஹரிஹரன், பாலு கிருட்டினன், அந்தோணிராஜ் காட்டுப்பாக்கம், இவங்க எல்லாருமே நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் மாலை வணக்கம் சொல்லியிருக்காங்க. பிரபாகரன் பிரபாகரன் வந்து வண்டி சாவி, பேனா, மூக்கு கண்ணாடி இது மாதிரி பல பொருட்களை நாங்கள் வந்து தொலைச்சிட்டு சம்பவம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணியிருக்காரு. மேலப்பேடு தாயாளரும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் இன்னைக்கு வந்திருக்க ஃபேஸ்புக் கமெண்ட்ஸ். தொலைக்கிற விஷயத்தை பார்க்கும்பொழுது என்ன ரொம்ப விஷயம் தொலைப்போம் அப்படின்னா, நம்ம டெய்லி அன்றாடம் பயன்படுத்துகிற ஏதாவது ஒரு விஷயத்தான் ரொம்ப ஈஸியாக தொலைப்போம். இப்போ நம்ம நேயர்கள் சொன்ன மாதிரி மூக்கு கண்ணாடி, வண்டி சாவி, பேனா, ஏதாச்சும் ஒன்று வந்து எங்கள் அம்மாலாம் வந்து குக்கர் விசில் தொலைப்பாங்க, எங்கேயாச்சும் மறந்து வச்சுட்டு எங்கே பார்த்தாலும் தேடிட்டு இருப்பாங்க. அது மாதிரி நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற பொருள் தான் இருக்கும், அதை தான் மறந்து வச்சுட்டு எங்கே பார்த்தாலும் தேடிக்கிட்டே இருப்போம். நம்ம கிட்ட பேசுறதுக்கு நேர் ஒருத்தவங்க வந்திருக்காங்க, அவங்க கிட்ட பேசி தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் பாரதி தமிழன்.
1: ஹலோ,
0: வணக்கம்
1: மேடம். எர்ணாகுளம்ல இருந்து மாலா பேசுறேன்.
0: வணக்கம் மாலா மேம், சொல்லுங்க.
1: கொடை வாங்கினேன், கொடை வாங்கி ரெண்டு நாள்லயே தொலைச்சிட்டேன் மேடம். அப்புறம் கடையில எந்தெந்த கடைக்கு போகணும் அங்கெல்லாம் போய் கேட்டேன், இல்ல இல்ல நீங்க வச்சுட்டு போல அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் அதோட வீட்டுல வீடு கிளீன் பண்ணும் போது அந்த சோபா வந்து கருப்பு கலர்ல இருக்கும், கொடையும் கருப்பு கலர், அத அடியில போய்.
0: ஓ, நீங்க வீட்டுக்கு எடுத்துட்டு வீட்டுக்குள்ள தொலைச்சிட்டீங்களா?
1: வீட்டுல வந்து அது இடத்துல வைக்கும் போது கருப்பு கலர்ல உள்ள போயிடுச்சு சோபாக்குள்ள. அப்புறம் ரெண்டு மூணு நாள் கழிச்சுதான் கிடைச்சது. ரொம்ப கஷ்டப்பட்டேன், வாங்கின கூட ரெண்டு நாள்ல தொலைச்சிட்டோமே.
0: புது கூட புதுசா வாங்கிட்டு வந்தோம், ஒரு மழையில கூட நினைக்க
1: நன்றி.
0: நிகழ்ச்சியில நேயர்களுக்காக ஒரு பாடல் வந்துட்டு இருக்கு. என்ன பாடல் அப்படின்னா, டிராகன் திரைப்படத்திற்காக வழித்துணையே வந்துகிட்டு இருக்கு. சச் ஸ்ரீராம், சஞ்சனா கால்மாஞ்சி குரல்ல, விக்னேஸ்வரன் வரிகள்ல, லியோன் ஜேம்ஸ் இசையில, எல்லாரும் கேட்டு மகிழுங்க. இது உத்பாரத் தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: டிராகன் திரைப்படத்திற்காக ஒரு சூப்பரான பாடல் வந்து கேட்டாச்சு. நேரம் 5:56:39. நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு நெருங்கிட்டோம். நிறைய பேர் ஃபேஸ்புக்கில் சூப்பராக கமெண்ட்ஸ் போட்டிருந்தாங்க. நிறைய பேர் கால் பண்ணி நமக்கு வந்து என்னென்ன நிகழ்வுகள் நடந்திருக்கு, எதாவது மறந்து வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம கிட்ட பேசுறதுக்கு நேர் ஒரு ரெடியா இருக்காரு, அவங்ககிட்ட பேசி தெரிஞ்சுக்கலாம். வணக்கம், விபத் பாரதி தமிழ் எஃப்எம். வணக்கம். வணக்கம்
1: சொல்லுங்கம்மா.
0: வணக்கம் சார், யாருங்கன்னு பேசுறீங்க?
1: திருவள்ளியில இருந்து பேசுறேம்மா.
0: ஹலோ, நேரோட இணைப்புல ஏதோ ஒரு ப்ராப்ளம், கட் ஆயிட்டாரு. ஓகே, கால் பண்றோம். கொஞ்சம் வந்து நல்ல சிக்னல் கிடைக்கிற இடமா கால் பண்ணீங்கன்னா நம்ம தொடர்ந்து நிகழ்ச்சியில பேசிட்டே இருக்கலாம்.

0: வணக்கம், உத்பாரை தமிழ் எஃப்எம்.
1: வணக்கம் மேம்.
0: வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க மேம்?
1: மேடவாக்கத்துல இருந்து சித்ரா மேம்.
0: இன்னைக்கு தலைப்பு வந்து ஏதாச்சும் ஒரு பொருளை எங்கேயாவது மறந்து வச்சுட்டு எங்க பார்த்தாலும் தேடிட்டு கடைசியா கிடைக்கும் பொழுது ச்சே பக்கத்துல தான் வச்சிருந்திருக்கோம், நம்ம தான் ஒழுங்கா தெரியல நினைச்சிருச்சு போம் இல்லையா? அந்த மாதிரி ஏதாச்சும் நடந்திருக்கா?
1: அந்த மாதிரி மறந்து நிறைய மறதி மேம். அந்த எந்த பொருளுமே என் கை பொருள் சீப்பு, அப்புறம் இந்த இது இந்த லைட்டரு அந்த மாதிரி மேடம் மேல வச்சிருவேன். அப்புறம் ஆலமாரில தேடி கிடப்பேன், அங்க வைக்கிற ஞாபகம்.
0: சமைக்கிற பொருள் பாதிய மறந்து வச்சிருவோம் இல்லையா?
1: ஆமா மேம். அந்த மாதிரி இந்த மாதிரி இந்த சமையல் பொருளுங்க அந்த மாதிரி நிறைய மறதி மேம். எனக்கு நிறைய சொல்ல முடியாது, நிறைய மறதி.
0: ஓகே மேம்.
1: எந்த நேரம் கேஸ் எந்த நேரம் தர நிறுத்திட்டு போய் திருப்பி திருப்பி ரெண்டு தடவை மூணு தடவை பார்த்துட்டு
0: வருவேன். நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கும் இல்லையா?
1: ஆமா மேம்.
0: ஓகே மேம், கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. வாழ்த்துக்கள்.
1: வாழ்த்துக்கள் மேம்.
0: ஓகே, இன்னைக்கு நிகழ்ச்சி ரொம்பவே சூப்பராக போச்சு. நிகழ்ச்சியில் நிறைவு பாடலாக வரப்போகிறது வந்து ஹாய் நானா திரைப்படத்திற்காக நியமலி அப்படின்னு ஒரு பாட்டு வந்துகிட்டே இருக்கும்.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: பக்தி மாலை.

இந்த வேளை மாலை 6:54 நொடி. இந்த மணித்துளியில் 102.3 விவித் பாரதி. தமிழ் பண்பலையில் நாம் இணைகிற இந்த நிகழ்ச்சி பக்தி மாலை. நிகழ்ச்சியின் தொடக்கமாக நான் கடவுள் படத்திலிருந்து ஒலிக்கிறது பாடல்.

0: விஜய் பிரகாஷனுடைய குரலில், வாலியினுடைய வரியில, இளையராஜாவினுடைய அற்புதமான இசையில அந்த பாடல் நான் கடவுள் படத்திற்காக கேட்டோம்.
1: திரை இசையில் மலர்ந்த பக்தி பாடல்கள் உலா வந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பக்தி மாலை வழங்கிக் கொண்டிருப்பது 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை.
0: ஆறு மணி 7:46 தொட்டுக் கொண்டிருக்கும் இந்த வேளையில பக்தி மாலை நிகழ்ச்சியில் அடுத்து யார் படத்திலிருந்து ஒலிக்கிறது பாடல்?

0: எஸ்பி பாலசுப்ரமணியம் குழுவினர் குரல்களில் வாலியின் வரியில் வி எஸ் நரசிம்மனின் இசையில் ஒலித்தது பாடல் யார் படத்திற்காக.
1: 102.3 விவத் பாரதி தமிழ் எஃப்எம் இல் இறை சிந்தனை நம் நெஞ்சில் நிறைய இசை பாமாலைகள் வலம் வந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பக்தி மாலை.
0: ஆறு மணி 6:13 நொடியை தொட்டுக் கொண்டிருக்கும் இந்த வேளையில் பக்தி மாலை நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் நல்ல தம்பி படத்திலிருந்து ஒலிக்கிறது.

0: எம் எல் வசந்தகுமாரி குரலில் சி ஆர் சுப்புராமன் இசையில் ஒலித்தது பாடல் நல்ல தம்பி படத்திலிருந்து.
1: இறைவனின் இன்னருள் வேண்டி இன்னிசை கானங்கள் உலா வந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பக்தி மாலை. இது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை.
0: இந்த வேளையில் இணைந்திருக்கிறோம் பக்தி மாலை நிகழ்ச்சியில். அடுத்து ஒலிக்கிறது திருவருள் படத்திலிருந்து பாடல்.

பட்டாளி அவன் மாடிக்கு வர வேண்டும். பஞ்சம் என்பது இல்ல வாழ்வை பாரதம் பெற வேண்டும். பாடுபட்டவன் பாட்டாளி அவன்

0: டி எம் சவுந்தரராஜன் குரலில், கண்ணதாசனின் வரியில், குன்னக்குடி வைத்தியநாதன் இசையில் ஒலித்தது பாடல் திருவருள் படத்திலிருந்து.
1: இறைவனின் இன்னருள் வேண்டி இன்னிசை கானங்கள் உலா வந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பக்தி மாலை. இது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை.
0: இந்த வேளையில் 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையில் நாம் இணைந்து கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி
1: பக்தி மாலை.
0: அடுத்து ஒலிக்க காத்திருக்கிறது அவர் எனக்கே சொந்தம் படத்திலிருந்து பாடல்.

பூரணி இந்திரா குரல்களில், பஞ்சு அருணாச்சலம் வரியில், இளையராஜாவின் இசையில், அவர் எனக்கே சொந்தம் படத்திலிருந்து ஒலித்தது பாடல். இந்த வேளை 6:26 நிகழ்ச்சியின் நிறைவை எட்டிவிட்டோம். நிறைவு பாடலாக முகமது பின் துக்ளக் படத்திலிருந்து ஒலிக்கிறது பாடல்.

0: வாலியின் வரியில் எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைத்து பாடிய அந்த பாடல் முகமது பின் துக்ளக் படத்திற்காக கேட்டு முடித்தோம். நாம் இதுவரை கேட்டு இணைந்து மகிழ்ந்திருந்த இந்த நிகழ்ச்சி
1: பக்தி மாலை.
0: இனி மாலை 6:30 நிமிடத்திற்கு தொடர்வது மாநில செய்திகள்.
2: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷியாமளா. தலைப்புச் செய்திகள். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக மக்களின் வாழ்க்கை தரம் வெகுவாக மேம்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டத்தின் கீழ் இதுவரை 400,000 கோடி ரூபாய்க்கும் கூடுதலான தொகை விடுவிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் தற்போது நிலவும் பிரச்சினைகளுக்கு முந்தைய திமுக அரசுதான் காரணம் என்று மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். தூய்மைப் பணிகளை தனியார் மயமாக்கும் முயற்சியை தமிழக அரசு கைவிட வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. உலக ராணுவ வில்வித்தை சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 1 தங்கம் 2 வெள்ளிப்பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக மக்களின் வாழ்க்கை தரம் வெகுவாக மேம்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இது தொடர்பாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் எழுதியுள்ள கட்டுரையையும் பகிர்ந்துள்ளார். மக்களின் நம்பிக்கையை பெறுவது சிறந்த நிர்வாகத்திற்கான எடுத்துக்காட்டாகும் என்று பிரதமர் கூறியுள்ளார். கடந்த 12 ஆண்டுகளாக மத்திய அரசு செயல்படுத்திய திட்டங்கள் மூலம் அரசு நிர்வாகத்தின் மீதான மக்களின் நம்பிக்கை அதிகரித்துள்ளதாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். வேளாண் துறையின் வளர்ச்சிக்கு மத்திய அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்துள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் எழுதியுள்ள கட்டுரையில், கடந்த 12 ஆண்டுகளாக மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக வேளாண் துறை தொடர் சாதனைகளை படைத்து வருவதாக குறிப்பிட்டுள்ளார். உணவு தானியங்களின் உற்பத்தி இதுவரை இல்லாத அளவிற்கு 37 கோடியே 60 லட்சம் டன்னாக அதிகரித்துள்ளதாக அவர் கூறியுள்ளார். விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டத்தின் கீழ் 400,000 கோடிக்கும் கூடுதலான தொகை விவசாயிகளுக்கு விடுவிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இயற்கை வேளாண்மைக்கு மத்திய அரசு ஊக்கமளித்து வருவதாகவும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் அந்த கட்டுரையில் கூறியுள்ளார். தமிழகத்தில் தற்போது நிலவும் பிரச்சினைகளுக்கு முந்தைய திமுக அரசுதான் காரணம் என்று மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். இன்று பேரவையில் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதத்தின் போது குறுக்கிட்டு பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். விவசாயிகளின் நலனுக்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் தாவேக அரசு மேற்கொண்டு வருவதாக அவர் தெரிவித்தார். விவசாயிகள் மீது குண்டர் சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுத்தது திமுக அரசுதான் என்று அவர் குறை கூறினார். தமிழகத்தில் மின்தடையை அறிமுகப்படுத்தியதே திமுக தான் என்று முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா இந்த பேரவையில் தெரிவித்ததையும் திரு ராஜ்மோகன் சுட்டிக்காட்டினார். தமிழகத்தில் தாவேக அரசு பொறுப்பேற்ற பின்னர் எந்த தொழில் முதலீடும் பிற மாநிலங்களுக்கு செல்லவில்லை என்று தொழில்துறை அமைச்சர் செல்வி கீர்த்தனா கூறியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார்.
3: இன்னைக்கு நாங்க 30 நாட்கள்ல வேற ஒரு மாநிலத்துக்கு போய் வேற ஒரு நாட்டுக்கு போய் நாங்க முதலீட்டை எடுத்துட்டு வந்திருக்கோம். இன்னைக்கு ஹூண்டாய் வந்து போகக்கூடிய நிலைமையில இருந்தவங்கள நாங்க போய் அவங்களுக்கு கன்வின்ஸ் பண்ணி இந்த கவர்மெண்ட் இதை தொடரும் ஒரு அஷூரன்ஸ் கொடுத்து இன்னைக்கு கூட்டு வந்திருக்கோம். இதை தவிர 2 மோதிலிங் அண்ட் ஹியூசாங் அவங்க கிட்டையும் நாங்க போய் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் பண்றதுக்கான MOU சைன் பண்றதுக்கான எல்லாவற்றையும் நாங்க பேசிட்டு வந்திருக்கோம்.
2: திருப்பரங்குன்றம் தீபத்தூணில் தீபம் ஏற்ற உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை எதிர்த்து தாவேக அரசு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்துள்ளது ஏற்புடையதல்ல என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மக்களின் மத நம்பிக்கை மீதான உரிமையை பறிப்பதுதான் தாவேக அரசின் நிலைப்பாடா என்று வினவியுள்ளார். மத உரிமைகளை முடக்கிப்போட ஆட்சியாளர்கள் எத்தனை முறை மேல்முறையீடு செய்தாலும் தர்மம் ஒருபோதும் தோற்காது என்ற நம்பிக்கை தமிழக மக்களுக்கு உள்ளதாக திரு நயினார் நாகேந்திரன் அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் 12

0: நகராட்சி பகுதிகளில் தூய்மைப் பணிகளை தனியார் மயமாக்கும் முயற்சியை மாநில அரசு கைவிட வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இப்பகுதிகளில் தூய்மைப் பணிகளை தனியாருக்கு ஒப்படைக்க ஒப்பந்தப்புள்ளி கோரப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். தேர்தலுக்கு முன்பு சென்னை மாநகராட்சியின் தூய்மைப் பணியாளர்களின் போராட்டத்திற்கு தாவேக அரசு ஆதரவளித்ததையும் திரு சண்முகம் அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளார். மேகதாது அணை விவகாரத்தில் புதிய நடுவர் மன்றம் தேவையில்லை என்பதுதான் பாமகவின் நிலைப்பாடு என்று அக்கட்சித் தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மாநில விவசாயிகளின் நிலைப்பாடும் இதுதான் என்று குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பாக தெளிவான நிலைப்பாட்டை எடுப்பதற்காக தமிழக அரசு அனைத்துக் கட்சிக் கூட்டத்திற்கு உடனடியாக அழைப்பு விடுக்க வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த

0: உடனடியாக அழைப்பு விடுக்க வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: திருவள்ளூர் மாவட்டத்தில் இறால் பதப்படுத்தும் தொழிற்சாலையில் ஏற்பட்ட வாயு கசிவு சம்பவம் குறித்து விரிவான அறிக்கையை சமர்ப்பிக்குமாறு தேசிய மனித உரிமைகள் ஆணையம் தமிழக அரசுக்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. இந்த சம்பவத்தை தாமாக முன்வந்து விசாரணை மேற்கொண்ட தேசிய மனித உரிமைகள் ஆணையம் 2 வாரங்களுக்குள் பதிலளிக்குமாறு தமிழக தலைமைச் செயலருக்கும் காவல்துறை தலைவருக்கும் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. பாதிக்கப்பட்ட தொழிலாளர்களின் உடல் நலன், உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு வழங்கப்பட்ட நிவாரண உதவிகள் குறித்தும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட வேண்டும் என்றும் நோட்டீஸில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதற்கிடையே இந்த வாயு கசிவு காரணமாக உயிரிழந்தோர் எண்ணிக்கை 7 அதிகரித்துள்ளது. தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 2 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
2: தெலுங்கானா முதல் மன்னார் வளைகுடா வரை ராயல்சீமா மற்றும் தமிழக பகுதிகள் வழியாக ஒரு வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு நீலகிரி, கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், தேனி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். ஏனைய மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள் மற்றும் வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதிய மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். வெப்பநிலையை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை ஒட்டி இருக்கக்கூடும்.
0: மாவட்ட செய்திகள். காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் வளாகத்தில் முதலமைச்சர் திரு விஜயின் பிறந்த தினத்தை முன்னிட்டு வனத்துறை அமைச்சர் திரு ரஞ்சித்குமார் இன்று மரக்கன்றுகள் நடும் நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார். அரியலூர் மாவட்டத்தில் திருநங்கைகள் சுய தொழில் தொடங்குவதற்கான கடனுதவிகளை ஆட்சியர் திருமதி மிருணாலினி இன்று வழங்கினார். தென்காசி மாவட்டத்தில் தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்களை வைத்திருந்தது தொடர்பாக 3 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் விவசாயிகள் குறைதீர் கூட்டம் வரும் வியாழக்கிழமை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. நாமக்கல் மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கான நலத்திட்ட உதவிகளை ஆட்சியர் திரு மதுபாலன் இன்று வழங்கினார். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் அருகே மலைச்சாலையில் மரங்கள் முறிந்து விழுந்ததன் காரணமாக அந்த வழித்தடத்தில் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் உள்ள அருள்மிகு ராஜகோபால சுவாமி கோவில் ஆனி தெப்பத் திருவிழா கொடியேற்றத்துடன் இன்று தொடங்கியது. விளையாட்டுச் செய்திகள். உலக ராணுவ வில்வித்தை சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 1 தங்கம் 2 வெள்ளிப்பதக்கம் வென்றது. ஜெர்மனியின் வாரன்டாஃபில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் பாரா ஆடவர் வில்வித்தை பிரிவில் ராஜ்பீர் சிங் தங்கப்பதக்கத்தையும் சூரஜ் சிங் வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். ஆடவர் இரட்டையர் பிரிவில் சூரஜ் சிங் வெங்கடாத்ரி குண்டேரு இணை வெள்ளிப்பதக்கம் வென்றது. பெர்லின் ஜூனியர் கோப்பை ஜூடோ போட்டியில் இந்தியா 1 வெள்ளி 1 வெண்கலப்பதக்கம் வென்றது. மகளிர் 52 கிலோ எடைப்பிரிவில் நுங்ஷித்தோய் சானு லெஷாங் தெம் வெள்ளிப்பதக்கத்தையும், 63 கிலோ எடைப்பிரிவில் லிந்தோய் சனம்பம் வெண்கலப்பதக்கத்தையும் வென்றனர். உலக ஜூனியர் பாரா விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா 15 தங்கம் 9 வெள்ளி 3 வெண்கலப்பதக்கங்களை வென்றது. துருக்கியின் மர்சனில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் பாரா பேட்மிண்டன் பிரிவுகளில் இந்தியா இப்பதக்கங்களை கைப்பற்றியது. கலப்பு இரட்டையர் பிரிவில் ஆகாஷ் ரஞ்சன் முன் கோஷிகா தேவ்தா இணையும், ஆடவர் ஒற்றையர் பிரிவுகளில் கோபேஷ் ஜலானி, ஆர்யன் சர்மா மற்றும் பிரேம்சந்த் பொட்னூருவும், மகளிர் ஒற்றையர் பிரிவுகளில் ஷிவாங்கி பாண்டே, மணிஷா பட்டேல் ஆகியோரும் தங்கப்பதக்கம் வென்றனர். ஆசிய இரட்டையர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 வெண்கலப்பதக்கங்களை வென்றது. மலேசியாவில் நடைபெற்ற இப்போட்டியின் கலப்பு இரட்டையர் பிரிவில் வேலவன் செந்தில்குமார் ஜோஷ்னா சின்னப்பா இணையும், மகளிர் இரட்டையர் பிரிவில் ரத்திகா சீலன் ஜோஷ்னா சின்னப்பா இணையும் இப்பதக்கங்களை கைப்பற்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக மக்களின் வாழ்க்கைத் தரம் வெகுவாக மேம்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டத்தின் கீழ் இதுவரை 400,000 கோடி ரூபாய்க்கும் கூடுதலான தொகை விடுவிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் தற்போது நிலவும் பிரச்சினைகளுக்கு முந்தைய திமுக அரசுதான் காரணம்

0: என்று மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். தூய்மைப் பணிகளை தனியார் மயமாக்கும் முயற்சியை தமிழக அரசு கைவிட வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. உலக ராணுவ வில்வித்தை சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று ஒரு தங்கம் இரண்டு வெள்ளிப்பதக்கம் வென்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: இந்த வேளை 6:40:27. இந்த மணித்துளியிலிருந்து 7 மணி வரை நம்ம வந்து என் விருப்பம் நிகழ்ச்சியில் இணைகிறோம். ஒரு செய்தியை ஒரு இடத்துலேருந்து மற்றொரு இடத்திற்கு நம்ம கடத்துவதற்கு இல்லை சொல்கிறதுக்கு இப்போ எவ்வளவோ சமூக வலைத்தளங்கள் வந்துருச்சு, தொழில்நுட்ப வளர்ச்சி எவ்வளவோ வந்துருச்சு. ஆனால் இன்னும் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி அந்த வளர்ச்சியெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக இல்லை. அந்த காலத்தில் ஒரு செய்தியை ஒரு ஆள்கிட்ட இருந்து இன்னொரு நபருக்கு கடத்துவதற்கு தூதுவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. அது வந்து பொதுவாக ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டுக்கு சொல்லக்கூடிய செய்திகளாக இருந்தால் அந்த மாதிரி தூதுவர்கள். இங்கே காதலர்கள் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்குள்ள இந்த மாதிரி தூதுவர்கள் இருப்பாங்களான்னா, அது சில நேரங்களில் மனிதர்களாக இருக்கலாம், சில நேரங்களில் அகிரிணை பொருட்களாக இருக்கலாம். அதாவது அன்னம், கிளி, மேகம், தமிழ், அப்புறம் புறா, இப்படி என்னென்னலாம் இருக்கோ சில நேரங்களில் அது வீட்டில் இருக்கக்கூடிய இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்துக்கு மின்விசிறியாக இருக்கலாம், சுவராக இருக்கலாம், ஜன்னலாக இருக்கலாம், தண்ணீர் குடமாக இருக்கலாம். இப்படி தூதுக்கு எவ்வளோ விஷயங்கள் மனசில் நினச்சிட்டு பேசலாம். இங்கேயும் தூதுக்காக ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. அது என்ன இதாக இருக்குது அப்படின்னா உலகம் முழுக்க பரவக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது, எங்கே வேணாலும் போயிட்டு வரக்கூடிய ஒரு பண்புடைய விஷயமா இருக்குது. என்னது கேட்டுருவோம்.

0: கமல்லி.
1: கே ஜே யேசுதாஸ் குரலில் சிதம்பரநாதன், வரியில் இளையராஜாவின் இனிய இசையில். அந்த பாடல் தூரல் நின்னு போச்சு படத்திலிருந்து கேட்டு முடிச்சோம்.
2: 102.3 FM. வணக்கம், நான் எழுத்தாளர் இயக்குனர் பாஸ்கர் சக்தி பேசுகிறேன். செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அப்படின்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். செவிப்புலன்கள் வழியாக நம்ம அடைகிற விஷயங்கள் அவ்வளோ சுலபமாக நம்ம மனதிலிருந்து நீங்காது. செவிப்புலன்களுக்கு இன்பம் அளிக்கக்கூடிய ஒரு விஷயம் நமது வானொலி. வானொலியில் நீங்கள் அவசியம் கேட்க வேண்டிய ஒன்று வந்து 102.3 விவேத் பாரதி தமிழ் பண்பலை. இது வெறும் பொழுதுபோக்கு மட்டுமல்ல, பயனுள்ள பல கருத்துக்களையும் உங்களுக்கு கொண்டு வருது. அவசியம் கேளுங்கள்.
1: ஆறு மணி 46:24 நொடியை தொட்டு கொண்டிருக்கும் இந்த வேளையில் 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையில் என் விருப்பம் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். நேற்று சமூக வலைதளங்களில் பார்க்கும்போது ஒரு காணொளி, அதில் ஒரு குழுவாக வந்து இசை வாசிக்கிறாங்க. ஒருவர் நாதஸ்வரம் வாசிக்கிறார், இன்னொரு தவில் வாசிக்கிறார், இன்னொரு குட்டி பையன் வந்து தாளக்கருவி வச்சுட்டு தாளம் வாசிக்கிறான். அவங்க எல்லாருமே வந்து ஒரு ஃபாஸ்ட் பீட்டில், ஒரு வேகமான ஒரு தாளக்கட்டு நடையில் அந்த வாசிப்பு போயிட்டுருக்கு. அதே வேகத்துக்கு ஈடு கொடுத்து இவனும் அந்த தாளத்தை வாசிக்கிறான். அதுவும் தலை உடம்பு எல்லாமே ஆடி ஆடி அப்படியே ஒரு ஃபுல் எனர்ஜியோடு வந்து வாசிக்கிறான். இதை சுற்றி பார்க்குறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, திரைப்படங்களில் வர்றது போல் ஒரு காசு எடுத்து அவனுக்கு வந்து அவன் பாக்கெட்டில் வந்து இப்படி வச்சு அவனை வந்து ஒரு பெருமைப்படுத்துகிற மாதிரி, சூப்பராக பண்ணுறியடா அப்படின்ற மாதிரி அவனுக்கு வந்து ஒரு உற்சாகமாக அந்த விஷயத்தை கொடுத்தாங்க. அந்த காணொலி பார்க்கணும் இருந்தது. பெரியவர்கள்லாம் ஒரு பக்கம் ஒரு அமைதியாக இல்லை ஒரு இயல்பான ஒரு நடையில் இருக்கும்போது, இவன் ரொம்ப எனர்ஜியாக அதை பண்ணும்போது சிறப்பாக இருந்துச்சு. அதை தான் அந்த காட்சியில் அதை சொல்லியிருந்தாங்க. எதுக்கு அதை சொல்ல வரேன்னா, அந்த தாளம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது இல்லையா? அதே போல் தான் வரக்கூடிய பாட்டிலையும் சொல்கிறாங்க. எனக்கு வந்து தாளமாக என்ன இருக்குது அப்படின்னா, அந்த இடத்துல தாளக்கருவி தாளமாக இருந்துச்சு, இங்கே கொலுசு சத்தம் தாளமாக இருக்குது, அந்த தாளம் வந்து நான் வந்து நிறுத்தினாலுமே தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்றாங்க. என்ன தாளமாக இருக்குது, எங்கே வந்துட்டுருக்கு, கேட்டிருப்போம்.

0: எஸ் ஜானகி குரலில் ஒலித்தது பாடல். வைரமுத்துவின் வரியில் இளைய ராஜாவின் இசையில் காதல் ஓவியம் படத்திற்காக.
1: நான் உங்கள் பாடலாசிரியர் பழனி பாரதி பேசுகிறேன். காற்றில் வருவது வானொலி அல்ல, நம் செவிகளை நினைக்கும் தேனொளி. திசைகள் இணைக்க மனம், சிறகுகள் விரிக்க கேளுங்கள் 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை.
0: ஆறு மணி 53:33 தொட்டுக் கொண்டிருக்கும் இந்த வேளையில் என் விருப்பம் நிகழ்ச்சியினுடைய நிறைவை எட்டிவிட்டோம். இப்போது நண்பர்கள் கருத்து பதிவுகள் 6 மணிலிருந்து போட்டிருக்கிறீங்க, யார் யார் என்ன பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். சுமதி கோவிந்தராஜ் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, மாலை வணக்கம் சொல்லியிருக்காங்க. பர்வதவர்தினி அவங்களும் பக்தி மாலை நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், நிகழ்ச்சியில் திரைசையில் வரக்கூடிய பாடல்கள் கேட்டு மகிழ்கிறோம் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க, நன்றியும் சொல்லியிருக்காங்க. கார்த்திகேயன் சிவசுப்பிரமணியன் நிகழ்ச்சி சிறப்பிக்க வாழ்த்துக்கள் போட்டிருக்காங்க. ஹேமலதா அவங்களும் ஒரு வாழ்த்து செய்தியை போட்டிருக்கிறாங்க, படத்தோடு குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. சாமுன்னி கேஎம் அவங்களும் வந்து குமணன் சாவடியிலிருந்து மாலை வணக்கம் சொல்லியிருக்கிறாங்க. ராஜமாணிக்கம் கோபி பாடல்கள் இனிமை தொகுத்து கொடுத்தது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. முகமது மியான் வணக்கம் சொல்லி வாழ்த்துக்களை சொல்லியிருக்காங்க. சோலை ரீஜா மனோகரன் அவங்களும் வந்து வணக்கம் சொல்லி வாழ்த்துக்களை சொல்லியிருக்காங்க. மயிலை பட்டாபி என்னங்க இவர் சொல்கிறதுக்கும் கற்பனைக்கும் சம்மந்தமே இல்லை, ஏற்புடையதா இல்லை அப்படின்னு இருக்காரு. ஓகே, நீங்கள் எதுன்னு குறிப்பிட்டு சொன்னீங்கன்னா நானும் திருத்திக்கிறேன். சரி ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்ததாக வந்து எஸ் முத்துக்குமரன் வில்லிவாக்கத்துலேருந்து அவங்களும் வந்து ஒரு விஷயத்தை குறிப்பிட்டிருக்காங்க. 90s kids 7 போட்டு அவங்க ஒரு கவிதை மாதிரி ஒரு சில விஷயங்களை கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக மதுரை சோ சண்முக சுந்தரம் மாலை வணக்கம் போட்டிருக்கிறீங்க. தூத்துக்குடி சி பாலசுப்ரமணியம் மாலை வணக்கம் சொல்லி வாழ்த்துக்களை சொல்லியிருக்கிறீங்க. அப்புறம் பிரபாகரன் அவங்களும் வந்து என் விருப்பம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம், பாடல்கள் நல்லாயிருக்கு அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. நிகழ்ச்சியினுடைய நிறைவை எட்டிவிட்டோம். கன்னியாகுமரியில் அந்த சூரியன் உதிக்கிறது மறையிறது இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப அற்புதமாக இருக்கும். அந்த காட்சியை பார்க்குறதுக்காகவே அதிகாலையில் போய் நிற்கிறவங்க நிறைய

பேர் இருப்பாங்க. மாலை நேரத்தில் அதை மறையதை பார்க்குறதும் சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி சூரிய உதயம் அந்த மறையிறது இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப இனிமையாக இருக்கும்ல. அதே போல் இங்கேயும் வந்து சூரிய உதயம் இருக்கிறது, கூடவே சந்திரோதயம் இருக்குது. அது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தா கண்ணுக்குள்ளே இருக்குது அப்படின்றாங்க. யார் கண்ணுக்குள்ளே கேட்டுருவோம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இந்த வேளை 7:43 இந்த மணிதுளியில் நாம் இணைகிற இந்த நிகழ்ச்சி திரை கானம். சில பல நேரங்களில் கனவுகள் வந்து அதிகாலை நேரத்தில் வரும். அது ரொம்ப யோசித்தோம் அப்படின்னா கால நேரத்தில் கூட சில நேரத்தில் என்ன யோசித்தோம் கனவுல என்ன பார்த்தோங்கிறதே மறந்துடுவோம். சில நேரங்களில் அந்த கனவு பல நாட்களுக்கு நம்ம விடாமல் துரத்திக்கிட்டு இருக்கோம். நம்ம வந்து இங்கே போகணும், அங்கே போகணும், இப்படி இருந்தோம், அப்படி இருந்தோம் அப்படிங்கிற மாதிரி அந்த கனவு அடிக்கடி நம்ம வந்துக்கிட்டே இருக்கோம். இங்கேயும் ஒரு பாட்டில் ஒரு கனவு வருது. அந்த கனவுல வந்து யாரோ வந்து ஹீரோவை காக்க வச்சிட்டாங்க. அதை வந்து பாட்டில் சொல்கிறாரு. என்ன கனவுல கூட காக்க வச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லி பாட்டில் சொல்கிறாரு. ஏன் காக்க வச்சாங்க கேட்டுருவோம்.

சில அந்த இனிய பாடல் நினைத்தேன் வந்தாய் படத்துல இருந்து கேட்டு முடிச்சோம். 7:05:49 தொட்டுக் கொண்டிருக்கும் இந்த வேளையில திரைக்கானத்துல இணைந்திருக்கிறோம். சில பெயர்கள்லாம் ரொம்ப விசித்திரமா இருக்கும். அந்த மாதிரி ஒரு படத்துல செந்தில்கான பெயரான்னு தெரியல, இல்ல அவன் இவன் படத்துல ஒரு குட்டி பையன் ஆரியாவோட வருவோம், அந்த பையனோட பெயரான்னு தெரியல, கும்பிடுறான் சாமி அப்படின்னு வரும். அதாவது எதுக்குன்னா, நம்மளை யாரும் மதிக்கல அப்படிங்கிற விஷயம் எங்கேயுமே நடக்காதுல, நம்ம பேரை கூப்பிட்டாலே நமக்கு ஒரு பெரிய மரியாதை கொடுத்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதுக்காகவே அந்த பேரை வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி செந்தில் தான் சொல்லுவார்னு நினைக்கிறேன். ஒருவேளை அது செந்தில் நடிச்ச படமா இருந்தா என்ன படங்கிறது எனக்கு முகநூல்ல நீங்க சொல்றீங்கன்னா நான் தெரிஞ்சுப்பேன். இப்போ எனக்கு ஞாபகம் இல்லை. இப்போ எதுக்கு விஷயம் அப்படின்னா, அந்த இடத்துல விசித்திரமான பேராக அதிர்ந்துச்சு இல்லை, அந்த மாதிரி இங்கே ஒரு வித்தியாசமான பேர், அதாவது இந்த பேர் வந்து உன் பேரே இது தானா அப்படின்னு சொல்லி உன்னை சொல்கிறாரு. எதை சொல்கிறாரு கேட்டுருவோம்.

0: ஹரிஹரன் குரலில் பவனி பாரதி வரிகளை எஸ் ஏ ராஜ்குமாரனுடைய அட்டகாசமான இசையில் அந்த அற்புதமான பாடல் அவள் வருவாளா படத்துக்காக கேட்டு முடிச்சோம்.
1: 102.3 FM.
2: Yes, who is it?
3: Don.
2: Don. Don.
3: Don. Don. Don. Don.
4: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in.
1: 102.3 FM. ஏதேதோ கற்பனை வந்து என்னை அழைக்கிறதே.
5: வணக்கம், நான் TL தியாகராஜன். தமிழ் திரை உலகின் முதல் பின்னணி பாடகர் இசை தென்றல் திருச்சி லோகநாதன் அவர்களின் இசை வாரிசுகளில் ஒருவர். விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3.
0: ஏழு மணி 11:23 தொட்டுக் கொண்டிருக்கும் இந்த வேளையில் திரைகாணத்தில் இணைந்திருக்கிறோம். சில நேரங்களில் சிலர் பேசக்கூடிய வார்த்தைகள்லாம் பெரும் மௌனத்தை அவங்கள்ட்டையும் கொடுத்துரும், நம்மகிட்டையும் கொடுத்துரும். அதுக்கப்புறம் நம்ம பேசணுமா வேணாமானே யோசிச்சுட்டு இருப்போம். சில நேரங்களில் அதெல்லாம் மறந்து பேசிடுவோம். இங்கே அதே போல் ஒரு விஷயம் நடக்குது. இங்கே ஒரு வார்த்தை வந்து மௌனத்தை கொடுக்குது. ஏன் மௌனத்தை கொடுக்குது, அப்படி என்ன தான் பேசுனாங்க, பாட்டுக்குள்ளே சொல்கிறாங்களா, கேட்டுருவோம்.

ஹரிஹரன் சித்ரா குரல்கள்ல ரஞ்சித் பரூட் அவருடைய இசையில் விஐபி, அதாவது 1997 பிரபுதேவா அப்பாஸ்லாம் நடித்த விஐபி படத்துல இருந்து அந்த ஒரு டெக்ஸ்மான பாட்டை கேட்டு முடித்தோம். நாம் இதுவரை இணைந்து கேட்டு மகிழ்ந்திருந்த இந்த நிகழ்ச்சி திரைகானம் இனி 7:15 நிமிடத்திற்கு தொடர்வது தமிழில் செய்திகள்.

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். லக்னோவில் 3 மாடி வணிக வளாகத்தில் நேரிட்ட தீ விபத்தில் 14 மாணவர்கள் உயிரிழந்தனர். அரசின் சேவைகள் பொதுமக்களுக்கு எளிதாக சென்றடைய வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இந்தியாவுடனான பாதுகாப்பு ஒத்துழைப்பை மேலும் விரிவுபடுத்த இஸ்ரேல் விருப்பம் தெரிவித்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். இங்கிலாந்து பிரதமர் திரு கேர் ஸ்டார்மர் தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா இன்று வெள்ளிப்பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். உத்தரப்பிரதேசத்தின் லக்னோவில் நேரிட்ட தீ விபத்தில் 14 மாணவர்கள் உயிரிழந்தனர். அலிகஞ்ச் பகுதியில் உள்ள பயிற்சி மையத்தில் இந்த விபத்து நேரிட்டதாக அம்மாநில துணை முதலமைச்சர் திரு பிரிஜேஷ் பதக் கூறியுள்ளார். விபத்து நடந்த இடத்தை பார்வையிட்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், உயிரிழந்த மாணவர்கள் 16 முதல் 18 வயதுக்குட்பட்டவர்கள் என்று தெரிவித்தார். அந்த வளாகத்தில் மீட்பு பணிகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் கூறினார். அனிமேஷன் பயிற்சி மையத்தில் நேரிட்ட தீ விபத்து வளாகம் முழுவதும் பரவியதாக திரு பிரிஜேஷ் பதக் தெரிவித்தார். இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் ஆகியோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் குறித்து அதிர்ச்சி வெளியிட்டுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி, உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்ததோடு தலா 2 லட்சம் ரூபாய் நிதி உதவியையும் அறிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், காயமடைந்தவர்களுக்கு தலா 50,000 ரூபாய் வழங்கப்படும் என்று கூறியுள்ளார். காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய தாம் பிரார்த்திப்பதாகவும் பிரதமர் அதில் குறிப்பிட்டுள்ளார். விபத்து நடந்த இடத்தில் மீட்பு பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருவதாகவும், பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்பட்டு வருவதாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இதற்கிடையே விபத்து நடந்த இடத்தை அம்மாநில முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் சற்று முன் பார்வையிட்டார். இதனைத் தொடர்ந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் மாணவர்களை சந்தித்த முதலமைச்சர் அவர்களுக்கு ஆறுதல் தெரிவித்தார். அரசின் சேவைகள் பொதுமக்களுக்கு எளிதாக சென்றடைய வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், சட்ட அமைச்சர் திரு அர்ஜுன்ராம் மெஹ்வால் எழுதியுள்ள கட்டுரையும் பகிர்ந்துள்ளார். நீதித்துறை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்காக மத்திய அரசு மேற்கொண்டுள்ள நடவடிக்கைகள் குறித்து இந்த கட்டுரையில் விரிவாக எடுத்துரைக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். டிஜிட்டல் கட்டமைப்பு வசதிகளும் மேம்படுத்தப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ள பிரதமர், நீதிபதிகள் மற்றும் வழக்கறிஞர்களுக்கு இது பெரிதும் உதவிகரமாக உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். இந்தியாவுடனான பாதுகாப்பு ஒத்துழைப்பை மேலும் விரிவுபடுத்த இஸ்ரேல் விருப்பம் தெரிவித்துள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சகத்தின் தலைமை இயக்குநர் திரு அமீர் பராம் தம்மை புதுதில்லியில் சந்தித்து பேசிய போது இதனை தெரிவித்ததாக குறிப்பிட்டுள்ளார். மங்கோலிய வெளியுறவு அமைச்சர் திருமதி பட்செட் சேக் பட்முங்குடன் நடத்திய பேச்சுகள் ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். அரசுமுறை பயணமாக அந்நாட்டிற்கு சென்றுள்ள அவர், உலன்பட்டாரில் நடத்திய பேச்சுகளுக்கு பின்னர் சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ளார். கலாச்சாரம், கல்வி, பாதுகாப்பு உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டதாக அவர் கூறியுள்ளார். சுரங்கத்துறை, தூய எரிசக்தி பயன்பாடு மற்றும் வேளாண் பதப்படுத்தும் துறையில் புதிய வாய்ப்புகளை கண்டறிதல் குறித்தும் ஆலோசிக்கப்பட்டதாக டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். நாட்டின் வளர்ச்சியில் மத்திய தொழிலக பாதுகாப்பு படை முக்கிய பங்கு வகிப்பதாக உள்துறை இணையமைச்சர் திரு பண்டி சஞ்சய்குமார் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் இந்த படையின் புதிய தலைமையகத்திற்கான கட்டுமான பணிகளை தொடங்கி வைத்து அவர் பேசினார். இந்த படை வீரர்களின் நலனுக்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் கட்டணமில்லா மருத்துவ சிகிச்சை வசதி இவர்களுக்கு வழங்கப்படுவதாகவும் திரு பண்டி சஞ்சய்குமார் தெரிவித்தார். தொழில்நுட்ப பயன்பாட்டில் இந்தியா முன்னணியில் உள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. நாடு முழுவதும் இதுவரை இல்லாத அளவிற்கு டிஜிட்டல் கட்டமைப்பு வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக தகவல் தொழில்நுட்பத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. டிஜிட்டல் இந்தியா இயக்கம் காரணமாக இணையதள இணைப்பு பெற்றுள்ளவர்கள் எண்ணிக்கை 122 கோடியாக அதிகரித்துள்ளதாக அந்த செய்திக்குறிப்பில் குறிப்பிட்டுள்ளது.

வெளியிடப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். ஆதார் செயலியை பதிவிறக்கம் செய்துள்ளவர்களின் எண்ணிக்கை 3 கோடியை தாண்டியுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. கடந்த ஜனவரி மாதம் அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த செயலியை குறுகிய காலத்திற்குள் 3 கோடியே 10 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பதிவிறக்கம் செய்துள்ளதாக தகவல் தொழில்நுட்பத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்த செயலி வாயிலாக 40 லட்சம் பேர் தங்களது கைபேசி எண்ணின் மாற்றத்தை பதிவு செய்துள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. 8 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் இந்த செயலி வாயிலாக முகவரி மாற்றங்களை மேற்கொண்டுள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிழக்கு கடற்கரை ரயில்வே வழித்தடத்தில் விபத்துகளை தவிர்க்கும் நோக்கில் கவச் தொழில்நுட்பம் பயன்படுத்த ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக ரயில்வே தெரிவித்துள்ளது. பஹ்வாபல் புதாபங்க், ஹரிதாஸ்பூர் பாரதீப், குர்தா ரோட் பலாங்கீர், நௌபடா குனுப்பூர், லஞ்சிகர் ரோட் ஜினாகர், பொப்பிலி சலூர் ஆகிய வழித்தடங்களில் இந்த தொழில்நுட்பம் பயன்படுத்தப்பட உள்ளதாக ரயில்வேயின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. ரயில் விபத்துகளை தவிர்க்கும் வகையில் இந்த தானியங்கி பாதுகாப்பு தொழில்நுட்பம் செயல்படும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேற்கு வங்கத்தின் வரி வருவாயை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக அம்மாநில நிதியமைச்சர் திரு ஸ்வப்பன் தாஸ் குப்தா கூறியுள்ளார். அம்மாநில சட்டப்பேரவையில் வரும் நிதியாண்டிற்கான நிதிநிலை அறிக்கையை இன்று தாக்கல் செய்து அவர் பேசினார். வரி செலுத்துவதற்கான நடவடிக்கைகள் எளிமைப்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். எல்லை பாதுகாப்பு படையினருக்கு தொழில் வரியிலிருந்து விலக்கு அளிக்கப்படுவதாக திரு ஸ்வப்பன் தாஸ் குப்தா அறிவித்தார். பஞ்சாபில் தனியார் பள்ளிகளில் கட்டணங்களை முறைப்படுத்துவதற்கு வகை செய்யும் அவசர சட்டத்திற்கு அம்மாநில அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. சண்டிகரில் முதலமைச்சர் திரு பகவந்த் மான் தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. மாணவர்களின் நலனை பாதுகாக்கும் நோக்கில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. தில்லியில் தீ விபத்து ஏற்படுவதை தடுப்பதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் என்று முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா கூறியுள்ளார். மால்வியா நகர் தீ விபத்தில் உயிரிழந்தவர்கள் குடும்பத்தினருக்கு நிவாரண உதவிகளை புதுதில்லியில் வழங்கி அவர் பேசினார். சைதுல்லா ஜாப் கட்டிட விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கும் உரிய நிவாரண உதவிகளை அவர் வழங்கினார். இந்த 2 விபத்துக்கும் காரணமானவர்கள் மீது உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் திருமதி ரேகா குப்தா தெரிவித்தார். ஆந்திராவில் உள்ள 700 பழமையான கோயில்கள் 800 கோடி ரூபாய் செலவில் புதுப்பிக்கப்பட உள்ளதாக அம்மாநில அமைச்சர் திரு ராம் நாராயண் ரெட்டி கூறியுள்ளார். அமராவதியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதற்கான பணிகள் விரைவில் தொடங்கப்படும் என்று கூறினார். இங்கிலாந்து பிரதமர் திரு கியர் ஸ்டார்மர் தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த வேண்டும் என்ற நோக்கில் தாம் அரசியலில் அடியெடுத்து வைத்ததாக குறிப்பிட்டுள்ளார். தொழிலாளர் கட்சியின் தலைவர் பொறுப்பிலிருந்தும் தாம் விலகுவதாக அவர் அதில் தெரிவித்துள்ளார். புதிய தலைவர் தேர்ந்தெடுக்கப்படும் வரை பதவியில் தொடர உள்ளதாகவும் திரு கியர் ஸ்டார்மர் கூறியுள்ளார். உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா இன்று வெள்ளிப்பதக்கம் வென்றது. ஜெர்மனியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 10 மீட்டர் குழு பிரிவில் இந்தியா இப்பதக்கத்தை கைப்பற்றியது. இப்போட்டியில் இந்தியா இதுவரை 5 தங்கம், 2 வெள்ளி, 6 வெண்கலப் பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் தொடர்ந்து முதலிடத்தில் உள்ளது. உலக ராணுவ வில்வித்தை சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 1 தங்கம், 2 வெள்ளிப்பதக்கம் வென்றது. ஜெர்மனியின் வேரண்டாஃபில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் பாரா ஆடவர் வில்வித்தை பிரிவில் ராஜ்பீர் சிங் தங்கப்பதக்கத்தையும் சூரஜ் சிங் வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். ஆடவர் இரட்டையர் பிரிவில் சூரஜ் சிங் வெங்கடாதிரி குண்டேரு இணை வெள்ளிப்பதக்கம் வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். லக்னோவில் 3 மாடி வணிக வளாகத்தில் நேரிட்ட தீ விபத்தில் 14 மாணவர்கள் உயிரிழந்தனர். அரசின் சேவைகள் பொதுமக்களுக்கு எளிதாக சென்றடைய வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இந்தியாவுடனான பாதுகாப்பு

0: ஒத்துழைப்பை மேலும் விரிவுபடுத்த இஸ்ரேல் விருப்பம் தெரிவித்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். இங்கிலாந்து பிரதமர் திரு கியர் ஸ்டார்மர் தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா இன்று வெள்ளிப்பதக்கம் வென்றது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: ஏழு மணி 25 நிமிடம் 26 நொடியை தொட்டுக் கொண்டிருக்கும் இந்த வேளையில திரைக்காணத்துல இணைகிறோம். இப்ப கடந்த 2 நாள்ல பெஞ்ச மழை கொஞ்சம் குளுகுளுன்னு இருக்கு. ஏன்னா ஒரு வாட்டி மழை பெஞ்சுன்னா அது 2 நாளுக்கு தான் தாங்குது, அதுக்கப்புறம் மறுபடியும் சுள்ளுன்னு வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருது. இப்போ கடந்த 2 நாள்ல பெஞ்ச மழை இன்னும் 1-2 நாட்களுக்கு கொஞ்சம் குளுமையா இருக்கும்னு நினைக்கிறேன் சென்னையை பொறுத்த வரைக்கும். மற்ற ஏரியாவில் எப்படின்னு தெரியல. அந்த மாதிரி குளுகுளுன்னு இருக்கக்கூடிய இடங்களில் முக்கியமானது ஊட்டி கொடைக்கானல். அந்த மாதிரி அதில் ஊட்டி பக்கம் போனீங்கன்னா பட்டர்ஃப்ளை பார்க்லாம் இருக்கும், பட்டாம்பூச்சி அந்த பக்கம்லாம் அந்த பூங்காலாம் இருக்கும். அங்கெல்லாம் போனீங்கன்னா பட்டாம்பூச்சி சூப்பராக அங்கேயும் இங்கேயும் சுற்றிட்டே இருக்கும், பார்க்குறது சூப்பராக இருக்கும். அங்கே பார்க்கில் தானே பட்டாம்பூச்சி சுத்துச்சு, ஆனால் இங்கேயும் ஒரு பட்டாம்பூச்சி சுத்துது. ஆனால் எங்கே சுத்துது கேட்டுருவோம்.

0: மான இசையில் இந்த இனிய பாடல் காதலுக்கு மரியாதை படத்திலிருந்து கேட்டு முடிச்சோம். இந்த வேளை 7:30 PM. இனி தொடர்வது
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள்.
0: வழங்குபவர் பி சரவணன் அவர்கள்.
2: அன்புள்ள முத்துக்குமார் சார் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். தேன் என்றாலே வாயில எச்சில் ஊறும், அந்த அளவுக்கு சுவை. இனிப்புக்கு மனிதன் அடிமை. அந்த இனிப்புக்கு ஒரு வடிவமா விளங்குவதுதான் தேன். அதிலும் இயற்கை வடிவத்தில் மலைத்தேன், கொம்புத்தேன், பொந்துத்தேன், புற்றுத்தேன், மனைத்தேன் என தேனீக்கள் கூடு கட்டும் இடத்தை பொறுத்து தேனை பல வகையாக பிரிச்சிருக்காங்க. 8000 வருடங்களுக்கு முன்பே தேன் உபயோகத்தில் இருந்ததற்கான ஆதாரம் ஸ்பெயின் நாட்டில் கிடைச்சிருக்கு. ஸ்பெயின் நாட்டின் வலன்சியா நகரத்தில் இருக்கக்கூடிய ஒரு குகையில் கைகளில் குடுவையோடு தேன் சேகரிப்பதற்காக மரம் ஏறும் ஒருவரின் சித்திரமும் சுற்றி பறக்கும் தேனீக்களின் சித்திரமும் வரையப்பட்டிருக்கு. ஜார்ஜியா நாட்டில் பல்வேறு விதமான தேன் வகைகள் பற்றி சமாதிகளை தோண்டும் போது கண்டுபிடிச்சிருக்காங்க. அது என்ன சமாதி, அங்க தேன் வகைகள் என்ன தொடர்புன்னு ஒரு கேள்வி மனசுல எழும். இறந்தவர்களுக்கு படையல் போல செய்திருக்காங்க, அதற்கான ஆதாரம் கிடைச்சிருக்கு. எகிப்து நாட்டில் இறந்தவர்களின் உடலை பதப்படுத்த தேன் பயன்படுத்தப்பட்டிருக்கு. தேனுக்கு மனித தாதுவை வலுவாக்கும் திறன் உண்டான். முத்துக்குமார் சார், நம்ம நாட்டிலெல்லாம் இப்போ தேன் கூடுகளை பார்க்கறதே அரிதா இருக்கு. எங்கேயாவது வனம் சார்ந்த சூழல், அப்புறம் ஏதாவது பழைய கட்டிடங்களில் தான் தேனீக்கள் கூடு கட்டி இருப்பதை பார்க்குறோம். கிரேக்க மன்னன் சலோன் ஒரு தேன் கூட்டுக்கும் மற்றொரு தேன் கூட்டுக்கும் குறைஞ்சது 300 அடி இடைவெளி இருக்கணும்னு ஒரு சட்டமே கொண்டு வந்தாராம். எதற்கு இந்த இடைவெளி? தேனீக்களின் தனித்தன்மையையும் தரத்தையும் கட்டுப்படுத்துவதற்கான ஏற்பாடு தான் இது. நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் தேனின் உபயோகம் சுமார் 4000 வருடங்களுக்கு மேற்பட்டதுன்னு சொல்லலாம். நம்முடைய வேதங்கள், ஆயுர்வேத குறிப்புகளில் தேன் பற்றிய செய்திகள் நிறையவே பார்க்கலாம். சித்த மருத்துவத்திலையும் தேனை முக்கிய மருந்து பொருளாக பயன்படுத்துகிறாங்க. அண்டை நாடான சீனாவில் தேனின் உபயோகம் பற்றிய வரலாறு தெரியலனாலும் தூ சே காங் அவர்களால் எழுதப்பட்ட புத்தகத்தில் தேனீ வளர்ப்பு ஒரு முக்கிய வணிகத் தொழிலாக கூறப்பட்டிருக்கு. மாயன் நாகரிகத்தில் கொடுக்கில்லாத தேனீக்களை சாப்பிட்ருக்காங்க. வேறு சில நாகரிகங்களில் தேனை தொண்டைக்கட்டு, தோல் நோய், வாயு கோளாறுகளுக்கு மருந்தாக பயன்படுத்தி இருப்பது பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கு. யூதர்கள் புது வருடத்தை தேனில் தோய்த்தெடுத்த ஆப்பிள் துண்டுகளை ஒருவருக்கு ஒருவர் பரிமாறி கொண்டாடுவாங்களாம். புத்த மதத்தில் கொண்டாடப்படும் மது பூர்ணிமா நாளில் தேனை காணிக்கையா சாதுக்களுக்கு கொடுப்பது வழக்கம். இஸ்லாமிய மதத்தில் தேன் ஓர் உடல் காக்கும் நிவாரணியா கூறப்படுது. இந்து மதத்தில் கடவுள் சிலைக்கு தேனாபிஷேகம் செய்து வழிபடுவது வழக்கம். முத்துக்குமார் சார், ஒரு தேனீ கூட்டில் ஒரே ஒரு ராணி தேனி தான் இருக்கும். வேலை செய்வதற்கு நிறைய வேலைக்கார பெண் தேனீக்களும் ராணி தேனியின் கரு உற்பத்திக்காக ஆண் தேனீக்களும் இருக்கும். இதெல்லாம் சேர்ந்தது தான் ஒரு குடும்பம், தேனி குடும்பம். பூக்களில் இருந்து எடுக்கப்படும் தேன் தேனீக்களின் வயிற்றில் தேக்கப்பட்டு ஒரு தேனியிடமிருந்து மற்றொன்று என பரப்பப்பட்டு கூட்டை சென்று அடையும் போது பதப்படுத்தப்பட்ட நிலையை அடைந்திருக்கும். இப்படி பதப்படுத்தப்பட்ட தேன் ஒரு மிதமான சூட்டிலேயே வைக்கப்பட்டிருக்குமா? இந்த சூட்டை தேனீக்கள் தங்கள் உடல் வெப்பத்தின் மூலமே சாத்தியப்படுத்துகின்றன. தேன் மட்டும்தான் எவ்வளவு நாள் வைத்திருந்தாலும் கெட்டு போகிறதில்லை. தேனீக்களின் வயிற்றில் இருக்கும் சில நொதிகள் தேனுடன் சேர்க்கப்படுவதுதான் காரணம். இயற்கையில எவ்வளவு சமாச்சாரங்கள் நடைபெறுது பாத்தீங்களா? அப்படியாப்பட்ட இயற்கைய, நாம் வாழும் சூழலை எவ்வளவு சிரமப்படுத்துறோம், நியாயமா? இப்படிக்கு மடல் மாணிக்கம்.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்.
3: இது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான டம் டம் டம் கொண்டாட்டம்.

0: இந்த வேளை 7:34:56. இனி நாம் இணைகிற இந்த நிகழ்ச்சி
1: வணக்கம் இசை உள்ளங்களே
2: பாட்டும் பயணமும்

0: பாட்டும் பயணமும்.
1: இப்போ பாட்டும் பயணமும் நிகழ்ச்சியில் பாடல்கள் எந்த பக்கம் பயணம் செய்கிறது அப்படிங்கிறத நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். கடைசி ஒரு 10 நிமிஷத்தில் ஒரு 7:50 எனக்கு போட்டிங்கன்னா நானும் சந்தோஷப்படுவேன், கரெக்டாக நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்ட்டு. சரி, இப்போதைக்கு எந்த பக்கம் போகுது அப்படிங்கிறத நான் நேரடியாக சொல்ல மாட்டேன். நீங்கள் பாடல்கள் ஒன்று ஒன்றா கேளுங்க, கேட்டுட்டு கண்டுபிடிங்க. ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் ஒரு குறிப்பிட்ட நிலப்பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு அந்த நிலத்தை சார்ந்த ஒரு பெரிய ஒரு பணக்காரர் இல்லை அந்த நிலம் நிறையா வச்சுருக்கக்கூடியவங்கள மிட்டா மிராசு அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் என்ன அந்த மிட்டா அப்படின்னா குறிப்பிட்ட நிலப்பகுதி இல்லை வருவாய் பிரிவை வந்து ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் மிட்டா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் மிராசுதாரர்னா அந்த குறிப்பிட்ட பகுதியில் பரம்பரை பரம்பரையாக அதிக நில

ஒரு அந்த நிலத்தை சார்ந்த ஒரு பெரிய ஒரு பணக்காரர் இல்லை அந்த நிலம் நிறைய வச்சிருக்கக்கூடியவங்கள மிட்டா மிராசு அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் என்ன அந்த மிட்டா அப்படின்னா குறிப்பிட்ட நிலப்பகுதி இல்லை வருவாய் பிரிவை வந்து ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் மிட்டா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் மிராசுதாரர்னா அந்த குறிப்பிட்ட பகுதியில் பரம்பரை பரம்பரையாக அதிக நிலங்களை வச்சிருக்கக்கூடிய பெரிய நிலச்சுவான்தார் இல்லாட்டி நில உரிமையாளர்களை நம்ம சொல்லலாம். மிட்டா மிராசு அப்படின்னா அதுதான் அந்த அர்த்தம். சரி, இப்போ இதை எதுக்கு இங்கே சொல்கிறோம் அப்படின்னா, அந்த மிட்டா மிராசு அவர் வந்து பெரிய ஒரு ஜமீன்தாரர்னு வச்சுக்கோங்களேன், அவர் வந்து இப்போ ஒரு பட்டாசை கொளுத்துறாரு அப்படின்னா அந்த இடத்துல நமக்கு என்னென்ன வேணும், பட்டாசை கொளுத்துறதுக்கு ஒரு தீப்பெட்டியோ இல்லை ஒரு வத்தி குச்சியோ பற்ற வச்சு நம்ம வைக்கணும். ஆனால் இவர் அதெல்லாம் பண்ண வேணாம், சும்மா விரல வச்சாலே போதும் பட்டாசு வெடிக்கும் அப்படின்றாங்க. எப்படி வெடிக்கும் பாட்டுக்குள்ளே சொல்கிறாங்க, கேட்டுருவோம்.

ஒன்னு ஒன்னு கண்ணு கண்ணு செல்லா குட்டி.

0: விஜய் நீதி மோகன் குரல்களில் கபிலன் வரியில் ஜிவி பிரகாஷ்குமாரனுடைய அட்டகாசமான இசையில் அந்த ஆட்டம் போடக்கூடிய பாடல் தெரி படத்துக்காக கேட்டு முடிச்சோம்.
1: கேட்டுட்டு இருக்கீங்க விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
2: வைப் பண்றேங்கிற பேர்ல வீலிங் பண்ணாதீங்க, அடுத்தவங்க வாழ்க்கையை கெடுக்காதீங்க.
3: பண்ணாதீங்க தம்பிகளா,
2: ரீல்ஸ் பண்றதுக்கு ஓவர் ஸ்பீட் ஓட்டாதீங்க.
3: அந்த ரீல்ஸ போலீஸும் பார்ப்பாங்க.
2: அடம்பிடிக்கிறாங்களே பசங்க அப்படின்னு சொல்லி ஹை எண்ட் மாடல் வண்டிய உங்க அண்டர் ஏஜ் பசங்களுக்கு வாங்கியே தராதீங்க.
3: பேரண்ட்ஸ் மேலயும் கேஸ் ஃபைல் ஆகும்.
2: சாலை விபத்துகள் பல நடக்கிறது, விபத்துல சிக்கின வாகன ஓட்டிகள் தப்புனால மட்டும் இல்ல.
3: பக்கத்துல ஓட்டுறவங்க கவனத்தை சிதறடிக்காதீங்க, பதட்டப்படுத்தாதீங்க.
2: சினிமால ஹீரோ ஹீரோயினுக்கு பாதுகாப்பு தந்து சாகசம் பண்ண வைப்பாங்க.
3: தப்பான சாகசத்தால விபரீதம் நடந்தா விபத்து செலவுக்கு வீட்டையே அடமானம் வைக்க வேண்டியிருக்கும்.
2: போதையில நீங்க ஓட்டுற வண்டி கண்டிப்பா பாதையில போடுறது இல்ல. 40 கீழே வண்டி ஓடுனா வண்டி நம்ம கண்ட்ரோல்ல இருக்கும், 40 மேல போனா வண்டி கண்ட்ரோல்ல நாம போறோம்.
3: சாலை பாதுகாப்பு உயிர் பாதுகாப்பு.
4: வணக்கம் இசை உள்ளங்களே,
5: பாட்டும் பயணமும்

0: பாட்டும் பயணமும்.
1: 7:43 பத்தனுடைய தொட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில் பாட்டும் பயணமும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். எந்த பக்கம் பாடல் போகுது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க முடியுமானா? ஓரளவு கணிக்கலாம், ஆனால் ஒரு பாட்டை வச்சு நிச்சயமாக கண்டுபிடிக்க முடியாது. இந்த பாட்டு வரப்போகுது, இதை வச்சிங்கன்னா ஓரளவு நீங்கள் கணிச்சிருவீங்க. கணிச்சிங்கன்னா டக்குன்னு வந்து முகநூலில் பதிவு போட ஆரம்பிச்சிருங்க. இப்போது நமக்கு தாகம் எடுக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், வீட்டுக்குள்ளே தண்ணி எங்கே வச்சுருக்கோமோ அதை தேடி போய் குடிப்போம். ஒருவேளை தண்ணி இல்லை அப்படின்னு என்ன பண்ணுவோம், வீட்டுக்குள்ளே தண்ணி இல்லை, காலி, நம்ம கேன் வாங்குகிறோம், கேன் வாங்குறோம்னா அதில் தண்ணி இல்லை, இல்லை மோட்ரு ஓடக்கூடிய போகும்போது மோட்டரில் போய் கையை வச்சா மோட்ரு இந்த டைமில் ஓடல, கரண்ட் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், மோட்டர்லேயும் தண்ணி இல்லை, எங்கேயுமே தண்ணி இல்லை, என்ன பண்ணுவோம்? இப்போ திடீர்னு மழை வருது, அந்த மழை தண்ணியை குடிக்கலாமா அப்படின்னா ஓகே. இப்போ வந்து இந்த பாட்டில் அதான் சொல்கிறாங்க, தாகம் வரும்போது திடீர்னு மழை வந்தால் எப்படி இருக்கும், சூப்பராக இருக்கும்ல, மழை தண்ணியை குடிக்கலாம் அப்படிங்கிற மீனிங்கில் நம்ம அதை வச்சுக்கலாம். இப்போதைக்கு அந்த தண்ணியாவது இருக்குதுன்னு சந்தோஷப்பட்டுக்கலாம், சரிங்களா? அதுக்கப்புறம் அந்த மழையை தண்ணியை நம்ம அப்படி குடிக்கலாமே ட்ரை பண்ணும்போது மழையில் நனைஞ்சிட்டா என்ன ஆகும், அப்போ வந்து வானமே இறங்கி வந்து கொடை பிடிச்சா எப்படி இருக்கும், சூப்பராக இருக்கும்ல. ஸோ தாகம் எடுக்கக்குள்ள மழை வரணும், மழை வரும்போது நம்ம நனைஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த வானமே வந்து கொடை பிடிக்கணும். அப்புறம் நனைஞ்சு போயிட்டோம் அப்படின்னா குளிர் இருக்கும்ல, அந்த குளிர் எடுக்கிறதுக்கு வண்டுகள் வந்து தலையை தொட்டினா எப்படி இருக்கும், இப்படிலாம் பாட்டுக்குள்ளே பல விஷயங்களை சொல்கிறாங்க. என்னென்னலாம் சொல்கிறாங்க கேட்டுருவோம்.

கேஜே யேசுதாஸ் பி சுசீலா குழுவினர் குரல்களில் வைரமுத்தருடைய வரியில் சங்கர் கணேசனுடைய இணை இசையில் சிவப்பு மல்லி படத்திலிருந்து அந்த ஒரு அற்புதமான பாட்டை கேட்டு முடிச்சோம். ஏழு மணி 49 நிமிடம் 15 நொடியை தொட்டுக்கொண்டிருக்கும் இந்த வேளையில் முகநூலில் பாட்டும் பயணமும் நிகழ்ச்சியில் பாடல்கள் எந்த பக்கம் பயணிக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிவீங்களா அப்படின்னு சொல்லி நானும் பார்க்கறதுக்காக காத்துட்டு இருக்கேன். யாராவது கண்டுபிடிச்சிங்களா அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இல்லைன்னா நானே சொல்ல போறேன். என்ன ஒரு 2-3 பாட்டு தானே, 2-3 பாட்டில் பெருசாக எந்த பக்கம் போகுதுன்னு கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் இப்போதைக்கு 2 பாட்டை வச்சு ஓரளவு கணிக்கலாம், யார் கணிச்சிருக்காங்கன்னு பார்க்கலாம். பர்வதவர்த்தினி மாலை வணக்கம் சொல்லி ஏரிக்கர பூங்காத்தை முன்னே 6 மணிக்கு வந்து சொல்லியா, அது வந்து சூப்பராக இருக்குது அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் நாதம் என் ஜீவனை அதுவும் சூப்பர்னு போட்டிருக்கிறாங்க. பிரபாகரன் அவங்க வந்து என் விருப்பம் நிகழ்ச்சிக்கு வந்து நாங்கள் இணைந்திருந்தோம் மாலை நேரத்தில், பாடல்கள் சூப்பர் அப்படின்ட்டு இருக்கோம். பன்னைபுரம் மணிகண்டன் கைத்தட்டர்கள் மாதிரி கைத்தட்டிட்டு இருக்கு அவங்களுடைய கைகள் அப்படிங்கிற மாதிரி ஒரு படத்தை கொடுத்துருக்காங்க. சூளை ரீஜா மனோகரன் அவங்களும் தேவாமிர்தம் பாட்டு சூப்பருங்க அப்படின்னு சொல்லி சூளையிலிருந்து சொல்லியிருக்காங்க. ஹைடா மஹி அவங்க வந்து புதுப்பட்டி பொன்னமராவதியிலிருந்து வந்திருக்கிறாங்க, வணக்கம் சொல்லி வாழ்த்துக்களை சொல்லியிருக்காங்க. அதன் பிறகு வேறு யார், சென்னை சிங்கர் சிவராம் நாகராஜன் வணக்கம் சொல்லி அவங்களும் நிகழ்ச்சிகள் வாழ்த்துகள் வெற்றி பெற வாழ்த்துகள் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் ரவி எட்டயபுரத்திலிருந்து கும்பிடுறான் சாமி அப்படிங்கிறது ஆர்யா நடித்த அவன் இவன் படத்திலிருந்து தான் வருது அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. சூப்பர், நானும் அதான் நினச்சேன். ஆனாலும் இன்னொரு படத்தில் செந்திலுக்குமே அந்த மாதிரி வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒருவேளை அது கன்ஃபார்ம் இல்லை, நானும் பார்த்துட்டு உங்களுக்கு எதிர்காலத்தில் சொல்கிறேன். ஓகேங்களா. பிரபாகரன் வந்து திரைக்காலத்தில் பாடல்கள் இனிமே அப்படின்னு சொல்லி அவரும் நன்றி சொல்லியிருக்காரு. அதுக்கு பிறகு MNP நச்சு பிள்ளை அவங்களும் காரைக்கால்லேருந்து நாங்கள் இணைஞ்சிருக்கோம் அப்படின்னு போட்டிருக்காங்க. கலீல் அகமது பொன்னேரிலிருந்து சூப்பருங்க, ஒரே தமாசா இருக்குதுங்க அப்படின்ட்டு இருக்காரு. தமாசாவா இருக்குது அப்படின்ற மாதிரி தான் யோசிக்கிற மாதிரி இருக்கு. அப்புறம் வான

ஆழத்தில் இருக்கும் மூணு, தண்ணீரில் இருக்கும் மீன், எனக்கு பிடிச்ச 102.3 போட்டிருக்கிறாங்க, பரவாயில்ல. நீங்கள் மானுன் கூட நடுவில் ட்ரை பண்ணலாம், போன வாரம் மீனுன்னு சொன்னோடனே மீனை போட்டிங்க, அப்புறம் துள்ளி குதிக்குது மீன் அப்படிங்கிற கூட, அதான் மீன் மானு அப்படி கூட ரைமிங்காக ட்ரை பண்ணுங்கள், சூப்பர். நீங்கள் இன்னும் நிறையா யோசிங்க, சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் வேறு யார் வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அவ்வளோதான், கிட்டத்தட்ட எல்லாருடைய பேரையும் படிச்சுட்டேன்னு நினைக்கிறேன். நிகழ்ச்சியினுடைய நிறைவை எட்டியாச்சு. இது வரைக்கும் 1-2 வந்துச்சு, 1-2 என்று அந்த திருவிளையாடல் படத்தில் வரும் இல்லை, அவையே 1-2-3 என்று என்னை வரிசைப்படுத்தி பாடு அப்படின்னு ஒன்று, 1-2-3 வரும்ல, இப்போ 3 தான் வரப்போகுது. அதாவது 1-2-3 தாங்க, வேறு ஒன்றும் இல்லை, பெருசாக இல்லை. ஏன்ப்பா இதெல்லாமா வைப்பீங்க அப்படின்னா, வைக்கணும் வச்சால் தான் நல்லாயிருக்கும். இப்போது 3 அப்படிங்கிற வார்த்தையில், அதாவது 1-2-3 எண்களில் பாடல் வந்துச்சு, அவ்வளோதான். இப்போது 3 அப்படிங்கிற வார்த்தையில் தான் பாட்டு வரப்போகுது. எப்படி வருது? அதாவது இதில் வந்து பாட்டுக்குள்ள ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறாங்க, தங்கம் எப்போவுமே தங்கம் தாங்க, நரைச்சா கூட நீங்கள் சிங்கம் அப்படின்னு சொல்லி, தலை நரைச்சாலே கூட, தலையோ இந்த மீசையோ நரைச்சா கூட நீங்கள் சிங்கம் அப்படின்னு சொல்லி பாட்டில் சொல்கிறாங்க. என்னெல்லாம் சொல்கிறாங்க கேட்டுருவோம்.

0: எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா குரல்களில் வாலியினுடைய வரியில் அந்த வைரமுத்தினுடைய வரியில் அந்த அற்புதமான பாடல் சேனாதிபதி படத்துக்காக கேட்டு முடித்தோம். நாம் இதுவரை இணைந்து கேட்டு மகிழ்ந்திருந்த இந்த நிகழ்ச்சி
1: வணக்கம் இசை உள்ளங்களே,
2: பாட்டும் பயணமும்
1: தாளம் தந்த இதயங்கள் நினைவில் நிற்குமே, காற்றில் தவழ்ந்து தனிந்த நெஞ்சில் புதைந்ததே ஒரு.
0: இந்த வேளை 7:55 இனி தொடர்வது இன்று ஒரு தகவல்.
3: ஒரு வயசான பெரியவர் தன்னுடைய 9 மகனை அழைச்சார். மகனே, உனக்காக இந்த உலக பொருள்கள் எதையும் நான் விட்டுட்டு போகலை, ஆனாலும் நான் உங்ககிட்ட சொல்கிறதுக்கு ஒரு முக்கியமான செய்தி இருக்குது, அதை நான் உங்ககிட்ட ஒப்படைக்கணும்னு நினைக்கிறேன். அது என்னோட அப்பா அவருடைய கடைசி காலத்தில் என்கிட்ட ஒப்படைச்சிட்டு போன செய்தி. வாழ்க்கையில் அது எனக்கு ரொம்ப உபயோகப்பட்ட ஒரு கருத்து. எங்கள் அப்பா என்கிட்ட கொடுத்த ஒரு

0: லொக்கேஷன் அது. அதை இப்போ நான் உன்கிட்ட கொடுத்துட்டு போகிறேன். இப்போ உனக்கு இது புரியாது, ஏன்னா இன்னும் நீ பெரிய மனுஷன் ஆகலை. ஆனாலும் இப்போ நான் உன்கிட்ட கொடுக்கறத நீ பத்திரமா வச்சிரு, பிற்காலத்தில் அது உனக்கு உபயோகப்படும். இது ஒரு திறவுகோல் மாதிரி, பெரிய பெரிய பொக்கிஷங்களின் கதவுகளை இது திறந்து விடும் அப்படின்னு சொல்லி விஷயத்தை சொன்னார். மகனுக்கு அந்த விஷயம் அப்போ புரியல, ஆனாலும் பிற்காலத்தில் அதுதான் அவருடைய வாழ்க்கையை மாற்றி அமைச்சுதான். சரி, அப்பா சொன்ன அப்பேற்பட்ட செய்தி என்ன? அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, எளிமையான ஒரு கருத்து தான். அவர் என்ன கருத்து சொன்னார்னா, மகனே, யாராவது உன்னை வந்து மனம் நோகும்படி செஞ்சுட்டா அதை பற்றி 24 மணி நேரத்துக்கு தியானம் பண்ண போகிறதாகவும் அதுக்கு பிறகு பதில் சொல்கிறதாகவும் சொல்லிவிடு, அவ்வளவுதான் அப்படின்னாரான். அதாவது யாராவது நம்மளை திட்டுனா உடனடியாக பதில் சொல்லக்கூடாது, இரு இதை பற்றி யோசிக்கிறேன், இதுக்கு நாளைக்கு பதில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி விடணும், அவ்வளவுதான். இதுதான் அந்த அப்பா சொன்ன கருத்து. சின்ன வயசில் இது என்ன பேர்பட்ட ஒரு பெரிய ரகசியமா, இது ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு தான் தோணும். அந்த பையனுக்கும் அப்படி தான் தோணிச்சான். ஆனாலும் அப்பா சொன்ன அந்த கடைசி வாசகம் அது அப்படிங்கிறதுனால அதை அப்படியே மனசில் பதிய வச்சிருந்தார். அந்த இளைஞர் வந்து ஒரு பெரியவர் ஆனார் ஒரு காலத்தில். அவரை ஒருத்தர் ஒரு கட்டத்தில் அவமானப்படுத்தி விட்டாராம். உடனே அவர் சொன்னார், ஐயா, இதை பற்றி நான் 24 மணி நேரம் தியானிக்கணும், அப்படி தான் எங்கள் அப்பா எனக்கு சொல்லி கொடுத்துருக்கார். அவர் இப்போ இல்லை, அவர் பேச்சுக்கு மதிப்பு கொடுக்க வேண்டியது என்னுடைய கடமை, அதனால் தயவு பண்ணி மன்னிச்சுக்குங்க, 24 மணி நேரம் பொறுத்து திரும்பி வந்து உங்களுக்கு பதில் சொல்கிறேன் அப்படின்னாராம். அவர் தியானம் பண்ணார். அதுக்கப்புறம் அவருக்குள்ளே ஒரு சின்ன தெளிவு ஏற்பட்டு போச்சான். அதாவது சில நேரங்களில் அவமதிப்பு கூட சரிதான்னு கூட அவருக்கு தோணிச்சான். அதாவது அவன் அப்படி பேசினதில் ஒன்றும் தப்பு இல்லையே, நாமளும் அப்படி தானே நடந்துக்கிட்டோம் அப்படிங்கிறதெல்லாம் அவருக்கு தெரிஞ்சு போச்சு. மறுநாள் அந்த ஆளுகிட்ட போனார். ஐயா, நன்றி, நீங்கள் சொன்னது சரிதான், அது ஒரு அவமதிப்பு இல்லை, உண்மையான பேச்சு தான். நீங்கள் என்னை முட்டாள்னு சொன்னீங்க, யோசித்து பார்க்குறப்போ அது சரிதான்னு எனக்கும் தோணுது, நான் அப்படி தான் இருக்கிறேன் அப்படின்னாராம். சில சமயம் இது மாதிரி யோசிக்கிறப்போ அந்த அவமதிப்பே ஒரு பொய் அப்படின்னு புரியும். அதுவே பொய்ங்கிறப்போ அதுக்காக நாம் எதுக்கு மனம் புண்படணும் அப்படின்னு நினைப்பார். அது மட்டும் இல்லை, அது ஒரு பொய்ன்னு சொல்கிறதுக்கு கூட அந்த ஆளுகிட்ட போக மாட்டார். பொய்யன்னா அது பொய் தானே, அதுக்காக ஏன் கவலை பண்ணணும்? கவனிக்கிறது மூலமாகவும் தியானிக்கிறது மூலமாகவும் மெல்ல மெல்ல அவர் வந்து மற்றவர்களின் செயல்களை விடவும் தன்னுடைய எதிர்வினைகளின் மீது தான் அளவு கடந்த விழிப்புணர்வு கொண்டவராக மாறினார் அப்படிங்கிறார் ஒரு பெரிய ஞானி. தியானம்ங்கிறது ஒரு எளிமையான புரிந்து கொள்ளல் மட்டும்தாங்கிறார் அவர். மௌனமாக உட்கார்ந்துருக்கிறது இல்லை தியானம், மந்திரத்தை ஓதி கொண்டிருப்பதில் தியானம், மனதின் நுண்ணிய வேலைத்தனங்களை புரிந்து கொள்வது தான் தியானம் அப்படிங்கிறார். அப்படி புரிஞ்சுக்கிறப்போ நமக்குள்ள ஒரு மாபெரும் விழிப்புணர்வு பிறகுது. அது மனசிலிருந்து பிறக்கிறதில்ல, ஆன்மாவிலிருந்து பேரறிவிலிருந்து பிறக்குது. இதுதான் பெரியவர்கள் சொல்லியிருக்கிற முக்கிய கருத்து. இந்த காலத்துலேயும் ஒரு அப்பா இருந்தார். கடைசி காலத்தில் மகனை கூப்பிட்டார். மகனே, உனக்காக நான் விட்டுட்டு போகிறது இந்த பெட்டி தான். இது எங்கள் அப்பா என்கிட்ட ஒப்படைச்சிட்டு போனது, இதை உங்ககிட்ட நான் ஒப்படைச்சிட்டு போகிறேன். நான் இந்த உலகத்தை விட்டு போனதுக்கு அப்புறம் நீ இதை திறந்து பார், இந்த அதுக்கான திறவுகோல் அப்படின்னு கொடுத்துட்டு கண்ணை மூடிட்டாரான். கொஞ்ச நாள் கழித்து பொட்டியை திறந்து பார்த்துருக்கிறார். பொட்டியில் இருந்தது என்ன தெரியுமா? நம்ம குடும்பத்துக்காக தாத்தா காலத்திலேருந்து யார் யாருக்கிட்ட எவ்வளவு கடன் வாங்கியிருக்கிறோம் அப்படிங்கிற விவரப்பட்டியல் அதுக்குள்ளே இருந்ததான்.
1: நாம் இதுவரை கேட்டது இன்று ஒரு தகவல். வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். இத்தோடு நான் கிளம்பியுடைய நேரம் வந்தாச்சு. இன்னும் ஒரு அழகான நாளில் நாம் சந்திக்கலாம். இனி 8:05 நிமிடத்திற்கு கோழிக்கூட நீங்கள் நிகழ்ச்சியை கண்டினியூ பண்ணலாம். இப்போதைக்கு இரவு 8 மணிக்கு தொடர்வது செய்திகள்.

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். அரசின் சேவைகள் பொதுமக்களுக்கு எளிதாக சென்றடைய வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், சட்ட அமைச்சர் திரு அர்ஜுன்ராம் மெஹ்வால் எழுதியுள்ள கட்டுரையும் பகிர்ந்துள்ளார். நீதித்துறை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்காக மத்திய அரசு மேற்கொண்டுள்ள நடவடிக்கைகள் குறித்து இந்த கட்டுரையில் விரிவாக எடுத்துரைக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். டிஜிட்டல் கட்டமைப்பு வசதிகளும் மேம்படுத்தப்பட்டு சுட்டிக்காட்டியுள்ள அவர், நீதிபதிகள் மற்றும் வழக்கறிஞர்களுக்கு இது பெரிதும் உதவிகரமாக உள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார்.

துறையின் வளர்ச்சிக்கு மத்திய அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்துள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். இத்தொடர்பாக அவர் எழுதியுள்ள கட்டுரையில் கடந்த 12 ஆண்டுகளாக மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக வேளாண் துறை தொடர் சாதனைகளை படைத்து வருவதாக குறிப்பிட்டுள்ளார். உணவு தானியங்களின் உற்பத்தி இதுவரை இல்லாத அளவிற்கு 37 கோடியே 60 லட்சம் டன்னாக அதிகரித்துள்ளதாக அவர் கூறியுள்ளார். விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டத்தின் கீழ் 4 லட்சம் கோடிக்கும் கூடுதலான தொகை விவசாயிகளுக்கு விடுவிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இயற்கை வேளாண்மைக்கு மத்திய அரசு ஊக்கம் அளித்து வருவதாகவும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் அந்த கட்டுரையில் கூறியுள்ளார். தமிழகத்தில் தற்போது நிலவும் பிரச்சினைகளுக்கு முந்தைய திமுக அரசுதான் காரணம் என்று மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். இன்று பேரவையில் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதத்தின்போது குறுக்கிட்டு பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். விவசாயிகளின் நலனுக்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் தமிழக அரசு மேற்கொண்டு வருவதாக அவர் தெரிவித்தார். விவசாயிகள் மீது குண்டர் சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுத்தது திமுக அரசுதான் என்று அவர் குறை கூறினார். தமிழகத்தில் மின்தடையை அறிமுகப்படுத்தியதே திமுக தான் என்று முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா பேரவையில் தெரிவித்ததையும் திரு ராஜ்மோகன் சுட்டிக்காட்டினார். தமிழகத்தில் தாவேக அரசு பொறுப்பேற்ற பின்னர் எந்த தொழில் முதலீடும் பிற மாநிலங்களுக்கு செல்லவில்லை என்று தொழில்துறை அமைச்சர் செல்வி கீர்த்தனா கூறியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தொழில் முதலீடுகளை பெறுவதற்காக தாவேக அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகளை பட்டியலிட்டார். திருப்பரங்குன்றம் தீபத்தூணில் தீபம் ஏற்ற உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை எதிர்த்து தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்துள்ளது ஏற்புடையது அல்ல என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். இதுதொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மக்களின் மத நம்பிக்கை மீதான உரிமையை பறிப்பதுதான் தமிழக அரசின் நிலைப்பாடா என்று வினவியுள்ளார். மத உரிமைகளை முடக்கி போட ஆட்சியாளர்கள் எத்தனை முறை மேல்முறையீடு செய்தாலும் தர்மம் ஒருபோதும் தோற்காது என்ற நம்பிக்கை தமிழக மக்களுக்கு உள்ளதாக திரு நயினார் நாகேந்திரன் அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார். மேகதாது அணை விவகாரத்தில் புதிய நடுவர் மன்றம் தேவையில்லை என்பதுதான் பாமகவின் நிலைப்பாடு என்று அக்கட்சித் தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். இதுதொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மாநில விவசாயிகளின் நிலைப்பாடும் இதுதான் என்று குறிப்பிட்டுள்ளார். இதுதொடர்பாக தெளிவான நிலைப்பாட்டை எடுப்பதற்காக தமிழக அரசு அனைத்துக் கட்சிக் கூட்டத்திற்கு உடனடியாக அழைப்பு விடுக்க வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் 12 மாநகராட்சி பகுதிகளில் தூய்மைப் பணிகளை தனியார் மயமாக்கும் முயற்சியை மாநில அரசு கைவிட வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. இதுதொடர்பாக அக்கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இப்பகுதிகளில் தூய்மைப் பணிகளை தனியாருக்கு ஒப்படைக்க ஒப்பந்தப்புள்ளி கோரப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். தேர்தலுக்கு முன்பு சென்னை மாநகராட்சியின் தூய்மைப் பணியாளர்கள் போராட்டத்திற்கு தமிழக அரசு ஆதரவு அளித்ததையும் திரு சண்முகம் அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளார். திருவள்ளூர் மாவட்டத்தில் இறால் பதப்படுத்தும் தொழிற்சாலையில் ஏற்பட்ட வாயு கசிவு சம்பவம் குறித்து விரிவான அறிக்கையை சமர்ப்பிக்குமாறு தேசிய மனித உரிமைகள் ஆணையம் தமிழக அரசுக்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. இந்த சம்பவத்தை தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட தேசிய மனித உரிமைகள் ஆணையம் 2 வாரங்களுக்குள் பதிலளிக்குமாறு தமிழக தலைமைச் செயலருக்கும் காவல்துறை தலைவருக்கும் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. பாதிக்கப்பட்ட தொழிலாளர்களின் உடல் நலன், உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு வழங்கப்பட்ட நிவாரண உதவிகள் குறித்தும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட வேண்டும் என்று நோட்டீஸில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதற்கிடையே இந்த வாயு கசிவு காரணமாக உயிரிழந்தோர் எண்ணிக்கை 7 ஆக அதிகரித்துள்ளது. உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா இன்று வெள்ளிப்பதக்கம் வென்றது. ஜெர்மனியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 10 மீட்டர் குழு பிரிவில் இந்தியா இப்பதக்கத்தை கைப்பற்றியது. இப்போட்டியில் இந்தியா இதுவரை 5 தங்கம், 2 வெள்ளி, 6 வெண்கலப் பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் தொடர்ந்து முதலிடத்தில் உள்ளது. உலக ராணுவ வில்வித்தை சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 1 தங்கம், 2 வெள்ளிப் பதக்கம் வென்றது. ஜெர்மனியின் வாரண்டாஃபில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் பாரா ஆடவர் வில்வித்தை பிரிவில் ராஜ்பீர் சிங் தங்கப்பதக்கத்தையும் சூரஜ் சிங் வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். ஆடவர் இரட்டையர் பிரிவில் சூரஜ் சிங் வெங்கடாத்ரி குண்டேரு இணை வெள்ளிப்பதக்கம் வென்றது. செய்தியறிக்கை நிறைவடைகிறது.

விபத் பாரத நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்க ஆர்ஜே குழலி, நீங்க இணைஞ்சிருக்கிறது போ நீக்கு ஒரு நாள் நிகழ்ச்சியில். இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, வழக்கம் போல் உங்களுக்குலாம் சூப்பர் சூப்பரான பாட்டெலாம் எடுத்து வச்சுருக்கேன். பாட்டுக்கு நடுவில் இன்றைக்கும் ஒரு டாப்பிக்கில் பேச போகிறோம். இன்றைக்கி என்ன டாப்பிக்கில் பேச போகிறோமா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா, என்றைக்காவது டைமை தப்பாக பார்த்துட்டு, அதாவது 11 மணின்னு இருக்கும் நம்ம கண்ணுக்கு, அது வந்து 12:50 மாதிரி தெரிஞ்சிருக்கும், ஏதாச்சும் ஒன்று தெரிஞ்சிருக்கும், டைமை தப்பு தப்பாக பார்த்துட்டு எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போகணும், இல்லை ஏதாச்சும் ஒரு வேலையை பண்ணணும், டைம் மிஸ் பண்ணிட்டோம், ஐயோ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பயந்துருக்கீங்களா அப்படின்றதான் இன்றைக்கான கேள்வியாக இருக்க போகுது.

0: தவறா நேரத்தை பார்த்துட்டு எங்கேயாச்சும் அவசர அவசரமாக போன தருணம் உங்களுக்கு நிகழ்ந்திருக்கா அப்படின்றதான் எனக்கான கேள்வி. இதற்கான பதிலை நீங்கள் எங்கிட்ட வந்து பகிர்ந்துக்கணும், உங்கள் கருத்துக்களை பகிர்ந்துக்கணும் அப்படின்னா 0944-295-2 0853-8-9-8-7-1 அப்படின்னு நம்ம நீங்கள் கால் பண்ணலாம். கால் பண்ண முடியாதம்மா, கொஞ்சம் பிஸியாக இருக்கேன் அப்படின்னா விவத்பாரு தமிழகம் 2.3 அப்படின்ற ஃபேஸ்புக் பேஜில் போஸ்ட்டுக்கு கீழே கமெண்ட்ஸாகவும் உங்களுடைய கருத்துக்களை பதிவிடலாம். நிகழ்ச்சியில் நம்மகிட்ட பேசுறதுக்கு நேயர்கள் தயாரா இருக்காங்க, அவங்ககிட்ட பேசி அவங்களுடைய தருணம் என்னன்னு கேட்டு தெரிஞ்சுப்போம். வணக்கம் விபத் பாரத் தமிழ் எஃப்எம்.
1: ஹலோ, வணக்கம்மா.
0: வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கீங்களா? நீங்க ஆமா, வாழ்த்துக்கள் சொல்லுங்க.
1: எனக்கு ஒரு முறை ஹாஸ்பிட்டல் போகணும்னு டைம் இருந்துச்சு, காலையிலே போனோம். அது 6 மணிக்கு எந்திரிக்கணும், 5 மணிக்கு எந்திரிக்கணும். நான் என்ன பண்ணேன், டைம் பார்த்தா ஏதோ பார்க்கும்போது மணி 4 தான் அதுன்ட்டு எப்படி
0: பார்த்துருக்கேன்,
1: அது பார்த்தா 5:06 ஆயிட்டு
0: இருக்கு.
1: அப்புறம் அடிச்சு பிடிச்சி எந்திரிச்சு பையனை எழுப்பி, அப்புறம் எனக்கு பஸ்ல பதுக்கு வேணும், பைக்ல
0: போலான்ட்டு
1: போர் தண்ணியார் எடுத்து போறது எல்லாரும் போடல. ஆனா அது வரைக்கும் பரவாயில்ல, உசாரா டாக்டர், ஏன்னா 9 மணிக்கு டாக்டர் இருப்பாங்க, அதுமாதிரி இருக்க மாட்டாங்க, அதுக்காக அந்த கணக்கு போட்டுது.
0: அதனால அவசர அவசரமா போயிட்டீங்க.
1: ஆமா, அது ஒண்ணும் மறக்க முடியாது, அதே அடிச்சு புடிச்சு அவங்க போற டயத்துல போய் போயிட்டேன்
0: நான். நல்லது, ஓகே,
1: வாய்ப்பு, நன்றிமா.
0: நன்றி, நன்றி. வணக்கம் விபத் பாரத் தமிழ் எஃப்எம்.
2: ஹலோ, வணக்கம், ராஜலட்சுமி விஷமாம்பலம்.
0: வணக்கம், சொல்லுங்க.
2: இது டைம் வந்து இது ஒரு இன்சிடென்ட் தான் சொல்றேன். பஸ்ஸுக்கு டிக்கெட் எடுத்துட்டு வந்தவங்க ஒருத்தவங்க எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டாங்க.
0: ஓகே,
2: அதுதான் நைட்டுக்கு வந்து 20 சில்லரை போட்டிருக்குது டைம். நாங்க என்ன புரிஞ்சுக்கிட்டோம்னா 20 என்ன 10.
0: ஓ, ஓகே.
2: அந்த 12:08 அந்த ரயில்வே டைம் புரியாத விட்டாச்சு. அது இங்க இருந்து சென்னையில இருந்து நாகப்பட்டினம் போறதுக்கு.
0: ஓ,
2: நன்றி.
0: இன்னொரு நேர்கிட்டையும் பேசுற நிகழ்ச்சியோட முதல் பாடலை கேட்டலாம். வணக்கம் விபத் பாரத் தமிழ் எஃப்எம்.
1: ஹலோ, வணக்கம் மேடம்.
0: வணக்கம்.
1: கோயம்புலேருந்து பார்த்திபன் மேடம். நலமா இருக்கீங்களா மேடம்?
0: நலமா இருக்கேன், நலமா இருக்கீங்களா நீங்க?
1: நலமா இருக்கேன் மேடம்.
0: சொல்லுங்க.
1: ரெண்டு விஷயம் மேடம். ஒண்ணு வந்து ட்ரெயின் அவசரமா வெளியூருக்கு போறதுக்கு புக் பண்ணிட்டோம், அதை பிடிக்கணும்ட்டு போனோம் மேடம். ஆனா ஒரு ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷம் என்ன போய் புடிச்சிட்டோம், ஆனா புடிச்சிட்டு ஏசி கமெண்ட் பண்ணி சீட்டை புடிச்சு
0: போயிட்டோம். ஃபாஸ்டா பரபரப்பா போனீங்க இல்லையா?
1: ஆமா, அர்ஜென்டா போனோம். அதே மாதிரி உணர்ச்சி பங்கு போனோம், லேட் ஆயிடுச்சு, அரக்க பிறகு போனோம்.

0: ஓகே,
1: சூப்பர், கால் பண்ணதுக்கு நன்றி, வாழ்த்துக்கள்.
0: தேங்க்யூ மேடம்.
1: நேர்களெல்லாம் பயங்கரமாக கால் பண்ணி அந்த தருணம் என்ன நம்மகிட்ட ஷேர் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்களும் ஏதாவது ஒரு இடத்துக்கு வந்து டைமை தப்பாக பார்த்துட்டு சீக்கிரம் போயிருந்தாலோ இல்லைனா லேட்டாக போயிருந்தாலோ அது என்ன சம்பவம்னு சொல்லி நீங்கள் கால் பண்ணி எங்கிட்ட ஷேர் பண்ணலாம். கால் பண்ணுறதுக்கு 0444-295-2 0853-2838-3897 அப்படி நம்பர்ஸ்க்கு கால் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஓகே சூப்பர், கால் பண்ணதுக்கு நன்றி, வாழ்த்துக்கள். நேர்களெல்லாம் பயங்கரமாக கால் பண்ணி அந்த தருணம் என்ன நம்மகிட்ட ஷேர் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்களும் ஏதாவது ஒரு இடத்துக்கு வந்து டைமை தப்பாக பார்த்துட்டு சீக்கிரம் போயிருந்தாலோ இல்லைனா லேட்டாக போயிருந்தாலோ அது என்ன சம்பவம்னு சொல்லி நீங்கள் கால் பண்ணி எங்கிட்ட ஷேர் பண்ணலாம். கால் பண்ணுறதுக்கு 0444-295-2 0853-2838-3897 அப்படி நம்பர்ஸ்க்கு கால் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நிகழ்ச்சியுடைய முதல் பாடல் கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தல் திரைப்படத்திற்காக ஒரு சூப்பரான ஜாலியான பாட்டு வந்துகிட்டே இருக்கு. அனிருத் ரவிச்சந்தர் குரலில் மணி அமுதவன் வரிகளில்

0: நீ குரல் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க. நேரம் 8:15. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் எதை பற்றி பேசிகிட்டு இருக்கோன்னா, இன்னைக்காவது டைம் தப்பாக பார்த்துட்டு ஒரு இடத்துக்கு அவசர அவசரமாக போயிருக்கீங்களா? அதான் இன்னைக்கான கேள்வியாக இருக்குது. நேர்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம். வணக்கம், அவத் பாரத தமிழ் எஃப்எம்.
1: வணக்கம்மா.
0: வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? சொல்லுங்க.
1: அதுக்கப்புறம் பார்த்தாக்கா இப்ப என் புள்ள வந்து சொல்றான், செல்லு கெட்டு போட்டோமா.
0: அந்த கடிகாரத்தோட செல்லு தான் பிரச்சனை நம்மளுக்கு. ஓகேமா, கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. வாழ்த்துக்கள்.
1: சாப்பிட்டேன்.
0: நீங்க சாப்பிட்டீங்களா?
1: சரிம்மா.
0: ஓகேமா, நன்றி.
1: நன்றி.

0: வணக்கம், உத்பாரத் தமிழ் எஃப்எம். வணக்கம் கலவம், சொல்லுங்க.
1: வேலைக்கு போறதுக்கு டைம் டைம் வச்சு மேடம். அவங்க வந்து தூங்கிட்டு 10 மணிக்கு அவங்க வேலை அவங்க கம்பெனில தூங்கிட்டு அம்மா இருக்கு என்ன
0: இருக்கு
1: 8 மணி ஆயிடுச்சு.
0: தெரியல. ஓகே ஓகே கலாம் மேம், தேங்க்யூ. முக்கியமாக நம்ம வந்து அந்த நேரத்தை பார்த்துட்டு மறந்து விட்டது என்னவாக இருக்கும்னா அந்த ட்ரெயினாக தான் இருக்கும். ஏன்னா அங்கே அவங்க ரயில்வே டைம் ஃபாலோ பண்ணுவாங்க இல்லையா. நமக்கு வந்து 12 தாண்டினதுக்கப்புறம் அது 17 இருந்தாலும் சரி 27 இருந்தாலும் சரி அது இன்னும் நம்மளுக்கு டக்குன்னு வித்தியாசம் புரியாது. அதனால் நம்ம பல வண்டிகளை விட்டுருக்க வாய்ப்பு நிறையவே இருக்குது.

0: நல்ல வேலை.
1: அங்கே இருக்கிற குழப்பண்டியா இருக்கிறான். நாங்க அவ்வளவு போயிட்டு ஆளுக்கு ஒரு பக்கம் பேசுறோம், பார்த்தா அங்கேயே குழப்பண்டியா நின்னுங்க. அவ்வளவு பயமாய் போச்சு, என்னடா இது குழந்தைங்க தொலைச்சிட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு
0: நன்றி.

நிகழ்ச்சியில தொடர்ந்து டாக்டர் திரைப்படத்திற்காக பாட்டு வந்துட்டு இருக்கு. செல்லம்மா அப்படின்ற பாட்டு தான் வந்துட்டு இருக்கு. அனிருத் ரவிச்சந்திரன் மற்றும் ஜோனிதா காந்தி குரல்ல, சிவகார்த்திகேயன் வரிகள்ல, அனிருத் ரவிச்சந்திரன் இசையில. எல்லாரும் கேட்டு மகிழுங்க. உத்பாரி தமிழ் 102.3.

0: இன்னைக்கு ஒரு நாள் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. நேரம் 8:24. இன்னைக்கு நீ ஒரு நாள் நிகழ்ச்சியில் எனக்காவது நேரத்தை தவறாக பார்த்துட்டு ஏதாச்சும் ஒரு இடத்துக்கு அவசர அவசரமாக போயிருக்கீங்களா அப்படின்றதான் இன்னைக்கான கேள்வியாக இருக்க போது. நிறைய நேரங்கள் அழகாக கால் பண்ணி ஆன்சர் பண்ணிட்டு இருக்காங்க, தொடர்ந்து அவங்ககிட்ட பேசி தெரிஞ்சுப்போம். வணக்கம் பாரத் தமிழ் எஃப்எம்.
1: வணக்கம் மேம், நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியிலிருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
0: வணக்கம் மேம், சொல்லுங்க.
1: வணக்கம் மேம். மேம் எனக்கு இன்னொரு வாட்டி க்வெஸ்சன் சொல்லுங்க.
0: அதாவது எனக்காவது டைம் தப்பா பார்த்துட்டு நம்ம கிளாக் பார்க்கும்பொழுது 8:09 மாதிரி தெரியும் இல்லையா, சில நேரங்கள்ல அந்த மாதிரி பார்த்துட்டு எங்கேயாவது அவசர அவசரமா போயிருக்கீங்களா, இல்ல ஏதாச்சும் அந்த மாதிரி தருணம் நடந்திருக்கான்றதா இன்னைக்கு கேள்வி.
1: இருக்கு மேம்,
0: சொல்லுங்க.
1: பாக்க போனீங்கன்னா இந்த தூக்க கலக்கத்துல காலங்காத்தால நம்ம எழுந்துப்போம்ல மேம்.
0: ஆமா,
1: அது ஆக்சுவலி பாத்தீங்கன்னா 9 அப்படிங்கறது எனக்கு 7 மாதிரி கண்ணுல தெரிஞ்சு மேம். சரி, நம்ம 9 தானே எழுந்துக்கணும், 7 எதுக்கு எழுந்துக்கிட்டேன் அப்படின்ட்டு கடைசியில பார்த்தா 11 வரைக்கும்
0: தூங்கிட்டீங்க.
1: ஆமா, என்னோட ஃப்ரெண்டு நானு எல்லாருமே சேர்ந்து கிரிக்கெட் விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு போன் அடிக்கிறேன், நான் போனையும் சைலன்ஸ்ல போட்டேன். அப்புறமா கடைசியில அவன் வீட்டுக்கே வந்துட்டான், வந்து என்னடா வரேன் வரேன் அப்படின்னு சொன்னியா, சாரி டா, நான் வந்து 9:00 7 கண்ணுல தெரிஞ்சதுன்னு பாத்துட்டேன். அப்புறமா இன்னைக்கு முழுக்க முழுக்க சிரிச்சு ரெண்டு பேரும் என்ன சொல்றது, அடுத்த வாட்டியாவது டைம் கரெக்டா பாத்துட்டு வா, உனக்கு டைம் பாக்க எப்போன்னு கத்து
0: கொடுக்கட்டான்.
1: ஆமா, ஐயோ, அது மறக்கவே முடியாது மேம். இன்னைக்கு வரைக்கும் கூட அந்த

0: அலாரம் வச்சிருக்கேன், வாழ்க்கை வச்சிருக்கிறேன், ஒன்று ரெண்டு வச்சிருக்கிறேன். தூங்கி பிடிச்சு பார்த்தா மணி 5 மணி தெரிஞ்சு கண்ணுக்கு அப்படியே. அது மிஸ் மிஸ்
1: அப்படின்னு நன்றி. வணக்கம், தமிழகம்.
2: வணக்கம் மேம், சென்னை கே கே நகர்ல இருந்து சாந்தி பேசுறேன்.
1: வணக்கம் சாந்தி மேம், சொல்லுங்க.
2: பொறுமையா ரெடி ஆயிட்டு இருக்கிறேன், 8:15 காட்டிட்டு இருக்கு. ஐயோ என்னடா அது, வாட்ச் தான்.

0: லேட் நின்று அப்புறம் என்ன வேற என்ன எல்லாமே கிரவுண்ட்ல போய் பனிஷ்மெண்ட் பிளாஸ்டிக் என்னென்ன குப்பை இருக்கோ
1: எடுத்துக்கணும்
0: அதுக்கப்புறம் கிளாஸ் ரூம் போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, சமூக சேவை செய்யறதுலாம் புதுசு கிடையாது சரின்ட்டு அதெல்லாம் செஞ்சுட்டு அப்புறம் கிளாஸ் ரூம் போன அதுதான் எனக்கு தப்பா பாத்துட்டு வாட்ச் வாட்ச் இது மாதிரி ஓடாததுனால அதுதான் எனக்கு இப்போ வரைக்கும் மறக்க முடியாது.
1: பயங்கரமான தருணம் தான் அது. ஓகே, சூப்பர் மேம், அழகா ஷேர் பண்ணிட்டேன். கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி.
0: நன்றி நன்றி.

0: நீ கொழு நாள் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. இன்னைக்கு நம்ம வந்து எங்கேயாச்சும் நேரத்தை மாற்றி பார்த்துட்டு போயிட்டு அவசர அவசரமாக போன இருக்கா ஏதாச்சும் நடந்திருக்கா அப்படின்னு பேசிகிட்டு இருக்கோம். வணக்கம் பாரு தமிழ் எஃப்எம்.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம். நுங்கம்பாக்கம் டேங்க் பண்டோட்டை சேர்ந்த பூந்தமல்லி ஜி போஜராஜன் பேசுகிறோம்மா.
0: வணக்கம் சார், சொல்லுங்க.
1: வெளிக்கால 5 மணிக்கு போக வேண்டிய இடத்துல 4 மணிக்கு போய்
0: நிற்கிறேன். தாப்பா பார்த்துருங்க நேரத்தை.
1: அப்பதான்
0: தெரியுது உங்களுக்கு 4 மணிதான் ஆகுதுன்னு.
1: ஆமா ஆமா.
0: ஓகே சார், சூப்பர்,
1: நன்றிமா,
0: நன்றி.

0: வந்து ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி பேசுறேன் மேடம்.
1: சொல்லுங்க சார்.
0: தலைப்பு நல்லா சூப்பரா இருக்குது மேடம். நான் ஒரு தனியார் கம்பெனியில வேலை பார்த்துருந்தேன் மேடம்.
1: ஓகே.
0: 7 மணி போறதுக்கு, காலையில 7 மணி போனா சாயந்தரம் 3 மணிக்கு வந்துருவோம். அந்த கம்பெனி போறதுக்குள்ள டைம் பார்த்தா 4 ஆகுது. சரி, 6 போனா கூட 6:30 போயிடலாம். டைம் பார்த்து திடீர்னு படுத்துக்கணும் மேடம். திடீர்னு பாக்குறேன் இங்கே 6:30 போச்சு. 7 மணி போட்டு காலவரு அம்புத்தூர் போனோம். அம்புத்தூர் எஸ்டேட் போனோம். அங்க போறதுக்கு என்ன பண்றதுன்னு யோஜனை பண்ண, சரி நம்ம மேனேஜர் போய் பேசி, சார் ஒரு நாளைக்கு லேட்டா வந்தது எதுவும் சொல்லாதீங்க சார், லேட்டா தூங்கிட்டேன் சார் சொன்னேன். அது பத்தி பரவாயில்ல, நாளைக்கு ஆனா உஷாரா வந்துரு. 7 மணிக்கெல்லாம் உள்ள இருக்கணும், உனக்கு தெரியல 7 மணிக்கெல்லாம் உள்ள இருக்கணும். உள்ளாமா அவர் சரி வர சொல்லுன்னு சொல்லிட்டு அப்பதான் வந்து சொன்னாரு, சரி வாப்பான்னு சொல்லி உள்ள போனோம் மேடம்.
1: ஓகே, சூப்பர் சார்.
0: கஷ்டமாயி போச்சு, நான் அது மாதிரி போனதே கிடையாது. ஆமா சார்,
1: கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார்.
0: வாய்ப்புக்கு நன்றிமா.
1: நன்றி நன்றி நன்றி.

0: ஹாய் நிஷா, ரேடியோல என்ன கேட்டுக்கிட்டு இருக்க?
1: வானிறை விவத் பாரதி தமிழ் எஃப்எம் தான் கேட்டுட்டு இருக்கிறேன். உனக்கு ஒண்ணு தெரியுமா, இன்னைக்கு நான் ஒரு க்வெஸ்சனுக்கு கரெக்ட்டா ஆன்சர் பண்ணிட்டேன்.
0: அட அப்படியா? அவங்க டாபிக்ஸ் கேக்குற க்வெஸ்சன் எல்லாம் சூப்பரா இருக்கும். எனக்கும் கலந்துக்கணும்னு ஆசையா இருக்கு.
1: அப்ப கலந்துக்க வேண்டியது தானே?
0: நானும் நிறைய தடவை ஃபோன் பண்ணி ட்ரை பண்ணிட்டேன், எங்க ஃபோன் லைனே கிடைக்க மாட்டேங்குது. என்ன பண்றது, எனக்கும் பேசணும்னு ஆர்வமா இருக்கும்ல.
1: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3
2: அனைவரையும் வரவேற்போம்,
1: வாய்ப்பளித்து மகிழ்வோம்,
2: புதியவர்களும் நம்மோடு இணையட்டும்.

0: நிகழ்ச்சியில் நம்ம கிட்ட பேச போற அடுத்த நேயர் யாருன்னு பார்த்தலாம். வணக்கம் உத்பாரை தமிழ் எஃப்எம். வணக்கம்
1: அவர்களே, நாகர்கோயில் மந்திரமூர்த்தி பேசுறேன்.
0: வணக்கம், நலமா இருக்கீங்களா? நலமா இருக்கேன்.
1: நலமா, ரொம்ப நாள் ஆச்சு உங்ககிட்ட பேசி. நான் இணைப்பில
0: சொல்லுங்க சார், சொல்லுங்க.
1: பார்த்தேன், சரி இன்னைக்கு பேசிடலாம். சுழலி மேடம் வந்துட்டாங்க, பேசிடலாம். இணைப்பில
0: சொல்லுங்க சார், சொல்லுங்க.
1: பக்கத்தூர்ல ஒரு திருமணம் இருந்தது, வேண்டப்பட்டவங்க திருமணம். நானும் குடும்பத்தாரும் வந்து, அதாவது அந்த 9:30 இனிட்டேஷன் சரியா இருப்பாங்க, வீட்லயும் அவங்களும் கவனிக்காம இருந்துட்டாங்க. 9:30 அந்த டைம் கரெக்ட் பண்ணி மண்டபத்துக்குள்ள போன அங்க யாருமே, சத்திரத்துல யாருமே இல்லை. ஆமா, கல்யாணம் வந்து
0: 11:12
1: மண்டபம். அப்புறம் டேட்டு மண்டபம் தான் மற்றபடி உறவுக்காரங்க நண்பர்கள் தெரியும் தானே. ஆமா, அப்படி போனது சரி. அப்புறம் ரமணியா கையை பேசிட்டு கல்யாண மண்டபம்னா கலகலப்பா இருக்குமா, நிசப்தமா இருந்தது. அப்புறம் 10:30 மேல தான் அங்கமே கொஞ்சம் ஆட்கள்
0: ஆரம்பிச்சிருக்காங்க.
1: ஆமா, அதுக்கப்புறம் எங்கே போனாலும் சரி, எதுக்கு போனாலும் சரி, பத்திரிகை கொடுத்துருங்க, இன்விடேஷன் கொடுத்துருக்காங்களோ அதை நல்லா பார்த்துட்டுதான் போறது.
0: ஓகே,
1: அது ஒரு அனுபவம் தானே, அனுபவம் தானே, அனுபவம் தானே, ஒரு பாடம்
0: கண்டிப்பா. வாழ்க்கையில நடக்கிற ஒரு ஒரு விஷயத்த நம்ம கத்துக்கிறோம் இல்லையா?
1: ஆமா, அது நீங்க வந்து சொல்றதுக்கு எனக்கு இன்னைக்கு அனுமதி கொடுத்துருக்கீங்க, நான் சொல்லிட்டேன். மிக்க மகிழ்ச்சி, நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வாழ்த்துக்கள். நன்றி,
1: நன்றி.
0: தொடர்ந்து இன்னும் சில நேயர்கள் கிட்ட பேசிட்டு நம்ம வந்து பாடல் கிட்ட போலாம். வணக்கம் விபுத்பாரதி தமிழ் எஃப்எம்.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க
2: மேடம்? இந்த டாபிக் எல்லாம் எப்படி எடுத்துட்டு வருதுன்னு தெரியல. ஆனா வந்து என்ன பண்ண

0: இந்த டாபிக் வந்து ரூம் போட்டு ஆலோசனை பண்ணி எடுத்துட்டு வரீங்களான்னு தெரியல.
1: வணக்கம் சார், யார் எங்கிருந்து பேசுறீங்க? முதல்ல
0: செங்குன்ற அடுத்த கோன்மெண்ட் குமார் பேசுறேன் மேடம்.
1: வணக்கம் குமார் சார், சொல்லுங்க, நீ கேள்வி தெரியுமா?
0: தெரியும் மேடம்,
1: சொல்லுங்க.
0: எங்க நண்பரோட கல்யாணம் வந்து பாத்தீங்கன்னாக்கா வந்து ஜனவரி 3rd பிப்ரவரி 3rd கல்யாணம். அது வந்து பாத்தீங்கன்னாக்கா 4th 3rd நான் போனேன் மேடம்.
1: அடுத்த மாசம் வீட்டிங்களா?
0: ஆமா மேடம், அதாவது வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் முடிஞ்சு போச்சு, அவ இப்போ வந்திருக்கா அப்படின்னு கேக்குறாங்க மேடம். அதான் மேடம் இதாகி போச்சு மேடம்.
1: ஓகே, நீங்க வந்து நீங்களும் டேட் ஒழுங்கா பாக்கல.
0: ஆமா மேடம், டேட் ஒழுங்கா பாக்கல, அதனால இதாகி போச்சு மேடம்.
1: ஓகே சார், கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி.
0: வாய்ப்பு நன்றி மேடம்.
1: வாழ்த்துக்கள், நன்றி. காலர்ஸ் எல்லாம் பயங்கரமான ஸ்டோரிஸ் எல்லாம் நம்ம சொல்லி நம்ம நிகழ்ச்சியை சூப்பராக கொண்டு போயிட்டு இருக்காங்க. நேரம் 8:42. நிகழ்ச்சியில் இப்போ ஒரு பாடல் ஒன்று கேட்டு வந்துடலாம். அசுரன் திரைப்படத்திற்காக ஒரு சூப்பரான பாட்டு வந்துகிட்டே இருக்கு. வேல்முருகன், ராஜலட்சுமி மற்றும் நெப்போலியா குரல்ல, ஏகாதசி வரிகளில் ஜி பிரகாஷ்குமார் இசையில. தொடர்ந்து இணைஞ்சிருங்க, இது நீ கோரினால் நிகழ்ச்சி. உங்களுக்கு இதை வழங்கிட்டு இருக்கிறது விவத் பாரதி தமிழகம் 102.3 மனங்கள் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: ஸ்டேட்டஸும் பார்ப்பாங்க.
1: அடம்பிடிக்கிறாங்களே பசங்க அப்படின்னு சொல்லி ஹை எண்ட் மாடல் வண்டிய உங்க அண்டர் ஏஜ் பசங்களுக்கு வாங்கியே தராதீங்க.
0: பேரண்ட்ஸ் மேலையும் கேஸ் ஃபைல் ஆகும்.
1: சாலை விபத்துகள் பல நடக்கிறது, விபத்துல சிக்கின வாகன ஓட்டிகள் தப்புனால மட்டும் இல்ல.
0: பக்கத்துல ஓட்டுறவங்க கவனத்தை சிதறடிக்காதீங்க, பதட்டப்படுத்தாதீங்க.
1: சினிமால ஹீரோ ஹீரோயினுக்கு பாதுகாப்பு தந்து சாகசம் பண்ண வைப்பாங்க.
0: தப்பான சாகசத்தால விபரீதம் நடந்தா விபத்து செலவுக்கு வீட்டையே அடமானம் வைக்க வேண்டியிருக்கும்.
1: போதையில நீங்க ஓட்டுற வண்டி கண்டிப்பா பாதையில போடுறது இல்ல. 40 கீழே வண்டி ஓடுனா வண்டி நம்ம கண்ட்ரோல்ல இருக்கும், 40 மேல போனா வண்டி கண்ட்ரோல்ல நாம போறோம்.
0: சாலை பாதுகாப்பு உயிர் பாதுகாப்பு. சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு வாரத்தில் உங்கள் விவித் பாரதி தமிழகம் 102.3.
2: நீ கொரு நாள் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நம்ம நிகழ்ச்சியில் இன்னைக்கு வந்து எனக்காச்சும் நேரத்தை தப்பா பார்த்துட்டு போயிட்டு அவசர அவசரமா ஏதாச்சும் இடத்துக்கு போயிருக்கீங்களா, இல்லை மறந்துருக்கீங்களான்னு பத்தி பேசிட்டு இருக்கோம். நேயர்கள் கிட்ட தொடர்ந்து பேசி தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் விவித் பாரதி தமிழ் எஃப்எம்.
3: நேற்று உள்ளங்களுக்கு பாச வணக்கங்கள் சௌரி.
2: வணக்கம்.
3: மதுரையில இருந்து ஆண்டனி, எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன் ஆண்டனி. நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கேன் சார். அப்ப பெருவரில சேர்ந்து பத்தி இமயமலை எவரெஸ்ட் சிகரத்தை பிடித்தது மாதிரி இருக்கு. விவித் பாரதி ரசிகம் தான், அதனால மகிழ்ச்சியோட வந்துட்டேன். ரொம்ப மகிழ்ச்சியும் கூட, அதற்காக நன்றியும் கூட அந்த தருணங்கள்ல.
2: ஓகே, இன்னைக்கு க்வெஸ்சன் தெரியுமா?
3: கண்டிப்பா சார். ஏன் தலைப்பு தனி கேட்டுக்காரத்தை பார்த்த நாழிகையை பார்த்து நான் என்ன செஞ்சேன், இந்த இருட்டா இருந்தது அந்த டைம்ல 12 ஆயிடுச்சு சொல்லி மறுபடியும் படுத்துக்கிட்டேன். மறுபடியும் நான் 3 நாங்க இருப்போம், லஞ்ச் முடிச்சு எப்பயுமே 3 வேலைக்கு தொடுவேன். அப்போ அப்பொழுதெல்லாம் அப்போ வந்து பார்த்தோம்னா மறுபடியும் 12 ஆயிடுச்சு. சரி, காலையில எழுந்திரிச்சு போயிருந்து பார்த்தா என் வீட்டை வந்து எழுதி எழுப்புறாங்க. என்ன இன்னும் வரைக்கும் தெரியும், மறுபடியும் போவீங்களே சாப்பாடு பப்பாடு என்ன போலேன்னு. நைட்டு டைத்துல என் பையன் 20 நேரத்துல எனக்கு வேலை கார்டனிங் ஒர்க்க பாக்க சொல்ற, என்ன பிளம் பண்ணி 2

பொன்னியம்மன் மேடு அன்னை கணேசன் வந்து நிறைய திறந்தவங்க நடந்திருக்கு மேடம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்லியிருக்காருன்னா, அவருடைய கிளாக் பார்த்துருக்காரு, காலைல எழுந்து காலைல 6 மணின்னு காமிச்சிருக்கு வேலைக்கு போகணும். ஆனால் வந்து 6 மணினாலும் சொல்லிட்டு 2 தடவை பாதி படுத்துறாரு, ஆனால் கரெக்டாக எந்திச்சு பார்த்தா 10:10 அன்றைக்கி வேலைக்கும் போகல அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணியிருக்காரு நம்மகிட்ட. தூத்துக்குடி சி பாலசுப்ரமணியம், அடையாளம்பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி இவங்களை வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. பிரபாகரன் பிரபாகரன் நிகழ்ச்சியில் வந்து இணைஞ்சிருக்கோம். அதே மாதிரி அதிகாலையில் நடைபெற்று செய்கிறதுக்கு நண்பர்களுடன் இணைந்து போகும்பொழுது பலமுறை நேரத்தை சரியாக பார்க்காம முன்னாடியே போகிற பழக்கம் நிறையா நடந்திருக்கு. முன்னாடி போனால் கூட நம்ம தப்பிச்சிடும், பின்னாடி போனதான் மாட்டிக்கிறோம் இல்லையா. அடுத்து பர்வதவர்த்தினி நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அதே போல் சோலை ரீஜா மனோகரன், சென்னை சிங்கர் சிவராம் நாகராஜன் இவங்க

0: நேரம் 9 மணி.
1: ஆகாஷ்வாணி பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி.

0: இருக்கிறார்கள். அவர்களுடைய காரியத்துக்கு உங்களை உபயோகப்படுத்திக் கொள்ளப் போகின்றார்கள். நீர் கூறுவது தவறு. நான் தான் இவர்களை என்னுடைய காரியத்துக்கு உபயோகப்படுத்திக் கொள்ள பார்க்கிறேன். இதை நீர் நிச்சயமாக தெரிந்து கொள்ளும். ஒரு சிறு குழந்தையை எந்த காட்டிலிருந்தோ பிடித்து கொண்டு வந்து தங்களை ஏமாற்றுகின்றார்கள். குழந்தை எதற்காக என்று உமக்கு தெரியுமா? பாண்டியன் சிம்மாசனத்தில் ஏற்றி வைத்து பட்டம் கட்டுவதற்காக என்றான். மறுபடியும் தவறாகச் சொல்லுகிறேன். பாண்டியன் சிம்மாசனத்தில் ஏற்றி வைக்க மட்டுமல்ல, துங்கபத்ரையிலிருந்து இலங்கை வரையில் பறந்து கிடக்கும் சோழ சாம்ராஜ்யத்தின் சிம்மாசனத்தில் அமர்த்து முடிசூட்டுவதற்காக. அம்மம்மா, யாருடைய உதவியை கொண்டு இந்த மகத்தான காரியத்தை சாதிக்கப் போகிறீர்கள்? இதோ சுற்றிலும் நிற்கிறார்களே, இந்த நரிக்கூட்டத்தின் உதவியை கொண்டா? சோழ சாம்ராஜ்யத்தின் 20 லட்சம் வீராதி வீரர்கள் கொண்ட மாபெரும் சேனையை பகலில் வலைகளில் ஒளிந்திருந்து இரவு நேரத்தில் வெளிப்பட்டு வரும் இந்த 10-20 நரிகளின் துணை கொண்டு வென்று விடுவீர்களா? நான் இவர்களை மட்டும் நம்பியிருக்கவில்லை. இதோ என் கையில் உள்ள வாளை நம்பியிருக்கிறேன். இதன் உதவியினால் என் மனத்தில் கொண்ட எண்ணத்தை நிறைவேற்றுவேன். அமணி, அந்த வாளை தாங்கள் ஒரு நாளும் உபயோகப்படுத்தப் போவதில்லை. அதற்கு வேண்டிய பலம் தங்கள் கையிலும் இல்லை, தங்கள் நெஞ்சிலும் இல்லை. ஏன் அப்படி சொல்லுகிறீர்கள்? ஏதோ என் மனதில் தோன்றியதை கூறினேன். நீ சொல்வது முற்றிலும் தவறு என்று இந்த இடத்திலேயே என்னால் நிரூபித்து காட்ட முடியும். அப்படியானால் நான் பாக்கியசாலிதான். தங்கள் திருக்கரத்தினால் வெட்டுப்பட்டு சாவதற்கு கொடுத்து வைக்க வேண்டாமா என்று கூறி வந்தியத்தேவன் வெட்டுப்படுவதற்கு ஆயத்தமாவது போல கழுத்தை வளைத்து தரை, தங்கள் கையிலும் இல்லை, தங்கள் நெஞ்சிலும் இல்லை. ஏன் அப்படி சொல்லுகிறீர்கள்? ஏதோ என் மனதில் தோன்றியதை கூறினேன். நீ சொல்வது முற்றிலும் தவறு என்று இந்த இடத்திலேயே என்னால் நிரூபித்து காட்ட முடியும். அப்படியானால் நான் பாக்கியசாலிதான். தங்கள் திருக்கரத்தினால் வெட்டுப்பட்டு சாவதற்கு கொடுத்து வைக்க வேண்டாமா என்று கூறி வந்தியத்தேவன் வெட்டுப்படுவதற்கு ஆயத்தமாவது போல கழுத்தை வளைத்து தரையை பார்த்து கொண்டு நின்றான். என் திருக்கரத்தினால் வெட்டுப்படுவதற்குத்தானா ஆசைப்படுகிறேன்? கிரீடம் சூட்டப்படுவதற்கு விரும்பவில்லையா என்றாள் நந்தினி. வந்தியத்தேவன் நிமிர்ந்து பார்த்து, தாங்கள் வசமுள்ள கிரீடத்தை எத்தனை பேருக்குத்தான் சூட்டுவீர்கள் என்று வினவினான். அது என்னுடைய இஷ்டம். முடிவாக யாருக்கு சூட்ட வேண்டுமென்று பிரியப்படுகிறேனோ அவருடைய சிரசில் சூட்டுவேன்.
1: அப்படியானால் இந்த சிறுபிள்ளையின் கதி என்னாவது?
0: அவனுக்கு முடிசூட்டுவதும் சூட்டாததும் என் இஷ்டம்தானே.
1: தேவி, தங்களுக்கு யாருக்கு இஷ்டமோ அவருக்கு முடிசூட்டுங்கள். எனக்கு வேண்டியதில்லை.
0: ஏன்?
1: என்னுடைய சிரசில் உள்ள சுருட்டை மயிரின் அழகை பற்றி பலரும் சொல்லியிருக்கிறார்கள். கிரீடம் வைத்து கொண்டு அந்த அழகை கெடுத்துக்கொள்ள நான் விரும்பவில்லை.
0: உமது வேடிக்கை பேச்சை நீர் விடமாட்டீர். நல்லது ஐயா. பொன்னியின் செல்வன் கடலில் விழுந்து இறந்த செய்தியை கேட்டதும் இளைய பிராட்டி என்ன செய்தாள்? ரொம்ப துக்கப்பட்டாளா என்று நந்தினி திடீரென்று பேச்சை மாற்றி கேட்டாள்.
1: வந்தியத்தேவன் சிறிது திகைத்து விட்டு, பின்னே துக்கம் இல்லாமல் இருக்குமா?
0: ஸ்திரீகள் எல்லோருமே இதயமற்றவர்களாக இருப்பார்களா என்றான். அந்த கொடும்பாளூர் பெண் ஓடையில் விழுந்து உயிரை விட பார்த்தாளாமே, அது உண்மையா? அவளை யார் எடுத்து காப்பாற்றினார்கள் என்று கேட்டாள்.
1: உடனே வானதிக்கு நேர்ந்த ஆபத்தை குறித்து வந்தியத்தேவனுக்கு ஞாபகம் வந்தது. அவளுடைய கதி என்ன ஆயிற்றோ என்ற நினைவில் மூழ்கி வந்தியத்தேவன் கேள்விக்கு பதில் சொல்லாமல் இருந்தான்.
0: நந்தினி குரலை கடுமைப்படுத்தி கொண்டு, சரி, அதையெல்லாம் பற்றி நீரொன்றும் சொல்ல மாட்டீர் என்று எனக்கு தெரியும்.

ஆகிய மூணையும் இந்த ரெண்டு பேரிடம் கண்டோம். இதன் விளைவு ஒரு பனிப்போர். லதா மண்டபத்திலேயே இதுக்கான குறிப்பு கிடைச்சிட்டது வந்தியத்தேவனுக்கு. ஆனா இருவர் பக்கமும் சாயாம நடு நேர்மையா நடந்து வந்ததால தமக்குள் பகைமை கொண்டு வந்திருக்கிற இரண்டு பேரும் காட்டத் தொடங்கிட்டாங்க. இதுல ஓர் ஒற்றுமை, ஒரு வகையில இரு துருவங்களை இணைக்கிற ஊடு துணையா ஆயிட்டான் வல்லவரையன். ஒரு காட்சியை நினைவு கூறுவோம். பழுவேட்டரையரின் அரண்மனை. கந்தமாறன் வந்தியத்தேவனை பத்தி சொல்றான். பழுவூர் வீரர்கள் என் நண்பனை பிடிக்கும் வரையில காத்திருக்க வேண்டியதுதான். குந்தவை கேட்டா, அவன் அகப்பட்டு விடுவான்னு நினைக்கிறீங்களா? அகப்படாமல் எப்படி தப்ப முடியும்? அவன் இப்படி சொல்லி முடிச்சதுமே தாதி ஒருத்தி ஓடி வந்து ஒற்றன் அகப்பட்டு விட்டான்னு கத்தினான். கல்கி சொல்றார், நந்தினி குந்தவை இருவருடைய முகத்திலும் துன்ப வேதனை காணப்பட்டது. நந்தினி விரைவில் அதை மாற்றிக்கொண்டாள், குந்தவையினால் அது முடியவில்லை. நேர்களே, பெரிய பழுவேட்டரையர், கந்தமாறன், பார்த்திவேந்திரன் இவங்க பகைவிய வழக்கத்தான் முனைப்பா இருந்துகிட்டு வரதப்பா. வல்லவரையன் ஒருத்தன் மட்டும்தான் யாருக்கு என்ன தேவைன்னு கண்டுபிடிச்சு நட்பை வளர்க்க முயல்றான். இப்ப கூட நந்தினியை கேட்டு பார்த்தானே, ஒரு வார்த்தை சொல்லுங்கள், இவர்களிடமிருந்தெல்லாம் தங்களை விடுதலை செய்து அழைத்து போகிறேன். இலங்கை தீவின் காடுகளில் அனாதையைப் போல் அலைந்து கொண்டிருக்கும் தங்கள் அன்னையிடம் என்ன பதில் வந்தது? கொண்டது விடாமைன்னு சொல்ற கொடிய பிடிவாதம். அதற்கு முன்னால் என்னுடைய எண்ணம் நிறைவேற வேண்டும், அதற்கு உதவி செய்வீரா? இந்த இடத்துல தான் சொல்ல வந்த முக்கியமான விஷயத்தை சொல்ல முடியாம போயிடுத்து வந்தியத்தேவனுக்கு.

பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.

என் இணைய பொன்னிலாவை நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. கடைசியாக சிலென்ற தீப்பொறி ஒன்றுன்னு சித்திக்கு தெரியப்படுறதுக்காக ஒரு பாடல் ஒன்று கேட்டோம். நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்று தெரிஞ்சிருக்கும், ஃபஸ்ட்டு போட்ட இந்த மூணு பாடல்களுமே ஒரு பெண் தன்னுடைய காதலை வெளிப்படுத்துறதுக்கு சொல்கிற மாதிரியான பாடலாக தான் இருந்திருக்கும். ஆனால் இப்போது ஒரு மாற்றம், நம்ம நிகழ்ச்சியில் அடுத்து வரப்போகிற பாடல் ஒரு ஆண் தன்னுடைய காதலை சொல்கிற மாதிரி இருக்கும். மது பாலகிருஷ்ணன் குரலில், யுகபாரதி வரிகளில், வித்யாசாகர் இசையில், பார்த்திபன் கனவு திரைப்படத்திற்காக கனா கண்டினியூ வந்துட்டுருக்கு. எல்லாரும் கேட்டு மகிழுங்க. உத்பாரதி தமிழகம் 102.3.

என் இனிய பொன்னிலாவை நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. நேரம் 9:45. நம்ம நிகழ்ச்சியில் உங்களுக்காக சூப்பர் சூப்பரான பாட்டு வந்துகிட்டு இருக்கு. உங்கள் எல்லாருக்கும் பாட்டு பிடிச்சிட்டு இருக்குன்னு நம்புகிறேன். அண்ட் லாஸ்ட்டாக கேட்ட பாடல், அதாவது என்ன இது என்னதுன்னு சூப்பரான ஒரு பாட்டு கேட்டோம். நலத்தம்மேந்தி திரைப்படத்திற்காக கேட்டோம் இந்த பாட்டை. ரமேஷ் விநாயகம் மற்றும் சின்மயி குரலில் ரமேஷ் விநாயகத்தோட இசையில் கேட்டோம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து வரப்போகிற பாடல் காதல் கொண்டின் திரைப்படத்திற்காக காதல் மட்டும் அப்படின்ற ஒரு பாட்டு வந்துட்டு இருக்கு. விஜய் யேசுதாஸ் குரல்ல, பழனி பாரதி வரிகளில், யுவன் சங்கர் ராஜா இசையில, ஸ்டேஜ் யோன் பாரதி தமிழகம் 102.3.

0: என்ன பிரபாகரன், ஏதோ யோசனையா இருக்கீங்களே?
1: ரோட்ல நடுவுல கோடுகள்லாம் இருக்குல்ல, அதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருந்தேன்.
0: அதை பத்தி அப்படி என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க?
1: சில இடங்கள்ல வந்து கோடுகள் விட்டு விட்டு இருக்கு, சில இடங்கள்ல தொடர்ச்சியா இருக்கு. ஏன் இந்த மாதிரி போட்டிருக்காங்க? இதுக்கெல்லாம் என்ன வித்தியாசம்? அதை பத்தி தான் கொஞ்சம் யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: இது ரொம்ப சிம்பிள். ஒரே திசையில போற ரோட்டுக்கு நடுவுல இந்த மாதிரி கோடுகள் விட்டு விட்டு போட்டிருப்பாங்க. அந்த மாதிரியான ரோட்ல நம்ம ஒரு வாகனத்தை முந்தி செல்லலாம். அதுவே கோடுகள் விட்டு விட்டு போடாம ஒரே கோடா தொடர்ச்சியா இருந்துச்சுன்னா அந்த மாதிரியான ரோட்ல நம்ம வாகனங்களை முந்தி செல்லக்கூடாது. சில நேரங்கள்ல எமர்ஜென்சி அப்படின்னா வேணா நம்ம முந்தி செல்லலாம்.
1: இதே மாதிரி ரெண்டு கோடுகள் தொடர்ச்சியா போதே, அதுக்கு என்ன அர்த்தம்?
0: அந்த மாதிரி ரோட்டுக்கு நடுவுல ரெண்டு கோடுகள் தொடர்ச்சியா போச்சுன்னா அந்த ரோட்ல எக்காரணத்தை கொண்டு நம்ம வாகனங்களை முந்தி செல்லக்கூடாது. அதுதான் அந்த ரெண்டு கோடுகளுக்கான அர்த்தம். இந்த விதிகளை எல்லாம் தெரிஞ்சுட்டு அதை ஃபாலோ பண்ணாவே விபத்துகள் கண்டிப்பா குறைய ஆரம்பிச்சிடும்.
1: சாலை விதிகளை பின்பற்றுவோம்,
0: மகிழ்ச்சியான பாதுகாப்பான பயணத்தை மேற்கொள்வோம்.
2: ஹாய் நிஷா, ரேடியோல என்ன கேட்டுட்டு இருக்க?
3: வானிரல், விவத் பாரதி தமிழ் எஃப்எம் தான் கேட்டுட்டு இருக்கிறேன். உனக்கு ஒண்ணு தெரியுமா, இன்னைக்கு நான் ஒரு க்வெஸ்சனுக்கு கரெக்ட்டா ஆன்சர் பண்ணிட்டேன்.
2: அட அப்படியா? அவங்க டாபிக்ஸ், கேக்குற க்வெஸ்சன் எல்லாம் சூப்பரா இருக்கும். எனக்கும் கலந்துக்கணும்னு ஆசையா இருக்கு.
3: அப்ப கலந்துக்க வேண்டியது தானே?
2: நானும் நிறைய தடவை ஃபோன் பண்ணி ட்ரை பண்ணிட்டேன், எங்க ஃபோன் லைனே கிடைக்க மாட்டேங்குது. என்ன பண்றது? எனக்கும் பேசணும்னு ஆர்வமா இருக்கும்ல.
3: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3
4: அனைவரையும் வரவேற்போம்,
3: வாய்ப்பளித்து மகிழ்வோம்,
4: புதியவர்களும் நம்மோடு இணையட்டும்.

எண்ணினிய பொன்னிலாவே நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நேரம் 9:54. இன்னைக்கு நிகழ்ச்சி ரொம்பவே சூப்பராக போச்சு. உங்களுக்கும் எல்லா பாடல்களும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன். நிகழ்ச்சியோட நிறைவு பாடலாக வரப்போகிறது அரபு நாடே அப்படின்ற பாடல். தொட்டால் பூமலரும் திரைப்படத்திற்காக ஹரிச்சரன் மற்றும் யுவன் சங்கர் ராஜா குரல்ல, வாலி வரிகளில் யுவன் சங்கர் ராஜா இசையில. எல்லாரும் கேட்டு மகிழ்ங்க. இது உத்பாரி தமிழ்ஃபன் 102.3.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு.
2: விவத் பாரத நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் அர்ஜய் குழலி. நீங்கள் இணைஞ்சிருக்கிறது எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு நிகழ்ச்சியில். நம்ம நிகழ்ச்சியை பற்றி உங்களுக்கு அறிமுகமே தேவையில்லை. வாட்ஸ்அப் அதாவது 9444001023 அப்படின்ற நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலமாக என்ன பாடல் வேணும், எந்த திரைப்படத்துலேருந்து, உங்களுடைய பெயர், எந்த இடத்துலேருந்து கூப்பிடுறீங்க அப்படின்ற 4 டீட்டெயிலும் எங்களுக்கு அனுப்பி வச்சிங்கன்னா அந்த பாடல் நம்ம நிகழ்ச்சியில் இடம்பெறும். ஸோ நிறைய புது புது நேயர்கள் கண்டிப்பாக எங்களுக்கு மெசேஜ் பண்ணுங்கள், உங்களுடைய பாடல் நம்ம நிகழ்ச்சியில் இடம்பெறும். மறுபடியும் ஒரு முறை நம்பர் சொல்கிறேன், 9444001023 9444001023. நம்ம நிகழ்ச்சியில் இடம்பெற போகிற முதல் பாடலை விரும்பி கேட்டிருக்கோங்க. பிரேமா பல்லாவரத்துலேருந்து புன்னகை மன்னன் திரைப்படத்திற்காக ஏதேதோ எண்ணம் அப்படின்ற ஒரு சூப்பரான படம் கேட்டிருக்காங்க. அவங்களோட இணைந்து நீங்களும் கேட்டு மகிழுங்க. இது உத்பார தமிழகம் 102.3.

சித்ரா குரல்ல இளையராஜாவோட இசையில புன்னகை மரன் திரைப்படத்திற்காக ஏதேதோ என்ன வளர்த்தேன் அப்படின்ற ஒரு சூப்பரான பாடல் கேட்டாச்சு. நிகழ்ச்சியில் தொடர்ந்து வரப்போற பாடலை விரும்பி கேட்டிருக்கவங்க அம்பத்தூர் கலைசெல்வி பாலசுப்ரமணியம், அவங்க விரும்பி கேட்டிருக்கிற பாடல் காதல் வந்தால் சொல்லி அனுப்பு அப்படின்ற ஒரு பாடல் இயற்கை திரைப்படத்திற்காக. அவங்களோட கேட்டு நீங்களும் கேட்டு மகிழுங்க.

திப்பு மற்றும் மாணிக்கம் நாயகம் குரல்ல வாயிரமுத்து வரைகள்ல வித்யாசாகர் இசையில இயற்கை திரைப்படத்திற்காக காதல் வந்தால் அப்படின்னு ஒரு இந்த நேரத்தில் ஒரு சூப்பரான பாடல் கேட்டாச்சு. நம்ம நிகழ்ச்சி அதாவது எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு நிகழ்ச்சியில் எப்போவுமே உங்களுக்கு பிடித்த பாடல் நம்ம நிகழ்ச்சியில் இடம்பெறும். அதாவது உங்கள் பேர், உங்கள் ஊர், அதே மாதிரி என்ன திரைப்படம், என்ன பாடல் அப்படின்னு நீங்கள் காமிச்சிங்கன்னா அந்த பாடல் நம்ம நிகழ்ச்சியில் இடம்பெறும். ஸோ நிறைய புது புது நேயர்கள் உங்களுடைய பாடல்களை, உங்களுக்கு பிடித்த பாடல்களை எங்களுக்கு அனுப்பிவிடுங்க. அந்த பாடல் நம்ம நிகழ்ச்சியில் கண்டிப்பாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிகழ்ச்சியில் வரப்போகிற அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்கோங்க. பிரபா வாசுதேவன் குரோம்பேட்டையிலிருந்து அவங்க கேட்டிருக்கிற பாடல் மெல்லத்திறது கதவு திரைப்படத்திற்காக குழலோதும் கண்ணனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த நேரத்தில் ஒரு சூப்பர் பாட்டு கேட்டிருக்காங்க. கண்ணன் குழலோதுறதை நீங்களும் கேட்டுட்டு வாங்க. இது வெவுத் பாரதி தமிழகம் 102.3.

சித்ராக்குரல்ல வாலி வரிகள்ல எம் எஸ் விஸ்வநாதன் மற்றும் இளையராஜா இசையில குழலோதும் கண்ணனுக்கு மெல்ல திறந்தது கதவு திரைப்படத்திற்காக கேட்டோம். நேரம் 10:19. நீ கேட்டுட்டு இருக்கிறது எங்கள் எழுப்பில் உங்கள் தேர்வு நிகழ்ச்சி. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களுக்கு பிடித்த பாடல் நம்ம நிகழ்ச்சியில் வரணும் அப்படின்னா 9444001023 அப்படின்ற நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் பேர், எங்கேருந்து கூப்பிட்றீங்க, அதே மாதிரி என்ன பாடல், என்ன திரைப்படத்திற்காக அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த பாடல் நம்ம நிகழ்ச்சியில் வந்துடும்.

எங்களோட அழைப்பில் உங்கள் திரு நிகழ்ச்சியில் தொடர்ந்து வரப்போகிற பாடலை விரும்பி கேட்டிருக்கோங்க. சபரி விமலா வெள்ளிவாக்கத்தில் இருந்து அவங்க கேட்டிருக்கிற பாடல் ஊரறிய பெயர் எடுத்த அப்படின்ற ஒரு பாடல் சாது திரைப்படத்திற்காக வந்துகிட்டே இருக்குது. எல்லாரும் கேட்டு மகிழுங்க. இது உட்பார தமிழ் 102.3.

மற்றும் சித்ரா குரல்ல வாலி வரிகளை இளையராஜாவுடைய இசையில சாது திரைப்படத்திற்காக ஒரு சூப்பரான பாடல் கேட்டோம். நம்ம நிகழ்ச்சியில தொடர்ந்து வரப்போற பாடலை விரும்பி கேட்டிருக்கோம் யாருன்னா கார்த்திக், வேலாயுதம், தட்சிணாமூர்த்தி, பாலாஜி, வெங்கடேஷ், திருவண்ணாமலை மாவட்டத்திலிருந்து, அதாவது தேவிகாபுரம் ஊர்ல இருந்து அவங்க கேட்டிருக்காங்க. நேர்கள் விரும்பி கேட்டிருக்கிற பாடல் ஓ தென்றலே ஒரு பாட்டு பாடவா அப்படின்ற ஒரு பாடல் சந்தன காற்று திரைப்படத்திற்காக வந்துகிட்டே இருக்கு. ஸோ இதே மாதிரி புது புது நேயர்கள் நம்ம நிகழ்ச்சிக்கு உங்களுடைய பெயர், எந்த ஊரில் இருந்து கூப்பிடுறீங்க, என்ன திரைப்படம், என்ன பாடல் அப்படின்ற மெசேஜ் ஒன்று 9444001023, அதாவது 9444001023 அப்படின்னு நம்பருக்கு அனுப்புனீங்கன்னா அந்த பாடல் நம்ம நிகழ்ச்சியில் இடம்பெறும்.

சந்தனக்காற்று திரைப்படத்திற்காக ஓ தென்றலை அப்படின்னு ஒரு பாடல் கேட்டோம். சித்ரா குரல்ல, வாலி வரிகள்ல சங்கர் கணேஷ் இசையில. எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு நிகழ்ச்சியில் தொடர்ந்து வரப்போகிற பாடலை விரும்பி கேட்டிருக்கோங்க. ஹஸ்னா சென்னையிலிருந்து. என்ன பாட்டு அப்படின்னா, சொர்க்கத்தின் வாசப்படி அப்படின்ற பாட்டு தான். உன்னை சொல்லி குற்றமில்லை திரைப்படத்திற்காக தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. ஹஸ்னாவோட சேர்ந்து நீங்களும் கேட்டு இணைஞ்சு இந்த பாட்டை மகிழ்ந்துருங்க. தொடர்ந்து அந்த பாடல் வந்துகிட்டே இருக்கு, கேட்டு இருந்துருங்க. இது தமிழகம் 102.3 மாநிலங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

கேஜே தாஸ் மற்றும் சித்ரா குரல்ல வாலி வரிகள்ல இளையராஜா இசையில உன்னை சொர்க்கத்தின் வாச படிப்பாடல் உன்னை சொல்லிக் குற்றமலை திரைப்படத்திற்காக கேட்டோம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து வர போற பாடலை விரும்பி கேட்டிருக்கவங்க கலை பொன்னேரியிலிருந்து கர்ணா திரைப்படத்திற்காக மலரே சாங் தான் அவங்க விரும்பி கேட்டிருக்காங்க. கலையோட சேர்ந்து நீங்களும் கேட்டு மகிழுங்க. உட்பார தமிழகம் 102.3 மாநிலங்கள் நின்றும் முழுமையான கொண்டாட்டம்.

எஸ் வி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் சாலனிக்கு குரல் வித்யாசாகர் இசையில கர்ணா திரைப்படத்திற்காக ஒரு சூப்பரான பாட்டு கேட்டோம். நேரம் 10:44 நொடிகள். நிகழ்ச்சியில் தொடர்ந்து வரப்போற பாடலை விரும்பி கேட்டிருக்கவங்க இளங்கோ அருங்கலை செல்வி, எம்ஆர்வி நகர் திருச்சியிலிருந்து கேட்டிருக்காங்க. அவங்க கேட்டிருக்க பாடல் இந்தியன் திரைப்படத்திற்கு பச்சை கிளிகள் தோளோடு தான் வந்துகிட்டே இருக்கு. ஸோ ஸ்டேஜியோட உத்பாரி தமிழ் 2.3.

கேஜிஎஸ் தாஸ் குரல் 1100 வரிகளை ரஹ்மான் இசையில் இந்தியன் திரைப்படத்திற்காக ஒரு சூப்பரான பாடல் இந்த நேரத்தில் கேட்டோம். நேரம் 10:51 நிகழ்ச்சியில் தொடர்ந்து அடுத்து வரப்போகிற பாடல் நலம் நலமறியாவல் காதல் கோட்டை திரைப்படத்தில் வந்துகிட்டே இருக்கு. இந்த பாட்டை விரும்பி கேட்டிருக்கோங்க ரஞ்சனி தாம்பரத்திலிருந்து.

0: காதல் கோட்டை திரைப்படத்திற்காக சுப்ரானா பாடல், எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் அனுராதா ஸ்ரீராம் குரல்ல வாலி வரிகளை தேவா இசைகளை கேட்டோம். நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. இன்னைக்கு நிகழ்ச்சி ரொம்பவே அருமையா போச்சு. ஈவினிங் 5:00 இருந்து எல்லா கேள்விகளுக்கும் எல்லாரும் ரொம்ப ஸ்போர்ட்டிவா பதில் சொல்லிட்டு இருந்தீங்க. உங்களுக்கும் நிகழ்ச்சிகள் பிடித்திருக்கும், பாடல்கள் பிடித்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். இன்னொரு சூப்பரான நிகழ்ச்சியில் உங்களை வந்து உங்கள்கிட்ட பேசுற வரைக்கும் டாடா வெப்சைட் கிளம்புறது நான் உங்க அர்ஜி குடலி. இது உங்க விவத்பாய் தமிழ்ஃபன் 3.3. நிகழ்ச்சியில் நிறைவு பாடலாக வரப்போகிறது ஆப்பிள் பெண்ணே நீ யாரோ அப்படின்ற பாடல் தான். ரோஜா கூட்டம் திரைப்படத்திற்காக இந்த பாடலை விரும்பி கேட்டிருக்கோங்க மகிழன், குலோத்துங்கன், பிரியா நல்லம்போரிலிருந்து. அவங்களோட சேர்ந்து நீங்களும் கேட்டு மகிழுங்க. ஸ்டே டியூன், இது விவத் பாரத் தமிழகம் 102.3.
1: ஆப்பிள் பெண்ணே நீ யாரோ, ஐஸ்கிரீம் சிலையே நீ

0: 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: மனசு மயங்கும்,
2: மனசு மயங்கும்.
3: நேரம் 11 மணி. இணைந்திருப்பது நான் உங்கள் ஆர்ஜே ராஜா. இந்த நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும் இணை அலைவரிசைகள் சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4, குமரி எஃப்எம் 101, திருச்சி எஃப்எம் 102.1, கோவை எஃப்எம் 103, மதுரை எஃப்எம் 103.3 ஆகிய அலைவரிசைகளில் கேட்கலாம். நிகழ்ச்சியில் முதலாவது பாடலாக வருகிறது கோ திரைப்படத்திற்காக. ஸ்ரீராம் பார்த்தசாரதி மற்றும் பாம்பே ஜெயஸ்ரீ குரலில், பா விஜயின் வரிகளில், ஹாரிஸ் ஜெயராஜின் அற்புதமான இசையில் கேட்டு இணைந்திருங்கள். இது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

அழகான இந்த இரவு வேளையில் இதமான பாடல்களை தான் நம்ம கேட்டுட்ருக்கோம். இந்த நிகழ்ச்சி மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரக்கூடிய பாடல் கல்யாண சமையல் சாதம் அப்படிங்கிற திரைப்படத்திற்காக ஹரிச்சரண் மற்றும் சின்மயி குரலில், சக்தி மற்றும் முத்தமிழ் வரிகளில், அரோரா இசையில். கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இது விவித் பாரதி தமிழ் FM 102.3 வித் மீ RJ ராஜா.

நேரம் 11:12 கடந்து போயிட்டு இருக்கிற இந்த வேளையில இணைஞ்சிருக்கோம் மனசு மயங்கும் நிகழ்ச்சியில. இதமான இரவு வேளைகளில் அழகான இனிமையான பாடல்களை கேட்கறதே தனி சுகம்தான் இல்லையா? அது ஒரு மாதிரி தூக்கமாக இருக்கும்போதும் தூக்கம் வரும்போதும் இல்லை தூங்கிட்டு இருக்கும்போதும் தூக்கம் இல்லாமல் இரவு நேரங்களில் விழித்திருக்கும் போதும் இது மாதிரியான அருமையான பாடல்களை கேட்டாலே வந்து மனசு சந்தோஷமான நிலைக்கு மாறும் அப்படின்னு சொல்லுவாங்க. எஸ் அந்த மாதிரி பாடல்கள் தான் நம்ம இப்போ கேட்டுட்ருக்கோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரக்கூடிய பாடல் சீதாராமம் திரைப்படத்திற்காக எஸ்பிபி சரண் மற்றும் சிந்துரி குரலில், மதன் கார்கி வரிகளில், விஷால் சந்திரசேகர் இசையில். கேட்டு இணைந்திருங்கள். இது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரக்கூடிய பாடல் அமரக்காவியம் திரைப்படத்திற்காக சித்ரா மற்றும் சௌமியா மகாதேவன் குரலில், வெற்றிச்செல்வன் வரிகளில், ஜிப்ரான் இசையில்.

மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் அடுத்தடுத்து அருமையான பாடல்களை கேட்டுட்ருக்கீங்க. அந்த வரிசையில் அடுத்ததாக வரக்கூடிய பாடல் 96 அப்படிங்கிற திரைப்படத்திற்காக. இந்த படத்தில் பார்த்திங்கன்னா எல்லா பாடல்களுமே ரொம்ப அருமையாக இருக்கும், நிறையா மெலோடியஸ் சாங்ஸ் இருக்கும். எஸ் அந்த படத்துலேருந்து தான் ஒரு பாடல் நம்ம இப்போ கேட்க போகிறோம். சின்மயி ஸ்ரீபாதா மற்றும் கோவிந்த் வசந்தா குரலில், கார்த்திக் நேஹா வரிகளில், கோவிந்த் வசந்தாவின் இனிமையான இசையில் கேட்டு இணைந்திருங்கள். இது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

நேரம் 11:26 கடந்து போயிட்டுருக்கிற இந்த வேளையில் நெஞ்சிருக்கோம் மனசு மயங்கும் நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரக்கூடிய பாடல் கபாலி திரைப்படத்திற்காக அனந்த குழுவினர் குரலில், உமாதேவி வரிகளில், சந்தோஷ் நாராயணன் இசையில்.

மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் அருமையான பாடல்களை தான் கேட்டுட்ருக்கோம். அந்த வரிசையில் அடுத்ததாக வரக்கூடிய பாடல் குக்கு திரைப்படத்திற்காக. கல்யாணி நாயர் மற்றும் பிரதீப் குமார் குரலில், யுகபாரதி வரிகளில், சந்தோஷ் நாராயணன் இசையில். கேட்டு இணைந்திருங்கள். இது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

அன்பே ஆருயிரே திரைப்படத்திற்காக நிறைவான பாடல்களை கேட்டோம். அடுத்த பாடல் த்ரிஷா இல்லைனா நயன்தாரா திரைப்படத்திற்காக ஜி வி பிரகாஷ்குமார் குழுவினர் குரலில் கபிலன் மரிகளில் ஜி வி பிரகாஷ்குமாரின் இசையில் கேட்டு இணைந்திருங்கள். இது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

நேரம் 11:51 கடந்து போயிட்டுருக்கிற இந்த வேளையில் மனசு மயங்கும் நிகழ்ச்சி நிறைவு பகுதியில் தான் இருக்கும். அமரன் திரைப்படத்திற்காக நிறைவான பாடல் கேட்டீர்கள். அடுத்ததாக வரக்கூடிய பாடல் அம்பிகாவதி திரைப்படத்திற்காக. ஜாவத் அலி குரலில், பைரமுத்து வரிகளில், ஏஆர் ரஹ்மானின் இசையில் கேட்டு இணைந்திருங்கள். இது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

நேரம் நள்ளிரவு 12 மணி. ஆகாஷ்வாணி எமது ஒலிபரப்பில் மேற்கொள்ளப்படும் பராமரிப்பு பணிகள் காரணமாக 102.3 விவித் பாரதி அலைவரிசையில் தரைவழி ஒலிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகின்றது. நியூஸ் ஆன் ஏர் செயலி வழியே நிகழ்ச்சிகளை நேயர்கள் தொடர்ந்து கேட்கலாம். மீண்டும் தரைவழி ஒலிபரப்பு காலை 5:54 மணிக்கு ஆரம்பமாகும். வணக்கம் நேயர்களே, ஜெய்ஹிந்த்.

கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: வரவு எட்டனா, செலவு பத்தனா, அதிகம் ரெண்டனா, கடைசியில் துந்தனா?
1: Two, three, four, five, six, seven, eight.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். தூங்காத விழிகள்.

0: என் கைகளே சிந்தித்தேன் செந்தூர இதழ்களே சிந்தித்தேன் பாய்கின்ற உறவை
1: சிந்தி

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

நிகழ்ச்சியில் மகாலட்சுமி திரைப்படத்திலிருந்து பி. சுசிலா, குரலில் கண்ணதாசன், வரிகளில் எம். எஸ். விஸ்வநாதன், இசையில் அழகிய கமலத்தில் பாடல் கேட்கலாம்.

நிறைவாக கேட்டோம் திரையிசையில் பக்தி பாடல்கள். கந்தன் கருணை திரைப்படத்திற்காக பி. சுஷிலா மற்றும் குழுவினர் குரலில், கே. வி. மகாதேவன் இசையில்.

0: நேரம் 4:10. இனி கேட்கலாம் பொங்கும் மங்களம்.
1: பொங்கும் மங்களம் சேஷம்பட்டி டி சிவலிங்கம் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். வேலூர் பீபாரம் வெங்கடேசன் அவர்கள் தவில். தேவதேவ கலையாமிதே என தொடங்கும் சுவாதி திருநாள் கிருதி. ராகம் மாயா மாளவ கவுளை, ரூபகதாளம்

பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் இதுவரை சேஷம்பட்டி டி சிவலிங்கம் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டீர்கள். வேலூர் பி ஆர் எம் வெங்கடேசன் அவர்கள் தவில்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 5 மணி. இனி கேட்கலாம் தெய்வீக ராகத்தில் ஸ்ரீ ஸ்கந்தகுரு கவசம்.

அப்பா பிராலிமலை சண்முகனே விரைவில் நீ வந்திடப்பா. வயலூர் குமாரகுரோ ஞானவரம் என கருள்வீரே வெண்ணைமலை முருகா மெய் வீட்டை தந்திடுவே. கதிர்காம வேலவனே மனமாயையை அகற்றிடுவாய் காந்தவர்.

கோயிலை என் அகத்துள்ளே புனைவேனே சிவசக்தி குமரா சரணம் சரணமையா. அபாயம் தவிர்த்து தடுத்தாட்கொண்டருள்வாய் இழல்வையில் நீர் நெருப்பு மண் காற்று வானதிலும் பகைமையை அகற்றி அபயமளித்திடுவே.

மித்தையாம் இவ்வுலகை மித்தை என்றறிந்திடச் செய். அபயம் அபயம் கந்தா அபயம் என்றலருகிறேன், அமைதியை வேண்டி அருமுகாவாவென்றேன். உன் துணை வேண்டினேன் உமையவள் குமராக்கே, அச்சம் அகற்றிடுவாய் அமைதியை தந்திடுவாய். வேண்டியதுன்னருளே அருள்வதும் கடனேயாம் உன்னருளாலே, உன் தாழ் வணங்கிட்டேன் அட்டவாசித்திகளை. அடியனுக்கருளிடப்பா அஜபை வழியிலே.

அனுகிரகித்திடுவாய் ஆதி குருநாதா. கேள் ஸ்கந்த குருநாதா, ஸ்கந்த குருநாதா. தத்துவம் மறந்து தன்னையும் நான் மறந்து நல்லதும் கெட்டதும் நான் என்பதும் மறந்து பாவ புண்ணியத்தோடு பரலோகம் மறைந்திட

லிங்கம் நவையுடை குதத்தோடு இடுப்பை முழங்காலை இணையான கால்களையும் புறங்கால் விரல்களையும் பொருந்து முகர் அனைத்தையுமே உரோமத்வாரமெல்லாம் உமைபாலா ரட்சிப்பாய். தோல் ரத்தம் மஜ்ஜையையும் மாம்சமென்பு மேதசையும் அருமுகவா காத்திடுவீர் அமரர் தலைவா காத்திடுவீர். என் அகங்காரமுமகற்றி அறிவொழியாயிருந்தும் முருகாவனை காக்க வேல் கொண்டு வந்திடுவீர். பாபத்தை பொசுக்கிப் பாறலாம் சிறப்புறவே ஓம் சௌம் சரவணபவ ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் என்றும் க்ளௌம் சௌம் நமகவென்று சேர்த்திடடா நாள்தோறும் ஓமிருந்து நமக வரை ஒன்றாகச் சேர்த்திடடா. ஒன்றாக கூட்டியுமே உள்ளத்திலே இருத்தி ஒரு மனத்தோடு நீ உருவையும் ஏத்திடடா. முருகனின் மூலமிது முழுமனத்தோடேத்திட்டால் மும்மலமகன்று விடும் முக்தியும் தன் கையில் உண்டாம். முக்தியை வேண்டியுமே யக்திக்கும் செல்ல வேண்டாம். முருகன் இருப்பிடமே முக்தி தலமாகும் அப்பா. ஹிருதயத்தில் முருகனை இருத்திவிடு இக்கணமே இக்கணமே. மூலமந்திரம் ஏத்திவிடு ஏத்திவிடு. மூலமதை ஏத்துவோர்க்கு காலபயம் இல்லையடா. காலனை நீ ஜெயிக்க கந்தனை பற்றிடதா சொன்னபடி

பாவத்தை இரு விழியால் விரட்டிடுவாய், ஆசை பேய்களை அறவே நசிக்கிடுவாய். அகந்தை பிசாசை அழித்து ஒழித்திடடா, மெய்யருளாம் உன்னருளில் முருகாயிருத்திடுவாய். கண் கண்ட தெய்வமே கலியுக வரதனே.

பேற்றுவரே பழனியில் போகருமே பாரோர் வாழ பிரதிஷ்டித்தான். பொன்னிப்பாணி சித்தர்களால் புடை சூழ்ந்த குமரகுரு கொல்லி மல்ந்திட்ட ஸ்கந்த குருநாதா. கள்ளம் கபடமற்ற வெள்ளையுள்ளம் அருள் வீரே கற்றவர்களோடு என்னை கழிப்புற செய்திடுமே. உலகெங்கும் நிறைந்திருந்தும் கந்த குரு உள்ள இடம் ஸ்கந்தகிரி என்பதை நான் கண்டு

ஜோதியே பேரின்ப மகிழ்ச்சியையும் பெருகிடச் செய்திடப்பா. பரமானந்தமதில் என மறக்க பாலிப்பாய் மால்மருகா வள்ளி மணவாளா ஸ்கந்தகுரோ. சிவகுமரா உன் கோயில் ஸ்கந்தகிரி என்றுணந்தேன்.

தந்து ஆட்கொண்டாய் தமிழகத்தை கலியுக வரதன் என்று கலசமுனி உனை புகழ்ந்தான். ஔவைக்கு அருள் செய்த அருமுகவா ஸ்கந்த குரு முழுக்க முழு கருணையையும்

பொருளெல்லாம் முருகன், அன்பெல்லாம் முருகன், தாவர ஜங்கமாய் ஸ்கந்தனாய் அருவுருவாய் முருகனாய் முதல்வனாயானவன் ஸ்கந்தகுரு. ஸ்கந்தாசிரமம் இருக்கும் ஸ்கந்தகுரு அடிபற்றி சரணம் அடைந்தவர்கள் சாயுஜ்யம் பெற்றிடுவர் சத்தியம் சொல்கின்றேன் தந்தை.

நீராடி நீர் பூசி கந்த குரு கவச மோதி கந்தகிரி ஏறி விட்டால் முந்தை வினை எல்லாம் கந்தன் நகற்றிடுவன் நிந்தைகள் நீங்கிவிடும் நிஷ்டையுமே கைகூடும். கன்னிமார் ஓடை நீரை கைகளிலே நீ எடுத்து கந்தன் என்ற மந்திரத்தை கண்மூடியுருவேத்தி உச்சியிலும் தெளித்து உட்கொண்டு விட்டிட்டால் சித்தமலமகன்று சித்த சுத்தியும் கொடுக்கும். கன்னிமார் தேவிகளை கன்னிமார் ஓடையிலே கண்டு வழிபட்டு கந்தகிரி ஏறிடுவீர். கந்தகிரி ஏறி ஞான ஸ்கந்த குரு கவசமிதைப்பார்.